0: பாவநிவாரணபலி என்னுடைய பாவத்திற்காக செலுத்தப்படுவது.
1: பீஸ் ஆஃபரிங் மென்ஷன் தேர் இஸ் டு ஹேவ் பீஸ் வித் காட்.
0: அது சமாதானத்தின் பலி என்பது தேவனோடு சமாதானமாக இருப்பது.
1: பர்ன்ட் ஆஃபரிங் வாஸ் சேயிங் லார்ட் ஐ கிவ் எவ்ரிதிங் டு யூ.
0: சர்வாங்க தகனபலி என்பது தேவனே நான் எல்லாவற்றையும் உமக்கு என்று கொடுக்கிறேன்.
1: அண்ட் that is a very important offering.
0: அது மிக முக்கியமான ஒரு பலியாயிரு.
1: It's like Romans 12:1 where it says present your body as a offering to God.
0: அது ரோமர் 1:2 சொல்லப்பட்டது போல உங்கள் சரீரங்களை 12 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள்.
1: When they put this offering before God,
0: தேவனுக்கு முன்பாக இந்த பலிகளை அவர் செலுத்தும் பொழுது,
1: verse 24, fire came from heaven from God and burnt up the burnt offering.
0: கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது.
1: There's nothing is mentioned about the other offerings, but the burnt offering, it got burnt up.
0: சர்வாங்க அந்த தகன பலி எரிக்கப்பட்டது.
1: And the people fell on their faces.
0: ஜனங்கள் எல்லோரும் மொங்குப்புற விழுந்தார்கள்.
1: See, that fire coming from heaven was a God saying, I accept this offering.
0: பரலோகத்திலிருந்து வருகிற அந்த அக்னி அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் இந்த பலியை அங்கீகரிக்கிறேன்.
1: That's what happened on the day of Pentecost.
0: பெந்தகோஸ்து தினத்தில் அதான் நடந்தது.
1: Fire came from heaven.
0: பரலோகத்திலிருந்து அந்த அக்னி வந்தது.
1: Tongues of fire on top of their heads.
0: அக்னி நாவுகளாய் அவர்கள் மேல் வந்து இறங்கினது.
1: And they were filled with the Holy Spirit.
0: பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள்.
1: And they got a power in their hearts.
0: அவருடைய இருதயத்திலே வல்லமை வந்தது.
1: And God melted them into one body.
0: அவர்கள் ஒரே சரீரமாய் தேவன் அவர்களை இணைத்தார்.
1: All those 120 people.
0: அந்த 120 பேரையும்.
1: Now the great danger when we see a fire coming from heaven.
0: பரத்திலிருந்து வருகிற அக்னியை பார்க்கும் பொழுது இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து
1: is you say I want that.
0: அதன காரியம் காரணம் என்னவென்றால் அது எனக்கு வேண்டும்.
1: Which is a good desire.
0: அது நல்ல
1: I want that fire in my life.
0: அந்த அக்னி என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவது நல்லது.
1: You may not be willing to pay the price that that person paid to get that fire.
0: அந்த அக்னியை பெரும்படியாய் அந்த நபர் செலுத்தின கிரயத்தை நீங்கள் செலுத்த ஆயத்தமில்லாதவளாய் இருக்கலாம்.
1: See, God will give that fire to everyone who is willing to pay the price.
0: அந்த கிரயத்தை செலுத்த விரும்புற எல்லாருக்கும் தேவன் அந்த அக்னியை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்.
1: The price is that we have to give everything to God.
0: அதனுடைய விலை கிரயம் என்னவென்றால் நம்முடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும்.
1: Wherever God sees a man or a woman who has given everything to him,
0: எங்கெல்லாம் தேவன் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கிற மனுஷனையோ மனுஷனையோ பார்க்கும்போது,
1: where he can really stand before God and say I love you Lord more than I love my parents,
0: தேவனுக்கு முன்பாக நின்று ஆண்டவரே என்னுடைய பெற்றோர்களை விட நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன்,
1: I love you more than I love my wife,
0: என்னுடைய மனைவி விட அதிகமாக உம்மை நேசிக்கிறேன்,
1: more than my husband,
0: என்னுடைய கணவனை விட
1: more than I love my children,
0: என்னுடைய பிள்ளைகளை விட அதிகமாக உம்மை நேசிக்கிறேன்,
1: I love you more than I love my job,
0: ஆண்டவரே வேலையை விட உம்மை அதிகமாக நேசிக்கிறேன்,
1: I love you more than I love my house,
0: ஆண்டவரே வீட்டை விட அதிகமாக நேசிக்கிறேன்,
1: I love you more than I love the opinion of my relatives.
0: என்னுடைய சொந்தக்காரளுடைய அபிப்ராயத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன்.
1: There is nothing on earth I desire but you.
0: ஆண்டவரே இந்த பூமியிலே உம்மை விட அதிகமாக நான் எதையுமே விரும்பவில்லை.
1: And even when I get to heaven,
0: நான் பரலோகத்திற்கு வந்தால்
1: I am not looking for any reward.
0: எந்தவிதமான வெகுமதியும் நான்
1: I have you. It's enough even in heaven.
0: பரலோகத்தில் நீர் மட்டும் எனக்கு போதும்.
1: I don't want any mansion, I don't want any crown.
0: எந்தவிதமான மாளிகையும் எந்தவிதமான கிரீடங்களும் எனக்கு வேண்டாம்.
1: That's a man who has given everything to God.
0: அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தவன்.
1: God will send the fire on such a man or a woman.
0: அப்படிப்பட்ட மனுஷன் மேல் மனுஷி மேல் தேவன் தன்னுடைய அக்னியை அனுப்புவார்.
1: What happens is this.
0: ஆனால் நடக்கிற என்ன காரியம் நடக்கும்?
1: Some brothers and sisters see this.
0: சில சகோதர சகோதரிகளை பார்க்கலாம்.
1: Say, boy, that person's got a real fire on him.
0: ஓ, இந்த மனிதனுக்கு உண்மையாகவே அக்னி இருக்கிறது.
1: I want that same fire.
0: அந்த அக்னி எனக்கும் அவசியமாக இருக்குது.
1: But they are not willing to pay the same price.
0: ஆனால் அதே விலை கிரயத்தை செலுத்தவல் ஆயத்தமாக இல்லை.
1: They don't want to give everything.
0: அவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக
1: இல்லை. They have other desires in their heart.
0: மற்ற ஆசைகள் தங்கள் இருதயத்தில் இருக்கிறது.
1: Which they have not given up.
0: அதை கொடுப்பதற்கான விருப்பம் இல்லை.
1: That person gave up everything and got a real fire.
0: அந்த மனிதன் எல்லாவற்றையும் கொடுத்து அந்த அக்னியை பெற்றது.
1: So what happens is this person wants to imitate that fire.
0: அந்த அக்னியை அவன் பார்த்து அதே போல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான்.
1: 95% of what is happening in Pentecostal charismatic churches today is that imitation fire.
0: 95% பெந்தகோஸ்தே கரிஸ்மேடிக் சபைகளிலே நடக்கிறது அந்த அக்னியை போல தோற்றமளிக்கிற ஒரு காரியம்.
1: I'm sure of it, I've seen it.
0: நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நான் பார்த்திருக்கிறேன்.
1: They babble something and call it the same tongues as on the day of Pentecost.
0: அவர்கள் ஏதோ காரியத்தை உளறிவிட்டு பெந்தகோஸ்து தினத்தன்று கிடைத்த அந்த அந்த பாஷையை சொல்வார்கள்.
1: I'm not against the gift of tongues, I speak in tongues myself.
0: அந்நிய பாஷைக்கு விரோதமானவன் அல்ல நான், என்னுடைய வாழ்க்கையிலே அந்நிய பாஷையிலே பேசுகிறேன்.
1: What I hear in the Pentecostal church is not the real thing.
0: ஆனால் பெந்தகோஸ்து சபையில் நான் கேட்கிறது அது அந்நிய பாஷை அல்ல.
1: It's a fake.
0: அது பொய்யானது.
1: I have no hesitation to say that before the Lord, it's a fake.
0: தேவனுக்கு முன்பாக அதை சொல்வதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை, அது பொய்யானது.
1: Imitation fire because they see somebody else has got a real thing.
0: அது உண்மையான அக்கினி அல்ல, மற்றவர்கள் அதை பெற்றுக்கொண்டால் அதை போல தோற்றமளிக்கிற
1: காரியம். So we read here in next verse.
0: அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம்.
1: Nadab and Abihu.
0: நாதாமும் அபியும்.
1: They saw their father putting an offering on the fire coming from heaven.
0: அவர்கள் தகப்பன் அந்த பலியை செலுத்தும்னே வானத்திலிருந்து அக்னி வந்ததை கண்டார்கள்.
1: We also want to have some fire.
0: நமக்கும் அப்படி கொஞ்சம் அக்னி வேண்டும்.
1: So they took their fire pans.
0: அவர்களுடைய அந்த தூப கலசத்தை எடுத்து.
1: And they made their own earthly fire.
0: அவர் பூமிக்குரிய அந்த அக்னியை உண்டாக்கினார்கள்.
1: And offered it to God.
0: அதை தேவனுக்கு செலுத்தினார்கள்.
1: Artificial fire.
0: அது செயற்கையான அக்னி.
1: That is what is happening in many charismatic Pentecostal churches.
0: அதுதான் அநேக கரிஸ்மாடிக் பெந்தகோஸ்த சபைகளில்.
1: And then another fire came from the Lord, verse 2, to punish them.
0: இன்னொரு அக்னி தேவனிடத்தில் வந்தது அவர்களை தண்டிக்கும்படி.
1: Verse 2, they got killed.
0: அவர்கள் கொல்லப்பட்டார்கள்.
1: And that's the spiritual death that has come today upon many churches.
0: அது அநேக இந்த சபைகளிலே வந்திருக்கிற ஆவிக்குரிய மரணம்.
1: Because they produce an artificial fire.
0: ஏனென்றால் செயற்கையான ஒரு அக்னியை உண்டாக்குகிறது.
1: The reason for the spiritual death in many Pentecostal charismatic churches is because they produce this fake fire.
0: இன்று பெந்தகோஸ்தே கரிஸ்மேடிக் சபையில் இருக்கிற ஆவிக்குரிய மரணத்தின் காரணம் இந்த செயற்கையான அக்னியை உண்டாக்குகிறார்கள்.
1: Now you say, Brother Zach, how do you say this so called baptism in the Holy Spirit that these people claim is not the real thing?
0: நீங்கள் கேக்குறாம் சகோதர ஜாக் அவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று ஜனங்கள் சொல்கிறது உண்மை அல்ல, அது பொய்யானது என்று எப்படி சொல்கிறீர்கள்?
1: Because I know what the baptism in the Holy Spirit did to the early apostles.
0: எனக்கு தெரியும் ஆதி அப்போஸ்தலருக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்தது என்று.
1: And a few people I have met in my life who were really baptized in the Holy Spirit, I know what it did for them.
0: நான் கண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன், பரிசுத்தாவியானவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார்கள்.
1: Freed them from the world,
0: இந்த உலகத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கிற்று.
1: And made them devoted to God where the things of God became primary.
0: அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு அவர்கள் இருக்கிற பக்தியில் அதிகரித்து தேவனுக்குரிய காரியங்கள் பிரதானமாய் மாறின.
1: I know what happened to me when God baptized me in the Holy Spirit.
0: என்னை தேவன் பரிசுத்தாவியினால் நிரப்பும் போது என்ன நடந்தது எனக்கு தெரியும்.
1: It will free you from the world and particularly from the love of money.
0: இந்த உலகத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும், குறிப்பாக பண ஆசையிலிருந்து உங்களை விடுதலை
1: ஆக்கக்கூடிய. But I see most of these Pentecostals, they love money more after they are baptized in their so called spirit.
0: ஆனால் இந்த இருக்கிற பெந்தகோஸ்தர் அநேகரை பார்க்க முடிகிறது அவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு பணத்தை அதிகமாக நேசிக்கிறவர்களாய் மாறி.
1: How do I say that?
0: அதை நான் எப்படி சொல்கிறேன்?
1: I have watched Christian television in India.
0: இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளை பார்த்திருக்கிறேன்.
1: Most of the preachers in Christian television are charismatic Pentecostal people.
0: தொலைக்காட்சியில் பிரசங்கிக்கிற அநேக கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் கரிஸ்மேட்டிக் பெந்தகோஸ்தர் சபையை சேர்ந்தவர்.
1: They are the biggest lovers of money in Christendom.
0: கிறிஸ்தவத்திலே அதிகமாய் பணத்தை நேசிக்கிறவர்கள் அவர்கள்.
1: They are bigger lovers of money than the Roman Catholic priests.
0: அந்த ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்களை விட அதிகமாய் பணத்தை நேசிக்கிறவர்கள்.
1: I have never seen a CSI priest who loves money as much as this Pentecostal pastors.
0: இந்த பெந்தகோஸ்தே பாஸ்டர்களை போல பணத்தை நேசிக்கிற CSI போதகர்களை நான்
1: பார்த்தது. I have never seen a brother in assembly worker who loves money as much as these Pentecostal.
0: இந்த பெந்தகோஸ்தே பிரசங்கியார்களை போல brother in assembly இருக்கிறவர்கள் ஒரு நேசி பணத்தை நேசிப்பதை பார்த்ததில்லை.
1: Nobody begs for money like the Pentecostal church people.
0: பெந்தகோஸ்தே சபை போல வேற யாரும் பணத்துக்காய் இப்படி பிச்சை எடுப்பதில்லை.
1: Then what spirit is that?
0: அதனுடைய ஆவி என்ன, எப்படிப்பட்ட ஆவி?
1: Is it the Holy Spirit?
0: அது பரிசுத்தாவியா?
1: Holy Spirit should make us like Jesus.
0: பரிசுத்தாவி என்னை இயேசுவை போல் மாற்ற வேண்டும்.
1: Jesus was not a lover of money.
0: இயேசு கிறிஸ்து பணத்தை நேசிக்கவில்லை.
1: He wasn't going around asking people for money.
0: ஜனங்களிடத்தில் பணத்தை கேட்டு அவர் அங்கங்கே
1: போகவில்லை. How is it these unconverted priests in other churches are more free from the love of money than these people who say they are speaking in tongues?
0: அந்நிய பாஷையில் பேசுகிற அவர்களை விட வெளியில் இருக்கிற பூஜாரிகள் எப்படி பண ஆசை இல்லாதவர்களா இருக்கிறார்கள்?
1: Money is the test.
0: பணம் தான் சோதனை.
1: If a person is really baptized in the Holy Spirit, he should be more free from the love of money than those CSI priests and all those other denominational church people.
0: உண்மையாகவே ஒருவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தால் CSI மற்ற ஸ்தாபனங்களில் இருக்கிற மனிதனை விட பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றவனாய் இருப்பான்.
1: Show me a person like that.
0: அப்படிப்பட்ட மனிதனை காண்பீர்கள்.
1: I believe that he has really got baptism in the Holy Spirit.
0: நான் விசுவாசிக்கிறேன் உண்மையாகவே பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவன்.
1: The rest is all fake.
0: மற்றது எல்லாமே பொய்யானது.
1: I don't want it.
0: எனக்கு அது அவசியம் இல்லை.
1: I remember from my own experience.
0: என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான்
1: சொல்றேன். I grew up in a brethren assembly.
0: நான் brethren assembly-ல
1: வளர்க்கப்பட்டேன். They didn't preach baptism of the Holy Spirit.
0: பரிசுத்தாவின் அபிஷேகத்தை
1: பிரசங்கிக்கவில்லை. But I read in the Bible this baptism of the Holy Spirit.
0: ஆனால் வேதாகமத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு என்பதை பார்த்தேன்.
1: I didn't know where to go.
0: எங்கு போக வேண்டும் எனக்கு தெரியாது.
1: Who will help me?
0: யார் எனக்கு உதவி செய்வார்?
1: 1963.
0: 1963 ஆண்டு.
1: That is 54 years ago.
0: 54 ஆண்டுகளுக்கு முன்பாக.
1: They said that only Pentecostals will help you there.
0: அந்த பெந்தகோஸ்தினர் உங்களுக்கு உதவி செய்வார்.
1: I didn't know who was Pentecostals.
0: பெந்தகோஸ்தல் யாரென்று எனக்கு தெரியாது.
1: So somebody said Here's a brother who's Pentecostal, he'll take you to one Pentecostal pastor.
0: இந்த சகோதரர் பெந்தகோஸ்தே சபையில் இருக்கிறவர் உங்களுக்கு பெந்தகோஸ்தே
1: போதருக்கு கொண்டு போ. If he can help me, I'll go.
0: எனக்கு அவர் உதவி செய்ய முடியும் எனக்கு தெரியும்.
1: I traveled 70 kilometers on a scooter to meet that man.
0: அந்த மனிதனை சந்திக்கும்படி 70 கிலோமீட்டர் ஸ்கூட்டரிலே
1: பயணித்தேன். Because I wanted baptism in the Holy Spirit.
0: ஏனென்றால் பரிசுத்தான் அபிஷேகம் எனக்கு தேவை
1: என்று உணர்ந்து go anywhere.
0: நான் எங்கு போவதற்கும் ஆயத்தமாக
1: இருந்தேன். When I was in Kerala.
0: நான் கேரளாவில்
1: இருந்த naval base.
0: நான் கடற்படையில் இருக்கும்போது
1: I was working.
0: அந்த நாட்களிலே வேலை செய்து கொண்டிருந்தேன்.
1: I went to this man.
0: இந்த மனிதனிடத்துக்கு போனேன்.
1: Senior Pentecostal pastor.
0: அந்த பெந்தகோஸ்தே சபை போதகரை பார்க்கும்படியாய்.
1: And he said, "Now I'll pray for you."
0: நான் உனக்காய் ஜெபிப்பேன்.
1: And you keep on saying hallelujah.
0: நீ ஹalleluya ஹalleluya என்று சொல்லிக்கொண்டே இரு.
1: What, 2 or 3 times?
0: இரண்டு மூன்று முறை?
1: No.
0: இல்ல.
1: You keep on saying hallelujah till your tongue will trip and then you'll speak in tongues.
0: நீ ஹalleluya என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உன் நாவு அது திரிந்து அந்நிய பாஷையில் பேசும் முறை.
1: I said, that's not what they did on the day of Pentecost.
0: பெந்தகோஸ்தே அந்த நாளில் அவர் அப்படி செய்யவில்லை.
1: Nobody told Peter and Paul to come on, keep on saying hallelujah, hallelujah.
0: யாருமே பேசினிடத்திலே மற்றொரு இடத்திலே hallelujah, hallelujah என்று சொல்லிக்கொண்டு சொல்லவில்லை.
1: In fact, Jesus taught, don't use vain repetitions in Matthew chapter 6.
0: மத்தேயு 6 அதிகாரத்திலே திரும்ப திரும்ப அர்த்தமில்லாமல் வார்த்தைகளை பேசாதீர்கள் என்று சொன்னார்.
1: So I'm not going to say that. I'm not going to do that.
0: நான் அதை செய்ய போவதில்லை.
1: He got so angry with me.
0: அவரே கதை என்மேல் அதிகமாக கோபப்பட்டார்.
1: His baptism spirit did not deliver him from anger. I don't know what type of spirit it is.
0: அவருடைய பரிசுத்த ஆவி அபிஷேகம் அவருடைய கோபத்திலிருந்து விடுதலையாக்கவில்லை. எப்படிப்பட்ட ஆவியை
1: பெற்றார் தெரியல. Go away.
0: போய் விடு.
1: I said thank you. I'm going.
0: ரொம்ப சந்தோஷம் நான் போகிறேன் என்று வந்துவிட்டேன்.
1: I went Sunday to the Pentecostal church. Another one nearby.
0: பக்கத்தில் இருக்க இன்னொரு பெந்தகோஸ்தே சபைக்கு சென்றேன்.
1: And I saw all this noise.
0: இந்த எல்லா சப்தத்தையும் நான் கேட்டேன்.
1: People saying babbling something.
0: ஏதோ ஒரு காரியத்தை உளறி கொண்டிருந்தார்.
1: All the babbling was just 2 or 3 syllables.
0: அதே வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுகிற உளறுகள்.
1: பா ஷா ரா
0: என்ற வார்த்தை.
1: That's all.
0: அதுதான்.
1: ஷாண்டாரா பாலா தா பாலா பாலா
0: பாலா. இதே வார்த்தைகள்.
1: You know, you put a small 1-year-old baby and may put in front of the mic, that is what you will hear. You put a 1-year-old baby in front of a mic, you'll hear the baby babbling like that.
0: ஒரு வயது குழந்தை மைக் முன்பாக வைத்தால் அந்த குழந்தை அதே மாதிரி வார்த்தைகளை சொல்வதை கேட்க
1: முடியும். I was earning a lot of money those days.
0: அந்த நாட்களில் அதிகமாக பணத்தை சம்பாதித்துக்
1: கொண்டிருந்தேன். I used to give money to these pastors.
0: இந்த போதகர்களுக்கு நான் பணம் கொடுப்பதுண்டு.
1: And they were very happy.
0: அவர்கள் மிக சந்தோஷமாக இருந்தார்கள்.
1: Even if you're not baptized in the spirit, they let me speak there because I gave them money.
0: நான் பணம் கொடுப்பதினாலே நான் அபிஷேகம் பெறவில்லை என்றாலும் அப்படி பேச அனுமதித்தார்கள்.
1: I came to my room. In the naval base.
0: அந்த கடற்படை நாட்களில் என்னுடைய அறைக்கு
1: வந்து. And I knelt down before God.
0: தேவனுக்கு முன்பாக முழங்கல் படிந்தேன்.
1: And I said, Lord, I don't want that.
0: ஆண்டவரே எனக்கு அது அவசியமில்லை.
1: I am willing to wait 10 years to get the real thing.
0: ஆண்டவரே உண்மையான அதை பெற்றுக்கொள்ளவரே நான் 10 ஆண்டுகள் காத்திருக்க ஆயத்தமாக
1: இருக்கிறேன். I am not here to tell other people I got baptized in the Holy Spirit. I am not interested in that.
0: நான் மற்றவர்களுக்கு நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் சொல்ல காரியத்திலே நான் விருப்பமில்லை.
1: I want you to give me an assurance.
0: ஆண்டவரே நீர் எனக்கு அந்த நிச்சயத்தை
1: தர. I want the same baptism in the Holy Spirit which the apostles got on the day of Pentecost.
0: அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தினாலே பெற்றுக்கொண்ட அதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு
1: தேவை. The anointing that will give them boldness to proclaim God's word.
0: ஆண்டவரே அந்த அபிஷேகம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்வதற்கான பலத்தை கொடுத்தது.
1: God met with me in my room. ஆண்டவர் not in any meeting.
0: எந்த கூட்டத்திலும் அல்ல என்னுடைய அறையிலே தேவன் என்னை சந்தித்தார்.
1: Because in a meeting you can get all worked up with the emotion and shouting of others, you get some fake thing.
0: அந்த கூட்டங்களிலே எப்படிப்பட்ட சத்தங்களையும் இசைகளையும் சத்தத்தை கேட்டு ஏதோ ஒன்றை நீங்கள் உருவாக்கி விட முடியும்.
1: See, it's not just love of money.
0: வெறும் பண ஆசை மட்டுமல்ல.
1: Many people think Holy Spirit means you make a lot of noise.
0: பரிசுத்தாவே என்றால் அநேகர் நினைப்பார்கள் அதிக சத்தம் உண்டாகும்.
1: There was a man who came to CFC Bangalore, one Pentecostal man.
0: ஒரு பெந்தகோஸ்தே மனிதன் CFC பெங்களூருக்கு வந்தார்.
1: First time.
0: முதல் முறை.
1: And he came to me after the meeting.
0: மீட்டிங் முடிந்த பிறகு என்னிடம் வந்து
1: said, you don't have the Holy Spirit here.
0: இங்கு பரிசுத்தாவி உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார்.
1: I said, how do you know I don't have the Holy Spirit?
0: எப்படி எனக்கு பரிசுத்தாவி இல்லை என்று சொல்கிறீர்கள்?
1: You know how I speak to my wife at home?
0: நான் வீட்டில் என்னோட மனைவியிடத்தில் எப்படி பேசுகிறேன் என்று தெரியுமா?
1: That is the proof whether I have Holy Spirit or not.
0: அதுதான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டனா இல்லை என்பதற்கு.
1: Do I know how I'm handling money at home?
0: வீட்டிலே பணத்தை எப்படி நான் கையாளுகிறேன் தெரியுமா?
1: That is the proof whether I have Holy Spirit or not.
0: பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேனா இல்லை
1: என்பதுதான். Not all that.
0: அதல்ல.
1: You are not having enough noise in this meeting.
0: போதுமான அளவு இந்த கூட்டங்களிலே சத்தம் இல்லை.
1: I said, ah, now I know.
0: இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன்.
1: Your Trinity is Father, Son and noisy spirit.
0: உங்களுடைய திருத்துவம் பிதா குமாரன் சத்தமுள்ள ஆவி.
1: My Trinity is Father, Son and Holy Spirit.
0: என்னுடைய திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி.
1: You keep your Trinity, I will keep mine.
0: உங்கள் திருத்துவத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என் திருத்துவத்தை நான் வைத்துக்
1: கொள்ளுங்கள். Noisy spirit will make you make noise.
0: சத்தமுள்ள ஆவி உங்களை அதிக சத்தம் உண்டாக்கும்.
1: Even a drunkard can do that.
0: ஒரு குடித்த மனிதன் கூட அதை செய்ய முடியும்.
1: Holy Spirit will make you holy.
0: பரிசுத்த ஆவி உங்களை பரிசுத்தமாக்கும்.
1: Free you from dirty thoughts.
0: அசுத்தமான எண்ணங்களிலிருந்து விடுதலை.
1: Free you from anger.
0: கோபத்திலிருந்து விடுதலை.
1: Free you from sin.
0: பாவத்திலிருந்து விடுதலை.
1: That is the baptism in the Holy Spirit I want.
0: அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் எனக்கு.
1: And that is the baptism in the Holy Spirit I preach.
0: அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பிரசங்கிக்கிறேன்.
1: Evil spirits make you evil.
0: அசுத்தாவிகளை அசுத்தமாய்
1: மாற்றும். Unclean spirits make you unclean.
0: அசுத்தமான ஆவிகளை அசுத்தமாய் மாற்றும்.
1: Holy Spirit will make you.
0: பரிசுத்த ஆவி உங்களை
1: holy.
0: பரிசுத்தமாய் மாற்றும்.
1: Even a child knows the answer.
0: ஒரு குழந்தை கூட இது பதில் தெரியும்.
1: But you say Holy Spirit will make you noisy.
0: ஆனால் பரிசுத்த ஆவி உங்களை சத்தம் உண்டாக்க செய்யும் என்று சொல்கிறீர்கள்.
1: I'll never forget. I was in a charismatic meeting in 1975.
0: 1975 ஆண்டு ஒரு கரிஸ்மேட்டிக் கூட்டத்தில்
1: பாம்பே
0: மும்பையில்.
1: They asked me to preach, so I don't like to sit on the platform, but they made me sit on the platform there.
0: நான் அந்த பிரசங்க பீடியிலே உட்காரவில்லை, நான் கீழே உட்கார்ந்து கொண்டேன்.
1: No, but that day they made me sit on the platform.
0: அந்த நாள்ல என்னை பிரசங்க பீடத்தில் உட்கார வைத்தார்.
1: So I saw all these people in the singing time.
0: அந்த பாடல் நேரத்தில் அவர்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன்.
1: There was one man standing over there who was shouting and singing so loudly and wonderfully.
0: பின்னாடி இருக்கிற ஒரு மனிதன் மிக சத்தமாய் நன்றாக பாடி துதித்துக் கொண்டிருந்தான்.
1: I was very young those days.
0: அந்த நாட்களில் நான் வாலிபனாய் இருந்தேன்.
1: I thought, boy, what a spiritual man. I must go and meet that man.
0: எவ்வளவு ஆவியில் நிரம்பின மனிதன், அந்த மனிதனை போய் சந்திக்க வேண்டும்.
1: So happy and raising his hand.
0: மிக சந்தோஷமாய் கையில உயர்த்தி பாடுகிறான்.
1: So after the meeting I went to him.
0: கூட்டம் முடிந்த பிறகு அவனிடத்திலே போனேன்.
1: And within 6 feet I could smell the alcohol smell coming from his.
0: 6 அடிக்கு முன்பாக அந்த மனிதனுடைய வாயிலிருந்து அந்த குடி போதையின் நாத்தம் எனக்கு கிடைத்தது.
1: I said, this is some other spirit. No,
0: இது வேற ஏதோ ஒரு ஆவி.
1: Not Holy Spirit.
0: இது பரிசுத்த ஆவி அல்ல.
1: So I learned something from there.
0: அங்கிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டேன்.
1: To make this noise and shout and raise, you don't need Holy Spirit. This alcoholic spirit will do it for you.
0: இப்படிப்பட்ட சத்தம் உண்டாக்குவதற்கு பரிசுத்த ஆவி அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட குடிகாரர்களை செய்ய முடியும்.
1: What a deception is going on in Christendom today.
0: கிறிஸ்தவத்திலே எவ்வளவு வஞ்சனை இப்படி போய் கொண்டிருக்கிறது.
1: Learn one simple thing.
0: ஒரு எளிமையான காரியத்தை
1: கற்றுக்கொள். Why did God call him Holy Spirit?
0: ஏன் தேவன் அதை பரிசுத்த ஆவி என்று சொன்னார்?
1: Why is it called baptism in the Holy Spirit?
0: ஏன் அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று சொன்னார்?
1: That's not my words. It's God has chosen that word for the third person of the Trinity.
0: அந்த திருத்துவத்தின் மூன்றாம் நபருக்கு என்னுடைய வார்த்தை இல்ல, தேவன் அந்த வார்த்தையை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
1: I know what it did for me.
0: அவர் எனக்கு என்ன செய்தார் என்று
1: free me from sin.
0: பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
1: I can also make a lot of noise.
0: நானும் அதிக சத்தத்தை உண்டாக்க முடியும்.
1: I can make a lot of noise when I preach or pray and shout and I can do that.
0: பிரசங்கிக்கும் பொழுது பாடும் பொழுது நான் பேசும் பொழுது அதிக சத்தத்தை உண்டாக்க முடியும்.
1: They taught me that in the military in the parade ground to shout.
0: அந்த மிலிட்டரியிலே பரேட் கிரவுண்ட்ல அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள்.
1: I didn't need the Holy Spirit for that.
0: அதற்கு பரிசுத்த ஆவி எனக்கு அவசியம் இல்லை.
1: But that is some people are quiet, some people make a noise. Both can be filled with the Holy Spirit.
0: சில அமைதியாக இருப்பார்கள், சில சத்தமாய் பேசுவார்கள். இரண்டுமே
1: protect you from false teaching.
0: தவறான உபதேசங்களிலிருந்து உங்களை பாதுகாக்க
1: விரும்புகிறேன். Fake 2000 rupee notes going around in town.
0: இந்த பட்டணத்திலே अनेक 2000 கள்ள நோட்டுகள் போய் கொண்டிருக்கிறது.
1: I'll have to take a 2000 rupee note and say, when you get a 2000 rupee note, look for this sign, this sign, this sign. This is the mark of a real 2000 rupee note.
0: 2000 ரூபாய் நோட்டை எடுத்து இந்த அடையாளங்கள் எல்லாம் பார், இதெல்லாம் இருந்தால் தான் அது உண்மையான 2000 ரூபாய்.
1: Because most of the 2000 rupees notes going in this town are fake.
0: ஏனென்றால் இந்த பட்டணத்திலே போய் கொண்டிருக்கிற 2000 நோட்டுகள் கள்ள நோட்டுகள்.
1: That's all I'm saying here.
0: அதுதான் நான் சொல்கிறேன்.
1: Be careful of the fake.
0: அந்த பொய்யான காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக
1: இருக்க. I am not saying there is no real 2000 rupee note.
0: உண்மையான 2000 ரூபாய் இல்லை என்று சொல்லவில்லை.
1: Just be careful.
0: நீங்கள் ஜாக்கிரதையாக
1: இருங்க. There is a real baptism in the Holy Spirit.
0: உண்மையாய் பரிசுத்தாவின் அபிஷேகம்
1: ஒன்று உண்டு. Which brings the real fire of God into your heart.
0: உண்மையாக தேவனுடைய அக்னியை உங்கள் இதயத்திலே கொண்டு வர முடியும்.
1: It will increase and increase and increase as you grow older.
0: நீங்கள் வளர வளர அது அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது.
1: If I live up to 100 years old, I believe the fire will be more in my life than today.
0: நான் 100 வருடம் வாழ்கிறவனாய் இருந்தால் இன்றில் இருப்பதை விட அன்று தேவனுடைய அக்னி அதிகமாக இருக்க முடியும்.
1: I never wanted to cool down.
0: அது ஒரு நாளும் குளிர்ந்து போவதை நான் விரும்பவில்லை.
1: It's a baptism of fire.
0: அது பரிசுத்தாவின் அக்னியின் அபிஷேகம்.
1: Don't make a fake fire.
0: அதிலிருந்து ஒரு தவறான பொய்யான அக்னியை உண்டாக்காதீர்கள்.
1: So that is why I tell people.
0: அதனால தான் ஜனங்களிடத்தை சொல்கிறேன்.
1: If you are really hungry for it.
0: நீங்கள் உண்மையாக அதற்காய் பசியாக
1: இருக்கிறீர்கள். Get alone before God.
0: தேவனுக்கு முன்பாக தனியாய் செல்லுங்கள்.
1: In your room.
0: உங்கள் அறையிலே.
1: I heard people like this.
0: நான் இப்படி ஜனங்கள்
1: சொல்வதை கேட்டேன். They went alone in their room and said, Lord, I want you to fill me with the Holy Spirit.
0: தனி அறையிலே தேவனிடத்தில் ஆண்டவரே நீர் என்னை பரிசுத்தாவினால் நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறேன்.
1: I'll tell you one story, true story.
0: ஒரு உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன்.
1: Many years ago we had a series of meetings in Bangalore.
0: அநேக வருடங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக சில கூட்டங்களை
1: வைத்து, one of those sessions I preached on baptism in the Holy Spirit.
0: அதில் இருக்கிற ஒரு செஷனிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி பிரசங்கித்தேன்.
1: And there was one brother who could not get leave to come for those meetings.
0: அதிலே ஒரு சகோதரன் லீவ் எடுத்து கூட்டத்திற்கு வர முடியாமல் இருந்தது.
1: So he heard the tape.
0: அந்த டேப்புகளை அவர் கேட்டார்.
1: And he said, Lord, I'm so sorry, I couldn't go for this meeting.
0: ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு என்னால் போக முடியவில்லை, என்னை மன்னித்து விடுங்க.
1: And alone in his room he said, Lord, but you can meet with me here.
0: ஆண்டவரே, இந்த அறையிலே தனியாய் நீர் என்னை சந்திக்க முடியும்.
1: You can baptize me in the Holy Spirit here even though I'm not in a meeting.
0: ஆண்டவரே, ஒரு கூட்டத்திலே இந்த அறையிலே நீர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை
1: எனக்கு தரவும். I'm going to pray, you fill me with the Holy Spirit, Lord.
0: ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், நீர் என்னை பரிசுத்தாவினால் நிரப்பும்.
1: Show me what is it that I've not laid on the altar. Only when everything is on the altar the fire will come.
0: நான் ஆண்டவரே, இன்னும் அந்த பலிபீடத்தின் மேல் எதை நான் செலுத்தவில்லை என்பதை எனக்கு காண்பியும். எல்லாவற்றையும் வைத்தால் தான் அக்னி இறங்கும்.
1: The burnt offering was one offering where you had to put everything on the altar.
0: அந்த சர்வாங்க தகன பலி என்பது அந்த ஒரே பலியிலே எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க வேண்டும்.
1: Leviticus 1 verse is about the burnt offering.
0: லேவியராகமும் 1 அதிகாரம் அந்த சர்வாங்க தகன பலியை பற்றி சொல்கிறது.
1: And it says he must cut it into pieces, verse 12.
0: 12 வசனம், அதை துண்டு துண்டாக நீங்கள் வெட்ட வேண்டும்.
1: And put it on the altar.
0: அதை பலிபீடத்தின் மேல் வைக்க வேண்டும்.
1: See the sentence in the middle of verse 13.
0: அந்த 13 வசனத்தின் நடுவிலே பாருங்கள்.
1: The priest must offer all of it.
0: அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வர
1: வேண்டும்.
0: எல்லாவற்றையும்.
1: Not even one part of that bullock must be taken out.
0: அந்த மாடுகளின் ஒரு பகுதி கூட வெளியே எடுக்கப்படக்கூடாது.
1: Everything there.
0: எல்லாவற்றையும் வைக்க வேண்டும்.
1: And then it is an offering by fire.
0: அது
1: to the Lord.
0: அதற்கு பிறகு அது தேவனால் சர்வாங்க தகன பலியாய் மாற்றப்படுகிறது.
1: So the fire comes only when you put everything on the altar.
0: பலிபீடத்திலே எல்லாவற்றையும் வைத்தால் தான் அக்னி வரும்.
1: So this young man,
0: இந்த வாலிபன்,
1: he said, Lord, is there anything? I think I've given everything to the Lord.
0: ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் நினைக்கிறேன்.
1: And he waited before the Lord.
0: தேவனுக்கு முன்பாய் காத்திருந்தான்.
1: He didn't just repeat hallelujah hallelujah, never said anything.
0: Hallelujah hallelujah என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அமைதியாய்,
1: Lord, show me what is it in my life I have not yielded.
0: ஆண்டவரே, நான் இன்னும் விட்டு கொடுக்காத பகுதி என் வாழ்க்கையில் என்ன இருக்கு?
1: Why is the fire not falling?
0: ஏன் அந்த அக்னி இன்னும் விழவில்லை?
1: You have to put everything, the fire will come.
0: எல்லாவற்றையும் அங்கு வைத்தால் அக்னி வரும்.
1: Show me what is it.
0: ஆண்டவரே, காண்பியும் எது அது?
1: And the Lord showed him something.
0: ஆண்டவர் அவருக்கு ஒரு காரியத்தை காண்பித்தார்.
1: Not something sinful.
0: பாவமான ஒரு காரியம் அல்ல.
1: It's something which is not sinful.
0: பாவமற்ற ஒரு காரியம்.
1: Which the Lord asked him to give up.
0: ஆண்டவர் அதை விட்டு விடும்படி அவர்
1: சொன்னார். Like Abraham asked, God asked Abraham to give up Isaac.
0: ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கை கொடுக்கும்படி தேவன் சொன்னார்.
1: That is nothing sinful there. Isaac was a good boy.
0: அது ஒரு நல்ல பையன். அதுல பாவமானது ஒன்றுமில்லை.
1: Sometimes we have to give up the good things also to the Lord.
0: நல்ல காரியங்களையும் நாம் சில நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும்.
1: He said, Lord, this young man said, Lord, even that I give it up to you.
0: அந்த வாலிபன் சொன்னான், ஆண்டவரே, அதையும் நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன்.
1: And immediately he was baptized in the Holy Spirit.
0: உடனடியாக பரிசுத்தாவினால் அவன் அபிஷேகப்பட்டான்.
1: He just heard a message. He wasn't even in the meeting.
0: அவர் கூட்டத்திலே வரவில்லை, செய்தியை கேட்கவில்லை.
1: But what did he do?
0: ஆனால் செய்தது என்ன?
1: He sincerely searched his heart to see if there was anything he held back from God.
0: அவன் நேர்மையாக தன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஏதாவது ஒன்றை தேவனுக்கு கொடுக்காமல் பிடித்துக் கொண்டிருக்கிறானா என்பதை பார்த்தான்.
1: About 140 years ago.
0: 140 வருடங்களுக்கு முன்பாக
1: there was a very famous preacher in England, in America.
0: அமெரிக்காவிலே மிக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் இருந்தார்.
1: In a town called Boston.
0: Boston என்ற பட்டணத்திலே
1: he heard about preaching, people preaching about baptism in the Holy Spirit.
0: அவர் ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பிரசங்கிப்பதை பற்றி கேள்விப்பட்டார்.
1: He was a pastor.
0: அவர் ஒரு போதகராக.
1: He prayed, go God, I also want this.
0: ஆண்டவரே, எனக்கும் இது தேவை.
1: And he prayed and prayed and prayed and prayed, nothing happened.
0: ஜெபித்து ஜெபித்து ஜெபித்து கொண்டே இருந்தார், ஒன்றும் நடக்கவில்லை.
1: And he also asked the same question, what is it I have not given?
0: ஆண்டவரே, நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்காதது என்ன காரியம்?
1: The Lord said, you want to be a famous preacher, that's why you want baptism in the Holy Spirit.
0: நீ மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியாராய் மாற வேண்டும் என்பதற்காய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை.
1: Give up that desire.
0: அந்த விருப்பத்தை விட்டுவிடு.
1: And he realized he wanted the power of the Spirit to become a famous preacher.
0: அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதன் மூலம் பிரசங்கி பெற்ற ஒரு பிரசங்கியாராய் மாற வேண்டும் என்று விரும்பினான்.
1: That was a sin to desire that. To desire that was a sin.
0: அந்த அப்படிப்பட்ட விருப்பம் ஒரு பாவமானது.
1: He was seeking honor for himself.
0: அவர் தனக்கென்று கனத்தை தேடிக் கொண்டிருந்தார்.
1: That happens to many people.
0: அது அநேக ஜனங்களுக்கு நடக்கிறது.
1: They hear of somebody who was filled with the Holy Spirit as a mighty preacher, they say, I also want that.
0: யாரோ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று வல்லமையான பிரசங்கியாராய் மாறி இருக்கிறார், எனக்கு அது
1: வேண்டும். What for?
0: எதற்காக?
1: So they want to be mighty preachers.
0: அவர்களும் வல்லமையான பிரசங்கியாராய் மாறி
1: வேண்டும். They never have a genuine experience. They may get some fake fire.
0: அவர்களுக்கு உண்மையான அந்த அனுபவம் இருக்காது, பொய்யான அந்த அக்னியை பெற்றுக் கொள்வார்.
1: This man said, Lord, I don't want to be a famous preacher. I just want to please you.
0: ஆண்டவரே, நான் பிரசித்தி பெற்ற பிரசங்கியாராய் மாற விரும்பவில்லை, உம்மை பிரியப்படுத்த
1: விரும்புகிறேன். God filled him with the Holy Spirit.
0: தேவன் அவரை பரிசுத்தாவினால் நிரப்பினார்.
1: And God said, now give up this job as a pastor here.
0: இப்பொழுது போதகராய் இருக்கிற இந்த வேலையை விட்டுவிடு.
1: Go and work with the poor people.
0: ஏழ்மையான ஜனங்களோடு நீ போய் வேலை செய்.
1: And he did that.
0: அதை அவர் செய்தார்.
1: So when we give up everything, God meets with us.
0: ஆண்டவர் நாம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கும்போது அவர் நம்மை சந்திக்கிறார்.
1: No partiality with God.
0: தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
1: The fire from heaven will come to any of you.
0: பரலோகத்திலிருந்து அக்னி யார் மேலாவது வர முடியும்?
1: If it has not come,
0: அது வரவில்லை என்றால்,
1: you go before God and ask him, what is it you have not given up?
0: ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள், ஆண்டவரே, நான் இன்னும் எதை விட்டுவிடவில்லை.
1: And maybe you had it once and you lost it.
0: அதை பெற்றுக் கொண்டவர்களை இழந்திருக்கலாம்.
1: That's because you put something on the altar and took it back.
0: நீங்கள் ஏதோ ஒரு பலிபீடத்தில் ஒரு காரியத்தை வைத்துவிட்டு திரும்ப எடுத்துக் கொண்டீர்கள்.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: You know, I don't think you can pray for the baptism of the Holy Spirit here.
0: இங்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான்
1: விரும்பவில்லை. Because it will be an emotional thing.

0: Baptism of fire in my life.
1: ஆண்டவரே உண்மையாய் பரிசுத்தாவின் அக்கினி எனக்கு வேண்டும்.
0: I don't want any honor in the church.
1: சபையில் எந்த கனமும் எனக்கு வேண்டாம்.
0: I don't want anything for myself.
1: எனக்கென்று எதுவுமே வேண்டாம்.
0: I want Jesus Christ to be glorified in my life.
1: என்னுடைய வாழ்க்கையின் மூலமா இயேசு கிறிஸ்து மாத்திரம் மகிமைப்பட வேண்டும்.
0: So Lord, fill me with the Holy Spirit.
1: ஆண்டவரே என்னை பரிசுத்தாவினால்
0: Get alone with God and pray. God will meet with you also.
1: ஆண்டவரோடு தனிமையாய் நீங்கள் செலவிடுங்கள். ஆண்டவர் உங்களை
0: He will set you on fire with a real fire from heaven.
1: பரலோகத்தில் இருக்கிற உண்மையான அக்னியினால் அவர் உங்களை பற்றியே செய்வார்.
0: Free you from the love of money.
1: பாவத்தின் பண ஆசையிலிருந்து விடுதலையாக்குவார்.
0: Free you from anger and bitterness and all types of sins.
1: கோபம், கசப்பு எல்லாவிதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார்.
0: Only he can do that.
1: அதை அவர் மாத்திரம் தான் செய்ய முடியும்.
0: Heavenly Father.
1: பரலோக பிதாவே.
0: Help us all.
1: உதவி செய்யும் ஆண்டவரே.
0: Pray in Jesus name.
1: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
0: ஆமென். ஆமென்.

கொடுக்கும் நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். உமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Jesus. We worship you, Father.

குறைவை சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல், எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்று ஒருவேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, லார்ட் இட்ஸ் ஓன்லி யூ தட் கேன் ஷோ அஸ் தி வே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்குதீர். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தருளும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there is no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கும் உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 8:14 நாம் வாசித்து தியானத்துக்கு செல்வோம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்திலே 8:14 2 கொரிந்தியர் 8:14. எப்படியெனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். 15வது வசனத்தையும் படிச்சிடறேன். சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கும் உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. அதனாலே இந்த எழுதியிருக்கிற பிரகாரம் அப்படின்னு சொல்கிறார். என்ன எழுதியிருக்குது, எங்கே எழுதியிருக்குது, எதை குறித்து எழுதியிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், யாத்ராகமம் புஸ்தகத்திலே 16:18 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை, அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அதனால இது இந்த இடத்துல இந்த யாத்ராம் புத்தகத்திலே இவர்கள் பார்வன் இடத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்தில் நடந்து கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் வனாந்திரத்திலே இவர்கள் புசிப்பதற்காக பரலோகத்திலிருந்து மன்னாவை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். தேவ தூதர்கள் சாப்பிடுகிறதான அந்த மன்னா, அந்த மன்னா நைட்டு ஃபுல்லாக பூமியில் விழுந்து கிடக்கும், அது அப்படியே பனியில் அப்படியே படந்து கிடக்கிற மாதிரி. அதை இவர்கள் பொறுக்கி ஓமரால் அது ஒரு பாத்திரத்தில் இல்லை ஒரு அளவுனால பொறுக்கி என்ன செஞ்சாங்க, அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானது இல்லை. இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா அவன் சேர்த்துட்டானாக்கா அது ஆக்கும்போது அது இருக்காது, கண்ணுக்கு மறைஞ்சிடும். அவன் குடும்பத்துக்கு 4 பேரோ 10 பேரோ 5 பேரோ எவன் இருக்கிறானோ அவனுக்கு தகுந்ததான் அந்த மன்னா வந்து அவனுக்கு கிடைக்கும். அவன் அதிகமாக சேர்த்தா கூட அது என்னாகிடும், காணாமல் போயிடும். கொஞ்சமாக சேர்த்துட்டான் சரி, பயந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டான். 4 பேருக்கு 10 மான்னாக்கா அது 10.5 அளவுக்கு அது என்ன செய்யுமா, வளர்ந்துடும். அதுதான் சொல்கிறார், மீதியாய் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை பாருங்க. அப்போ ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மன்னாவை அவனுக்கு என்ன செஞ்சார், போஷித்தார் என்று பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ரகசியம். அதுதான் இங்கே பவுல் வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் இந்த சபைக்கு. என்னென்னா இந்த மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை என்று 1வது வசனத்திலே ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்கள், மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். என்ன கிருபை அளித்தார்னா, அவர்கள் மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்துமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. இப்போ மக்கதோனியா நாட்டில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் கொரிந்திய சபை மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, கொடுத்து உதவுனாங்கன்னு பவுலே நான் சாட்சி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும், இப்போ அவங்களுக்கு இப்போ குறைவுபட்டுருக்கிறாங்க, நீ நல்லா இருக்கிற, நீ என்ன செய்ய இப்போ அவங்களுக்கு கொடுத்து உதவுன்னு தான் இங்கே சொல்லுறார். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம். 14வது வசனத்தில் சொல்லிட்டு பாஞ்சில் என்ன சொல்கிறாரு, சமநிலை பிரமாணத்தின் படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார். மக்கதோனியா நாட்டு மக்கள் உங்க மேலே அன்பு கொண்டு உனக்கு என்ன செஞ்சாங்க, கொரிந்திய சபைக்கு உதவி செய்தாங்க. அவங்க வறுமையிலும் அவங்க என்ன செஞ்சாங்க, உதாரணமாக கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க இப்போ கொஞ்சம் நடிஞ்சு நுழிஞ்சு போய் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க, இப்போ நல்லா மிஸ்திரமாக இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவுகிறதை காட்டிலும் அந்த உதவுகிற அந்த சத்தியத்தை பவுல் இங்கு திருச்சபைகளுக்கு சொல்லி கொடுக்கறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் சமநிலை பிரமாணம்னு சொல்கிறார். அது பேர் என்னதான், சமநிலை பிரமாணம். இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதே இல்லை அன்பானோ இல்லை, இதெல்லாம் கடைபிடிக்கிறதே இல்லை. நேற்று கூட ஒரு தம்பிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு பெரிய பெரிய வளர்ந்த சபைகளிலே இன்னைக்கு கொஞ்சம் நம்ம, நான் கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், சபைக்கு விரோதமாக நான் சொல்லலை, கிறிஸ்தவர்கள் சிந்திக்கணும். பெரிய பெரிய வளர்ந்த சபையில் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது, அதை செலவு பண்ண முடியாமல் கிடக்கிறாங்க. கார் மேலே கார் வாங்குறாங்க, இடது மேலே இடது வாங்குறாங்க. இன்னைக்கு அதே சபையிலே கூட பட்னி கிடக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு, இல்லது பக்கத்தில் நமக்கு நெய்பராக இருக்கிற ஊழியக்காரர்கள் பட்னி கடந்து ஊழியம் செய்கிறவங்க வறுமையில் வாடிக்கிட்டு. நேற்று ஒரு ஊழியக்கார் வந்து என்கிட்ட சொன்னார், நாங்கள் போய் பார்த்தோன்னே இந்த கிராமத்து பக்கம் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு 500 ரூபாய்க்கு வழி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், 3 நாளைக்கு தண்ணி குடிச்சிட்டு படுத்திருந்த ஊழியக்காரெல்லாம் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்தோம் அப்படின்றார். உண்மையிலே எனக்கு மனசு கஷ்டமாச்சு. பாருங்கள், இப்படியும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பணம் எங்கே சேருது, கொடுத்த இடத்துலே கொடுக்குறாங்க, தசம பாகம் அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் அது அவங்களே கொடி ஒரு இதாக போய் கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் என்ன செய்கிறாங்க, பணத்தை அவ்வளோவா திரட்டி மக்கள்கிட்ட இருந்து திரட்டி 1.5 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாரு, அரசாங்கத்திட்ட கொடுக்குறாங்க. அரசாங்கம் என்ன பணம் இல்லாமையாக இருக்குது, அவங்க ஏதோ பண்ணுவாங்க அரசாங்கம். இவர் என்ன செய்யலாம், ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட எத்தனையோ பேர் பயன்படுவாங்கல்ல. ஸோ இதை நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி மக்கள் புரிஞ்சிக்கணும், இது தேவையா, இது அத்தியாவசியமா. இன்றைக்கி நாம் இந்த மாதிரி கொடுக்குறோமே, இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கே கொடுத்துட்டு உக்காந்துக்கிறமே, இல்லாதவர்களுக்கு யார் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிற சமநிலை பிரமாணத்தை இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். ஆனால் அன்றைக்கு கொரிந்தி சபைக்கு இன்றைக்கி பவுல் என்ன செய்கிறார், அந்த சமநிலை பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குறார். தம்பி, உங்கள் வறுமையில் அவங்க தங்களுடைய வறுமையாக இருந்த போதிலும், அதான் சொல்கிறார் பாருங்கள், மிகுந்த உதாரணத்தினாலே, மிகுந்த உபத்திரத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரணத்தமாய் கொடுத்தார்கள், தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்களாலே மனதுள்ளவர்களாய் இருந்தார்களே. பாருங்கள், அதுக்கு நான் தான் சாட்சின்ற. இன்னைக்கு இந்த மனசு இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கிட்ட இருக்குதா? இல்லை. இன்னைக்கு பாருங்கள், நான் நினச்சி பார்ப்பேன், ஒவ்வொரு இந்த நம்ம கிறிஸ்தவருக்குள்ளார ஒற்றுமை இருந்ததுன்னா இன்றைக்கி எவ்வளோ எல்லாருமே வறுமை இல்லாமல் இருக்கலாம், எல்லா கிறிஸ்தவர்களும். இன்றைக்கி வந்து அது மற்ற புறஜாதிகள் செய்கிறாங்க, மற்றவங்கள்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க, கை தூக்கி கொடுக்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் செல்ஃபிஷாக போய் கொண்டிருக்கிறோம். அன்பால் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த சமநிலை பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம் என்றால், நிச்சயமாக நான் வறுமையில் இருந்தேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதித்தாரு, இன்றைக்கு வறுமையில் இருக்கிற 10 பேரை நான் தூக்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் நமக்கு வரமாட்டேன் தன்னோன்ல. இன்றைக்கி அநேகருக்கு இருக்கிற இடத்துலே கொடுத்துட்ருக்குறோம், தசமபாகன்ற பேரில் அன்பான்லே. இன்றைக்கி அந்த தசமபாகத்தை இன்றைக்கி எடுத்து எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்தனாக்கா எப்படி இருப்பாங்க அவங்க? அதில் ஆண்டவர் கோச்சிக்கவே மாட்டார். இன்றைக்கி அதை தப்பான முறையில் புரிஞ்சு கொண்டோம், தப்பான முறையில் வழி நடத்தப்பட்டோம், தப்பான முறையில் என்ன செஞ்சிட்ருக்குறோம், இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். பவுல் சொல்கிற காரியத்தை இன்றைக்கி அறியறதே கிடையாது. இன்னைக்கு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. என்னது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு நம்ம, நான் நினச்சது உண்டு, எல்லா கிறிஸ்தவனும் மளிகை ஜாமான் வாங்குகிறான், எல்லா கிறிஸ்தவனும் என்ன செய்கிறான், மளிகை ஜாமான் வாங்குகிறான், எங்கெங்கே போய் எங்கெங்கே வாங்குகிறான். இதே ஒரு ஊரில் எல்லா கிறிஸ்தவ எல்லா சபையிலையும் ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒன்னஸாக ஒரு ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அவன் அங்கேயே வாங்கினாக்கா சீப்பாகவும் கிடைக்கும், டெவலப்பும் ஆகும். ஆனால் இதெல்லாம் என் மனசில் இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல. போய் சொன்னாக்கா இவன் என்ன செய்ய வரான், பிசினஸ் பண்ண வரான், இதெல்லாம் நடக்குது பாரு. இது அவங்கவுங்க எழும்பணும். இது நம்ம வந்து இந்த ஒற்றுமையை நம்ம நிலைநாட்டி, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க.

நான் நேற்று அந்த தம்பிகிட்ட தான் பேசினேன். ஒரு பெரிய திருச்சபை, அந்த திருச்சபையில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, ஏற்கனவே லக்ஸுரிஸ் காரு ஒரு ஆடி கார் இருக்குதுன்னா இப்போ என்ன செய்கிறாங்க, திரும்பி ஒரு 6 மாதத்தில் என்ன செய்கிறாங்க, புதுசாக ஒரு கார் வருதான் பிஎம்டபிள்யூவில், அதனால் அதை வாங்குறாங்களாம். எல்லாம் எவ்வளோ இப்போ 50 லட்சம் 60 லட்சம் இன்னைக்கு வறுமையில் இருக்கிற ஊழியக்காரில் அவங்க அவங்க சபையில் அவங்க திருச்சபையிலே இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஒரு ஒரு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், அது உண்மையாக போய் ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் கேள்விப்பட்டது, அந்த ஊழியக்காரர்களுடைய ஒரு மகள் என்ன செஞ்சாங்களாம், கார் எடுத்துகிட்டு காலை டிஃபன் சாப்பிட்றதுக்கு எங்கேயோ போனாங்களாம். அங்கே போனாக்கா அந்த டிஃபனுக்கு பில்லு வந்து 30,000 ரூபா கொடுத்தாங்களாம். அந்த அவங்களுக்கு கார் ஓட்டிகிட்டு போன டிரைவர் தான் எனக்கு சொன்னார், 2 இட்லி சாப்பிட்றதுக்கு 30,000 ரூபா செலவு பண்ணுறாங்க ஊழியக்காரருடைய பொண்ணு. இன்றைக்கும் நடக்குது பாருங்கள். இன்றைக்கி அவங்கள்ட்டே தான் இன்றைக்கி பணம் சேருது, அவங்கள்ட்டே தான் அநேக படித்தவர்களாக இருந்தாலும் பாமர மக்களாக இருந்தாலும் கொட்டுறாங்க. நானுமே தான் கொட்டினேன், நானுமே. அன்பாவில் இன்றைக்கி நாம் விழிப்புணர்வு அடையணும், சமநிலை பிரமாணத்தை கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்கள் எல்லா திருச்சபையும் நம்ம ஒன்றா பார்க்கணும். எல்லா ஊழியக்காரனும் ஐயோ வறுமையில் இருக்கிற ஊழியக்காரன் நம்ம கை தூக்கி கொடுக்கணும்னு சொல்லணும். நம்மளால் முடிஞ்ச அதுதான் ஆண்டவர் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கிறார். நமக்கு படிப்பை கொடுத்தது பணத்தை கொடுத்ததுலாம் என்ன காரணம்னா, நீ வறுமையில் இருக்கும்போது உனக்கு 10 பேர் என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. ஆனால் அதே போல் நீ நல்லா இருக்கும்போது அந்த கஷ்டப்படுற 10 பேருக்கு நீ உதவி செய்யணும் தான். உண்மையிலே எனக்கெல்லாம் நான் வறுமையில் இருக்கும்போது நான் அப்படி தான் எனக்கு உதவி செஞ்சவங்கள நினைக்கிறேன். எங்கள் அக்கா சொன்னாங்க, நான் உனக்கு நீ வறுமையில் இருக்கும்போது நான் உனக்கு சோறு போட்டேன், நீ நல்லா இருக்கும்போது நீ 10 பேருக்கு என்ன செய், சோறு போடு அப்படின்னு. இன்றைக்கி அதே தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அன்பாவும் இல்லை, நான் வறுமையில் இருக்கும்போது எனக்கு ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பாடு போட்டு என்னை போஷித்தாங்க. அப்போ நான் நல்லா இருக்கும்போது நான் 10 பேருக்கு என்ன செய்யணும், சாப்பாடு போட்டு போஷிக்கணும். அதுதான் என் மேலே உந்த கடமை, அதுதான் சமநிலை பிரமாணம். அதுக்கு தான் ஒன்று ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி திருச்சபை என்ன எங்கே போயிட்டுருக்குது, திருச்சபை மக்களாகிய நாம் எப்படி போயிட்டுருக்குறோம், ஒரு நேரோ பாயிண்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு துட்ட மனப்பான்மையில் போயிட்டுருக்குறோம். அன்பாவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சுகவனே சுகவரியே, நான் யாராக இருந்தாலும் சரி, நாம் இந்த சமநிலை பிரமாணத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சமநிலை பிரமாணம்னு ஏன் சொன்னார், அந்த சமநிலை பிரமாணம் என்ன சொல்லுது. இன்றைக்கி வசதி வாய்ப்போடு நீ இருக்கும்போது நீ 10 ஏழை எளிய மாணவர்களுக்கோ இல்லை ஏழை எளிய ஊழியர்களுக்கோ ஏழை எளிய விசுவாசிகளுக்கோ நீ உதவி செய்கிறதுல தப்பே இல்லை. அவளை கரை தூக்கி கை தூக்கி விடுங்க. இன்றைக்கி அன்பாவில் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி கடன் பிரச்சனையில் சாகுறாங்க. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறோமா, இந்த திருச்சபை அந்த திருச்சபைக்கு செய்தா, அந்த திருச்சபை இந்த திருச்சபைக்கு செய்தா அப்படின்னா இல்லை, எல்லா திருச்சபைக்களும் ஒரு பவுண்ட்ரி ஒரு கட்டுப்பாடு, என் மக்கள் என்கிட்ட தான் காசை கொட்டணும், அடுத்தவங்களுக்குலாம் நீ போகக்கூடாது, இப்படியே தான் சொன்னாங்க. அடுத்தவங்களுக்கு நீ ஊழியக்காரர்களுக்கு நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மிஷினரிகளுக்கு நீ உதவி செய்யக்கூடாது சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நீ கொடுக்குற காணிக்கையே நீ கொடுக்குற தசமம் பார்த்தா நம்ம இதில் தான் என்ன செய்யணும், போடணும். நீ போய் ஒரு ஊழியக்காரனுக்கு நீ என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி தங்களுடைய வருமானத்தை இழந்துடக்கூடாதுன்றதுக்கு. அன்பாவில் இதெல்லாம் என்ன சத்தியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி சமநிலை பிரமாணத்தை இன்றைக்கி சபைகளும் சபையில் இருக்கிற விசுவாசிகளும் கடைபிடிக்க தவறி விடுகிறோம். அன்பாவில்லே, சமநிலை பிரமாணத்தை பவுல் இங்கே 8 அதிகாரத்தில் எழுதுகிறார், 2 கொரிந்தியில் நல்லா படித்து பாருங்கள். மகதோனியா நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி கொரிந்திய மக்கள் உதவி செய்தாங்க, அந்த கொரிந்திய மக்கள் மகதோனியா அந்த திருச்சபைக்கு என்ன செய்யுங்க, ஏன்னா எல்லா சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ ஒன்றை தான் நீ ஆண்டவர் ஒன்றை தான் என்ன செய்கிறார், அவங்களுக்கு உதவியாக வச்சுருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எவன் எப்படி போனால் நமக்கு என்னென்னு கண்டுக்காத போகிறோம். அன்பாவில்லே, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் விரும்புகிற கிறிஸ்தவனாய், ஆண்டவர் வழிகாட்டுகிற இந்த சமநிலை பிரமாணத்தின்படி வாழ்கிற கிறிஸ்தவனாய் நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம் மூலமாக அநேகருக்கு வெளிச்சத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த சமநிலை பிரமாணத்தின்படி அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படி, இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவும்படியாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அந்த சமநிலை பிரமாணத்தை நான் கடைபிடிக்க, நாங்கள் கடைபிடிக்க, எங்கள் திருச்சபையில் கடைபிடிக்க ஆண்டவரே, இன்னும் இருக்கிற அநேக திருச்சபையில் கடைபிடிக்க ஆண்டவரே, அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த சமநிலை பிரமாணத்தினுடைய ஆண்டவரே அந்த தாக்கம் வரட்டும் ஆண்டவரே. நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் சபை

மட்டும் வளரணும், அடுத்த சபை எப்படி போனால் எனக்கு என்னன்னு சொல்லி கொண்டு ஏனோதானோ இருக்கிற அந்த ஆண்டவரே, அந்த நிர்விசாரமான ஆவியை என்னை விட்டு, எங்களை விட்டு, இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தை விட்டு, கிறிஸ்தவ ஊழியங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்க இருக்கிறவங்ககிட்ட ஆண்டவரே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இப்படிக்கு இருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு ஐயோ கொடுக்கணுமே நினைக்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட வசதி இல்லை. ஆண்டவரே, இது ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட புலம்புனாரு, நான் இந்த மாதிரி இந்த புத்தகம் போடுறதுக்கு எனக்கு 50,000 ரூபா தேவைப்படுது, இந்த புத்தகம் போட்டால் இன்னைக்கு உலகம் முழுவதும் இது ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகர் இந்த சத்தியத்தில் வருவாங்க, ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுன்ற குணம் இல்லை, ஆனால் குணம் இருக்கிறவங்கக்கிட்ட பணம் இல்லை. பிரதர், நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த புத்தகத்தை தேடி வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஊழியக்கார் புலம்புனார். ஆண்டவரே, ஆண்டவரே இப்படிப்பட்ட அவலை நிலைமைகள் மாறணும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் சமநிலை பிரமாணத்தை கடைபிடிக்கிற கிறிஸ்துவர்களாய் ஆண்டவரே சபையாக என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம், நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. லூக்கா சுவிசேஷம் 5:32 நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே கிருபையாய் வந்தார். எதற்காக வந்தேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார், நான் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் அவர் எதற்காக வந்திருக்க வேண்டும் தெரியுமா? பாவிகளை அழிக்க வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மேல் கொண்ட அன்பின் நிமித்தமாக, நம்மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாக, பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டுகிற அன்பை காண்பிக்கும்படியாக, தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பை பூரணமாய் நமக்கு காண்பித்தார். அதன் அடையாளம்தான் அழிக்கப்பட வேண்டிய என்னையும் உங்களையும் அவர் அழைத்தார். அவர் அழைத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். இது கர்த்தருடைய செயல், இது கர்த்தரே செய்தது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் அவருடைய நீதியை குறித்து சொல்வார்கள். நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி இப்படி வந்தேன் தெரியுமா என்று தன்னை குறித்து அல்ல, அவரால் நான் அழைக்கப்பட்டேன். அழிக்கப்பட வேண்டி இருந்த என்னை அவர் அழைத்தது எனக்கு பாராட்டின கிருபை. அதனால தான் 1 கொரிந்தியர் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைப்பை பார்க்க வேண்டும். நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், நாம் பலவீனராயிருக்கையில் கர்த்தர் நம்மை அழிக்காமல் அழைத்திருக்கிறார். சகைவை அந்த பட்டணத்தார் எல்லாருமே பாவி என்று அழைத்தார்கள். இப்பொழுது இயேசு எரிகோவிலே கடந்து செல்லுகிறார். இதை அறிந்த சகைவு என்ன செய்கிறான், அவரை பார்க்க விரும்பி ஜனக்கூட்டத்தின் நடுவில் போகிறான். அங்கே அவரை பார்க்க முடியவில்லை. ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இருந்து இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசு செய்த அற்புதங்கள், அவருடைய போதனைகள், இதனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் அநேகர். இந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், அவன் எந்த மரத்தில் இருந்தானோ அந்த மரத்துக்கு கீழே இருந்து அவனை அண்ணாந்து பார்த்து சகையுவே என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அவனை பாவி என்றிருப்பார்கள். அநேகர் அவனுடைய சைஸை வச்சு குள்ளன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆமே, நம்முடைய குறைகளை வைத்தோ உலகம் சொல்லுகிற பிரகாரமோ அழைக்கிறவர் அல்ல நம் தேவன். ஆண்டவர் சொல்லுகிற, உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், சகைவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். நீ சீக்கிரமாக இறங்கிவா, நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும். இது மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை. மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக கர்த்தர் சகைவை தள்ளிவிடவில்லை, வெறுத்து விடவில்லை, கண்டுக்காமல் போகவில்லை. இந்த உலக உறவுகளை பார்த்துருக்கீங்களா? சிலர் நம்மோடு பேசினால் அவங்க கிட்ட வேறு சிலர் பேச மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம கூட பேசுகிறதையே எத்தனை பேர் நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் இயேசுவை பார்த்தீங்களா, யார் என்ன நினச்சா என்ன என்ன சொன்னா என்ன, இந்த சகைவை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்தார், அவன் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறார். நடந்து போகிறார். சகைவின் வாழ்க்கை மாறினது. சகைவின் வீட்டுக்கு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நம்மை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு சொந்தமான யூத ஜனத்தால் அவர் தள்ளப்பட்டார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்மேல் அவர் வைத்த பாசம் எவ்வளவு பெரியது. நம்மை அழிக்க வரவில்லை, அழைக்க வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிருபையாய் வந்தவர் நம்மை அழைத்து நீதிமான்களாய் மாற்றி அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். மீண்டு வரப்போகிறார். அவருடைய ஜனத்தை அழைத்து பரலோகத்துக்கு கொண்டு செல்லும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டவர்கள். சகோதரா, உன்னை அவர் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, அழிக்கப்பட வேண்டிய எங்களை அழைத்து ஆசீர்வதித்திருக்கிறவரே, உங்கள் கிருபை பெரியது. இந்த அழைப்பை அறிந்து உணர்ந்து செயல்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ. ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

पर सिखा भी है मैं वार विद क्रो वी वेलकम यू होली स्पिरिट உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை, எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. யோவான் 10:27. கிரேசன் கிளாம்ப் என்ற 3 வயது சிறுவனை பற்றி அமெரிக்க தேசத்திலே ஒரு செய்தி வெளியானது. அந்த சிறுவன் மூளைக்கு சத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகள் இல்லாமல் பிறந்ததால் அவனுக்கு கேட்கும் திறன் இல்லாதிருந்தது. கேட்க உதவி செய்யும் கருவிகளை பயன்படுத்தியும் அவனால் கேட்க முடியாமல் போனது. எனவே வடக்கு கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் அவனுக்கு செவித்திறன் கிடைக்கும்படி மிகுந்த தைரியமான ஒரு முடிவை எடுத்தனர். கிரேசனின் மூளைக்கு சத்தத்தை எடுத்துச் செல்லும் நரம்புகளை புதிதாக பொருத்தும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டனர். அந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. அந்த சிறுவன் தன் தகப்பனுடைய சத்தத்தை முதன் முதலில் கேட்டபோது அவனுடைய ஆச்சரியமான பார்வையையும் அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சியையும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்கள் டிவியில் கண்டு ரசித்தனர். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நவீன உலகிலே மருத்துவத்துறை வியப்பிற்குரிய காரியங்களை செய்கிறது. தொலைதூரத்தில் உள்ள உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் துணியை நாம் தொலைபேசி மூலம் கேட்டு மகிழ்கிறோம். ஆனாலும் இவைகளை விட நம்மை படைத்த பரம தகப்பனின் சத்தத்தை நம் காதுகள் கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவை. அவருடைய சத்தத்தை கேட்கும்போதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சத்தத்தை எப்போதும் கேட்கும் சிலாக்கியத்தை பெற்ற சீஷர்களை பார்த்து, அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ சத்தங்கள் உண்டு. ஆனாலும் நம்மை படைத்த தேவனின் வார்த்தைகள் மட்டுமே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரவல்லவை. மரியாள் மார்த்தாள் என்பவர்களின் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து ஒருமுறை சென்றிருந்தார். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவுக்கு அறுசுவை உணவை சமைத்து பரிமாற பற்பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளுக்கோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதுதான் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. மரியாள் தன் வேலையை மறந்தாள், சாப்பாட்டை மறந்தாள். மரியாளுக்கு இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது. மார்த்தாள் தன் சகோதரியாகிய மரியாள் தனக்கு உதவி செய்யாததை குறித்து இயேசுவிடம் சொன்னபோது அவர், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நம்மை படைத்த தேவனின் சத்தத்தை நம் காதுகள் கேட்பதுதான் நமக்கு கிடைத்த உன்னதமான பாக்கியம். தேவனின் சத்தத்தை கேட்கும் ஆவிக்குரிய செவி நரம்புகள் நமக்கு இல்லாதிருந்தால், தேவனே உம் சத்தத்தை என் காதுகள் கேட்கட்டும் என்றும் அன்றாடுவோம். தேவ சத்தத்தை துல்லியமாக கேட்ட சாமுவேலின் செவிகளைப் போல தேவன் நம் செவிகளையும் திறப்பாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை எப்பொழுதுமே எதிர்பார்த்து அதற்காக முயற்சி செய்து இன்றைக்கு நடந்துவிடும், நாளைக்கு நடந்துவிடும் என்று நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்தும் இருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதினால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை இழந்து சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிறார். ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது, அது வெறுமையாய் திரும்பாது என்பதை விசுவாசியுங்கள், உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2 வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்லுகின்றார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் அதிக சுவை நிறைந்ததாய் காணப்படுகின்றது, பந்தியில் பரிமாறப்படுகின்றது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியமடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் கலங்கியவர்களாய் இன்றைக்கு காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் வெக்கப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் தாமதங்களுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார், தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், உங்களின் பலவீனத்தில் தம் பலனால் புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் காணப்பட்ட வெறுமையான சுவையற்றதான நிறமற்றதான எல்லா பகுதிகளிலும் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நிறமுள்ளதாய் நிறைவாய் மாற்றி நன்மைகளினால் நிரம்பி வழியும்படி செய்து ஆசிர்வதிக்கின்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள், நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள் பாடல்கள் தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்களது ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி

0: முதிர்ச்சி நிலைக்கு வளர்தல் என்ற தலைப்பின் கீழ் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord for another opportunity to come together for a conference like this.
2: இது போன்ற இன்னொரு கான்ஃபரன்ஸ்க்கு நாம் எல்லாரும் கூடி வர முடியாய். தேவன் கொடுத்த நல்ல பாக்கிய சலாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: We must never be excited when more people join our church.
2: நம்முடைய சபைகளிலே அநேகர் புதிதாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே நாம் ஒரு காலம் பரவசம் அடைந்து விடக்கூடாது.
1: There is a human habit to be happy when more people come.
2: அநேக மக்கள் வரும்பொழுது மனுஷ மார்க்கமாய் நாம் சந்தோஷப்படுவது சாதாரணமாக இருக்கிறது.
1: But sometimes in a church of 200 people God may count only 10 disciples of Jesus.
2: 200 பேர் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே சில சமயத்தில் தேவன் எண்ணி பார்க்கும் பொழுது அதிலே கணக்கிட்டு 10 பேர் தான் சிஷ்யர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்.
1: We may say there are 200 people in our church.
2: நம்முடைய கணக்குக்கு வேண்டுமானால் 200 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: But the Lord says there are only 10.
2: ஆனால் தேவனோ 10 பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்.
1: Because he told us to go and make disciples in every nation.
2: எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் சீஷராக்குங்கள் என்ற ஒரு அருமையான பணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: So anyone in any of our churches who is not a disciple is not counted.
2: எந்த ஒரு சபையிலுமே ஒருவன் சிஷ்யனாய் இல்லை என்றால் அந்த நபர் தேவனாலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்.
1: So we don't have to judge other people.
2: ஆகவே நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க தேவையில்லை.
1: But all of us must judge ourselves.
2: ஆனால் நாம் எல்லாருமே நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: One very important question.
2: முக்கியமான ஒரு கேள்வி.

0: Am I a disciple of Jesus Christ?
1: Naan Yesu Kristuvukku sheeshanai irukkirena?
0: Even an elder brother must ask that question.
1: Or sabin moopar kuda indha kelvi ketaaga vendum.
0: Because a person can be a disciple of Jesus and become an elder and then backslide and not be a disciple of Jesus.
1: ஒரு நம்ம சிஷ்யனாய் மாறி அதற்கு பிறகு மூப்பனாய் மாறி அதற்கு பிறகு பின்வாங்கி போய் அதற்கு பிறகு சிஷ்யனாய் இல்லாமல் போய்விடலாம்.
0: And if you as an elder brother are not learning and following Jesus more and more, you won't be able to lead other people to learn and follow after Jesus.
1: மூப்பராய் இருக்கிற நீங்கள் அதிகமதிகமாய் கற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு சிஷ்யன் என்ற வாழ்க்கையிலே நீங்கள் பெருகாவிட்டால் மற்றவர்களை நீங்கள் தேவனுக்குள்ளாக சீஷனாக நீங்கள் நடத்துவது கூடாத காரியமாய் போய்விடும்.
0: The Bible pictures the Christian life like a race and a war.
1: கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு யுத்தத்திற்கும் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கும் ஒப்பிட்டு சொல்கிறது வேதம்.
0: We are told to run the race looking unto Jesus.
1: நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம்.
0: We are told to be a good soldier of Jesus Christ.
1: நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் இருக்க முடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
0: Both of these things, war and races, are things for which we need a lot of devotion and practice and discipline.
1: இந்த யுத்தத்திற்கும் ஓட்டத்திற்கும் அதிகமான அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது.
0: So the Christian life is never pictured like a picnic or a holiday.
1: கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு காலம் ஒரு சுற்றுலாவை போல அல்லது விடுமுறை நாட்களை போல ஒப்பிடப்பட்டு சொல்லப்படவில்லை.
0: From beginning till end it is a race.
1: ஆரம்பம் முதல் முடிவு வரை அது ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கும்.
0: And from beginning till end it is a war.
1: அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு யுத்தத்தை போல தான் இருக்கிறது.
0: So we mustn't relax at any time.
1: நாம் ஒரு காலம் ஓய்வு எடுத்து விட கூடாது.
0: We have to be alert and fighting all the time.
1: நாம் எப்பொழுதே விழிப்புள்ளவர்களாய் இருந்து எப்பொழுதே போராடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
0: Jesus often said watch and pray. In other words, be alert and pray.
1: விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் எப்பொழுதும் எச்சரிக்கையாய் இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
0: A lot of people talk about prayer but they don't talk about being alert.
1: அநேகர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் விழிப்பாய் இருப்பதை குறித்து பேசுவதில்லை.
0: If we are not alert and watch then we're not going to be able to progress in the Christian life.
1: நாம் விழிப்பாய் இருந்து எச்சரிப்பாய் இல்லாத பட்சத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாது.
0: So our subject during this conference is what's written there, the mind of Christ.
1: இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள் இங்க எழுதப்பட்டதான கிறிஸ்துவின் சிந்தை.
0: Our aim in the Christian life on earth is to acquire the mind of Christ more and more as we grow.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய குறிக்கோள் நாம் வளர வளர கிறிஸ்துவின் சிந்தை அதிகமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும்.
0: You can say that you have grown in the last 1 year if your mind is more like the mind of Christ today than it was last year.
1: கடந்த ஆண்டிலே இருப்பதை காட்டிலும் இந்த ஆண்டிலே உங்களுடைய மனது கிறிஸ்துவின் சிந்தையைப் போல அதிகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லலாம்.
0: To have the mind of Christ does not mean increase in knowledge of the Bible.
1: கிறிஸ்துவின் சிந்தை என்றால் வேதத்தினுடைய அறிவிலே ஒரு அதிகமாவது பெருகுவது என்று பொருள் அல்ல.
0: It means thinking the way Jesus would have thought.
1: இயேசு எப்படி சிந்தித்திருந்திருப்பாரோ அதே போல சிந்திக்க கற்றுக்கொள்வது.
0: About everything in the world.
1: உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலேயும்.
0: About all the people we meet.
1: நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும்.
0: And all the circumstances that come into our life.
1: நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் சூழ்நிலைகளிலேயும்.
0: If I have the mind of Christ.
1: எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால்
0: I will react to the situations the way Jesus would have reacted.
1: இயேசு எப்படி ஒரு சூழ்நிலையிலே செயல்பட்டிருந்திருப்பாரோ அதே போலவே நானும் செயல்படுவேன்.
0: I will deal with people the way Jesus would deal with people.
1: இயேசு எப்படி ஜனங்களிடத்தில் இடைப்பட்டிருந்திருப்பாரோ பழகியிருந்திருப்பாரோ அதே போல நானும் இடைப்படுவேன்.
0: And it all depends on having the mind of Christ.
1: இவைகளெல்லாம் எதை பொறுத்திருக்கிறது என்று தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டா என்பதை பொறுத்திருக்கிறது.
0: Even in the first century,
1: முதல் நூற்றாண்டிலேயும் கூட
0: one of the great tragedies was that people were not growing spiritually.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் வளராது இருந்தது தான் ஒரு பெரிய பரிதாபமான காரியமா இருந்தது.
0: Let's turn to a verse in Hebrews chapter 5.
1: எபிரேயர் 5 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
0: In Hebrews 5,
1: எபிரேயர் 5 ஆம் அதிகாரம்,
0: the person who wrote the letter, we don't know who it is, but this is what he says.
1: இந்த எபிரேயரை யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் இதைத்தான் அந்த எழுதியவர் சொல்லுகிறார்.
0: It's amazing that one of the most wonderful books in the whole Bible, the book of Hebrews, there's no author mentioned.
1: முழு வேதாகமத்திலேயும் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு நிருபம் எபிரேயருக்கு என்ன புத்தகம், அதனுடைய ஆக்கியோன் யார் அதை எழுதினார் என்று சொல்லி குறிப்பிடப்படவே இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது.
0: The book of Hebrews reveals certain truths about Jesus Christ that are not revealed in any of the other 65 books of the Bible.
1: இந்த வேதத்திலே காணப்படுகிற மற்ற 65 புத்தகங்களிலேயும் கிறிஸ்துவை பற்றி சொல்லிராத காரியங்களை நாம் இந்த எபிரேயர் புத்தகத்திலே அருமையாக பார்க்கிறோம்.
0: It's in Hebrews that we read that Jesus was tempted in all points as we are and did not sin.
1: நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்று வேற எந்த புத்தகத்திலும் இல்லை, எபிரேயர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
0: It's in Hebrews that we read that the faith that Jesus is the author and finisher of our faith.
1: நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார், இயேசு கிறிஸ்துதான் என்று எபிரேயர் எழுதுகிறது.
0: And that it is possible for us to run the same race that Jesus ran on the earth.
1: இந்த பூமியிலே இயேசு ஓடின அதே ஓட்டத்தை நாமும் ஓட முடியும் என்கிற காரியத்தை எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம்.
0: It's in Hebrews that we are told that we have to hold on to our confidence firm until the end.
1: முடிவு பரியந்தம் நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்பதை எபிரேயர் தான் சொல்கிறது.
0: In Hebrews 5
1: எபிரேயர் 5 அதிகாரம்
0: It says in verse 11
1: 16th vasanathile paarkrom
0: concerning Christ we have much to say but it's very hard to explain because you have become dull of hearing
1: inda melkisedike patti nam vistaramai pesalam neengal kelvile mandamullavulanapadiyal adai vilangapannugirathu kadinamai irukirathu aridha irukirathu endru solugirar
0: there are many things about Jesus which the author wanted to share but he says you can't understand it
1: இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த புத்தகத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார். ஆனால் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு அரிதா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
0: Now when a child is in the kindergarten there are many things about mathematics and science you cannot explain to that child.
1: ஒரு குழந்தை 1st கிளாஸ் 2nd கிளாஸ் படிக்கும் பொழுது கணிதத்திலே பல காரியங்களை சொல்லி கொடுக்க நீங்கள் விரும்பலாம், ஆனால் அந்த குழந்தையால விளங்கிக் கொள்ள முடியாது.
0: But by the time that child is 16 or 17 years old it should be able to understand that.
1: 16 17 வயது அந்த குழந்தைக்கு ஆகும் பொழுது இப்பொழுது கணிதத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
0: But just like in our country there are many 17 year olds who are not educated.
1: ஆனால் நம்முடைய நாட்டில் என்ன பார்க்கறோம், அநேக 17 வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் படிப்பறியாதவர்களாக இருக்கிறார்கள்.
0: Because they have never gone to school.
1: ஏனென்றால் அவர்கள் பள்ளிகளுக்கு போகவில்லை.
0: Or they went to school and dropped out after 1 or 2 years.
1: பள்ளிக்கு போனார்கள், 1-2 வருஷங்களிலே படிப்பை நிறுத்தி விட்டார்கள்.
0: So also it's possible to be in the church 16 17 years and not grow spiritually.
1: இதே போல சபையிலேயும் நீங்கள் 16 17 ஆண்டுகளாக இருந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ வளர்ச்சியற்றவளாகவே இருந்து விட முடியும்.
0: That means we become dull of spiritual hearing.
1: ஆவிக்குரிய கேள்வியிலே மந்தமாகி விடுகிறீர்கள்.
0: And he says further
1: அவர் மீண்டும் சொல்கிறார்.
0: Now how do we become dull of hearing?
1: எப்படி நாம் கேட்கிறதிலே மந்தமாக முடியும்?
0: I'll tell you the easiest way to become spiritually deaf.
1: ஆவிக்குரிய ரீதியிலே செவிடனாய் மாறுவதற்கு எளிதான வழிகளை சொல்கிறேன்.
0: When God says something to you,
1: தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்திலே பேசும்பொழுது,
0: and you don't take it seriously to obey it,
1: நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளாவிட்டால்,
0: you become deaf.
1: நீங்கள் செவிடனாய் மாறிவிடுவீர்கள்.
0: When I got converted 50 years ago,
1: 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மனம் திரும்பின பொழுது,
0: I had been baptized as a child when I was a little baby.
1: நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே குழந்தை ஞானஸ்நானம் பெற்றவன்.
0: And I knew there are different believers who say that child baptism is good enough. No, you must be baptized as a believer.
1: சிறு குழந்தை ஞானஸ்நானம் பெறுவது அது சரியல்ல, விசுவாசியாகி ஞானஸ்நானம் பெறுவதுதான் சரி என்று சொல்லக்கூடிய சில குழுக்கள் இருக்கிறார்கள்.
0: Some others said that child baptism is okay.
1: சில சபைகளிலே சில குழுக்களிலே சில குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தால் அது பரவாயில்லை என்று சொல்கிறார்கள்.
0: I didn't know the Bible.
1: எனக்கு அப்பொழுது வேதம் தெரியாது.
0: So I didn't know which of these two believers to believe.
1: ஆகவே இந்த இரண்டு கூட்ட விசுவாசிகள் விசுவாசிக்கிறார்கள் இது எந்த கருத்து சரியானது என்று எனக்கு தெரியவில்லை.
0: I read the Bible.
1: நான் வேதத்தை வாசித்தேன்.
0: I found in the Bible there's only one type of baptism that is after you're born again.
1: வேதத்திலே வாசிக்கும் பொழுது மறுபடியும் பிறந்த பிறகு எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: But then I thought well if I get baptized my church will throw me out.
1: என்னை வெளியே சபை விட்டு நான் இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தால் நான் இருக்கக்கூடிய சபை விட்டு என்னை வெளியே அனுப்பிவிடுவார்கள்.
0: But I need to be there to witness to them about salvation.
1: ஆனால் அந்த சபையிலே இருந்து நான் அவர்களுக்கு ரட்சிப்பை பற்றி நான் சொல்ல வேண்டுமே.
0: So for 1.5 years I did not obey the Lord in baptism.
1: ஆகவே ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய விஷயத்திலே 1.5 ஆண்டுகளாக நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமலே இருந்தேன்.
0: And for 1.5 years I did not grow spiritually.
1: 1.5 ஆண்டுகளாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவில்லை.
0: I became deaf.
1: நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செவிடனாய்
0: மாறிவிட்டேன். God had said something to me and I was not obeying.
1: ஏனென்றால் தேவன் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் சொல்லியும் நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன்.
0: Is there anything in your life that God told you to do but you have not obeyed?
1: உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தும் செய்யாமல் இருக்கிறீர்களா இப்பொழுது?
0: But as soon as I obeyed God in baptism, I began to grow.
1: ஞான ஸ்நானத்திலே நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த உடனே அப்பொழுது தானே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தேன்.
0: And then God told me another thing.
1: பிறகு தேவன் இன்னொரு காரியத்தை சொன்னார்.
0: He told me to return money that I had cheated from the government.
1: அரசாங்கத்திலிருந்து நான் ஏமாற்றிய பணத்தை எல்லாம் திருப்பி செலுத்த சொன்னார்.
0: Then I gave it back.
1: நான் மீண்டும் கொடுத்தேன்.
0: Then God showed me something else.
1: இன்னும் ஒன்றை காண்பித்தார்.
0: Then I did that.
1: அதையும் கீழ்ப்படிந்தேன்.
0: Then he showed me something else.
1: இன்னும் ஒன்றை காண்பித்தார்.
0: And for all these last more than 48 years God's been showing me more and more and more and more.
1: கடந்த 48 ஆண்டுகளாக தேவன் இன்னும் அதிகமாக கீழ்ப்படியும்படியாக எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்.
0: So if at any point now God tells me something today and I don't do it.
1: ஒவ்வொரு கட்டத்திலேயும் தேவன் ஒன்றை செய்ய முடியாது சொல்கிறார் நான் அதை செய்யவில்லை.
0: I'll become a little deaf.
1: நான் கொஞ்சம் செவிடனாய் மாறிவிடுகிறேன்.
0: That's how you become dull of hearing.
1: இப்படி தான் நாம் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறுகிறோம்.
0: I see so many believers in our churches who are not growing spiritually.
1: நம்முடைய சபைகளிலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை வளராது இருப்பதை நான் பார்க்கிறேன்.
0: And I know it's because they've become dull of hearing.
1: அவர்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறினபடினாலே தான் வளராமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது.
0: Their external testimony is good.
1: அவர்கள் வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இருக்கிறது.
0: Everybody in the church thinks you're a good brother or sister.
1: சபையில் உள்ள மற்ற எல்லாரும் நீ நல்ல ஒரு சகோதரன் நல்ல ஒரு சகோதரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
0: Maybe everybody in the church thinks you're a good elder brother.
1: நீங்கள் நல்ல ஒரு மூத்த சகோதரன் மூப்பன் என்று சொல்லி கூட சபையில் உள்ள மற்ற எல்லாரும் எண்ணலாம்.
0: Maybe you can fool me also and I also think you're a good elder brother.
1: என்னையும் கூட நீங்கள் ஏமாற்றி விடலாம். நான் கூட நீங்கள் ஒரு நல்ல மூப்பன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
0: But my opinion of you is not important.
1: ஆனால் உங்களை குறித்து எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் முக்கியமானதல்ல.
0: Is there something God has spoken to you which you have not obeyed?
1: நீ இதுவரைக்கும் தேவன் ஒரு காரியத்தை பேசி கீழ்ப்படியாமல் இருக்கிறாயா?
0: Something in your heart.
1: உன்னுடைய உள்ளத்திலே.
0: Maybe even your wife does not know what God spoke to you.
1: தேவனோடு கூட என்ன பேசினார் என்பது உன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம்.
0: Or your husband doesn't know.
1: அல்லது உன்னுடைய புருஷனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம்.
0: But you know that God says something to you and you have to obey it.
1: தேவன் உன்னிடத்திலே ஒன்றை சொல்லியும் இன்னும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறது உனக்கு தெரிகிறதா?
0: Maybe there is a sinful habit in your life which you are not taking seriously to get rid of.
1: ஒருவேளை அதை விட்டுவிட முடியாக இன்னும் சீரிய முறையில் எடுக்க நினைக்க கூடாத சில பாவ பழக்கங்கள் இருக்கலாம்.
0: Maybe you haven't realized how serious that one sinful habit is for which Jesus hung on the cross.
1: ஏ அந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவ பழக்கம் எவ்வளவு சீரியதா இருக்கிறது என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். அந்த பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய்.
0: When you take any sin in your life lightly.
1: எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை எளிதாக இவ்வளவுதானே என்று எடுத்துக்கொண்டால்
0: you have to see it like nailing Jesus to the cross.
1: பாவத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அந்த பாவமானது இயேசுவை ஆணியிலே சிலுவையிலே வைத்து அறைகிறது என்று பார்க்க வேண்டும்.
0: When you see it like that you say oh lord forgive me.
1: இதே போல நீ பார்க்கும் பொழுது பாவத்தை ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுவாய்.
0: How many of you would join the Roman soldiers and nail Jesus to the cross?
1: உங்களில் எத்தனை பேர் ரோம போர்ச்சரோடு கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொண்டு இயேசுவை சிலுவையிலே ஆணி அறைவதிலே ஈடுபட்டிருப்பீர்கள்?
0: If you treat one sin in your life lightly that's what you're doing.
1: உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்தை நீ எளிதாக எடுத்துக்கொண்டாலே நீ அப்படி செய்து கொண்டிருக்கிறாய்.
0: For example if you got anger in your life.
1: உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில கோபம் என்ற பிரச்சனை.
0: I had a lot of anger in my life.
1: என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கோபம் இருந்தது.
0: But for so many years I never knew the seriousness of it.
1: அநேக ஆண்டுகளாக அந்த கோபத்தினுடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியவில்லை.
0: I never knew that anger is nailing Jesus to the cross.
1: The kobam enbadu Yesu Kristuvai silile arayakudiya paavam enbadai naan ariyadirundhen.
0: Now if you are battling it you're okay.
1: நீ அந்த கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற வரைக்கும் சரிதான்.
0: Then you're not nailing Jesus to the cross.
1: அப்படி நீ பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கும் பொழுது நீ இயேசுவை சிலுவையிலே அறைவதில்லை.
0: Maybe you fall but you get up and you repent and say Lord help me.
1: பாவத்திலே விழுகிறாய் எழுந்திருக்கிறாய் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்கிறாய்.
0: I'm not talking about such people. They are all right.
1: அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பேசவில்லை. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள்.
0: They'll one day get victory.
1: ஒரு நாளில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
0: I'm talking about those people who can get angry and not even be convicted about it.
1: நான் யாரை பற்றி பேசுறேன் என்று சொன்னால் கோபப்பட்டும் அதை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறார்களே அவர்களை பற்றி
0: உணர்வில்லாமல்
1: வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேன்சர் வியாதியை போல.
0: that will kill you.
1: அந்த கேன்சர் வியாதி உன்னை கொன்றுடும் போல அந்த பாவம் உன்னை கொன்றுடும்.
0: Deaf, you won't hear God's voice.
1: நீ செவிலே கேட்பதிலே மந்தமுள்ளவனாய் மாறி இனிமேல் தேவன் பேசுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு செவிடனாய் மாறி விடுவாய்.
0: You'll hear my voice in the meeting but you won't hear God's voice.
1: கூட்டத்திலே என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாமல் போய்விடும்.
0: It's more important to hear God's voice than my voice.
1: என்னுடைய சத்தத்தை காட்டிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிகவும் முக்கியமானது.
0: My voice will not help you to grow spiritually.
1: என்னுடைய வார்த்தையின் சத்தமானது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடிய உதவி செய்யாது.
0: Remember the first words that Jesus spoke in his ministry.
1: இயேசு தம்முடைய ஊழியத்திலே பேசின முதல் வார்த்தைகளை எண்ணி பாருங்கள்.
0: First words.
1: முதல் வசனம்.
0: Matthew 4.
1: மத்தேயு 4 அதிகாரம்.
0: Man shall not live by bread alone, verse 4, but by every word that proceeds from the mouth of God.
1: மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்தில் இயேசு வாய் திறந்து சொன்ன வார்த்தைகள்.
0: The words that proceed from the mouth of God.
1: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்.
0: Jesus compared it to our daily food.
1: நம்முடைய அனுதின ஆகாரத்திற்கு தேவன் இந்த வார்த்தையுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பேசுகிறார்.
0: Jesus did not say daily food is not necessary.
1: ஆகாரம் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
0: What did he say in that verse?
1: அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்?
0: Man shall not live by food alone.
1: மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல.
0: He said that means you need your daily food.
1: தினமும் அப்பம் தேவை, ஆகாரம் தேவை.
0: But you need something more than that.
1: அந்த ஆகாரத்தை காட்டிலும் அதிகமான ஒன்று உங்களுக்கு தினமும் தேவை.
0: The word that comes from God's mouth.
1: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள்.
0: Which makes you live.
1: அது உங்களை வாழும்படி அனுமதிக்கிறது.
0: And it's as we listen to these words that comes from God's mouth
1: devudaiya vaayilirundhu purappadugira indha vaarthaigalukku nam sevi kudukka
0: and we obey it
1: adarku keelpadiyum bodhu
0: our mind gets more and more renewed to become like the mind of Jesus Christ
1: nammudaiya manadhu konjam konjamaga pudidaakkappattu yesu christin manadhu pola konjam konjamaga maarugirathu
0: that should be happening in your life
1: idu ungalde vaazhkaila nadandhu kondirukka vendum
0: and if it is not happening I want to invite all of you to repent
1: indha kaaryam ungalde vaazhkaila nadaiperavillai endral ippozhudhu neengal ellarum manandirumbumbadiyaga ungalde manandirumbadhukku nalaga azhaikiren
0: can your wife say that you are becoming more Christ like in your life
1: ungalde vaazhkaiyile yesu christai pola innum adhigamai maari irukkirai endru ungalde manaivi solla mudiyuma
0: because she sees you every day
1: yenendral ungalde manaivi ungalde anudhinam paarthu kondukkirargal
0: can your husband say that you are becoming more Christ like and gracious in your speech
1: neengal innum adhigamai christai pola maari irukkireergal ungalde vaarthaiyile kiruvai kaanapadugirathu irakkamulla vaarthigal endru solli ungalde kanavungalai paarthu solla mudiyuma
0: he sees you every day
1: yenendral ovvoru naalum ungalde kanavungalai paarthu kondukkirar
0: what about the people at work
1: வேலை ஸ்தலத்தில் உள்ள மக்களை பற்றி என்ன
0: your colleagues at work
1: அலுவலகத்திலே உங்களோடு கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள்
0: do they see you as more christ like in your speech
1: உங்களுடைய பேச்சிலே இன்னும் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று உங்கள் சக ஊழியர் காண முடிகிறதா
0: more christ like in your humility and behavior
1: உங்களுடைய தாழ்மையிலேயும் உங்களுடைய நடத்தையிலேயும் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று அவர்கள் காண முடிகிறதா
0: what about your children
1: உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன
0: do they see you as more christ like at home
1: குடும்பத்திலே உங்களை பிள்ளைகள் அப்பா கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறார் என்று காண முடிகிறதா
0: what about the servant who works in your home
1: உங்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரன் வேலைக்காரி அவளுடைய சாட்சி என்ன
0: does she see you as more christ like in your behavior
1: உங்களுடைய நடத்தையிலே இன்னும் அதிகமாக கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய வேலைக்காரன் வேலைக்காரி பார்த்து சொல்ல முடிகிறதா
0: do the people around you see that you're quick to
1: தவறான வார்த்தையை பேசிவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக உடனே கேட்கிறீர்கள் என்பதை சுற்றியுள்ளவர்கள் பார்க்கிறார்களா
0: or you spoke a hurtful word
1: அல்லது காயப்படுத்துகிற வார்த்தையை பேசின பிறகு உடனே மன்னிப்பு கேட்கிறீர்களா
0: do you find as you earn more and more money that you're handling your money like Jesus would handle money
1: இன்னும் அதிகமாய் பணம் உங்கள் கையிலே வரும் பொழுது இயேசு பணத்தை புழங்குகிறது போல நீங்கள் புழங்க முடிகிறதா
0: or do you sit and say I'm a smart man and I'm earning so much money
1: அல்லது நான் ஒரு புத்தி கூர்மையில் உள்ளவன் புத்திசாலி நான் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி மாறுதட்டிக் கொள்கிறீர்களா
0: The devil has got hundreds of ways of making us deaf to the voice of God.
1: தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை செவிடாக செய்யும்படியாக சாத்தானுக்கு நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கிறது.
0: So as I said this was happening in the first century also.
1: நான் சொன்னது போல முதல் நூற்றாண்டிலேயும் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருந்தது.
0: They were dull of hearing.
1: அவர்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறி விட்டார்கள்.
0: And when we become dull of hearing,
1: நாம் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறும் பொழுது
0: we are like children in the kindergarten
1: nam lkg ukg padikkakoodiya pilligalai pola nam irukrom
0: and what is the loss thereby
1: ange irukkakoodiya pramanam enna
0: we also lose something
1: namum ondra ilakkrom nam lkg ukg nilaiyila irundhal namum ilakkrom sabaiyum ilakkirathu
0: for example
1: udaranamaga
0: supposing a parents have say 10 children at home,
1: ஒரு அப்பா அம்மாவுக்கு வீட்டிலே 10 பிள்ளைகள் இருக்கிறாள்னு
0: வைத்து, all the way from 20 to 2 years,
1: 20 வயசு பையன் இருந்து 2 வயசு பையன் வரைக்கும் வரிசையா 10 பிள்ளைங்க.
0: Supposing the older children just are lazy and don't do anything at home,
1: பெரிய பிள்ளைகள் சுத்த சோம்பேறிகள், வீட்டிலே ஒரு வேலை செய்வது கிடையாது.
0: They don't help in cleaning the house or cooking the food or anything,
1: வீட்டை சுத்தம் பண்ணுவதுன்றது கிடையவே கிடையாது. சமையல் அறைக்கு போகவே மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிமித்தமாக அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பாரம் இருக்கும் தெரியுமா?
0: They have to do so much work.
1: இந்த வேலைகள் எல்லாம் சேர்த்து அவர்கள் தலையிலே விழுந்து அவர்கள் பாடுபட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வயது முதிர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் சுத்த சோம்பேறிகளாக இருக்கிறார்.
0: Many churches are like that.
1: அநேக சபைகள் இப்படி இருக்கிறது.
0: There may be 100 people in that church.
1: இந்த குறிப்பிட்ட சபையில 100 விசுவாசிகள் இருக்கலாம்.
0: But very often all the work has to be done by two elders.
1: ஆனால் அடிக்கடி முழு வேலைகளும் பலுமே அந்த ரெண்டு மூப்பர்கள் மட்டுமே செய்ய வேண்டியிருக்கிறது.
0: The elders have to do this, the elders have to do that.
1: மூப்பர்கள் தான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது, மூப்பர்கள் தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறது.
0: If somebody is sick, the elders have to go and pray.
1: யாராவது வியாதிப்பட்டு விட்டால் மூப்பர்கள் தான் போய் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது.
0: Mean the other people's prayers God will not listen?
1: அந்த சபையில மீதி உள்ளவருடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா என்ன?
0: If somebody needs some advice, the elders have to go and give the advice.
1: யாராவது ஆலோசனை தேவைப்பட்டால் மூப்பர்கள் தான் போய் ஆலோசனை சொல்ல வேண்டுமா?
0: That's all right when everyone is a baby.
1: எல்லாரும் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது மூப்பர்கள் அப்படி செய்வது நல்லது. சபையில நீங்கள் 10 வருஷம் இருந்து விட்டீர்களா? மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா?
0: The whole church must grow.
1: முழு சபையும் வளர வேண்டும்.
0: But it's not like that in many places.
1: அநேக இடங்களில் அப்படி இல்லை.
0: See what it says in verse 12.
1: 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது
0: பாருங்க. Hebrews 5:12.
1: எபிரேயர் 5:12.
0: By this time you should have become teachers.
1: காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும்.
0: You know, that's like telling a child who is 30 years old, a person who is 30 years old still sitting in the kindergarten.
1: அது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு வகுப்புக்கு எல்கேஜி வகுப்புக்கு போறீங்க, அங்கே ஒரு பையன் 30 வயசு எல்கேஜி படித்துக் கொண்டிருக்கான்.
0: And you say you're 30 years old.
1: நப்பா 30 வயசு ஆயிச்சு இன்னும் எல்கேஜி படிச்சிட்டு இருக்கியா?
0: Other people your age are now teachers in schools and colleges.
1: உன் வயசுல மற்றவங்க எல்லாம் பாத்தீனா கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க, பள்ளியில ஆசிரியர்களா இருக்கிறார்கள்.
0: And you are still sitting and spelling CAT is cat and BAT is bat.
1: 30 வயசு ஆயி நீ உட்கார்ந்து CAT cat BAT bat பாடம் படித்துக் கொண்டிருக்கறாயே.
0: When are you going to grow?
1: எப்போ தான் வளர போகிறாய்?
0: This is the condition of many believers.
1: அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே.
0: You should have become teachers.
1: நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், வேதத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: But you still need someone to teach you the elementary principles of the oracles of God.
1: ஆனால் தேவனுடைய வாக்கியங்களின் ஆரம்ப கால உபதேசங்களை, மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறதே.
0: And you're still drinking milk and you can't eat any meat.
1: நீங்க இன்னும் பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு வளரவில்லை, இன்னும் புட்டி பாலை குடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
0: Supposing you went to a house,
1: ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள்,
0: and you see all the 10 children there from 20 years onwards to 2 year 1 year on.
1: அந்த வீட்ல பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 1 வயசு வரைக்கும் ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க.
0: And you see all of them lying on a bed and drinking from a milk bottle.
1: அந்த வீட்ல இப்ப பாத்தீங்க எல்லாரும் கைய கால வச்சிட்டு படுக்கையில படுத்துட்டு புட்டி பால் குடிச்சிட்டே இருக்காங்க.
0: And the 20 year old is also drinking from the milk bottle.
1: முதல்ல பாத்தீங்க 20 வயசு அண்ணாரு அவர் குடிச்சிட்டு இருக்கிறார் பால்.
0: All of them.
1: எல்லாரும் குடிக்குறாங்க
0: பால். 10 of them.
1: 10 பேரும் புட்டி பால் குடிச்சிட்டு இருக்காங்க.
0: I have never seen a house like that.
1: இது போல ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததில்லை.
0: But I have seen many churches like that.
1: ஆனால் இது போன்ற அநேக சபைகளை நான் பார்த்திருக்கிறேன்.
0: There'll be 100 babies sitting there with a milk bottle.
1: 100 குழந்தைகள் புட்டி பாலை குடித்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And the father and mother are running around trying to take care of these 100 children.
1: இந்த 100 பிள்ளைகள் பால் குடிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி பார்ப்பதற்கே அந்த மூப்பர்கள் அப்பா அம்மா போல அங்கேயும் இங்கேயும் ஓடி ஈடி அவளை கழுவி ஈடி கொண்டிருக்கிறார்.
0: And after they finish drinking,
1: ஒரு புட்டி பால் காலியான உடனே
0: all these will dirty their diapers and underwears.
1: எல்லாம் போட்ட ட்ரெஸ்லயே ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் போய் விடுவார்கள்.
0: And then the mother and another run around and try to clean that, or even the 20 year old, you have to do all that.
1: 20 வயசு பையன்ல இருந்து அம்மா அப்பா வந்து ஜட்டியை கழட்டி அவங்களை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, துடைச்சு விட வேண்டியிருக்கு.
0: Can you imagine the nervous wreck the father and mother will be, the child?
1: கற்பனை செய்து பாருங்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து அந்த அப்பா அம்மா இதெல்லாம் கழுவி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுடைய நிலைமை?
0: You should have become teachers.
1: நீங்கள் போதகராய் மாறி இருந்திருக்க வேண்டும்.
0: But you are still drinking milk.
1: ஆனாலும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: What is milk?
1: பால் என்றால் என்ன?
0: Milk is, we will keep on sinning and the blood of Jesus will keep on forgiving us our sin, cleansing us.
1: நாங்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி கொண்டே இருக்கும். That's Paul.
0: That's how we started.
1: இப்படி தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்தோம்.
0: We were just sinning all the time.
1: நாம் இப்பொழுது பாவம் செய்து கொண்டே இருந்தோம்.
0: then we ask Jesus to come in.
1: இயேசுவே உள்ளத்திலே வாருங்கள்.
0: Forgive us our sin.
1: உங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே.
0: But after 20 years,
1: 20 ஆண்டுகள் கழித்து
0: you're still in the same cycle of sinning and confessing and sinning and confessing and sinning and confessing.
1: பாவம் செய்வது, அறிக்கை செய்வது, பாவம் செய்வது, அறிக்கை செய்வது என்ற அதே சூழலிலே மீண்டுமாய் சிக்கி சுற்றிக்கொண்டே இருக்கிறோம்.
0: It's like these children on a merry-go-round.
1: குதிரை பொம்மையில உட்கார்ந்து கொண்டு சர்க்கஸ்ல அப்படி சுத்திட்டே இருப்பாங்களே.
0: You just go round and round, they never make any progress, they're sitting in the same place all the time.
1: நிறைய வண்டிகள் இருக்கு, வண்டி வேகமா போறது மாதிரி இருக்கும், சுத்திட்டே இருக்கும், வேற எங்கயும் போகாது, இங்கேயே சுத்திட்டே இருக்கும்.
0: And you increase the speed, they're still in the same place.
1: கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் ஸ்பீட் அதிகமாக்குவான், வேகமா சுத்துறவங்க ஆனா அங்கேயே தான் சுத்தி கொண்டே இருக்கும்.
0: After 1 hour they're in the same place.
1: ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு வண்டி.
0: That's how many Christians are.
1: अनेक கிறிஸ்தவர்கள் அங்கே இப்படி தான் இருக்கிறார்கள்.
0: I sin.
1: பாவம் செய்கிறேன்.
0: Ask the Lord to forgive me.
1: ஆண்டவரே மன்னியும் என்று
0: கேட்கிறேன். I am
1: cleansed. சுத்திகரிக்கப்பட்டாயிற்று.
0: Then again sin.
1: பாவம் செய்கிறார்கள்.
0: Again confess, again
1: cleansed. அறிக்கை, சுத்திகரிப்பு,
0: பாவம், sin and confess and be cleansed and on and on and on and on and on.
1: பாவம் செய்கிறது, அறிக்கை செய்கிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, பாவம் செய்து இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது.
0: Am I going to move to a higher class?
1: நான் இப்பொழுது மேல் வகுப்புக்கு போகப் போகிறேனா?
0: Where little by little I am overcoming some sins.
1: கொஞ்சம் கொஞ்சமாக நான் சில பாவங்களை மேற்கொண்டு வருகிறேன்.
0: I'm not saying that we'll be completely free from sin in one day.
1: ஒரே நாளிலே முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி விடுவோம் என்று நான் சொல்லவில்லை.
0: A child is not going to get a PhD degree in one day by going to kindergarten.
1: ஒரு பையன் எல்கேஜி க்கு இப்போ தான் போகிறான், போய் விட்டு வந்த உடனே PhD படிப்பு பட்டம் வாங்கி விடுவானா?
0: It may take him 20 years.
1: 20 ஆண்டுகள் ஆகும்.
0: But he's progressing.
1: ஆனால் அதை நோக்கி வளர்ந்து கொண்டே வருகிறான்.
0: So I'm not asking you whether we have reached perfection. I'm not perfect.
1: நானே பூரணவனாகவில்லை. ஆகவே நீங்கள் எல்லாம் ஒரே நாளிலே பூரணமாக வேண்டும் என்று சொல்லவில்லை.
0: I can say I'm higher than I was last year.
1: ஆனால் நான் கடந்த ஆண்டு எங்க இருந்தேன் அதை விட இந்த ஆண்டு கொஞ்சம் மேலாக வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்.
0: Little higher than I was 2 years ago.
1: 2 ஆண்டுகள் முன்பாக இருந்த நிலையை விட இப்பொழுது மேலாக இருக்கிறேன்.
0: Much higher than I was 50 years ago.
1: 50 ஆண்டுகள் முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவோ மேலே வளர்ந்திருக்கிறேன் சொல்ல முடியும்.
0: That is normal.
1: இதுதான் சாதாரண வாழ்க்கை.
0: Don't you expect your children to grow?
1: உங்களுடைய பிள்ளைகள் வளருவதை நீங்கள் விரும்பவில்லையா?
0: Won't you be disappointed if your children don't grow?
1: உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதா, துக்கம் அளிக்காதா?
0: God is a father who is terribly disappointed that so many of his children are not growing spiritually.
1: நம்முடைய பிள்ளைகளிலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராததை பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய அப்பாவாக எவ்வளவோ ஏமாற்றம் அடைந்து துக்கம் அடைந்திருக்கிறார்.
0: You can become a better singer.
1: நீங்கள் நன்றாக பாடுவதிலே வளர்ந்து விட்டீர்கள்.
0: Better musician.
1: நீங்கள் இசைக்கருவி வாசிப்பதிலே வளர்ந்து விட்டீர்கள்.
0: The people in the world are 10 times better singers and musicians than you.
1: உங்களை காட்டிலும் உலகத்திலே 10 மடங்கு சிறந்த இசைக்கருவி வாசிக்கிறவர்களாக பாடகர்களாக இருக்கிறார்கள்.
0: You don't have to be spiritual to be a good singer or a musician.
1: நல்ல பாடல்கள் பாடுவதற்கோ இசைக்கருவி வாசிப்பதற்கோ ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும் என்ற தேவையில்லை.
0: You can even be a good speaker.
1: நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளராக கூட இருக்கலாம்.
0: The politicians,
1: அரசியல்வாதிகள்
0: are much better speakers than you and me.
1: உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அரசியல்வாதிகள் சிறந்த பேச்சாளர்கள்.
0: You don't have to be spiritual to be a good speaker.
1: நல்ல பேச்சாளராய் மாறுவதற்கு ஆவிக்குரிய நம் வாழ்க்கையில் வளர்ந்தால் தான் முடியும் என்று தேவையில்லை.
0: These are not the marks of spiritual growth.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இவைகள் அடையாளங்கள் அல்ல.
0: The marks of spiritual growth are that you are becoming more and more free from sinful habits that you were slave to.
1: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் அடிமைப்பட்டிருந்த பாவங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி கொண்டே இருக்கிறீர்கள்.
0: That you are overcoming jealousy.
1: பொறாமையை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
0: Bitterness.
1: கசப்பை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
0: And backbiting.
1: புறங்கூறுதலை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
0: Anger.
1: கோபத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
0: And dirty lustful thinking.
1: அசுத்தமான இச்சையான சிந்தையிலிருந்து விடுதலை பெற்று வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: Internet pornography.
1: இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள்.
0: And pride.
1: பெருமையிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள்.
0: Cheating in the examination.
1: பரீட்சையிலே காப்பியடிப்பதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள்.
0: Telling lies.
1: பொய் சொல்வதிலிருந்து.
0: Doing wrong things to make money.
1: பணத்தை சம்பாதிப்பதற்கு தவறான வழிகளை கையாளுவது.
0: And not paying back your debts.
1: உன்னுடைய கடனை திருப்பி செலுத்தாதிருப்பது.
0: If you're not overcoming these things, you're not growing spiritually.
1: நான் சொன்ன இந்த காரியங்களிலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்க விடுதலை ஆகவில்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை.
0: Because Christ never did these things.
1: கிறிஸ்து இவ்வித காரியங்களை செய்யவே இல்லை.
0: So to have the mind of Christ means I becoming more and more like Jesus in my way of thinking about all these sins.
1: மனதிலே கிறிஸ்துவை போல மாறுவது என்பது நான் இந்த காரியங்களிலிருந்து விடுதலையாக வருவதுதான் அதனுடைய அர்த்தம்.
0: It says here in verse 12 you need milk and not solid food.
1: நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை தான் உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று பார்க்கிறோம்.
0: And then it says in verse 13
1: 13 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
0: that one who keeps on drinking milk is not accustomed to the word of righteousness.
1: பாலை குடித்துக்கொண்டே இருக்கக்கூடியவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான்.
0: He is accustomed to the word of forgiveness but not to the word of righteousness.
1: பாவம் மன்னிப்பு என்கிற வசனத்திலே பழக்கமுள்ளவராய் இருக்கிறான் ஆனால் நீதி என்கிற வசனத்திலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான்.
0: How do you know that you are not a babe?
1: நீ குழந்தை இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்?
0: You love righteousness.
1: நீ நீதியை நேசிக்கிறாய்.
0: You hate sin.
1: அக்கிரமத்தை பாவத்தை வெறுக்கிறாய்.
0: Turn over to Hebrews 1.
1: எபிரேயர் 1 ஆம் அதிகாரம்.
0: Chapter 1 and verse 9.
1: 1 ஆம் அதிகாரம் எபிரேயர் 9 ஆம் வசனம்.
0: This is the mind of Jesus.
1: இதுதான் இயேசுவுடைய சிந்தை.
0: It's describing Jesus here.
1: நீ இயேசுவை குறித்து விளக்கி
0: சொல்லப்பட்டிருக்கிறது. You have loved righteousness and hated sin.
1: அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார்.
0: Therefore God has anointed you with the oil of gladness above all your friends.
1: அதனால் தேவனே உம்முடைய தேவனுமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
0: Above all your brothers.
1: எல்லா சகோதரர்களை காட்டிலும் அதிகமாக அவர் அபிஷேகம் பண்ணினார்.
0: Jesus is the eldest brother.
1: இயேசுதான் மூத்த சகோதரர் எல்லாவருக்கும்.
0: We are told that in Romans 8:29.
1: ரோமர் 8:29லே சொல்லப்பட்டிருக்கிறது.
0: We are all younger brothers and sisters of Jesus.
1: நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள்.
0: That's why when we call each other brother, sister, that's the greatest title you can ever have.
1: ஆகவேதா நாம் ஒருவரை சகோதரனே சகோதரி என்று அழைக்கிறோம். அது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டம்.
0: It's calling a person younger brother of Jesus Christ, younger sister of Jesus Christ.
1: சகோதரனே இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரன் என்ற அர்த்தம். சகோதரி என்று அழைத்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இளைய சகோதரி.
0: I don't want any higher title than that.
1: இந்த பட்டத்தை காட்டிலும் மேலான ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை.
0: But why did the eldest brother get a greater anointing than all the younger brothers?
1: ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் மூத்த சகோதரர் மற்ற இளைய சகோதரர்களை காட்டிலும் அதிகமான அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொண்டார்?
0: He said because he is a son of God.
1: அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதனாலயா?
0: No.
1: இல்லை.
0: Please read Hebrews 1:9.
1: எபிரேயர் 1:9 வாசித்து பாருங்கள்.
0: He loved righteousness more than the others.
1: அவர் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நீதியை விரும்பினார்.
0: He hated sin more than the others.
1: மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பாவத்தை அதிகமாக வெறுத்தார்.
0: It says therefore. That is why God anointed him with the oil of gladness more than the others.
1: ஆகவேதான் தேவன் மற்ற எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்திருக்கிறார்.
0: That's why he had so much joy in his life.
1: ஆகவே தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம்.
0: One mark of your being righteous is that you'll have joy in your life.
1: நீ நீதியை விரும்புகிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் உடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும்.
0: Not in the Old Testament.
1: பழைய ஏற்பாட்டில் அல்ல.
0: In the Old Testament the righteousness was a long faced serious type of righteousness because they were under the law.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் எல்லாரும் பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்தபடினாலே அவர்கள் நீதியை செய்தாலும் அவருடைய முகம் நீண்ட துக்கமாக இருக்கும்.
0: If you try to do righteousness without the power of the Holy Spirit you'll be a long faced serious boring Christian.
1: பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் இன்றி நீங்கள் நீதியை விரும்பி ஒரு வாழ்க்கை வாழ்வில் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை. நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை.
0: You will turn people away from Christ.
1: நீங்கள் உங்களை பார்த்தாலே போதும் கிறிஸ்துவண்டை யாரும் வரமாட்டார்கள் போய்விடுவார்கள்.
0: I remember one long faced Christian once trying to witness to somebody about Jesus.
1: ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர் இன்னொருவருக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்.
0: Would you like to accept Christ?
1: நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா?
0: He looked at this man's long face.
1: அவர் அந்த ஐயாவுடைய முகத்தை பார்த்தார்.
0: He says no thank you I already have enough problems I don't want this also now.
1: எனக்கு ஏற்கனவே போதுமான பிரச்சனை இருக்கு இனி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள மாதிரி இருக்க கூடிய பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
0: No people must see a radiance in our face.
1: ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது முகத்திலே ஒரு கலையை பார்க்க வேண்டும்.
0: We may have so many problems in the world.
1: உலகத்திலே பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம்.
0: Everybody has problems.
1: எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது.
0: But a true disciple of Jesus.
1: ஆனால் ஒரு மெய்யான இயேசுவின் சீஷன்
0: has got Jesus with him to overcome those problems.
1: அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தனக்கு பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
0: That's why he's got joy.
1: ஆகவே தன் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம்.
0: In the world they get joy by committing sin.
1: இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு பாவம் செய்வதனாலே அவர்கள் சந்தோஷம் கிடைக்கிறது.
0: But it's only temporary.
1: ஆனால் அது ஒரு தற்காலிகமான சந்தோஷம்.
0: When a man commits sexual sin.
1: ஒரு மனிதன் பாலியல் உறவில் ஈடுபட்டு பாவம் செய்யும் பொழுது
0: he enjoys for a few minutes.
1: அவன் ஒரு சில வினாடிகள் அவன் சந்தோஷிக்கிறான்.
0: And then if he's a Christian he has got a regret for years.
1: அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பானே என்று சொன்னால் அந்த ஒரு சில நிமிட பாவ சந்தோஷத்தினாலே வாழ்க்கை முழுதுமாக
0: இருக்கலாம்.
1: இந்த பாலிய சந்தோஷத்தின் மூலமாக சில வியாதிகளை பெற்றுக்
0: கொள்கிறார்.
1: அந்த வாழ்க்கை முழுதுமாக பாடுபட்டு கொண்டே இருப்பார்.
0: The joy is very short lived.
1: ஆனால் அங்க இருக்கக்கூடிய சந்தோஷமானது மிகவும் குறைவான நேரத்திற்கு இருந்த சந்தோஷம்.
0: The Bible says there is a pleasure in sin.
1: பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
0: But the Bible says it's a passing pleasure of sin.
1: ஆனால் அது அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது.
0: See Hebrews chapter 11.
1: எபிரேயர் 11ஆம் அதிகாரம்.
0: The Bible doesn't say there is no pleasure in sin.
1: பாவத்திலே சந்தோஷமே இல்லை என்று வேதம் சொல்லவில்லை.
0: The Bible is very honest.
1: வேதம் அது நேர்மையுள்ளதா
0: இருக்கிறது. It says the pleasure of sin is passing, quickly passing.
1: பாவத்தின் சந்தோஷம் சீக்கிரமாய் விலகி போகக்கூடிய ஒரு சந்தோஷம் என்று சொல்கிறது.
0: Hebrews 11:25.
1: எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
0: It says Moses rejected the passing pleasures of sin.
1: மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் ஒதுக்கி விட்டான், தள்ளி விட்டான் என்று பார்க்கிறோம்.
0: So that is a passing pleasure.
1: ஆகவே அது கடந்து போகக்கூடிய சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம்.
0: But here is another pleasure which is forever.
1: ஆனால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது.
0: I want you to turn to Psalm 16. This is the opposite.
1: சங்கீதம் 16 லே இப்பொழுது நாம் பார்த்ததற்கு நேர் எதிர்மாறாக உள்ள காரியம்.
0: Psalm 16 and verse 11.
1: சங்கீதம் 16 11.
0: You must put this opposite the verse we just read in Hebrews.
1: எபிரேயர்லே இப்பொழுது நாம் வாசித்தோமே அந்த வசனத்துக்கு பக்கத்துல இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும்.
0: Hebrews 11:25 on one side.
1: எபிரேயர் 11:25 ஒரு பக்கமும்
0: Psalm 16 and verse 11 on the other side.
1: சங்கீதம் 16:11 இன்னொரு பக்கம் வைத்து வாசிக்க வேண்டும்.
0: David says.
1: தாவீது சொல்கிறார்.
0: Lord you will make me to know the pathway of life.
1: ஆண்டவரே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர்.
0: In thy presence is fullness of joy.
1: உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம்.
0: At right hand there are no passing pleasures but pleasures forevermore.
1: நம்முடைய வலது பாரசத்திலே அநித்தியமான பேரின்பம் இல்லை, நித்திய பேரின்பம் உண்டு.
0: The purest pleasure which you can get permanently is in the presence of Jesus Christ.
1: நித்தியமான சுத்தமான ஒரு இன்பம் பேரின்பம் வேண்டுமானால் அது இயேசுவின் பிரசன்னத்திலே தான் உங்களுக்கு கிடைக்கும்.
0: This verse has been a great help for me.
1: இந்த வசனமானது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உதவி இருக்கிறது.
0: In thy presence O God is fullness of joy.
1: உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூரண சந்தோஷம் ஆண்டவரே.
0: Whenever I lose the joy in my life.
1: எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து விடுகிறேனோ.
0: I know I have left God's presence.
1: நான் தேவனுடைய சமூகத்தை இழந்து விட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும்.
0: You have left God's presence because in his presence there is fullness of joy.
1: தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண சந்தோஷம் இருக்கிறது. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் இல்லையா? நீங்க அந்த அந்த பரிபூரண சந்தோஷம் என்கிற அந்த பிரசன்னத்திலே இல்லை.
0: இந்த ஒளி விட்டீர்கள். In the Old Testament David could only long for it. He could not experience it.
1: பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது இதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாரே இல்லாமல் அவரால் அதை அனுபவிக்க முடியவில்லை.
0: Because even though he was a man after God's own heart he could not have the Holy Spirit inside.
1: தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற நிலையில் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கவில்லை.
0: That's why he could say oh God it is only at your right hand there are eternal pleasures.
1: ஆகவே தான் ஆண்டவரே உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று அங்கே தான் அதை சொல்கிறார்.
0: And then when he saw Bathsheba he just forgot about this verse and went for some temporary pleasure.
1: பெத்சேபாளை பின்னர் பார்த்தபொழுது இந்த நித்திய பேர்மத்தை மறந்துவிட்டு அங்கே அநித்தியமான சந்தோஷத்துக்காக போய் விட்டார்.
0: That is how these Old Testament people were.
1: இப்படி தான் பழைய ஏற்பாட்டு கால மக்கள் இருந்தார்கள்.
0: They knew the truth, they confessed it, but when sin came they would fall.
1: அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்கள், அந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள், பாவம் வந்துவிட்டால் அதற்கு போய் விடுவார்கள்.
0: Even a great prophet like Jeremiah would get discouraged and depressed and say Lord I'm fed up.
1: பெரிய தீர்க்கதரிசி எரேமியாவைப் போல தீர்க்கதரிசியும் கூட ஆண்டவரே நான் சலித்து போய் விட்டேன், நான் அதிரியப்பட்டு விட்டேன், சோர்வடைந்து விட்டேன் என்று சொல்கிறார்.
0: எலியா he would even say take away my life.
1: எலியா என்ன சொன்னார்? ஆண்டவரே என் வாழ் ஜீவன் எடுத்து போடும், நான் செத்து போகிறேன், நல்லது என்று சொல்கிறார்.
0: But Jesus was not like that.
1: ஆனால் இயேசு அப்படி வாழவில்லை.
0: Why?
1: ஏன்?
0: Because his way of thinking was different from the way of thinking of even Jeremiah and Elijah.
1: எரேமியா எலியா இவருடைய சிந்திக்கக்கூடிய வழிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்திக்கக்கூடிய விதம் வித்தியாசமானதாக இருந்தது.
0: In the Old Testament, some of the greatest examples were Moses and Elijah.
1: பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணங்கள் மாதிரிகள் மோசே எலியா.
0: But their mind was not the mind of Christ.
1: ஆனால் அவருடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அல்ல.
0: We read once Moses got so angry he took the tablets of stone which God gave and broke it.
1: ஒரு முறை நாம் வாசிக்கிறோம் மோசேக்கு தேவன் அந்த இரண்டு கற்பலகைகளிலே பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அவருக்கு கோபம் வந்தபடினால அந்த இரண்டு கற்பலகைகளையும் போட்டு உடைத்தார்.
0: You think that's not a sin?
1: அது பாவம் இல்லை என்று நினைக்கிறீங்களா?
0: It's like me taking the Bible and tearing it to pieces.
1: அது எதற்கு ஒப்பா இருக்கிறது? இந்த வேதத்தை எடுத்து கோபம் வந்து கிழித்து போடுகிறது போல.
0: How many of you would do that?
1: உங்களை எத்தனை பேர் அப்படி செய்வீர்கள்?
0: We get so angry you tear the Bible in pieces.
1: கோபம் எந்த அளவுக்கு கோபம் அடைகிறது என்று சொன்னால் வேதத்தை கிழித்து போடுகிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருகிறதா?
0: Moses didn't have victory.
1: மோசேக்கு வெற்றி வாழ்க்கை இல்லை.
0: That's why Moses is not my example, though I can learn many good things from him.
1: அநேக நல்ல காரியங்களை மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் கூட மோசே எனக்கு மாதிரி அல்ல.
0: I can learn many good things from Mahatma Gandhi, but he's not my example.
1: மகாத்மா காந்தியிடத்திலிருந்து கூட நல்ல அருமையான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அவர் எனக்கு மாதிரி அல்ல.
0: I have only one example, that is Jesus Christ.
1: எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டுமே.
0: And any brother whom I can see who is also following Jesus Christ,
1: Yesu Christu odu kuda Yesu Christuvai apdiye pinbatra kudi endu oru sagodharana irundhalum avar enakku oru maadhiri.
0: And one mark of such a person,
1: apdi petta navarudaiya oru adayalam,
0: will be there will be a fullness of joy in his life,
1: avarudaiya vaazhkile sandoshathin parivurnam kaanapadum,
0: because he lives in God's presence.
1: Yenendal avar devudaiya samuhathile vaazhndu kondirukkar.
0: In thy presence is fullness of joy,
1: ummudaiya prasannathile samuhathile parivurna aanandham undu.
0: And Jesus was the first person who lived on earth like that.
1: இது போன்ற வாழ்ந்த முதல் நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான்.
0: But now,
1: ஆனால் இப்பொழுது,
0: through the gift of the Holy Spirit,
1: பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே,
0: how did Jesus live like this?
1: இயேசு எப்படி அப்படி வாழ முடிந்தது?
0: One reason,
1: ஒரு காரணம்,
0: don't say because he was God,
1: அவர் தேவனா இருந்தபடினாலே நீங்கள் சொல்ல வேண்டாம்.
0: He was God when he was on the earth, it's true.
1: அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனாக இருந்தார், அது உண்மைதான்.
0: But he did not live with God's with his inherent power as God.
1: ஆனால் தமக்கே உரித்தான தேவன் என்ற நிலையில இருக்கக்கூடிய வல்லமே அவர் ஒரு காலம் பயன்படுத்தி இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழவில்லை.
0: Then he cannot be an example for us.
1: அப்படியா வாழ்ந்திருந்தாரே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்க முடியாது.
0: You've heard me preach that for 25 years.
1: 25 ஆண்டுகளாக நான் இதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள்.
0: Jesus was God on the earth, but he did not use God's the inherent power he had as God.
1: இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து தேவனாக வாழ்ந்தார், ஆனால் தேவனாய் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை அவர் தனக்கென்று ஒரு காலம் பயன்படுத்தி வாழவில்லை.
0: Here is one example.
1: அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
0: When the Roman soldiers came to capture him,
1: ரோமர்ஸ் போர்ச்சேவர்கள் இயேசுவை பிடிக்க முடியாக வருகிறார்கள்.
0: And one small Peter tried to defend him with one sword.
1: ஒரு சின்ன ஆள் பேதுரு ஒரு சின்ன கத்தியை வைத்துக்கொண்டு இயேசுவை பாதுகாக்க விரும்பினார்.
0: Jesus said, put that sword away.
1: அந்த பட்டயத்தை தூக்கி போடு என்று சொன்னார்.
0: You think I can't defend myself?
1: என்னை நானே தற்காத்துக் கொள்ள முடியாது நினைக்கிறாயா?
0: If I speak one word, 72,000 angels will come here and finish off these Roman soldiers.
1: ஒரு வார்த்தை நான் சொன்னால் போதும், வானத்திலிருந்து 72,000 தூதர்கள் வந்து நீ இருக்கக்கூடிய போர்ச்சுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள்.
0: But I won't do it.
1: ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன்.
0: See, as God, he could command those 72,000 angels, come.
1: தேவனாய் இருக்கக்கூடிய அவர் 72,000 தூதர்களையும் பார்த்து உடனடியாக வாருங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கலாம்.
0: Just one word.
1: ஒரு வார்த்தை. அங்கே கல்லறையிலே
0: லாசரஸ்
1: லாசரை பார்த்து லாசரை வெளியே வா என்று கூப்பிட்டார்.
0: He came out.
1: வந்து விட்டான்.
0: And if he had said angels come, all 72,000 would have come here.
1: தூதர்களே வாருங்கள் என்று சொன்னால் அனைத்து தூதர்களும் வந்திருந்திருப்பார்கள்.
0: But he did not use that power.
1: ஆனால் அந்த வல்லமை அவர் பயன்படுத்தவில்லை.
0: He used the power of God to help others, but he never did it for himself.
1: மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவனுடைய வல்லமை அவர் பயன்படுத்தினாரே அல்லாமல் தனக்கென்று தேவனுடைய வல்லமை அவர் பயன்படுத்தவில்லை.
0: He never used his power to turn stones into bread for himself.
1: தனக்கென்று கல்லுகளை அப்பமாக்கும்படி அவர் அந்த வல்லமையை பயன்படுத்தவில்லை.
0: But he used that power to make 5 loaves to feed 5000 people.
1: ஆனால் ஐந்து அப்பங்களை வைத்து 5000 பேருக்கு போஷிக்கும்படியாக அந்த இறைவன் என்ற தன் சக்தியை பயன்படுத்தினார்.
0: It's a mark of a man of God.
1: தேவ மனிதனுடைய ஒரு அடையாளம் இதுதான்.
0: He never uses God's power to get any personal benefit.
1: தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக ஒரு காலம் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த மாட்டார்.
0: But he uses it to help others.
1: ஆனால் மற்ற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக பயன்படுத்துவார்.
0: You're a man or woman of God if you don't use the power to help yourself.
1: தேவனுடைய வல்லமை உங்களுக்கென்றே நீங்கள் பயன்படுத்தாதவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷி.
0: You use it to help others.
1: ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த தேவ வல்லமையை பயன்படுத்துகிறீர்கள். இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார்.
0: So he had the power of the Holy Spirit within him, which he gives us.
1: ஆகவே அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது, அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்.
0: And because he was always filled with the Holy Spirit,
1: அவர் எப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருந்தபடியினால்.
0: And one of the fruit of the Spirit is joy.
1: அந்த ஆவியின் கனியிலே ஒன்று சந்தோஷம்.
0: Love, joy,
1: சந்தோஷம், சமாதானம்.
0: மக்கள்
1: தனக்கு என்ன செய்திருந்தாலும் சரி, அவர் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே நிறைந்திருந்தார்.
0: Always full of joy.
1: எப்பொழுதுமே சந்தோஷத்தினாலே
0: நிறைந்திருந்தார். Always full of peace in his mind.
1: எப்பொழுதுமே தம்முடைய மனதிலே சமாதானம்.
0: Because he was filled with the Holy Spirit.
1: ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார்.
0: And on the day of Pentecost,
1: பெந்தெகோஸ்தே நாளிலே,
0: the Holy Spirit came to fill any human being also who wants to be filled.
1: நிரப்பப்பட வேண்டுமே என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பினார்.
0: And now our righteousness makes us joyful.
1: நம்முடைய நீதியானது நம்மை சந்தோஷமுள்ளவர்களாய் மாற்றுகிறது.
0: I told you the solid food is the word of righteousness.
1: பலமான ஆகாரம் நீதியின் வசனத்திலே என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: And those who don't like the word of righteousness are still babies.
1: நீதியின் வசனத்தை பழகாதவர்கள் அதை விரும்பாதவர்கள் இன்னுமாய் குழந்தைகளாக இருக்கிறார்கள்.
0: And one mark of this New Testament righteousness we read in Romans 14:17.
1: இந்த புதிய ஏற்பாட்டின் நீதியினுடைய ஒரு அடையாளத்தை நாம் ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம்.
0: You know when Jesus said seek first the kingdom of God.
1: தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது
0: most Christians don't even know what that means.
1: அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்றே தெரியாது தெரியவில்லை.
0: They think seek the kingdom of God first means go out and do missionary work.
1: தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னால் உடனே போய் மிஷனரி ஊழியத்தை வட இந்தியாவில் செய்வது என்கிறார்.
0: But how many people can do missionary work?
1: மிஷனரி பணியை எத்தனை பேர் செய்ய முடியும்?
0: The number of people who go for missionary work is 1% of believers.
1: விசுவாசிகளிலேயே 1% மட்டுமே அருட்பணியாளர்களாக போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: Even if all 100 are willing to go, God calls only 1%.
1: 100 பேர் போவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் தேவன் 1% மட்டுமே அழைக்கிறார்.
0: So you can't go unless God calls you.
1: தேவன் உங்களை அழைக்காத பட்சத்தில் நீங்கள் போக முடியாது.
0: I will never go anywhere in the world if God doesn't call me there.
1: தேவன் ஒரு இடத்துக்கு நீ அழைக்காவிட்டால் அந்த உலகத்தில் எந்த பகுதியானாலும் நான் அங்கே போக தயாராக இல்லை.
0: If God calls me to go to Afghanistan, I'll go.
1: ஆப்கானிஸ்தானுக்கு போய் என்று தேவனை அழைத்தால் கண்டிப்பாக நான் முதல் ஆளாக போவேன்.
0: But if God doesn't call me, I won't go even to the safest place on the earth.
1: ஆனால் தேவனை அழைக்காவிட்டால் உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான இடம் என்று கருதுகிற இடத்திற்கு கூட நான் செல்ல மாட்டேன்.
0: So it's not a question of being a missionary.
1: ஆகவே மிஷனரியா இருப்பது என்பது கேள்வி அல்ல.
0: Seek the kingdom of God first.
1: தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள்.
0: What is the kingdom of God?
1: தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன?
0: Here it is.
1: இங்கே இருக்கிறது.
0: The kingdom of God is this.
1: ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். தேவனுடைய ராஜ்யம்.
0: It is not eating and drinking.
1: அது புசிப்பும் குடிப்பும் அல்ல.
0: That's the first thing you need to understand.
1: நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது முதலாவது இதுதான்.
0: It is not eating and drinking.
1: புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல.
0: If you come to this conference,
1: இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் வருகிறீர்கள்,
0: and you are more concerned about what type of food you are going to get here.
1: இங்கே மதியானம் என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்க, என்ன பொரியல் என்று சொல்லி அதுலயே உங்கள் மனதில் இருந்தால்,
0: you have not come here to seek the kingdom of God.
1: நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்படியாக இங்கே வரவில்லை.
0: I was once in a meeting for in another denomination for Christian leaders in Kerala.
1: கேரளாவிலே கிறிஸ்தவ தலைவர்களுக்கென்று ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்திலே நான் போயிருந்தேன்.
0: 3 days.
1: 3 நாட்கள் கூட்டம்.
0: Full day meeting.
1: முழு நேரம் முழு நாட்களும் கூட்டம் தான். நாள் முழுதும் கூட்டங்கள் தான்.
0: Maybe 2.5 days like here.
1: இங்கே நடக்கிறது போல 2.5 நாட்கள் கன்வென்ஷன்.
0: Only for leaders, not everybody.
1: எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ள கூட்டம் அல்ல, தலைவர்களுக்கு என்று இருக்கக்கூடியதான ஒரு கருத்தரங்கு.
0: It was another denomination.
1: வேறொரு சபையிலிருந்து அதை ஒழுங்கு செய்திருந்தார்கள். வேறொரு ஸ்தாபனம்.
0: 3-5 meetings a day.
1: ஒரு நாளிலே 3-5 கூட்டங்கள்.
0: I was the speaker.
1: நான் தான் அங்கே பேச்சாளராக சென்றிருந்தேன்.
0: I think there were about 50-60-70 people there.
1: அந்த கூட்டத்திற்கு 50 ஒரு 70 பேர் அந்த கூட்டங்களுக்கு வந்திருப்பார்கள்.
0: They said, Brother Zach,
1: அவர்கள் என்ன சொன்னாலும் தெரியுமா சகோதர ஜாக்,
0: In our conferences we fast for 3 days.
1: எங்களுடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே நாங்கள் சாப்பிட மாட்டோம், 3 நாட்களும் உபவாசம் தான்.
0: We only drink some coffee or juice, that's all.
1: நாங்கள் வேண்டுமானால் காபி குடிப்போம் அல்லது ஜூஸ் குடிப்போம், அவ்வளவுதான்.
0: But if you want, we will arrange food for you.
1: انا உங்களுக்கு என்று வேண்டுமானால் விசேஷமா நாங்கள் உங்களுக்கு ஆகாரத்தை ஒழுங்கு பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள்.
0: I said no, Jesus became like the people, I'll also be like you.
1: இயேசு தன்னுடைய மக்களை போலவே அவரும் தன்னை மாற்றிக் கொண்டார், ஆகவே நானும் உங்களை போலவே இருக்கிறேன், எனக்கு என்ற விசேஷத்த ஆகாரம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன்.
0: And I fasted for 3 days and preached to them.
1: நான் 3 நாட்களும் சாப்பிடாமலே அவர்களுக்கு பிரசங்கித்தேன்.
0: I still haven't forgotten what a wonderful time it was.
1: அது எவ்வளவு அற்புதமான நேரமாக இருந்தது என்று இன்றும் நான் மறக்கவில்லை.
0: Now we have all got more understanding than them, right?
1: அவர்களை காட்டிலும் நமக்கு நன்றாக சத்தியத்தை அறிந்திருக்கோம் அல்லவா?
0: We have got the pure truth.
1: மியான சுத்தமான சத்தியத்தை பெற்றிருக்கிறோம்.
0: We have got the best truth in the world.
1: உலகத்தில் உள்ள மிக நேர்த்தியான சிறந்த சத்தியத்தை பெற்றிருக்கிறோம்.
0: Can we have a conference for 3 days with fasting?
1: அதுபோல நம்ம 3 நாள் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமா?
0: I'd like to see how many people will come for that conference.
1: அப்படி நாம் கான்ஃபரன்ஸ் நடத்த ஆரம்பித்தோம் என்றால் எத்தனை பேர் அப்பொழுது வருகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன்.
0: No, I realize children and all and sick people need food.
1: ஆனால் நான் ஒன்றை உணர்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் சாப்பாடு தேவைதான்.
0: But most of us are quite healthy.
1: ஆனால் நம்மில் அநேகர் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: The kingdom of God is not eating and drinking.
1: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
0: It is righteousness, peace and joy in the Holy Spirit.
1: அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
0: We read once in the Gospels.
1: சுவிசேஷங்களிலே நாம் ஒருமுறை வாசிக்கிறோம்.
0: That Jesus looked at the great multitude.
1: அவர் திரளான ஜனங்களை பார்த்தார்.
0: Matthew 15.
1: மத்தேயு 15 அதிகாரம்.
0: And verse 32.
1: 32 வசனம்.
0: I feel compassion for these multitude, he said, because they've been with me now 3 days and I've had nothing to eat.
1: மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இயேசு தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இங்கே தங்கியிருந்த 3 நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள் என்று சொன்னார்.
0: Do you know that Jesus had fasting conferences for 3 days?
1: உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நாட்கள் கான்ஃபரன்ஸ் வைத்திருந்தார், ஆனால் அது ஃபாஸ்டிங் கான்ஃபரன்ஸ், உபவாச கூட்டங்கள்.
0: Have you read that verse?
1: இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
0: Usually we don't memorize these verses.
1: சாதாரணமாக இப்படிப்பட்ட வசனமெல்லாம் மனப்பாட வசனமாக நாம் கற்றுக்கொள்வது கிடையாது.
0: We memorize other verses.
1: நாம் மற்ற நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம்.
0: But here is a good verse.
1: இங்கே பாரு நல்ல ஒரு வசனம்.
0: They Jesus would speak to them in the morning.
1: காலையிலே கூட்டத்திலே இயேசு அவர்களிடத்தில் பேசுகிறார்.
0: Then another session.
1: அடுத்த கூட்டம்.
0: Then he'd say, okay, have a little relaxation and come back.
1: சரி, நீங்கள் எல்லாரும் போய் சற்று இளைப்பாறி விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
0: No food.
1: சாப்பாடலாம் கிடையாது. சாப்பாடு டீ காபி எல்லாம் கிடையாது.
0: I think Jesus must have spoken about 7 or 8 times a day.
1: நான் என்ன என்றால் ஒரு நாளிலே 8-9 கூட்டங்களிலே இயேசு பேசியிருப்பார் அந்த கான்ஃபரன்ஸ்லே.
0: Then he said, let's go to sleep now.
1: இப்ப நாம எல்லாரும் தூங்க போகலாம் என்று சொல்லி
0: morning we get up.
1: காலையில எழுந்திருங்கள்.
0: Again 2-3 days, I mean 7-8 meetings.
1: அடுத்த நாளும் 7 அல்லது 8 கூட்டங்கள் தொடர்ந்து.
0: And there were men, women and children there.
1: அங்க யாரெல்லாம் இருந்தார்கள்? ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள்.
0: And then the next day.
1: அடுத்த நாளும்.
0: After 3 days.
1: 3 நாட்கள் முடிந்து விட்டது கூட்டம்.
0: Jesus said, yeah, let's have some food now.
1: இப்போ நாம் எல்லாரும் சாப்பிடுவோம் என்று
0: சொன்னார். I would have liked to be in that conference.
1: அந்த கான்ஃபரன்ஸ்லே எப்படியாவது இருந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
0: Dear brothers and sisters,
1: arimana sagodara sagodrigale,
0: there's nothing wrong with eating and drinking.
1: Saapidudhile pudipu pusipudhile pusipudhile kudipudhile thavar edhum illai.
0: But when food becomes more important to us than God's word,
1: devudeya vaarthaiyai kaattalum adhi mukkiyamaga saapadu maari vittad endral,
0: when you forget to study God's word but you don't forget your food,
1: vedathai padipadai marandu vidugireergal saapattai marappadillai.
0: You cannot say that you are seeking the kingdom of God first.
1: Naan devudeya rajyathai mudhalavathu thedugiren endru nee solla mudiyadhu.
0: So kingdom of God first is not going as missionaries to North India.
1: Agave devunde rajyathai theduvad enbadu vada indiyavukku missionariyaga seluvad endra alla.
0: Kingdom of God is recognizing that the kingdom of God is not eating and drinking.
1: Devunde rajyam enbadu devunde rajyam pusippum kudippum alla endru unaravudhu dhaan.
0: But what is it?
1: Analam enna?
0: Kingdom of God, Romans 14:17.
1: Romar 14:17 la vaasikkirom.
0: Is first of all righteousness.
1: Mudhalavadhaaga neethi.
0: Not healing.
1: சுகமாக்குதல் அல்ல.
0: Not having the gifts of the Holy Spirit.
1: பரிசுத்தான வரங்களை பெற்றுக்கொள்வதல்ல.
0: All that is good.
1: அதெல்லாம் நல்லதுதான்.
0: I believe in healing. I believe in all the gifts of the Holy Spirit.
1: சுகமாக்குதலிலேயும் பரிசுத்தாவின் அனைத்து வரங்களிலேயும் நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறேன்.
0: I have prayed for more than 45 years.
1: நான் 45 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஜெபித்திருக்கிறேன்.
0: Gifts of the Holy Spirit and I still pray.
1: பரிசுத்தாவின் வரங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், இன்றும் ஜெபிக்கிறேன்.
0: But that is not the kingdom of God.
1: அல்ல, அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல.
0: Even the devil has got supernatural gifts.
1: பிசாசுக்கும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை வைத்திருக்கிறான்.
0: But he doesn't have the kingdom of God.
1: ஆனால் அவனுக்கு ராஜ்யம் இல்லை.
0: Jesus had supernatural gifts but he had the kingdom of God.
1: இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கிக்கு அப்பாற்பட்ட வரங்கள் இருந்தது, ஆனாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருந்தார்.
0: The tragedy today is,
1: இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிதாபம் என்ன?
0: There are a lot of preachers today who have gifts but they're not seeking God's kingdom.
1: அநேக பிரசங்கியார்களுக்கு வரங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடுவதில்லை.
0: Then they become like the devil.
1: ஆகவே தான் பிசாசை போல மாறிவிட்டார்.
0: He's got gifts but he's not seeking God's kingdom.
1: பிசாசுக்கு வரங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடுவதில்லை.
0: If God has given me a gift, it is to build his kingdom.
1: தேவன் எனக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய ராஜ்யத்தை கட்டுப்படுத்தும்.
0: That kingdom is righteousness, peace and joy in the Holy Spirit.
1: அந்த ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
0: The mark of New Testament righteousness.
1: புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் நீதிக்கு அடையாளம்
0: peace,
1: சமாதானம்
0: and joy,
1: சந்தோஷம்
0: in the Holy Spirit.
1: பரிசுத்தாவிக்குள்ளாய் உள்ள சந்தோஷம்.
0: Jesus Christ gives me through the Holy Spirit peace in my mind.
1: பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு மனதில் சமாதானத்தை கொடுக்கிறார்.
0: I don't want to quarrel with anybody.
1: யாரிடத்திலும் நான் சண்டை போட விரும்புவதில்லை.
0: I don't want to quarrel with my wife or children.
1: என்னுடைய மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ சண்டை போட விரும்பவில்லை.
0: I don't want to quarrel with my neighbor.
1: என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட சண்டை போட விரும்பவில்லை.
0: I don't want to quarrel with any brother or sister.
1: சபையில் உள்ள எந்த சகோதரனோடும் சகோதரியும் சண்டை போட விரும்பவில்லை.
0: I want peace.
1: எனக்கு சமாதானம் வேண்டும்.
0: Because I'm seeking the kingdom of God.
1: ஏனென்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேன்.
0: And also my mind becomes free from anxiety and fear.
1: என்னுடைய மனது பதஷ்டத்திலிருந்தும் கவலைப்படுவதிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையாகிறது.
0: And the other thing I have is joy.
1: எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் சந்தோஷம்.
0: Not that we are always smiling.
1: எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருப்பேன் என்று
0: சொல்லல. But joy is an inward thing.
1: சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது உள்ளே காணப்படுகிற
0: ஒன்று. That is how we know we have got New Testament righteousness.
1: இப்படி தான் நமக்கு புதிய ஏற்பாட்டின் நீதி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம்.
0: That you will have peace and joy in the Holy Spirit.
1: நமக்கு நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் இருக்கும்.
0: Otherwise if you say I'm a very righteous person.
1: அல்லது நான் ஒரு நீதிமான் என்று சொன்னால்
0: I never do anything wrong.
1: நான் தவறு ஒன்றும் செய்ய மாட்டேன்.
0: It may be like Old Testament people.
1: அது பழைய ஏற்பாட்டு மக்களை போல இருக்கலாம்.
0: All keeping the law very exactly.
1: நுணுக்கமாய் எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்வது.
0: Obeying all the commandments exactly.
1: சரியாக எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவது.
0: Looking miserable.
1: பார்த்தால் பரிதாபமாக இருக்கும்.
0: And demanding other people should also obey.
1: நான் செய்வது போல மற்றவர்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கடுமையாக எதிர்பார்ப்பது.
0: That's not kingdom of God.
1: அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல.
0: That's not New Testament righteousness.
1: அது புதிய ஏற்பாட்டு நீதி அல்ல.
0: In Hebrews when it says solid food is the word of righteousness.
1: எபிரேயர்களே நாம் பார்த்தமல்ல பலமான ஆகாரம் என்பது நீதி.
0: That is this righteousness.
1: இந்த நீதி தான் அது.
0: The righteousness which brings a peace in my mind and a joy in my mind.
1: என்னுடைய மனதிலே சந்தோஷத்தையும் என்னுடைய மனதிலே சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நீதி.
0: That brings me

0: சகோதர சகோதரிகளே,
1: this is what Jesus purchased for us on the cross.
0: இதை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக விலை கிரயம் கொடுத்து வாங்கினார்.
1: Don't let the devil cheat you of this fullness of joy and fullness of peace.
0: இந்த பரிபூரணத்தின் சந்தோஷம் பரிபூரணத்தின் சமாதானத்தை பிசாசு வஞ்சித்து அவன் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்காதீர்கள்.
1: I'm not preaching a sermon, I'm giving you my testimony.
0: நான் ஒரு பிரசங்கத்தை இங்கே வந்து செய்யவில்லை, என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: My life has changed when I saw what the New Testament kingdom of God was.
0: புது உடன்படிக்கையினுடைய தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை பார்த்த உடனே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது.
1: I said, Lord, I want the mind of Christ.
0: ஆண்டவரே, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும்.
1: That loves righteousness.
0: அது நீதியை விரும்புவது.
1: Hates sin.
0: அக்கிரமத்தை பாவத்தை வெறுப்பது.
1: Not just does righteousness but loves righteousness.
0: நீதியை செய்வதல்ல நீதியை நேசிப்பது.
1: Not just avoids sin but hates sin.
0: பாவத்தை தவிர்ப்பதல்ல பாவத்தை வெறுப்பது.
1: Let's pray that we'll have the mind of Christ through the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படிக்கு நாம் ஜெபிப்போம்.
1: Ask God to fill us with the Holy Spirit.
0: ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று கேட்போம்.
1: That's the answer.
0: இதான் பதில்.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father.
0: பரலோக பிதாவே,
1: I pray these words will bring eternal fruit.
0: இந்த வார்த்தைகள் நித்திய பலனை கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன்.
1: We pray in Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சொந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீர் என் பெலனும் என் கேடகமும் என்ற ஒரு அழகான ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம்.

கணமும் எல்லா துதியும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர், ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை, அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயிர உயிர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கு. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய முதற் பேரானீரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

அவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திறந்து

நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உமை உயர்த்த உமை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். நீதிமொழிகள் 12:4. சால்வேஷன் ஆர்மியை ஆரம்பித்த போதகர் வில்லியம் பூத் லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் அவரை அழைத்தார். அப்பொழுது அவர் தான் சார்ந்திருந்த மெதடிஸ்ட் என்ற ஸ்தாபனத்தின் கான்பரன்ஸ் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். சமுதாயத்தில் நலிவடைந்தவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவனுடைய திட்டவட்டமான அழைப்பை பெற்ற வில்லியம் பூத் அவர்கள் அதை தன் ஸ்தாபன தலைவரிடம் கூறி தன்னை சபை பொறுப்பில் இருந்து விடுவிக்கும்படி கேட்டார். அதை கேட்டதும் ஸ்தாபன தலைவர் மறுத்துவிட்டார். அவர் பூத் அவர்களிடம், உங்களைப் போல படித்த மற்றும் திறமையான ஒருவரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. தெருக்களில் வசிக்கும் மக்களுக்கு ஊழியம் செய்ய உங்களைப் போன்ற அதிகம் படித்த போதகர்கள் தேவையில்லை என்றார். அதை கேட்டதும் பூத் வேறொன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக தன் இருக்கையிலே உட்கார்ந்து விட்டார். அந்த கான்பரன்ஸுக்கு பூத் அவர்களின் மனைவியும் கூட சென்றிருந்தார்கள். பால்கனியில் உட்கார்ந்திருந்த பூத்தின் மனைவி நடந்ததை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். பின்பு உடனே அவருடைய மனைவி எழுந்து நின்று தன் கணவனை அழைத்து பேசினார்கள். நீங்கள் மனிதர்களுக்கு செவி கொடுப்பதை விட தேவனுக்கு செவி கொடுங்கள். தேவ அழைப்பு உங்களில் நிறைவேற நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார்கள். பின்பு பூத் அவர்களின் மனைவி பால்கனியிலிருந்து இறங்கி வந்து தன் கணவனுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் இருவரும் உடனடியாக கான்பரன்ஸ் நடந்து கொண்டிருந்த அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறி தேவன் தங்களை அழைத்தபடி ஊழியம் செய்ய தெருக்களில் இறங்கினார்கள். வில்லியம் பூத் அவர்களின் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி மிகவும் ஒத்தாசையாக இருந்ததால் தேவ திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டனர். ஆம் பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தால் பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்க முடியும். ஆபிரகாமை தேவன் விசேஷித்த விதமாக அழைத்தார். அதற்கு முன்பு ஆபிரகாம் தேவனை அறிந்தவர் அல்ல. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அழைத்தார். ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்த அழைப்பை சாராயோடு பகிர்ந்தபோது சாராயும் ஆபிரகாமோடு சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு காண்பித்த கானான் தேசத்துக்கு போனார். தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவர்களை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆம்பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. அதற்கு கீழ்ப்படிவதற்கு கணவன் மனைவி இருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேறுபட்ட கருத்துள்ளவர்களாய் இருந்தால் நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வாய்ப்பில்லை. ஆதாம் ஏவாள் இருவரையும் தேவன் படைத்து ஆசீர்வதித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆனால் ஆதாமை குறித்த தேவ திட்டம் ஏவாளால் தடைப்பட்டது. ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் அவர்கள் இருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆம்பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு தேவன் தங்களை அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அந்த குடும்பம் அவர்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே குடும்பமாய் இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்.
2: சிலுவையிலே

தேவனுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஜூதா கோத்திரத்தார் எல்லாரும் ஜோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் ஜூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3 வருஷத்தில் ஜூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனையலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமேயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், ஜோனாத், அதோனியா, தொபியா, சோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷமாவையும் ஜோராமையும் அனுப்பினார். இவர்கள் ஜூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஜூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஜூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் ஜோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் ஜோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7,700 ஆட்டுக்கடாக்களையும் 7,700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே ஜோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி ஜூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஜூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். ஜெருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய இலக்கமாவது. ஜூதாவிலே 1,000 அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக ஜோகனான் என்னும் சேனாதிபதி இருந்தார். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக் கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தார். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். பெஞ்சமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தார். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக ஜோசபாத் இருந்தார். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுத பாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா ஜூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். ஆமேன்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் கம்பத்தில் வளர்ந்தது, படித்தது எல்லாம் அங்கே தான் நான் படித்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா அப்பா அவங்களாம் ஹிந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்க. அப்பா பேர் வீரணத்தேவர், அம்மா பேர் ஒச்சம்மாள். நாங்கள் மொத்தம் 5 பேர் சகோதர சகோதரிமாருங்க. எங்கள் மூத்த அண்ணன் பேர் பாஸ்கரன், இளைய அண்ணன் பேர் சேகர், மூத்த அக்கா பேர் அமுதா, இளைய அக்கா பேர் பாக்யலட்சுமி, என் பேர் ஜெயசுதா. எங்கள் அப்பா அம்மாவங்களுக்கு நாங்கள் இந்த 5 பிள்ளைங்க. அப்படின்னா சின்ன வயசில் இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போய் இங்கே படித்து அந்த இதில் இருந்து நாங்கள் வளர்ந்து வந்தேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு 8 கிளாஸ் படிக்கிறப்போ எனக்கு படிப்பை நிப்பாட்டுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என் அண்ணி இறந்துட்டாங்க. அப்போது அந்த படிப்பை நிப்பாட்டுறதுன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆறு இல்லாதனால என்னை குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அண்ணன்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, நான் ஒருத்தி தான் வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த படிப்பை நிப்பாட்டிட்டு நான் அண்ணன் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி நான் என்னுடைய படிப்பையும் எல்லாத்தையும் விட்டுட்டு 8 கிளாஸ்லேயும் அப்படி நான் விழுந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு என் அப்பா அம்மா அவங்க வந்து ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்தாங்க சொன்னேன்ல, அதுபோல் அவங்க பயங்கரமாயிட்டு ஒரு பயங்கர ஜாதியில் ஸ்பிரிட் உள்ளவர். அங்கே இருக்கிற அவங்க இடையில அந்த அவங்கள இடையில நான் வளர்ந்து 20 வயசு வரைக்கும் நான் வளர்ந்து அங்கே இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய சொந்தத்தில் பட்டவங்க தான் என் ஹஸ்பண்டு. அவங்க தெய்வத்தை அறிஞ்சவங்க, நான் என் ஃபேமிலி மொத்தம் தெய்வத்தை அறியாதவங்க. அவங்க குடும்பத்தில் அவர் மட்டும்தான் ஏசப்பாவை அறிஞ்சவங்க. அப்படி இருக்கிற மோச என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வேண்டி அவங்க ஃபஸ்ட் டைம் என்னை வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்னை மட்டும் பார்த்து ஒரு டைம் தான் வந்தாங்க. ஒரு அப்போ கல்யாணம் எங்களுக்கு வந்து பேசி முடிச்சுட்டாங்க. அப்போ ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கல்யாணத்தை நிச்சயம்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிஞ்சிட்டு ஓ அவங்க ஏசப்பாவை தெரிஞ்சதுனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க. அப்போது ஏசப்பா கிருபையால் 6 மாதம் கழிஞ்சு தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடியிருந்தன்றைக்கும் எனக்கு ஏசப்பாவை தெரியாது. அந்த 20 வயசு வரைக்கும் நான் ஏசப்பா குறித்து தெரியாமல் இருந்தேன். கோயில் அது மாதிரி போய் பூஜை செய்கிறது அந்த இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கூட போய் எல்லா வேலையும் செய்ய அவங்க கூட போவேன் வருவேன். 20 வயசில் தான் அதுக்கு பின்னாடி தான் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லாம் செய்து எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம். அப்போ எனக்கு ஏசப்பா குறித்து தெரியாது. எனக்கு கல்யாணம் இப்படி மாதிரி நான் என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு அவர் அப்போ அவர் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டார். ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல பயங்கர பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. 6 மாதம் ஆச்சு எங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு. 6 மாதம் கழித்து தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ அந்த இடையிலையும் நிறைய பிரச்சனைகளை ஏசப்பாவை தெரிஞ்ச ஒரு பையன் எங்கள் ஃபேமிலியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் சகோதரரும் எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இருக்கிற மோசே தெய்வம் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏசப்பா என்னை தெரிஞ்சுக்கிட்டனால இந்த கல்யாணத்தை நல்ல ரீதியில் ஏசப்பா எங்களுக்கு நடத்தி வச்சாரு. அப்போ எனக்கு தெய்வ பொத்து குறித்து ஏசப்பா குறித்து என்னன்னு ஒன்றுமே தெரியாது. ஏபிசியோட தெரியாது. ஏதோ போனோம் வந்தோம் போய் அந்த இதில் இருக்கிறது மாதிரி நான் இப்போ போக வருவோம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற மோச கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துருக்கு இவங்களுக்கு நல்லா ஏசப்பா குறித்து நல்லாவேவோ தெரியும், எனக்கு தெரியாதனால. அப்படி எந்த காரணம் கொண்டுனா எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வயசு ஆகிட்டும் கூட எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்கவிட்டியும் ஃபஸ்ட்டு 1 நல்லா தான் குழப்பம் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2 ஆகிறப்போ என்ன சொன்னாங்க, என்ன பையனோ விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 3-4 அங்கன வருஷங்கள் போகிறப்போ நானும் பின்ன நான் இந்து பேக்ரவுண்டில் இருந்ததுனால நான் எல்லா கோயிலுக்கும் போய் என்ன வேண்டுதல் செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நான் போனேன். ஆனால் ஏசப்பாக்கு தெரியாததுனால மட்டும்தான் நான் போய் அப்படி பூஜை பண்ணுறது, நேத்தி கடன் பண்ணுறது இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்போ அங்கே போயிட்டும் எனக்கு குழந்தை ஒன்றுமே இல்லை. அப்போ ரொம்ப மன வேதனைப்பட்டு நான் என்ன செய்வேன் இப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறமேலே எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சொன்னப்போ, நாலு நாலஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணோம். செக் பண்ணியிருக்கிறப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு கர்ப்பத்தை தாங்கிறது, ஒரு குழந்தைய தாங்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி உங்கள் கர்ப்ப பாத்திரத்துக்கு இல்லைம்மா, அதனால 99% உனக்கு குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ ரொம்ப நான் உடஞ்சி போயிட்டேன். என்ன செய்கிறது, குழந்தை இல்லைன்னா இப்போ வீட்லேயும் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் டைவர்ஸுக்கு ஆகிருமோ என்ன, நிறைய நான் மனசுக்குள்ளே போட்டு நல்ல வேதனைப்பட்டு எப்படி இங்கே அழுகுவேன். அப்போ எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் எப்பவுமே சொல்லுவார், நீ என்னது ஏசப்பா அவர் குறித்து எனக்கு தெரியும், உனக்கு அது தெரியாததுனால தான்மா நீ இப்படி பேசுகிற. அப்போ பைபிள் எடுத்து வாய்க்க சொல்லுவாங்க, நான் வாய்க்க மாட்டேன், அப்போ எனக்கு தெரியாது அதை குறித்து. அதனால் அப்போ இங்கே நாட்கள் கடந்து கடந்து போச்சு. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சேன் நானுன்னா, அப்போ அதுபோல் டாக்டரை பார்த்து எல்லாம் நாலஞ்சு டாக்டரை பார்த்துட்டு எல்லாமே என்ன வழி அவங்க விதி எழுதுனாங்க, உனக்கு குழந்தை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வேதனைப்பட்டு மன உடஞ்ச நிலைமையில் இருக்கிறப்போ, ஒரு நாள் பகலில் தெய்வம் ஏசப்பா எப்படி என்னை தொட்டாருன்னா, ஒரு நாள் பகலில் நான் எங்கள் ஹஸ்பண்டு சொல்கிறாருல, நீங்கள் தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு, ஏசப்பா ஏசப்பா நல்ல தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், உயிர் உள்ள தெய்வம், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு எப்பயுமே சொல்லுவாரேன்னு சொல்லிட்டு, நான் பகல் காலம் என்ன செய்வேன், ஒரு நேரம் அப்படியே வந்து பைபிள் எடுத்து வாய்க்க தொடங்கினேன். தொடங்கியிருக்கப்போ அப்போ எனக்குள்ள ஒரு ஒரு ஒரு சக்தி, எனக்குள்ள ஒரு தெய்வம் எங்களோடு பேசினாங்க. அப்போது இங்கே ஆபிரகாம் குறிச்சும் சாராவை குறிச்சும் இங்கே வாய்க்க தொடங்குறப்போ, அப்போது நான் இங்கே ஏசப்பாட்டு கேட்டேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் ஒரு குழந்தைய தந்தீங்கன்னா நான் நீங்கள் தான் என் தெய்வம், வேறு எனக்கு எந்த தெய்வம் இல்லைன்னு நான் என் மனசார உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெய்வத்தை கொஞ்ச நேரம் பிரார்த்திச்சு, எனக்கு தெரியாது பிரார்த்திக்க, இருந்தாலும் என்னால் முடிஞ்சது அளவுக்கு நான் பிரார்த்திச்சுட்டு அப்படி நான் ஸ்டாப் அப்படியே போயிட்டேன். அப்படி இருக்கிற போச அப்போ சாயங்காலம் வருவார், வந்துட்டு அப்போ அந்த அந்த ஒரு கொஞ்ச நாளுக்குள்ள எனக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போனேன்டா என்னை யாருமே முன்னாடி நிறுத்த மாட்டாங்க, ஏன்னா குழந்தை இல்லாதவன்னு சொல்லி என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்கே எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலுமே என்ன என்ன செய்வாங்க, குழந்தை இல்லாதன ஒரு காரணமாக காட்டி என்ன பின்னாடி, அதுக்கு கொஞ்ச நாள் கழிஞ்சு கழிஞ்சு நானே பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கிற சமயத்தில் அப்படி கொஞ்ச நாள் ஒரு கரெக்டாக அப்போ ஒரு ஒரு வருஷம் ஆகுங்குள்ளேயும் அப்போது ஏசப்பான்னு நான் சொல்லி ஏசப்பட்டு எப்பவுமே நான் இப்படி ஒரு வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். இப்படி அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி, அது ஆணோ பெண்ணோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஏசப்பா, ஆரோக்கியமுள்ள ஆயுசுள்ள எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு சொல்லி நான் ஏசப்பக்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கிற மோச கரெக்டாக என்னுடைய நாங்கள் வந்து இங்கே இப்போ கேரளா பகுதியில் நாங்கள் வந்து இடுக்கி சிட்டிக்கில் ஆமையாரில் நாங்கள் இங்கே பெதுக்கி இருக்கோம் நாங்கள். அப்போ அங்கே இருக்கிற சமயத்தில் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற அவினாசியில் நாங்கள் வேலையாக போயிருந்தோம். அங்கே இருக்கிற டாக்டரையும் கூட எனக்கு ஒரு விஷயம் என்ன கொண்டு போய் காமிச்சார், டாக்டர் இவங்களுக்கு இப்படி குழந்தை இல்லைன்னு இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க என்னன்னு தெரியல செக் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டு போனோம். போய் அங்கேயும் பார்க்கட்டும் அவங்களும் அது மாதிரி தான், உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற மோசம் அங்கே இருக்கிறப்போ ஒரு நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் தான் அங்கே தாமசிக்கிட்டு இருக்கோம், அங்கே குடியிருந்தோம். அங்கே குடியிருக்கிறப்போ ஒரு வயசான ஒரு ஒரு பாஸ்டரும் ஒரு ஒரு அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு அப்போது நான் நினைக்கிறேன் ஏசப்பா தான் அனுப்பிச்சி வச்சுருக்காருன்னு நான் இன்னும் நம்புவேன். அவரை அனுப்பிச்சி விட போய் தான் அவர் பேர் தெரியாது ஊர் தெரியாது ஒன்றுமே தெரியாது அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அப்போது இது மாதிரி உங்களுக்கு வேண்டி நாங்கள் ஜெபம் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாஸ்டரம்மா என் வயிற்றில் கை வச்சாங்க, அந்த பாஸ்டர் அப்பா என் தலையில் கை வச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அழுமா, அழுது ஏசப்பா கிட்ட கேளு, உன்னுடைய குறைகளை சொல்லுப்பா, சொல்லி உனக்கு என்ன வேணும் அது நீ கேளு, ஏசப்பா கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. நான் அப்போ ஏசப்பா எனக்கு குழந்தை வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கிட்ட நான் அழுதேன். அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருமா, அந்த தேவதாசன் தெய்வம் ஏசப்பா என்னோட ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ அதை நீ கவனமாக கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஒரு வாக்கு சொன்னார், ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்பு கர்த்தாவு உனக்கு ஒரு குழந்தை தருவாரு, இதே இடத்துல நீ இந்த குழந்தைய போட்டுட்டு நீ தெய்வத்தை மகத்தப்படுத்துவோமா, தெய்வத்தை ஸ்துதிப்போமா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு வருஷத்துக்குள்ளே கர்த்தாவு எனக்கு கட்டாயம் குழந்தை தருவான்னு நான் விசுவாசித்தேன், நம்புனேன் ஏசப்பாவை. அதே போல் ஒரு எப்படா முன்னாடியெல்லாம் 3 மாதம் 2 மாதம் இங்கினு எனக்கு அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்போ எல்லோரும் வேதனை பட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த 2 மாதம் கூட அப்படி தான் ஆகும்னு நினச்சிட்டு நான் என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கிற மாதம் கரெக்டாக 45வது நாள் எனக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா குறிச்சிட்டு சொல்லிட்டு போன 45வது நாளில் எனக்கு ஒரு சிறிய ஒரு வாமிட் வர்றது மாதிரியும் ஒரு சிறிய ஒரு புத்திமுட்டு என்ன உடம்புல இருந்துச்சு. அப்படி இருக்கிற போது நான் அப்போது இவங்க சொன்னாங்க, வா ஒரு மாதிரி அந்த வா ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணுவோம் என்னான்னு பார்ப்போம், எனக்கு என்ன செய்வோம் அப்படின்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வேதனையாகவே நான் போனேன். போயிட்டு கரெக்டாக அந்த 45 அந்த டாக்டர்கிட்ட என்ன உனக்கு உனக்கு குழந்தையே நிற்காதுன்னு சொன்ன அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம். போய்கிட்டு இருப்போம் அவங்க சொன்னாங்க, அப்போ டெஸ்ட்டு பண்ணாங்க, பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் பாசிட்டிவ் வந்திருக்குப்பா, உனக்கு குழந்தை நின்றுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நான் எனக்கு அவருக்கும் அதிர்ச்சினா அவ்வளோ அதிர்ச்சி, சந்தோஷம்னா சந்தோஷம், என்னால் அதை இப்போதைக்கு சொல்ல முடியல, அவ்வளோ சந்தோஷம். இந்த 5, 6, 7 வருஷம் குழந்தை இல்லாத எனக்கு கர்த்தாவே அன்னைக்கு ஏசப்பாவன்ட்டு நான் அவர் சொன்ன அந்த செகண்டில் நானே ஏசப்பா கிட்டீங்கன்னு சொன்னேன், ஏசப்பா நீங்கள் தான் ஜீவனுள்ள தெய்வம், நீங்கள் மட்டும்தான் தெய்வம், நான் எங்கெங்கேயோ போனேன், எப்படி எப்படி இருந்தேன், ஆனால் எனக்கு குழந்தையே யா எங்கேயுமே இல்லை, ஆனால் உங்களை ஏசப்பா எனக்குன்னு சொல்லி எனக்கு நான் உங்களுக்கு வணங்கினோம். அன்னைக்கு இருந்து என் குடும்பமும் சரி நானும் சரி சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கோம். இப்போ எனக்கு குழந்தைதனால நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெய்வம்னு அவரை என்னை சொந்தமாயிட்டு அவரை நான் என் தெய்வமாயிட்டு நான் எனக்குள் கொண்டு வந்தேன். அவரை அவ்வளோ ஸ்னேக உள்ள தெய்வம்னு அப்போ நான் ருச்சிச்சறிஞ்சேன். அப்போது அவங்க 3 வருஷம் குழந்தை இல்லாததுனால அவங்க டாக்டர் சொன்னாங்க, உங்களுக்கு மறுபடியும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. எடுக்க சொல்கிற மாதம் அவங்களே மிராக்கிள் படுறாங்க, எந்த ஒரு குறை இல்லைப்பா அவனுக்கு, இதில் பெரிய மிராக்கிள் தான் அவங்க சொன்னாங்க. அப்போ என் மனசு தெய்வத்தை ஸ்துதிச்சு, அவர் எனக்கு எங்கன்னு பிரார்த்தனையும் தெரியாது, அதுக்கு பின்னாடி தான் நான் தெய்வத்தை ஸ்துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் அது கழிஞ்சிட்டு எனக்கு இங்கே 3 மாதம் 4 மாசம் இங்கே 20 மாதம் செக்கப்புக்கெல்லாம் போவோம், ஒரு குறை இல்லாத தெய்வம் என்ன நடத்தினார். அப்புறம் கரெக்டாக 9 மாதம் ஆகிறப்போ செக்கப்புக்கு வர சொன்னாங்க. என்னுடைய போனோம், ஆனால் எனக்கு வந்து இந்த பிரசவ வேதனை எனக்கு வரவே இல்லை. வராமல் இருக்கிறப்போ அப்போ என் குழந்தை வந்து வயிற்றில் வந்து என்ன செஞ்சிட்டுன்னா வளர்ச்சி ஆகிட்டாங்க, கூடுதலாக வளர்ச்சி ஆகிட்டாங்க, அதனால எனக்கு அந்த பெயினே வராமல் இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், 12 நாள் கூடிடுச்சு. அப்போ நாங்கள் வாரம் போய் செக் பண்ணுவோம், என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்து அப்படி நாங்கள் வாரம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அப்போ டாக்டர் சொன்னாங்க, குழந்தைக்கு ஒரு இது இல்லைம்மா, நல்லாயிருக்கு, அசைவலாக இருக்குது, நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தெய்வமே எனக்கு ஏசப்பா எனக்கு நல்ல எனக்கு பிரசவம் சூப்பிரசவாகணும் ஏசப்பா, வழி வரலை என்ன செய்யுறது அப்படின்னு ஏசப்பா கிட்ட இருக்கும் மோசம் சொல்லிக்கிட்டு இருக்கும் மோசம் எனக்கு வலி ரேச வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் போய் எனக்கு சூப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி வீட்டிலையும் நான் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ அப்போது 3 நாள் ஆகிட்டோம், எனக்கு வலி இருக்குது ஆனால் பிரசவம் ஆகலை. 3வது நாள் காலையில் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு 8 மணிக்குள்ளே பிரசவம் ஆகலண்டா, ஒன்று ஆப்ரேஷன் தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கர்த்தா ஓடிங்கன்னு கேட்டேன், ஏசப்பா என் குழந்தைய எனக்கு என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய நம்பிக்கையில் கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேணாம் ஏசப்பா, எனக்கு சூப்பரசம் ஆகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்பா என்னை பிரசவம் பார்த்த அந்த நர்ஸோட ஒரு கிறிஸ்தீன் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க ஏசப்பா, ஏசப்பான்னு மட்டும் நீங்கள் ஜொலி ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் கரெக்டாக 8 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகணும், அதே மாதிரி 7:30 ஆகப்போ எனக்கு என் பாப்பா நார்மல் டெலிவரி ஆகிட்டா, 4 கிலோ 10 மில்லி கிராமம் இருந்தா. அப்போது அவங்களே அதிசயப்பட்டாங்க. உனக்கு தெய்வ கொடுத்த கிருபையால் நல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எங்க கண்ணு காமிச்சாங்க. அப்படி இருக்கப்போ நான் தெய்வமே ஏசப்பா எனக்கு எனக்கு நல்ல ஒரு குழந்தைய தந்துருக்கா உமக்கு கோடி நன்றிப்பான்னு சொல்லி அவரை நான் ஸ்துதிக்க ஆரம்பித்தேன். அப்புறமேலு அவளுக்கு பேர் என்னுடைய எல்லா ஆள்காரும் எல்லாரும் என்னுடைய மாதாபிதா என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சொந்தம் வந்தாலும் தெரியணுங்கிற வேண்டி நான் என் பிள்ளைக்கு பேர் கிறிஸ்டினான்னு பேர் வச்சேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு. அப்போது என்னுடைய அது கழிஞ்சிட்டு என்னுடைய ஒவ்வொரு வர்றப்போ அது கழிஞ்சிட்டு எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு குழந்தை ஏசப்பா தந்தாரு. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க ஏசப்பா கிருபையால் நல்ல ஒரு குழந்தைங்க. அப்போது ரெண்டாவது பாப்பா பேர் ஜஸ்டினா. அப்போ தெய்வ கிருபையால் நல்ல ஒரு ஃபேமிலி எனக்கு ஏசப்பா தந்திருக்காரு. என் ஹஸ்பண்டு பேர் டேவிடு. இப்போ நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அப்போது எங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் உண்டாகுச்சு. அதை நான் அவங்க பகிர்ந்துக்கிறனும் ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்போ அங்கே நான் எனக்கு நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் என் பாப்பாவை வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் திருச்சி வரைக்கும் போயிருந்தோம். எங்கள் அக்கா அவங்க அங்கே தான் இருக்காங்க. அங்கே நாங்கள் போயிட்டுருக்கு போயிட்டு ராத்திரி ஒரு 3:30 போல் நாங்கள் தேனி பக்கத்தில் நாங்கள் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தோம். காரில் தான் போனோம். போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்க போது தேனி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வர அங்கே அது பக்கமாக ஒரு ஊர் இருக்குது. தேனி பக்கத்தில் மீனாட்சிபுரம் அந்த ஊரில் வச்சு எங்களுக்கு ஒரு லாரி பெரிய லாரி எங்கள் முன்னாடி வந்து பெரிய லாரின்னா பெரிய லாரி வந்துட்டு எங்கள் வண்டிக்கிட்ட இடிக்கி வந்துச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்கன்னா இப்படி வெட்டினாங்க. வெட்டிட்டு சைடில் போயிட்டு ஒரு மரத்தில் புளிய மரத்தில் இடிச்சிருச்சு. அவருக்கும் சுயபோதம் இல்லை எனக்கு சுயபோதம் இல்லை. ராத்திரி 3:30 அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. இப்போ அந்த மரத்தில் இடிக்கலைன்னா நேராக நாங்கள் குளத்துக்குள்ளே தான் போவோம். அந்த ராத்திரி யாருமே எங்களை பார்க்க முடியாது. நாங்கள் தண்ணிக்குள்ளேயவும் மறைச்சிருப்போம் இறந்துருப்போம். அப்போ ஏசப்பா எங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த ஒரு புளிய மரத்தை தந்து அந்த ஒரு அபகடத்துலேருந்து அது இடித்து அங்கே நின்றுனால அந்த வழியோரமாக வந்த ஒரு பால்காரங்க அவங்க வந்துட்டு எங்களை ரெடியாக வேமா இருந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு எங்களை கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் சேர்த்தாங்க. எனக்கு வந்து ரெண்டு கால்லையும் நல்ல காயம், ஒரு கை ஒடிஞ்சிருச்சு. அப்போது எனக்கு பயங்கரமாயிட்டு வேதனை தாங்க முடியல. என் பிளட்டில் சரி உடம்புல இருக்கிற பிளட்டு குறையது போயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சுயநலவே வரல. அப்போ அவருக்கு வந்து இங்கே மார்பு எலும்பில் வந்து ரெண்டு எலும்பு ஒடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கும் வேதனை தாங்க முடியல. ரெண்டு பேரையும் பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு நான் அன்னைக்கு ஒரு நாளுக்குள்ளே எனக்கு கண்ணு முழிச்சிட்டேன். எனக்கு குழப்பம் இல்லை. ஆனால் என் வீட்டுக்காரர் கண்ணு முழிக்கல, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற மோசம் என்னான ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு எனக்கு இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காண்டவரே ஏசப்பா எங்களுக்கு என் ஹஸ்பண்டை எனக்கு திருப்பி தாங்க. அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார்ல, அது என்னாண்டு நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு இங்கே என் வீட்டுக்காரர் எனக்கு திருப்பி வேணும் ஆண்டவரே அப்படி சொல்லி நான் அந்த பெட்டில் படுத்துட்டே அழுதுகிட்டே ஜோமனி உள்ளிலுக்குள்ளே நான் ஏசப்பா கிட்ட ஜோமனிக்கிட்டே இருப்பேன். ரெண்டு நாள் ஆகி அவர் கண்ணு முழிக்கல. அப்புறம் இந்த வாரியில் ஒடிஞ்சு ஒரு இந்த ரிப்பு ஒடிஞ்சிருக்கிறதுனால அவரால் எந்திரிக்க முடியாது, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதும சீரியஸ் கண்டிஷனில் இந்த எலும்பு ஒடிஞ்சிட்டு கல்லீரல் அங்கே போய் ஒரு கீரல் விழுந்ததுனால தான் அவருக்கு மூச்சு இழுத்து விட முடியல. ஸ்பிரித்திங் அந்த இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கு. அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ரெண்டு நாள் கழித்து தான் அப்புறம் தெய்வத்தோடு கரைஞ்சு நான் ஏசப்பா எனக்கு என் புருஷனுக்கு புருஷரோட தாங்க எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஜவம் நிரும்ப கரெக்டு 3வது நாள் அவர் கண்ணு முழிச்சிட்டார். அப்போ தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அது கழிஞ்சிட்டு நான் அப்படியே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஒரு குழப்பமில்லை, வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஐசியூலிருந்து 3வது நாள் அவருக்கு குழப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எது இல்லைன்னு சொல்லிட்டு வார்டுக்கு மாற்றிட்டாங்க. வார்டுக்கு மாற்றி கழுவிட்டு 7 குழப்பமில்லாத இருந்தார். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம், கேரளாவுக்கு கொண்டு வந்துட்டோம். தேனியில் எங்களை அட்மிட் ஆகியிருந்தாங்க. நாங்கள் கேரளாவுக்கு கொண்டு வந்துட்டோம். கேரளாவுக்கு கொண்டு வந்து வரும்போது 7வது நாள் வீட்டில் வந்து ராத்திரி வந்து இவருக்கு வலி கூடிருச்சு. அவரால் முடியல, மூச்சு இழுத்து விட முடியல. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோன்னா, ஒரு கார் பிடிச்சு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்க விட்டி, அவங்க இப்படி இருக்கிறதுனால ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கேன் அது இதெல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் ஏசப்பா கிட்டே சொன்னேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்காரர் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடாது, ஆண்டவரே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் கூடாமல் என் புருஷனை எனக்கு வேண்டி திருப்பி தாங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க போச, ஜெபம் பண்ணி எங்கே முடிச்சிருக்க போச, அவங்க மறுபடியும் ஒரு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம், அவருக்கு அந்த வேலை வழியெல்லாம் கம்மியாயிருச்சு, கம்மியாக ஓட்டி மறுபடியும் ஒரு செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணியிருக்க போச அவங்க டாக்டரே சொல்லிட்டாங்க, அற்புதமாயிட்ட அவங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைம்மா, ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், ஊசி மாத்திரையிலே அவருக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் குடும்பமாகிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிற சமயத்தில் அப்போ அவங்க டாக்டர் சொல்லிவிட்டது என்னென்னா, 6 மாதம் நீங்கள் அவர் வந்து பெட்டை விட்டு எழுக்கக்கூடாது, கட்டியான வேலை ஒன்றுமே செய்யக்கூடாது, அது நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கும் முடியல, அவருக்கும் முடியல, வீட்டில் குழந்தைய சின்ன சின்ன குழந்தைய அப்படி இருக்கும்போது கர்த்தாவுக்கு மட்டும்தான் எங்களுக்கு துணையாக இருந்தார். வீட்டில் இருக்கவங்க இடைக்கு வந்து பார்த்துக்கிடுவாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஏற்றம் துணையாக இருந்தது. அந்த சமயத்தில் எனக்கு பலம் தந்தது, எனக்கு தைரியம் தந்தது, என்னுடைய எல்லா பணத்தேவைகளும் எல்லாத்தையும் என் கர்த்தாவை தான் சந்தித்தார், அவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறாருன்னு எனக்கு உறப்போட விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் நான் முன்னோட்டு போனேன். அங்கே இருக்கிறப்போ அந்த உடம்பு முடியாக இருக்கிற நிலைமையில கூட நான் உபவாசம் பண்ணேன், ஜெபிச்சேன், கர்த்தாவே 6 மாதம் சொல்லியிருக்காங்க, என் குடும்பத்தை நான் எப்படி தான் ஓட்ட முடியும், எப்படி தான் நடத்த முடியும், எனக்கு முடியல ஆண்டவரே சொல்லி என்னுடைய பாரத்தை எல்லாம் என்னுடைய மனசுக்கு வேதனை எல்லாம் உபவாசிச்சு உபவாசிச்சு அந்த ஒரு 2-3 மாசத்துக்குள்ள நான் என்னால் பற்ற அளவு முடிகிற அளவுக்கு நான் உபவாசிப்பேன், ஜெபிப்பேன். இங்கே இருக்கிற சமயத்தில் 2.5 மாதம் ஆகிறப்ப எந்திரிச்சு அவர் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது அவர் அப்படி நடந்துக்கிட்டு நடந்தார். அப்புறம் 6 மாதத்துக்கு எணிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 1.5 மாதத்தில் கர்த்தாவு கரம் தொட்டு அவரை எசப்பா நடத்தினார். நடத்திட்டு 1.5 மாதம்தான், 1.5 மாதத்துலேயே அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்துட்டு அப்புறம் 2 மாதம் ஆகிறப்ப பூர்ணமாயிட்டு குணம் ஆயிடுச்சு, சௌக்கியமாயிட்டாங்க. அப்படி நாங்கள் மறுபடியும் செக்கப் போனோம். செக்கப் போய்விட்டியும் அவங்க சொன்னாங்க, ஒரு மெராக்கல்மா, இது மாதிரி யாருக்குமே சம்பவிக்கலை, ஆனால் 1.5 மாதத்துல எந்திரிச்சு நடக்கிற அளவுக்கு நல்ல இதில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ கூட எனக்கு கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவரோடு நான் ஜெபம் பண்ணேன். அப்போது 2 மாதம் முடியுங்குள்ளேயும், ஏன்னா எங்களுடைய குடும்ப நிலை அப்படின்னால வேலைக்கு போகிற ஒரு இது, அவர் வந்து 2.5 மாதத்துல 6 மாதம் சொன்னாங்க, 2 மாதத்துலே என் ஹஸ்பண்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெய்வத்துக்கு மகத்தம் உண்டாயிருக்கிட்டேன். தெய்வம் அவ்வளோ அற்புதம் அடையாளம் எங்கள் குடும்பத்தில் என் ஜீவத்தில் செஞ்சார், என் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சார், அது மறக்கவும் முடியாது. என்னால் அவர் அதை பாட்டுக்காரன் பாடியது போல் நன்றி கொண்டெல்லும் என் உள்ளம் துள்ளும், அதுபோல் கர்த்தாவே அப்பா உம்முடைய எல்லாத்தையும் ஓர்க்கிறப்போ எனக்கு பறையான சொல்கிறதுக்கோ வார்த்தைகள் இல்லை. கர்த்தாவு அத்தனை அற்புதம் அடையா என் ஜீவிதத்தில் செஞ்சுருக்கிறாரு. அதுபோல் வேற ஒருக்கான என் குஞ்சுங்களே இருவரும் என் பாப்பா 2 பேரும் நல்ல நிலைமையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூத்த பாப்பா ஒரு கிறிஸ்டினா, இளைய பாப்பா ஒரு ஜஸ்டினா. அப்போது அந்த குழந்தைகளில் கூட எனக்கு ஒரு பயங்கர ஒரு இது உண்டாகுச்சு. அப்போ குழந்தைகளுக்குன்னா மூத்த பாப்பாவங்க நல்லா படிப்பாங்க, இளைய பாப்பாவங்க வந்து கொஞ்சம் சுமாராக படிப்பாங்க, படித்ததெல்லாம் ஒரு மேல் நிற்காது. அப்போ நடந்ததே 1.5 வயசுக்கு மேலே தான் நடந்தாங்க. அப்போது ஜெபிச்சும் ஜெபம் பண்ணியும் கர்த்தாவே என் பிள்ளை நடக்கணும்னு சொல்லி நடந்தாங்க. பேசுறது 2 வயசுல தான் பேசினாங்க. இப்படி ஒன்று ஒரு ஸ்டெப்பாக கர்த்தாவு கரத்தை பிடிச்சி என் இளைய பாப்பாவை ஆரோக்கியவதியாக அவளை நல்ல ரீதியில் நடிச்சு இப்போ நல்லா படிக்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த ஓர்ம மெமரி பவர் வந்து எது படித்தாலும் அவளுக்கு ஓர்மையில் நிற்காது சின்ன பாப்பாவுக்கு. ஆனால் இப்போ தெய்வ கிருபையால் ஏசப்பாவுடைய கரம் தொட்டு அவளை பூர்ண சௌக்கியமாக ஏசப்பா நடத்தியிருக்காரு. அதுபோல் நல்லா படிக்கிறாங்க பிள்ளைய கிறிஸ்டினா ஜெஸ்டினா அவங்க. அப்போது வேற ஒரு சாட்சி, ஒருத்தவங்க எங்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கி தர சொன்னாங்க. நாமும் தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு நாங்கள் காசு அவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்த மக்கிய நாளையவு தெரிஞ்சவங்க தான் சொல்லி வாங்கி கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்கிய நாளையவும் ரெண்டு நாளுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் ரெண்டு நாள் கழித்து அவங்க வீட்டில் ஆள் இல்லை, சொந்த வீடு இல்லை, அதனால் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு குறைஞ்சது 3,50,000 அவங்க ஏதோ கஷ்டத்துக்குன்னு கேட்கப்போ எங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ அங்கே வாங்கி கொடுக்குற மோச அவங்க திடீர்னு போக விட்டியும் எங்கள் நிலமை ரொம்ப ரொம்ப மோசம்னா ரொம்ப மோசம். அப்படி 3,50,000 அடைச்சி வைக்கணும். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு மைக்கு ஒரு பைனான்ஸில் வேலை பார்த்ததுனால அப்போ அந்த பைனான்ஸ்லேருந்து அவங்க தெரிஞ்சவங்ககிட்டலாம் வாங்கி அவங்க வந்து அவங்க ஒரு நம்பிக்கையானவங்கன்னு சொல்லி தான் நாங்கள் விசுவாசத்தோடு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். கொடுத்துருப்போம் அவங்க என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துலலாம் நாங்கள் ஹஸ்பண்டு நாங்களும் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். இந்த குழந்தையில ஓர்க்கிறப்போ தான் நினைக்கிறப்போ ரொம்ப சங்கடம் இருக்கும். நம்ம விட்டுட்டு இந்த பாப்பாவை விட்டுட்டு இந்த கடன் பிரச்சனையால் இறந்துட்டோம்னா தெய்வம் நாம துஷிக்கப்படும், அதனால் இந்த பாப்பா அவங்க அனாதியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன். ஏசப்பா, எத்தனையோ நிலைமையிலிருந்து எத்தனையோ இடுக்குங்களிலிருந்து என்னை விடுவிச்சிங்களப்பா, இந்த கடன் பாரத்திலிருந்தும் என்னை விடுவிக்கணுமேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபிப்பேன். ஜெபிச்சு ஜெபிச்சு இங்கே நான் ஜெபிச்சு வந்தப்போ அந்த 3,50,000 கடை எங்கே வந்துச்சு எப்படி ஆயிடுச்சுன்னு ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் ஏசப்பா கிருபையால் அந்த கடனெல்லாம் கழிக்க வச்சார். நாங்கள் இப்போ நானே ஹஸ்பண்டு என் குடும்பம் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தெய்வத்தின கிருபையால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். பின்ன எங்களுடைய லைஃபு கர்த்தாவு நல்ல உன்னதத்திலையும் நல்ல ஒரு மாற்றம் தந்து ஆத்மீயத்திலும் சரி சாம்பத்திலையும் எல்லா இதுலேயும் எங்கள் கர்த்தாவை என்னை உயர்த்தி வச்சுருக்காரு. இப்போ குடும்பமாக நாங்கள் தெய்வத்தை அறிஞ்சதுனால மட்டும்தான் நாங்கள் இப்போது நான் பிறந்த சாட்சியில் ஜீவனில் சாட்சி. அப்போ அங்கன்னு இருக்கிறப்போ நாங்கள் இப்போ அவர் ஏசப்பா எங்களை கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் இப்போ ஜீவனோடு இருக்கிறோம். மறுச்சு போயிருந்த எங்களை கர்த்தாவை எங்களை மறுபடியும் கைப்பிடிச்சி எங்களை உயர்த்தி இந்த ஒரு நிலைமையில் உங்களுக்கு சாட்சியாக நிற்கிறதுக்கு தெய்வம் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம், மகத்துவம் உங்களுக்கு நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம், ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சமீபத்துல சந்திராயன் 3 ஸ்ரீஹரிகோட்டாவில உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல இருந்து ஏவுகணை மார்க் 3 ராக்கெட்ல வெற்றிகரமா ஏவப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியர்களாய நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம். 2019 சந்திராயன் 2 ஏவப்பட்டப்போ அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. சந்திரனோட மேற்பரப்புல தரையிறங்குவதற்கான 2வது முயற்சி தான் இது. சரி, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, சந்திராயன் 2 அனுப்ப முயற்சி செஞ்சப்போ வெற்றி அடிப்படையிலான வடிவமைப்பை அமைச்சாங்க, அதாவது சக்சஸ் பேஸ்டு டிசைன். ஆனா இப்போ சந்திராயன் 3 அனுப்பும்போது அதுக்கு பதிலா தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்பை இஸ்ரோ ஏத்துக்கிட்டுச்சு, அதாவது ஃபெயிலியர் பேஸ்டு டிசைன். இந்த தடவை தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி பாதுகாப்புகளை செயல்படுத்தலாம், எப்படி வெற்றிகரமா தரையிறங்கலாம் அப்படிங்கறத மட்டுமே சிந்திச்சு செயல்பட்டாங்க. தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்பை ஏத்துக்கொள்றது இஸ்ரோவின் பணி உணர்வை வெளிப்படுத்துது. ஆமாங்க, முன்னேறணும்னா பணிவு வேணும். நாம தாழ்மையோட இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தவறுகள்லிருந்து நாம அனுபவத்தை கற்றுக்கொள்றோம், அது நமக்கு அறிவை தருது. நம்முடைய வரம்புகளை ஒத்துக்கிட்டு தோல்விகளும் பலவீனங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்னு உணர்ந்து விடாமுயற்சியோட நாம செயல்படணும். எல்லாத்துக்கும் மேல கடவுளின் வழிகாட்டுதல் மேல நம்பிக்கை வைக்கணும். வாழ்க்கையில பின்னடைவுகளை சந்திச்சாலும் கடவுள் பயத்தோட அவர் மேல நம்பிக்கை வச்சு தாழ்மையோட தொடர்ந்து முன்னேற்ற பாதையில நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

0: ஆசிரியர் கேப்ரியல் தோமஸ்ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய வேத புஸ்தகங்களை நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:12 நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். இந்த பகை என்கிற வார்த்தைக்கு பதிலாக வேதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள சில வார்த்தைகள் என்னவென்றால், பகை, விரோதம், பொறாமை, இங்கிலீஷில் வாசிக்கணும்னா envy, jealousy, hatred. இந்த வார்த்தைகள் வந்து மாறி மாறி பயன்படுத்தப்பட்டதாக நம்ம வந்து பைபிளில் படிக்க முடியும். இந்த பகையை குறித்து ஏன் முக்கியமாக இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு என்று கேட்டால், இந்த வசனத்தில் படிக்கும்போது வேதம் சொல்லுது பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அப்போது நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா அன்புக்கு நேர் எதிரடையாக காண்பிக்கப்பட்ட ஒரு குணாதிசயம் என்னன்னா பகை. இன்னொரு விதமாக சொன்னால், அன்பு இருக்கிற இடத்துல பகை இருக்க முடியாது, பகை இருக்கிற இடத்துல அன்பு இருக்க முடியாது. ரெண்டு ஒன்று சேரவே சேராது. தே ஆர் ஆப்போசிட்ஸ். வேதம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்துல போய் நீங்கள் வசனங்களை வாசித்து இந்த ரெண்டு வார்த்தைகள் ஒன்று சேர இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா, எதிர் முனையிலே இவைகள் வைத்து நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. நம்ம வாசித்த இந்த முதல் வசனத்திலேயே பகைகள் விரோதங்களை எழுப்புகிற பொழுது அன்போ பாவங்களை என்ன பண்ணும், மூடிவிடும். நேர் எதிரடியான ஒரு பொசிஷனில் அதை பார்க்குறோம். நான் இன்னும் ரெண்டு மூணு வசனம் காண்பிக்கிறேன், போல புரியும். 1 Corinthians 13:4 வருவீர்களானால் அங்கே நம்ம வாசிக்கிறோம், அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பாக இருக்கிறவங்க பொறாமையாக இருக்க மாட்டாங்க, பொறாமை உள்ளவர்கள் அன்பாகவும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இன்னொரு வசனமும் காண்பிக்கிறேன், நீதிமொழிகள் 15:17 பாருங்க. பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பகை, ஸ்நேகம், இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் இன் தி ஆப்போசிட். இது ரெண்டும் ஒன்று அல்ல, இது ரெண்டும் ஒரே இடத்துல ஒரு விதமாய் செயல்படவே முடியாது. ரெண்டும் எதிரெதிராய் தான் செயல்படுகிற ஒரு காரியம். ஏன் இந்த வார்த்தையை இன்றைக்கு நான் பேசும்படி கர்த்தரின் ஏவினான்னா, கொஞ்சம் வாரமாகவே நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று கவனித்து கொண்டிருக்கிறோம். இப்போ முடிவில் ஒரு மனிதன் மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு தேவனுடைய ஆலோசனை அவசியம் என்று கவனித்தோம். இந்த தேவ ஆலோசனை என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் என்ன வார்த்தை சொல்லலாம், தேவனில் அன்பு கூறு, கண்கண்ட மனுஷன் மேலும் எப்படி இரு, அன்பாயிரு. இந்த அன்பு இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர முடியாது என்பதை கடந்த 3-4 தொடர்ந்து இதை நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பு நமக்குள்ள உண்மையாக இருக்குமானால், இந்த அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது என்றா, பகை. இது தேவன் விரும்புகிற ஒரு குணம் அல்ல, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு குணம் அல்ல,

இது தேவனுடைய பிரியமான ஒரு சுபாவம் அல்ல, இது அன்புக்கு நேர் எதிரடையான ஒரு குணம். இன்றைக்கு இந்த பகையை பற்றி கொஞ்சம் ஆழமாக போய் கொஞ்சம் படிக்க போகிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பர்சனலாகவே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் தேவனுடைய வார்த்தையை நாம் எவ்வளோ அறிந்து கற்றுக்கொள்கிறோமோ அது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நமக்கு இருக்கிற தெளிவற்ற காரியங்களை தெளிவுபடுத்தி தேவனுடைய வசனத்தை உற்று நோக்கவும் அதனால் உணர்வடையவும் நமக்குள்ள தேவையான மாற்றங்கள் தேவைப்படும் போது ஆவியானவர் அந்த மாற்றங்களுக்கு நேராய் கர்த்தர் நடத்தவும் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆகவே என்னுடைய செய்தி இன்றைய தலைப்பு லவ் டஸ் நாட் என்வி, அன்புக்கு இல்லாத குணம் பகை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகை என்பது இதை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலேயே மிகப்பெரிய ஆபத்தை வருவிக்கக்கூடியது. Envy is personally dangerous to anybody who holds it in their heart. தங்கள் உள்ளத்தில் பகையை வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவே மிகப்பெரிய கேடையும் ஆபத்தையும் வருவிக்கக்கூடிய ஆபத்து நிறைந்தது பகை. பகை நமக்குள்ள நம்ம வரவிடுவோமானால் அதனால் வருகிற ஆபத்துகள் மூன்றை முதலாவது பட்டியலிட விரும்புகிறேன். நம்பர் ஒன், Envy can make us walk in darkness. பகை நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை இருளில் நடக்க வைக்கும். இதை நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 13:12-14 வாசிக்கலாம். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும் என்று 12 சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கிரியைகள் என்னவென்று 13 பட்டியலிடும் போது அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை 13 பொறாமை உடையவர்களாய் நடவாமல் என்று வாசிக்கிறோம். 14 தூர் இச்சைக்கு இடம் கொடுக்கும்படி உடலை பேணாதீங்க என்று எழுதுறாரு. அதே 13 கடைசி பகுதியில் பொறாமை உள்ளவர்களாய் நடக்காம சீராய் நடங்கன்னு சொல்றாரு. இதை நான் சினாப்சிஸ் மாதிரி சொல்லணும்னா, பகையிலே நடப்பது என்பது சீரற்ற நடக்கைக்கு நம்மளை கொண்டு போயிடும். லிவிங் இம்ப்ராப்பர் லைஃப் வந்து என்வியஸ் லைஃப். பகை உள்ளவர்கள் சீரற்ற ஒரு வாழ்க்கையிலே வாழுகிறார்கள். இந்த பகையை வேதம் ஒரு இருளின் பாதை என்று சொல்லுகிறது. இந்த பகை என்பது மாம்சத்திற்கு ஏதுவான துர் ஆசைகள் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு போய்விடும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம இருளில் தூங்குவோம், ஆனால் இருளில் நடக்க விரும்ப மாட்டோம். நம்ம வீடுகளிலே பார்த்தீங்கன்னா பழக்கப்பட்ட ஒரு பெட்ரூமாக இருக்கும், பழக்கப்பட்ட ஒரு ஹால், பல வருஷம் அதே இடத்துல இருப்பீங்க, அதே இடத்துல வாழ்ந்திருப்பீங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, லைட்டை போடலை அப்படின்னா நம்ம இருளில் நம்ம சொந்த வீட்டிலேயே நம்ம தடுக்கி விழுந்துருவோம், எங்கேயாவது மோதிடுவோம். ஏன்னா இருள் என்பது ஒவ்வொரு நொடியும் அதில் நடக்கும்போது நமக்கு ஆபத்தை தான் கொண்டு வரும். வாழ்க்கை அதே போல தான். பகையோடு நாம் வாழ்வோமானால் எவ்ரி ஸ்டெப் யூ டேக், நாம் எடுக்கிற ஒவ்வொரு அடியும், நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நமக்கு பெரிய ஆபத்துக்குள்ள நம்மளை சிக்க வைக்கும். நம்ம எந்த பிரச்சனையில் நம்மை அவசியமில்லாமல் சிக்க வைத்துக் கொள்ளுவோம் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஆகவே பகையை குறித்து நாம் மிகுந்த எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ Envy can make us walk in darkness. Number 2, if you want to write it down, Envy can bring disease into our body. இந்த பகை நம்முடைய சரீரத்திற்குள்ளே வியாதியை கொண்டு வர வலியது. Envy can bring disease into our body. நீதிமொழிகள் 14:30 வாசிக்கும் போது, சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்பு உருக்கி என்று வாசிக்கிறோம். இந்த வியாதி பலவீனம் என்பது எவ்வளோ டீப்பாக போக முடியும்னா எலும்பை தொடர வரைக்கும் அது என்ன பண்ணுமா, இந்த பகையும் பொறாமையும் விரோதமும் நம்முடைய உடம்புக்கு மிகுந்த கேடை வலுவிக்கும் என்று மறந்துடக்கூடாது. கடைசியாக 3, இந்த பகையுடைய ஆபத்து என்னவென்றால் 5:2 வாசிக்கும் போது, பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும் அல்லது அவனை கொன்று போடும் என்று வாசிக்கிறோம். இன் அதர் வேர்ட்ஸ், Envy can destroy the foolish. புத்தி இல்லாமல் பகையை உள்ளே மறைத்து வைத்திருக்கிறவர்களை அழித்து விடக்கூடிய தன்மை இந்த பகைக்கு உண்டு. இட்ஸ் அ செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் டேஞ்சர்.
மூன்று வார்த்தைகள் சொன்னேன். Envy can make us walk in darkness. இந்த பகை என்பது ஒருவனை இருளிலே நடப்பதற்கு வழி நடத்தும். Envy can bring disease in our bodies. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே நமக்கு வியாதியை கொண்டு வரக்கூடிய வலிமை பகைக்கு உண்டு. எலும்பு மட்டும் கொண்டு போவோம். மூன்றாவது, Envy can destroy the foolish. இந்த பகை என்பது, விரோதம் என்பது ஒரு மதியினனை அழிவுக்கே கொண்டு போய்விடும். இந்த பகையை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். நான் ஒரு புறம் இந்த பகையினால் வரக்கூடிய ஆபத்தினை நான் காண்பிக்கிற வேளையில் அடுத்த பகுதி எங்கே கொண்டு போக போகிறேன்னா, உங்களை இந்த பகையை எந்த இடங்களில் பொதுவாக பார்க்கலாம், Where is envy commonly found? நீங்கள் சில வேளையில் உங்கள் வாகனங்களில், நம்ம இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் கூட சில காட்டு பகுதிகள் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, யானைகள் ஜாக்கிரதை, புலிகள் ஜாக்கிரதை அப்படின்னு போடுவாங்க. சில இடங்கள்லாம் போனால் சொல்லி அனுப்புவாங்க, இந்த மார்ஷ் லேண்டில் வந்து நிறைய பாம்பெல்லாம் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த காட்டு பகுதியில் இந்த மாதிரி கொடிய விஷமுள்ள பிராணிகள்லாம் சுற்றுது, கேர்ஃபுல்லாக இருங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு ஒரு மிருகம் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா அந்த லேண்டுக்குனே தனியாக இருக்குது, அதை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் அங்கே போகிறவங்கலாம் அதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அதுபோல இந்த பகை எங்கெல்லாம் இது நம்மளை வந்து எதிர்க்கும், எங்கெல்லாம் இது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா. அப்படி நம்ம பைபிளில் தேடி பார்க்கும்போது ஐந்து இடங்களில் இந்த பகை வந்து ஊடுருவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை படிக்க முடியும். நம்பர் ஒன், ரைட் இட் டவுன். Envy can rise against the skillful. நல்ல திறமை உள்ள மனிதர்களுக்கு மேலே பகை எழும்ப முடியும். நல்ல காரிய சமர்த்தர்கள், காரியங்களை சாதுரியமாக செய்கிறவங்க, திறமைசாலிகள், நல்ல அறிவுள்ளவர்கள், காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக நடத்துகிறவங்களுக்கு எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பகை எழும்பும். வேதத்தில் அதுக்கு வசனம் உண்டு. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 4:4 வாசித்தால், மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். இங்கிலீஷில் அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. Again I saw, for all toil and every skillful work, a man is envied by his neighbor. கூட இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அயலான், அவங்க எப்போ வந்து பொறாமையில் எழும்புறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறாரு, ரொம்ப டேலண்டடாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்கிறாரு, அருமையாக செய்கிறாரு அப்படின்னா, நம்ம நிறைய வேளை வரவேற்பு எதிர்பார்க்குறோம், பாராட்டு எதிர்பார்க்குறோம். ஆனால் மறந்துடாதீங்க, எல்லாருக்குமே சந்தோஷம் கொடுக்காது. இது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது. இது வந்து ஆஃபீஸில் மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்ஸ்லேயும் இது இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஷைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரோதமாக பட்டயம் வரும்ன்றதை மறந்துடாதீங்க. வென் யூ ஆர் வெரி ஸ்கில்ஃபுல், வென் யூ ஆர் வெரி ஸ்மார்ட், வென் யூ ஆர் வெரி வைஸ், யூ வில் ஃபேஸ் த ஃபியூரி ஆஃப் பீப்புள். அங்கேதான் இந்த ஹேட்ரட், ஜெலசி, என்வி அங்கிருந்து கிளம்புன்றதுல சந்தேகமே கிடையாது. இந்த பகை ஊடுருவக்கூடிய ரெண்டாவது இடம் என்னன்னா, ஆதியாகமம் 37:11, அவன் சகோதர அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். 2 Samuel 13:22, 2 பகுதி, அப்சலோம் தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். நம்பர் 2, ரைட் இட் டவுன். Envy can rise between sons. குமாரர்களுக்கு இடையே பகை எழும்பும். ரெண்டு பேரும் ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம், ஆனால் சகோதரர்கள் இடையே கூட என்னை எழும்ப முடியும் என்றால் பகை எழும்ப முடியும். நம்பர் 3 எழுதி கொள்ளுங்க. Envy can rise between sisters. பகை என்பது சகோதரிகள் இடையே கூட எழும்ப முடியும். சிஸ்டர்ஸ், இதை நாம் ஆதியாகமம் 30:2 வாசிக்கிறோம். ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டாள். உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் இது,
But this is an area that's so rife, where envy and hatred and jealousy can rise. First, when you are skillful. Number two, between sons. Number three, between sisters. Nangavadu, envy can rise even between seasoned statesmen. Mudirnda thalaivargal idaye inda poramai, inda erichal, inda pagai valara mudiyum. லூக்கா 23:12. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இவங்க ரெண்டு பேர் யாருன்னா, தேசத்தை ஆளுகிறவர்கள், ராஜாவாக அதிபதியாக ஆளுகிறவர்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு, மறந்துடாதீங்க. அதை பெரிய ஆளுகை இருக்கலாம், பெரிய அதிகாரங்கள் இருக்கலாம், பெரிய பதவிகள் இருக்கலாம், நீங்க நினைச்சிடாதீங்க அவங்களுக்கெல்லாம் பகை வராதுன்னு. வரும். ரொம்ப வருஷமா பெரிய பெரிய தலைமைத்துவ பகுதிகளில் பெரிய பெரிய உயர்வுகளை பார்த்தவங்களுக்கு கூட பகை உண்டாகும். இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஐந்தாவது, இதுதான் ரொம்ப கொஞ்சம் அதிர்ச்சி ஓட்டுகிறது. Envy can rise between saints. பரிசுத்தவான்கள் இடையே பகை உருவாக முடியும். அல்லது பரிசுத்தமான்களுக்கு விரோதமாக பரிசுத்தமான்கள் மேல் பகை உருவாக முடியும். நீதிமொழிகள் 29:10. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். இதற்கான எடுத்துக்காட்டை சங்கீதம் 106:16-17 வசனங்களை வாசிக்கும் போது, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். எங்க பொறாமை வந்தது? பரிசுத்தனாகிய ஆரோன் மேல் பொறாமை வந்தது. ஆகவே பரிசுத்தமானவர்களுக்கு எதிர்த்தும் என்ன வரும்? பகை பொறாமை உருவாகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஐந்து காரியம் சொன்னேன். திறமைசாலிகளுக்கு எதிர்த்து பகை எழும்பும். Envy can rise between sons. குமாரருக்கு இடையே பகை எழும்ப முடியும். நம்பர் த்ரீ, Envy can rise between sisters. சகோதரிகளுக்கு இடையே இந்த பகை எழும்ப முடியும். Envy can rise between statesmen. நன்றாக கைதேர்ந்த முதிர்ந்த தலைவர்கள் இடையே பகை உருவாக முடியும். ஐந்தாவது, பரிசுத்தவான்கள் மேலே பகை எழும்ப முடியும். Envy can rise against saints. இதை சுருக்கமாக சொல்லணும்னா, பகை என்பது வீட்டிலேயும் நுழையும், வேலையிலேயும் நுழையும், நாட்டிலேயும் நுழையும், சபையிலேயும் நுழையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதனால அப்ப அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பகை நுழையாத இடம் என்பது, இந்த பாம்பு இதெல்லாம் நுழையாது பாஸ்டர், இந்த ஏரியா பக்கம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பாம்பு எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடும். அவ்வளவு பயங்கரமானது பகை. வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிரும், வேலையிலையும் நுழையும், தேசத்திலையும் நுழையும், விட்டா சபைக்குள்ளே வந்துடும். இது பயங்கரமான ஒரு பொல்லாங்கு. தேவன் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். ஆனா பிசாஸ் அந்த அன்புக்கு விரோதமாய் கிரியை செய்யும்படி பகையை கொண்டு வந்து இவர்களை கலங்கடிக்கிறார். இந்த பகைக்கு நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம். இப்ப மூன்றாவது முக்கியமான பகுதிக்கு போக போறோம். Three common causes behind envy. பகையை உண்டு பண்ணும் மூன்று பொதுவான காரணங்கள். Three common causes behind envy. Let's learn from the word of God. முதல்ல அவர் எழுதி கொள்ளுங்க. The first common cause for envy. பகையை நாம் சந்திக்க அல்லது நமக்குள்ளே எழும்ப முதலாவது ஒரு பொதுவான காரணம் என்னவென்றால், unanticipated success or fortune. எதிர்பாராத வெற்றி அல்லது நல்வாழ்வு. ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்தான். ஆதியாகமம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை
அவன் சகோதரர் கண்டபோது வசனம் முடிகிறது, அவனை பகைத்தார்கள். Let me bring this very simple. You see, the moment you face unanticipated success with somebody, it's a rife ground for envy to rise. எதிர்பாராத விதமாக ஒருவர் வெற்றி பெறுவதை நாம் கவனிக்கும் போது அந்த இடத்திலே பகை நமக்குள்ளே எழும்புவது அதிக சாத்தியம் உள்ள ஒரு காரியம் என்பதை மறந்து போகாதீங்க. இட்ஸ் வெரி ஈஸி. அந்த இடம் ரொம்ப வல்னரபிளான ஒரு ஏரியான்றதை மறந்துடாதீங்க. நாமளும் வந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் உயரும்போது மற்றவருடைய பகையை நம்ம அனுபவிப்போம். அநேக வேளையில் நாம சில பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், அவங்க திடீரென்று உயர்த்தப்படும் போது நமக்குள்ள அந்த நேரத்தில் பகை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிப்பாக இருக்கணும். இந்த இடத்துல ரெண்டு சம்பவங்கள் உங்களுக்கு காண்பித்தேன். இந்த ஏசாவும் யாக்கோமும் ரெட்ட பிள்ளைங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த சண்டை இருந்த மாதிரி தெரியலை. உங்களுக்கு தெரியும், இந்த ஏசா வந்து ரொம்ப ஏமாளி, பசி நேரத்தில் கொண்டு போய் சேஷ்ட புத்திர பாகத்தை வெற்று போட்டு கூட கவலையே இல்லாமல் அவன் பாட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் இந்த இடத்துல மூத்தவனுக்கு வர வேண்டிய அப்பாவனுடைய ஆசீர்வாதத்தை இளைய மகன் எடுத்துட்டான்னு பார்த்த உடனே அவன் பகைக்க ஆரம்பித்தான் பார்க்குறோம். இது காரணம் என்ன தெரியுமாங்க? ஹி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் டு ஹேப்பன். இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வேட்டையாடிட்டு வந்து அப்பாட்ட சாப்பாடை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலான்னு அவன் திட்டம் போட்டிருக்கும் போது இவன் திட்டத்தில் கொஞ்சம் கூட ஃபிகர் ஆகாத, வரவே வராத ஒரு காரியம் அதிர்ச்சியாக அவனுக்கு வரும்போது அவனால் அதை பொறுத்து கொள்ள முடியலை. பகை அவனுக்குள்ளே எழும்புச்சு. யோசேப்பையும் 10 சகோதரர்கள் நல்லா தான் விளையாடியிருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்றைக்கு அவங்க அப்பாவுடைய அன்பை அந்த பிள்ளையின் மேலே கொஞ்சம் விசேஷமாக பார்க்க ஆரம்பித்தாங்களோ, பலவரன் அங்கே அப்பா கொடுத்தாரோ, சொப்பனங்களெல்லாம் பேச ஆரம்பித்தானோ, எதிர்பாராத ஒரு சூழ்நிலை உருவாகும் போது சகோதரர்களால் பகையை நிறுத்த முடியலை. பகைக்க ஆரம்பித்தாங்க, விரோதிக்க ஆரம்பித்தாங்க. யூ சி, திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப். எவ்ரி இன்சிடென்ட் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் அவர் லைஃப் டசன்ட் கம் வித் அன் அட்வான்ஸ் நோட்டீஸ். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே முன்பாகவே சொல்லி எல்லாம் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எல்லாமே நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லிட்டு தான் மற்றவங்களை உயர்த்துவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். திடீர்னு சில பேர் எலிவேட் ஆவாங்க, சில பேர் வந்து ப்ரமோஷன் வரும், சில பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், திடீரென்று அவங்க ஷைன் பண்ணுவாங்க, திடீரென்று வளருவாங்க. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பிள்ளை இவன் வளருவானா, இவன் ஆசீர்வதிக்கப்படுவானா, இவன் மேன்மை அடைவானா, இவனுக்கு ஒரு புகழ்ச்சி வருமா, இவனுக்கு ஒரு மேன்மை வருமா, இவனுக்கு ஒரு பாராட்டு வருமா, நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. சம்டைம்ஸ் காட் இஸ் குட் அட் சர்ப்ரைசஸ். விலக்கி தள்ளின கல் தான் திடீர்னு எல்லாருக்கும் மூளைக்கு தலைக்கல்லாக வந்து நிற்கிது. நோபடி எக்ஸ்பெக்டட், நோபடி தான். அன்றைக்கு யாருமே எதிர்பார்க்கல, பெலிஸ்தீனை வந்து ஒரு ஆட்டு இடையன் வந்து கொன்று போட்டு கவிழ்த்துவானு யாராவது நினச்சாங்களா? அவங்க டிக்ஷனரிலே கிடையாது, அவங்களுடைய தாட் ப்ராசஸில் வரவே இல்லை. பட் சவுலால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது வளர்ந்துருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பான். பட் திடீரென்று ஒரு பையன் வர்றான், இட் ஜஸ்ட் டேக்ஸ் ஓவர் தி என்டையர் சீன். நாட்டினுடைய ட்ரெஜக்டரியே மாறுது பாருங்க. நாடு வந்து இவனையும் தாவீதையும் ஒப்பீடு செய்து இவனுக்கு ஒன்றும் தாவீதுக்கு 10 கொடுக்குறாங்க. யூ கேன் அக்செப்ட் இட். இது என்ன இது, நான் இவ்வளோ நாள் உட்காந்துருக்கிறேன், எனக்கு கிடைக்காத புகழ் இவனுக்கு வந்துருச்சே, அதுவும் ஒரு நாளில், இவன் எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடக்குது. சி, திஸ் ஹேப்பன்ஸ் டு அஸ், இட் கேன் ஹேப்பன் டு அதர்ஸ். ஆண்டவர் ஒருவனை உயர்த்தணும்னு தீர்மானிக்கும் போது திடீரென்று ஒரு மனுஷனை தூக்கிடுவார். சில வேளையில் நாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம், சில மனிதர்கள் திடீரென்று வாழ்வை பெறுவாங்க, திடீரென்று வளருவாங்க, திடீரென்று செழிப்பாங்க, திடீர்னு பூ பூத்துருவாங்க, திடீரென்று கனி கொடுப்பாங்க. அதை பார்க்கும்போது இந்த அன்ஆன்டிசிபேட்டட் சக்சஸ் ஆர் ஃபார்ச்சூன் ஷுட் நெவர் டிரைவ் அஸ் டு என்வி. எதிர்பாராத வெற்றியும் புகழ்ச்சியும் உயர்வும் ஒருவருக்கு வரும்போது பிசாசானவன் நமக்குள்ளே பகையை விதைத்து விடாதபடி நாம் எச்சரிப்பா இருக்கணும். நல்லா கவனிங்க, இந்த அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்ஆன்டிசிபேட்டட் சக்சஸ், எதிர்பார்க்காத ஒரு வெற்றி, எதிர்பார்க்காத ஒரு ஜெயம் என்று சொல்வது, நம்ம வாழ்க்கையை மோதும் போது, நம்ம திடீர்னு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நிற்கும் போது, இது எப்படி நம்மளை வந்து அட்டாக் பண்ணணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெர் ஆர் 4 ஸ்டேஜஸ் ஆக்சுவலி இன் டு திஸ். இதை நான் வேதத்தில் வந்து காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை சற்று ஆராய்ந்து வாசித்தீங்கன்னா யூல் பி சோ த்ரில் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பைபிள் சோ பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன்ஸ் the process behind these unanticipated successes that we can face in life. மற்றவர்களிடத்திலே நாம் எதிர்பாராத வெற்றிகளை பார்க்கும்போது இது எப்படி நம்மை வந்து
தாக்கும் அப்படின்றத நான்கு படிகளில் பார்க்கலாம். முதலாவது இந்த ஈசாக்குக்கு மேல் வந்த பொறாமையை எரிச்சலை நம்ம படிக்கும்போது ஆதியாகமம் 26:12 பாருங்க. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கவனித்தீங்களா? அந்த ஊரில் எல்லாரும் தான் விதை விதைச்சிருப்பாங்க, எல்லாரும் தான் பிரயாசப்பட்டிருப்பாங்க, எல்லாரும் தான் வயலுக்கு போயிருப்பாங்க, எல்லாருக்கும் பலன் கிடைக்கல. ப்ராபபிளி எல்லாருக்கும் வந்து 2 மடங்கோ 5 மடங்கோ 10 மடங்கோ கிடைச்சிருக்கலாம். ஆனால் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி ஹேப்பன் டு ஒன் பர்சன், ஒரே ஒரு ஆளுக்கு இயற்கைக்கு மாறாத ஒரு காரியம் நடந்தது, விதைச்ச விதை 100 மடங்கு பலனடைந்தது. This is sometimes some events that happen in our life that is far beyond our comprehension. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத விதத்தில் சில பேருடைய உயர்வு, வளர்ச்சி, வெற்றி, அவர்களுடைய மேன்மை நம்ம கண் திடீர்னு ஃப்ளாஷ் லைட் மாதிரி பிரகாசிக்கும். Then this is where it all starts. Number one, first, we get startled. I call it as a shock or surprise. நாம் சில வேளையிலே ஆச்சரியம் அடைந்து அதிர்ச்சிக்குள்ளாகும் அளவிற்கு சில பேருடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியாக திடீர் என்று வளரும். இதுக்கு நம்ம விளக்கமே கொடுக்க முடியாது. இதை நம்மளுடைய ஞானத்தினாலோ புத்தியினாலோ இதை நாம் அறிந்து தெரிந்து இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதற்கு விடை காணவே முடியாது. ஏனென்றால் வேதம் அங்கே சொல்லுகிறது, அந்த வருஷத்தில் ஈசாக்குக்கு கிடைத்த அந்த விளைச்சல் அதற்கான பின்னணி என்ன, காரணம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. There is no explanation. How somebody can just turn out to be such an outstanding success, there is no explanation. That is God. இது எப்படி ஆயிற்று? நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கு. எப்படிங்க? நாங்களும் தான் விதைச்சோம், அவங்களுக்கு 100 மடங்கு கிடைச்சிருக்கு. இது கர்த்தராலேயே ஆயிற்று, கர்த்தராலேயே ஆயிற்று. Hallelujah. So first you get startled. சிலருடைய வளர்ச்சி நமக்கு அதிர்ச்சியை தரும், ஆச்சரியத்தை தரும். But it doesn't stop there. See, that startled experience goes to the next mode, which is the next verse. ஆதியாகமம் 26:13 வாசித்தீங்கன்னா அந்த அதிர்ச்சி அடுத்த லெவலுக்கு ஒருத்தரை கொண்டு போவோம். என்ன தெரியுமா? இந்த ஈசாக்கு 100 மடங்கு பெற்றது மாத்திரம் இல்லை, இப்போ அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியால் பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். Let me tell you what it is. Number two, it will make a stare at them. நம்முடைய கவனம் எல்லாம் அவர்கள் மேல் ஈர்க்கப்படுவது இயல்பு. This happens. Suddenly they become the hero, the heroine. They just rule the stage. They just become so important. அவங்களை பார்க்காம இருக்கவே முடியாது. இந்த மாதிரி திடீர் என்று ஒருவர் மேன்மை அடையும் போது, வெற்றி அடையும் போது, we can easily be tempted to constantly follow them. நம்முடைய அத்தனை கவனமும் அவர்கள் மேல் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு சோதனை நமக்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. You can be easily drawn into it. சில பேர் அப்படிதான், யாராவது ஒருத்தர் வெற்றி பெறுறாங்க, புகழ்ச்சி பெறுறாங்க, பேர் எடுக்கிறாங்க, நல்ல தளைச்சு வர்றாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னா இவங்க வேலையை விட்டுருவாங்க, அவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க உட்கார்றது, எழும்புறது, நடக்கிறது, அவங்க நடமாடுறது, என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தே கேன் ஹாவ் அ எக்ஸ்பிளனேஷன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் இவங்க ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இன்னும் கூட அவங்களுக்கு புரியலை எப்படி இது நடந்துச்சு. தே ஜஸ்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஹேப்பன். திஸ் இஸ் அ கிரேட் டேஞ்சர், யூனோ. அவனுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, எத்தனை வேலைக்காரி இருக்காங்க, எவ்வளோ ஆடு வந்துச்சு, எவ்வளோ மாடு வந்துச்சு, இதே தான் தங்க பிழைப்பெல்லாம் விட்டுருவாங்க. என்ன கார் வந்துச்சா, இன்னொரு மாடி கட்டிட்டானா, எத்தனை ரூம் போடுறான், எவ்வளோ உயரமாக கட்டுறான், இன்டீரியர் பண்ணுறானா, 2 AC போடுறானா, அப்பா அவன் காசு கட்டிக்க போகிறான், அவன் மீட்டர் ஓட போகுது, உனக்கு என்னப்பா பிரச்சனை, எத்தனை ஏசி போடுறான், புது வண்டி வாங்கிட்டானா, போன வாரம் தான் ஒரு வண்டி வாங்கினான், உனக்கு என்னப்பா, அவன் பெட்ரோல் போடுறான், அவன் வாங்கிக்கிறான், அவன் டியூ கட்ட போகிறான், உனக்கு என்னப்பா, இல்லை அதே தான் கணக்கு பார்க்கறது, எப்படி வந்துச்சு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளமே வாங்காத கணக்கு பிள்ளையாக மாறிடுவாங்க. ஊருக்கே ஃப்ரீ சர்வீஸ், கணக்கு வழக்கெல்லாம் இவங்களே பார்ப்பாங்க. இதே தான் பிரச்சனை. இதே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து வளர்றானே, அவனுக்கு இது ஏறிடுச்சு, அதிகமாயிருச்சு, இது ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதே பார்த்து பார்த்து பார்த்து முடிவு என்னன்னா போகிறாங்க. ஸோ முதலாவது வந்து யூ கெட் ஸ்டார்டில்ட்,
நம்பர் டூ, யூ ஸ்டார்ட் ஸ்டேரிங், மற்றவர்களையே கவனித்து கொண்டிருப்பது. வர வர வர வர வர வர அவன் பெருசாகிட்டே இருக்கானே, வளர்றானே, பெறுகிறானே, பேர் வாங்குறானே. நவ் இட் ஸ்டார்ட்ஸ் டு டூ சம்திங் மோ. இது அதோட நிற்காது பாருங்க. இது மூன்றாவது ஒரு நிலை கொண்டு போகும். அது என்னன்னா 16 ஆதியாகமம் 26:16. இப்போ அபிமலைக்கு வர்றார், ராஜாவே இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்து ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். The third one is suspicion. See, when somebody has unanticipated success, நாம சற்றும் எதிர்பாராத வெற்றிகளையும் ஜெயங்களையும் மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெறுகிறது நம்ம பார்த்து அவங்களையே நம்ம கவனம் செலுத்திட்டே இருந்தோம்னா அடுத்தது எங்க கொண்டு போய் விட்டுரும்னா சந்தேகத்துக்குள்ள விட்டுரும். ஏதோ தப்பு நடக்க போகுது. சில பேர் சொல்றதை பார்த்துருக்கோம், கொஞ்சம் ஒருத்தன் வளர்ந்துட்டா பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப வளர்றான், ஆபத்து, என்னமோ இவர் தான் சிக்னல் காட்டுற மாதிரி. ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் இதுக்குள்ள, ஏதோ ஒன்று நடக்குது. சில பேருக்கு தீர்க்க தரிசனம் வரணும்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், போய் தீர்க்க தரிசனம் அப்படி நடந்துடும் பாரு, நீ வெயிட் பண்ணி பாரு. சவால் விடுறது மற்றவங்கிட்ட, என்ன நடக்க போகுது பாரு. சஸ்பிஷன். அங்க பாத்தீங்கன்னா ஈசாக்கு வந்து இந்த அபிமெலேக்கு விரோதமா ஏதாவது செயல்படணும்லாம் ஒன்றும் திட்டம் போடல. உண்மைதான், அவனுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானும் கிடையாது, எந்த சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியும் நடக்கல. நடந்ததுலன்னா 100 பலன் கிடைச்சது ஒரு வருஷம், அது எல்லா வருஷமும் கிடந்ததுன்னு போடல. அந்த வருஷத்தில் 100 கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரான். தட் வாஸ் ஜஸ்ட் ஒன் டைம் ஈவென்ட் ப்ராபபிளி. ஒருவேளை இது ஒரு வருஷத்துல ஒரு முறை நடந்த ஒரு காரியம். விளைச்சல்ல இருந்த காசை வச்சு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஆடு மாடு வாங்கினாரு, மந்த பெருசாச்சு, நிறைய வேலைக்காரங்க வந்தாங்க, எல்லாம் மெயின்டைன் பண்ணுறக்கு, அவ்வளோதான். இவங்களுக்கு என்ன சஸ்பிஷன்னா, ஏதோ நம்மளுக்கு விரோதமாக பண்ண போகிறான், ஏதோ நடக்க போகுது, நம்மளை கவிழ்த்த போகிறான். உடனே இந்த ராஜா அறிமுகம் சொல்கிறாரு, எங்களை விட்டு போயிடு, உடனே காலி பண்ணிப்போ. ஏன்னா இவருக்கு பயம் வந்துருச்சு. இந்த பயத்திற்கு காரணமே கிடையாது, அதற்கு எந்த விதமாக வேலையும் ஈசாக்கு செய்யவே இல்லை. நீங்கள் இதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாத்திராகும் முதலாம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியாய் பழுகி பெருகினாங்க, பருகை பழியவர் கர்த்தர். ஆனால் வேதம் சொல்லுது உடனே உங்களுக்குள்ள பயம், ஒரு யுத்தம் வந்தால் இவர்கள் எல்லாம் ஒன்றா கூட்டம் கூடிடுவாங்க, நம்ம விரோதிகளோடு சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஆபத்தை வரவழிச்சிருவாங்க, அதனால இவர்களை கொடுமையாக வேலை வாங்க. இதனால ஜஸ்ட் சஸ்பிஷன். பொதுவாகவே நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வளர்றவங்களை, ரொம்ப ஆசீர்வதிக்கிறவங்களை பார்த்து இந்த எரிச்சலும் பொறாமையும் கொள்றது பாதை எப்படிப்பட்ட பாதைனா, அவங்கள ஒரு சந்தேக கண்ணோடையே தான் பார்க்கறது. அவங்க ஏதோ தப்பு பண்ண போறாங்க, அவங்க ஏதோ தீமைக்குள்ள போக போறாங்க, அவங்க ஏதோ ஒரு காரியம் மறைக்கிறாங்க, ஏதோ நமக்கு ஒரு ஆபத்து அறிவிக்க போறாங்க. நடக்காததை நடந்தது போல கற்பனை செய்ய ஆரம்பிப்பாங்க, அவங்கள சந்தேகத்தோடய பார்ப்பது. இதை நாம் வேதம் முழுவதும் வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 37:5 பார்த்தீங்கன்னா, யோசேப்பு கண்டது நிஜம் அல்ல, சொப்பனம் தாங்க. அந்த சொப்பனம் கண்டதுக்காக சகோதரர்கள் அவனை என்ன செய்தாங்க, பயந்தாங்க. ஏங்க சொப்பனம் பார்க்கறது தப்பா? எப்பா நான் இந்த மாதிரி பார்த்தேன்பா அப்படின்றது இன்னும் நிஜம் ஆகல. அது சொப்பனம் பார்த்தோன்னே உங்களுக்குள்ள ஐடியா ஓடி பாருங்க, உடனே மூளை பாருங்க, ஹை ஸ்பீட்ல ஒர்க் ஆயிருக்கு. எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண போகிறாயா, எங்கள் மேல் அதிகாரம் செலுத்த போகிறாயா? இவங்க எதுக்குள்ளயும் என் ரிசல்ட் எழுதிட்டாங்க. இவங்க நடக்காது நடந்தது போல இவங்க கன்க்ளூஷன் எழுதுறாங்க, ஸ்டோரி எழுதுறாங்க, என்னமோ நடக்க போகுது. See, when you face unanticipated success, ஒருவருடைய எதிர்பாராத வெற்றியை நாம் பார்க்கும்போது டோன்ட் கெட் ஸ்டார்டில்ட், அதிர்ச்சி அடைந்து ஆச்சரியத்துக்குள்ள போயிடாதீங்க. கர்த்தர் செய்கிறார், அது அவ்வளவுதான். நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், அதை பார்த்தாலும் மிரண்டு போகாதீங்க. ரெண்டாவது, அதிலேயே தொடர்ந்து கவன ஈர்ப்பை திருப்பாதீங்க. மூன்றாவது, சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. நான்காவது, இந்த பகை எங்கே கொண்டு போகணும்னு சொல்கிறேன். கடைசியாக ஆதியாகமம் 26:15 பாருங்கள், 100 வளர்ச்சி, ஆடு மாடு வளர்ச்சி, வேலைக்காரர் வளர்ச்சி எங்கே கொண்டு போய் விட்டதுன்னா, 15 அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து இந்த பெலிஸ்தியர் மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். நம்பர் 4, விச் இஸ் ஸ்கீமிங் ஈவல், தீமையை பிணைப்பது, தீங்கை விதைப்பது, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ங்க இது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, அவங்க எதிர்பாராத வேலையில எதிர்பாராத விதத்துல ஈசாக்கு வளர்ந்துட்டான், ஈசாக்கு பெருகிட்டான், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அந்த பகை என்ன பண்ணுது பாருங்க, அவங்கள அதிர்ச்சிக்குள்ள கொண்டு போய் அவர்கள் மேலேயே கவனத்தை திருப்பி
சந்தேகத்தை வளர்த்து கடைசி தீமையை பிணைக்குது. இந்த தீமைக்கு இவன் எந்த பங்குமே ஆற்றல, ஆனா தீமை செய்யறாங்க. ஆதியாகமம் 49:23 வாசிக்கும் போது யோசேவின் சம்பவம் சொல்லுகிறது, வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். என்னப்பா நீ தப்பு பண்ண யோசேப்பே, என்ன தப்பு பண்ண? ஒண்ணுமே பண்ணலங்க. கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு நல்ல சொப்பனங்களை தர்ற, நல்ல கனவா நான் பார்க்கறேன். அவனுக்கு கெட்ட கனவு வருது, எனக்கு நல்ல கனவு வருது, அது நான் என்ன பண்ண முடியும்? அப்ப சில பேர் கேள்வி, எங்களுக்கெல்லாம் கெட்ட கனவா வருது, எங்களுக்கு பேய் பிசாஸ் தான் வருது கனவுல, உனக்கு மட்டும் எப்படி தேவதூதன் வருவான், உனக்கு மட்டும் எப்படி வானத்துல வந்து உனக்கு ஏணி வந்து இறங்கும், உனக்கு மட்டும் எப்படி நல்ல கனவா வரும், உனக்கு மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சாட்சி சொன்னா அது எப்படி? அப்ப நாங்கெல்லாம் சாட்சி சொல்லக்கூடாதா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கண்ணை மூடினா உனக்கு அப்படி தெரியுது, எனக்கு கண்ணை மூடினா இப்படி தெரியுது, நான் என்ன பண்ண முடியும்? அதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, மன மட்டி வாக்குனாங்களாம், வில்லை அவன் மேல் எய்தார்கள். வேதம் சொல், சொந்த சகோதரன் கூட பார்க்காம 20 வெள்ளிக்காசுக்கு அந்நியர் இடத்துல விற்றே போட்டாங்க. முதல்ல கொலை பண்ணணும்னு தான் நினைச்சாங்க, அந்த திட்டத்தை விட்டுட்டு கடைசி நிமிஷம் கர்த்தரை காப்பாற்றி விற்றே போட்டாங்க. இந்த அளவு கொடுமை செய்யறதுக்கு என்னப்பா காரணம்னு கேட்டா, அது எப்படி அவன் வளர்றது, அது எப்படி அவன் திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளாகிறது, அவன் எப்படி திடீர்னு பெரிய தலைவனா மாறுறது, அப்படி ஆகக்கூடாது. இந்த சில பேருக்கு தான் பிரச்சனை, அதாவது தாங்க வளர மாட்டாங்க, மற்றவங்களும் வளரக்கூடாது, இது ஒரு பிரச்சனை சில பேருக்கு. நான் வளரலையே, அப்போ யாரும் என்ன பண்ணக்கூடாது, வளரக்கூடாது. யாரும் வளர்ந்துட்டா இவங்களுக்கு பொறுக்காது, இது இப்படி இருக்கக்கூடாது. முடிவு என்னன்னா, பகைக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். See, sometimes God doesn't have to come and tell you about everything that's happening in the world. உலகத்தில் யார் யாரெல்லாம் உயர்த்த போறேன்னு ஆண்டு நம்ம முதல்ல பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உயர்த்துகிறவர் தான் தாழ்த்துகிறதும் அவர் தான். அவர் பிரியமானபடி ஒரு மனை உயர்த்துவார், ஒன்று தாழ்த்துவார். And we have no business to go around and hate those people who are being exalted by the Lord. ஒன்றும் மறந்துடாதீங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சில பேர் நினைக்கலாம், ஏன் அவங்களுக்கு உயர்வு வருது? கர்த்தர் தான் அவங்கள உயர்த்துறாரு, கர்த்தர் தான் அவங்கள மேன்மைப்படுத்துறாரு, கர்த்தர் அவங்கள வந்து கண்ணோக்கி பார்க்குறாரு, அவருடைய கண்கள் அவர்களுக்கு கிருபை கிடைக்குது. அது மனுஷனாலே அல்ல, கர்த்தராலே ஆயிற்று, எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதனால நம்ம கர்த்தரிடத்துல தான் நம்ம மகிமையை செலுத்தணுமே தவிர, ஐயோ இவங்க உயர்ந்துடுறாங்க, அவங்க பெருகிட்டாங்க, அவங்க வளர்ந்துட்டாங்க, வளரட்டோங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. வேதம் சொல், சந்தோஷப்படுகிறவர்களோடு என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. ஒருத்தங்க வெற்றி எடுத்தேன்னு சொல்றாங்களா, நல்ல வேலை கிடைச்சிட்டு சொல்றாங்களா, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்களா, என்னை கர்த்தர் உயர்த்துறாரு பயன்படுத்துறாரு, உடனே சந்தோஷப்படுங்க, வெரி குட், ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு கை கொடுங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. அதுபோல நீயா அப்படின்னு பார்க்காதீங்க, அம்மா பின்னால் போயிட்டு ஏதோ ஒன்று இருக்குங்க, சும்மாவா வளருவான், ஏதோ ஒன்று இருக்கும். பி வெரி காஷியஸ் தட் வி டோன்ட் கெட் காட் அப் இன் என்வி தட் கேன் டிஸ்ட்ராய் அஸ். நம்மையே அழித்து போடக்கூடிய இந்த பகை இன்னொருவருடைய எதிர்பாராத வெற்றியும் செல்வமும் அவருடைய மகிமையினால் நமக்குள்ளே நுழைந்து விடாதபடி நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். உயர்த்துகிறவர் கர்த்தர், மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தர், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பொதுவாகவே உலகத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். சில தடவை திடீர்னு நடக்கிறத பார்த்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ரகசியங்கள் கர்த்தரக்கூடியது, அவ்வளோதான். அதனால் நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷனை கண்டுபிடிக்கவே முடியாது. Just have to give thanks to God and give glory to him for his amazing wisdom in doing things beyond our comprehension. நம்முடைய புத்திக்கு மாறாத எட்டாத காரியங்களை கர்த்தர் செய்கிறதை பார்க்கும்போது பிரமித்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர, பொறாமையோ பகையோ விரோதத்தையோ நமக்குள்ள வளர்த்து விடவே கூடாது. நான் சொன்னது போல இந்த எதிர்பாராத உயர்வு நம்முடைய குடும்பத்தாரில் யாராவது ஒருவருக்கு திடீர் நடக்குங்க, திடீர்னு ஒரு சகோதரன் உயர்த்தப்படுவான். அதாங்க இங்கே நடந்தது. கூடவே பிறந்தான், கூடவே வளர்ந்தான், திடீர்னு அவனுக்கு மேன்மை, அவனுக்கு ராஜரீகம் கிடைக்குது. ஆனால் இவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அது எப்படி, அது எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவியா, அதிகாரம் பண்ணுவியா? உடனே இவங்க தேவையில்லாத ஸ்டோரிஸை ஸ்பின் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த பிள்ளையினுடைய உயர்வுக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். அது குடும்பத்தை அழிக்க அல்ல, இந்த பிள்ளையின் மூலமாகவே அந்த குடும்பம் முழுவதும் ஜீவ ரட்சனை பெற வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால் யாருக்கு இங்கே தெரியும், உங்கள் தம்பியினுடைய ஒரு வளர்ச்சி, உங்களுடைய சகோதரியுடைய வளர்ச்சி, சகோதரனுடைய திடீர் வளர்ச்சி, மேன்மை, அவர்களுக்கு கிடைக்கிற பிரபலம், பிரஸ்தாபம், அவர்களுக்கு கிடைக்கிற உயர்வு யாருக்கு தெரியுங்க? இன்றைக்கு நீங்கள் அவங்க மேலே எரிச்சல் படுறீங்க, பொறாமப்படுறீங்க, ஆனால் கர்த்தர் அந்த பிள்ளையின் மூலமாகவே உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பது தேவ திட்டமாக இருக்கலாம். தெரியாதுங்க நமக்கு,
We never know. Why are you getting overtly suspicious? Why are you putting up your sinister plans? Why are you scheming against people who are growing? வளருகிற மக்களை பார்த்து ஏங்க நீங்க பொறாமப்படுறீங்க, ஏன் எரிச்சல் படுறீங்க? யாருக்கு தெரியுங்க? உங்க சகோதரன் அல்லது உங்க அயலான், உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு அறிமுகமான யாரோ ஒருத்தர் உங்கள் மேல் திடீரென்று உயர்த்தப்படும் போது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு ஒருவேளை சிபாரிசு பண்ணுகிற ஒருவராக அவர் மாறலாம். ஏன்னா எந்த பிள்ளையின் மேல இவங்க ரொம்ப எரிச்சலா இருந்தாங்களோ அதே பிள்ளைதான் பார்வோன்ட போய் இந்த குடும்பத்தை பற்றியே சிபாரிசு பண்ணி கோஷேன் நாட்டையே வாங்கி கொடுத்தான். அதனால எரிச்சல் கொள்ளாதீங்க. பகையை மாத்திரம் வாழ்க்கையில வழக்கவே வழக்காதுங்க. எவ்வளவு தூரம் ஒருத்தர் உயர்த்தட்டும், கர்த்தர் உயர்த்துறாருங்க. எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அதனால நம்ம ஏன் மற்றவங்களுடைய உயர்வெல்லாம் பார்த்து பயப்படணும்? ஏன் வந்து நம்ம மிரண்டு போகணும், அதிர்ச்சி அடையணும்? ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் தேவையில்லாத கதைகளை பின்னணும்? ஏன் சந்தேகத்தில் வாழணும்? ஏன் பயத்தில் வாழணும்? தேவையில்லை. கர்த்தர்கிட்ட நம்ம வாழ்க்கை இருக்குங்க. அவர் நம்மை தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் அவர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தயவு செய்து அவசரப்பட்டு பொறாமைக்குள்ள போயிடாதீங்க, பகைக்குள்ள போயிடாதீங்க. இன்னைக்கு அநேக வேளையில குடும்பங்கள்ல இந்த பகை வருவது ரொம்ப வேதனை. எதிர்பாராத வெற்றி ஒருவர் கிடைக்கணும்னு மற்றவங்க எல்லாரும் பல்ல கட்டிக்கிறவங்களா மாறிறான். எங்களுக்கு நடக்கல, உனக்கு நடந்துருச்சா? எங்களுக்கு விளையில, உனக்கு விளைஞ்சிருச்சா? நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ 100 மடங்கு வாங்கிட்டியே, ஏன்ப்பா கவலைப்படுற? அது கர்த்தர் அவனை குறித்த காலம், அவ்வளவுதான், நம்மளுக்கு தெரியாது. நீ ஏன்ப்பா பொறாமப்படுற? எரிச்சல் படாத, உன்னையே அழித்துக் கொள்ளாத, வியாதிக்குள்ளாயிடாத, உன்னுடைய நல்ல சந்தோஷத்தை இழந்து போகாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. Unanticipated success and fortune can become the cause of envy. ரெண்டாவது ஒரு காரியம், பகை உருவாக்கும் இன்னொரு சூழ்நிலை என்ன தெரியுமா? Unacceptable setback or failure. ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவு அல்லது தோல்வி. ஆதியாகமம் 30:2. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். சாகிற அளவுக்கு தீர்மானம் எடுத்துட்டீங்களா? என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, என்ன பிரச்சனைனா அவளுக்கு நடந்துச்சு எனக்கு நடக்கலை. எதிர்பாராத ஒரு பின்னடைவு, இது ஒரு தோல்வி. இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க. நம்ம நிறைய பேர் வந்து வெற்றிகளை கொண்டாடுறதுக்கு நம்ம பழகியிருக்கோம், தோல்விகளை எதிர்கொள்றதுக்கு நமக்கு பழக்கம்லாம் போயிடுச்சு. வெற்றி வந்தவுடனே எப்படி துதிக்கணும் நமக்கு தெரியும், தண்ணி கசப்பாயிட்டா எப்படி பொறுத்துருக்கணும் நமக்கு தெரியாது இல்லையா. மண்ணா கிடைக்கும்போது சந்தோஷப்பட்டோம், அந்த மண்ணா சலிச்சு போகும்போது கர்த்தர் நமக்கு வேண்டியதே தருவார்னு காத்திருக்க நமக்கு பொறுமை கிடையாது. சி, வி வாண்ட் எவ்ரி திங் டு டர்ன் கோல்ட் அட் த ஃபர்ஸ்ட் மோமெண்ட். அந்த தோல்விகளை, ஏமாற்றங்களை எதிர்கொள்கிற ஒரு மனப்பக்குவம் அநேகருக்கு கிடையாது. தே டோன்ட் அக்செப்ட் ஃபெயிலியர் அஸ் பார்ட் ஆஃப் லைஃப். தே டோன்ட் அக்செப்ட் செட் பேக்ஸ் அஸ் பார்ட் ஆஃப் லைஃப். தங்கள் வாழ்க்கையில் பின்னடைவும் தோல்வியும் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பதை அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. எதில் முதலீடு செஞ்சாலும் எனக்கு 100 மடங்கு பலன் வரணும், எந்த எக்ஸாம் எழுதினாலும் 100க்கு 100 வாங்கணும், எந்த வேலைக்கு போனாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும், எந்த பொருள் வாங்கினாலும் நான் ஏமாந்துடக்கூடாது, இப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அநேக முறை வாழ்க்கையில் கண்டுபிடிக்கிறோம் பல காரியங்களில் ஏமாற்றங்கள் வருகிறது, பல காரியங்களில் பின்னடைவுகள் வருகிறது, பல காரியங்களில் நம்ம மனசை சோர்வுற பண்ணுற சில சந்தர்ப்பங்கள் உருவாகிறது. வி ஃபேஸ் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஃபெயிலியர்ஸ். வி ஆர் நாட் ஆல்வேஸ் ஆன் த சக்சஸ் ட்ரெயில் அண்ட் சம்டைம்ஸ் வி கெட் சோ டிப்ரெஸ்ட் அண்ட் வி டோன்ட் ரன் இன் த வின்னிங் ஸ்ட்ரீக். நம்ம அநேக உள்ள வெற்றி பயணத்தில் தொடர்ந்து போகாத போது சோர்ந்து போகிறோம். நம்மால் வந்து தோல்விகளை ஜீரணிக்க முடியலை. இன்னைக்கு வீடுகளில் கூட பார்த்தா அவங்க கேட்குற எல்லாமே உடனே இப்போ அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், உடனே அவங்களுக்கு ஆமான்னு சொல்லிடணும், உடனே ஆமோதிச்சிடணும். இவங்களுடைய ஆலோசனைக்கு எல்லாருமே அடிபணியணும். மனைவியை தான் எதிர்பார்க்குறாங்க, கணவனை தான் எதிர்பார்க்குறாரு, பிள்ளைங்க தான் எதிர்பார்க்குறாங்க, பெற்றோரை தான் எதிர்பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தான். நான் சொன்னது தான் கடைசி வரி, நான் சொல்லபடி எல்லாம் நடக்கணும்.
நம்ம சொல்றத ஒருத்தர் கேட்கல, அவங்க விரும்பல, அதை ஏற்றுக்கொள்ளல, அது எல்லாருக்கும் பிரியமா இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. தங்களையே எல்லாரும் வெறுத்துட்ட மாதிரியும் வாழ்க்கையே வாழ்றதுக்கு அவசியம் இல்லாத மாதிரி அவங்களுக்கு தோணிடும். பிகாஸ் தே கேனாட் சிம்பிளி மஞ்ச் ஃபெயிலியர். இங்கே நடந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவனுடைய அன்பு இவளுக்கு அதிகமாக இருக்கிறது. ராகேலை தான் விரும்பி விரும்பி 14 வருஷம் வேலை செஞ்சு கல்யாணம் பண்ணார் இவர். கல்யாணம் பண்ணி அவ்வளோ அன்புள்ள ஒரு கணவனாக இருக்கும்போது பக்கத்தில் ஒரு அம்மா வின்னிங் ஸ்ட்ரீக்கில் போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அம்மாக்கு பிள்ளை பிறந்துகிட்டே இருக்கு, இந்த அம்மாக்கு பிள்ளை இல்லையா, அவ்வளோதான் நான் சாகுறம்போ, நான் இருந்து என்ன பிரயோஜனம், நீ இருந்து பிரயோஜனம் இல்லை யாராவது சொன்னாங்களா. என்ன பிரச்சனைனா, ஐ எம் ஆன் அ செட் பேக், எனக்கு ஒரு பின்னடைவு வந்துருச்சு, எனக்கு ஒரு தோல்வி வந்துருச்சு. அதுக்காக இந்த அம்மாவுடைய அஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பகைப்பேன். அதுக்கு போய் ஹஸ்பண்ட்டை போய் சண்டை, அவர் கேட்குறாருமா, நானும் அம்மா பிள்ளை கொடுக்குறேன், கர்த்தர் தானே உங்கள் கர்ப்பத்தை அடிச்சிருக்காரு, கர்த்தர் தானே உங்கள் பிள்ளையை கொடுக்குறாரு, ஏன் நீ இப்படி பண்ணுற. பாருங்கள், இந்த ராகேலுக்கு தெரியலை, எனக்கும் கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வாதம் கொடுக்குறக்கு ஒரு டைமிங் வச்சுருக்காரு. தேர்ஸ் அ டைம் செட் பை காட். மை டிலே இஸ் நாட் மை டினாயல். எனக்கு வந்த தாமதம் தேவனுடைய மறுப்பு அல்ல. கர்த்தர் எனக்கு டைமில் கொடுப்பாரு. இது லேயாவுடைய காலம், எனக்குன்னு கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மை டைம் இஸ் இன் ஹிஸ் ஹேண்ட். என்னுடைய காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பாருங்க, நாம் எந்த உலகத்தில் வாழ்றோம்னா, வி ஆர் லிவிங் இன் அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. அதாவது நம்ம எல்லாமே மற்றவங்களோட மேட்ச் பண்ணி போட்டி போட்டு அப்படியே முந்திக்கிட்டு போய் தான் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அண்ட் வி கேன்னாட் அக்செப்ட் சம்படி கோயிங் பிஃபோர் அஸ் அஹெட் ஆஃப் அஸ். வி ஆல்வேஸ் ஹேவ் டு பி ஆன் த நம்பர் ஒன். நம்ம எல்லாமே முதல் நிலையில் இருக்கணும்னு விரும்புவோம். ஆனால் கர்த்தர் சில வேளையில் எல்லாத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு பிரியாணி சமைக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த பிரியாணியில் முக்கியமான பகுதி வந்து அரிசி தான் இல்லையா? அரிசி மட்டும் இல்லைன்னா பிரியாணி, அது அரிசி தான் முதல்ல ரொம்ப முக்கியமானது. அதுக்காக அரிசியை முதல்லையாக போட்டு சமைக்கிறாங்க. முதல்ல எதை போடுறாங்க தெரியுமா? தூக்கி வெளியே போட போகிற அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரிசி பக்கத்துல கத்துது, ஏ நான் தான் முக்கியமான ஆள், என்ன உள்ள போடாம அவன்களெல்லாம் தூக்கி வெளியே போட போறதெல்லாம் கொண்டு இப்படி வதக்கிட்டு உட்காந்துருக்கு, என்ன முதல்ல போடு. அது கேட்குமா? அது கேட்குமா? உங்க வீட்டிலலாம் கேட்கும் போல இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, பொறுமையா இருக்கே, என்ன வதங்கினாலும் நாங்க பின்னால வர்றோம் ராஜாவா. நாங்க வந்த தம் போட்டு கடைசி வரைக்கும் வலிச்சு எடுக்க போறது என்ன தான். நீ போறதுனா போ முன்னால, உன்னை வதக்கி வதக்கி வெளியே தூக்கி போட போறாங்க. நான் தான் கடைசியில் எல்லாருக்கும் நல்ல கௌரவமாக வந்து இறங்க போகிறேன். அது பொறுமையாக காத்திருக்க பாருங்கள். இதை மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கூட. யாரோ ஒருத்தர் முந்திட்டு போகிறாங்கன்ன உடனே நம்ம வெற்றி பயணத்தில் நம்ம தோத்துட்டோம்னு நினைக்கிறோம். இல்லை, தெர்ஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். காட் ஹஸ் பியூட்டிஃபுல்லி ஆர்கனைஸ் எவ்ரி திங் இன் ஆர் லைஃப். ஹல்லேலூயா. தாமதித்தாலும் வரும். ஹல்லேலூயா. சில வேளை முந்தினோர் பிந்தினோராக இருப்பாங்க, பிந்தினோர் முந்தினோராக இருப்பாங்க. ஏங்க கவலைப்படுறீங்க? ஒருத்தர் முந்திட்டு போகிறாங்க அப்படின்றதுக்காக கவலைப்படாது. சில பேர் யாரையுமே முந்த விட மாட்டாங்க, இதுதான் பிரச்சனை. சில பேருக்கு ஒரு கொடூர புத்தி இருக்குது தெரியுமா? விசேஷமாக கார் ஓட்டும் போது பின்னாலிருந்து ஒருத்தன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், எனக்கு வழி விடு வழி விடுன்னு. இவங்க கண்ணாடியில் பார்ப்பாங்க அவன் பின்னாடி வர்றான், வழி விடுவாங்க. அவன் ரைட்டில் வந்தார், ரைட்டில் ஒதுங்கிறது, அவன் லெஃப்டில் வந்தார், இதே விளையாட்டு காட்டிக்கிட்டு இருப்பான். கடைசியில் எங்கப்பா போக போகிறான்னா, பக்கத்து தெருவில் தான் திரும்ப போகிறான். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவனை அலைய விட்டு இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது திரும்பினோன்னு கடைசி வரைக்கும் அவனை முந்த விடவே இல்லை. அது ஒரு பெரிய திருப்தியில் ஒரு சந்தோஷம், முகத்தை பார்க்கணும் ஒரு சிரிப்பு, ஒரு புன் சிரிப்பு வர இருக்கும் அவருக்கு. என்னன்னு கேட்டால், அவனை என்ன பண்ணிட்டேன் நான், காக்கா வச்சிட்டான் பாரு, பின்னாடி தான் வந்தான். இது என்ன புத்தி? இது இன்னும் ஒரு ரோட்டை நம்ம சொந்தமாக வாங்கி போட்ட மாதிரி. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற அவசரத்தில் கூட ஆன் அடிச்சுட்டு வந்திருப்பான். அம்மா வரட்டும், பொறுமையாக வரட்டும், என்ன முந்திக்கிட்டு போகிறது, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். இது டிரைவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சோதனை உண்டு இல்லையா? வண்டி ஓட்டுற எல்லாருக்குமே ஒருத்தன் வந்து கேட்பான், அந்த கொஞ்சம் உள்ளே விட்டுருப்பான், நான் தான் விடுவேன், நடுவில் குறுக்கில் வண்டியை விடுறது, நீ பொறுத்துரு, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஏன் இந்த போராட்டம் அப்படின்னா, நமக்கு முந்தி போனால் தான் நமக்கு ஆத்ம சாந்தி. ஃபஸ்ட்டு போயிடணும். உலகத்தை விட்டு ஃபஸ்ட்டு போகணுமா? அது வேணாம், அது கடைசியாக தான் போவேன். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு போயிடணும். என்னங்க இது? இன்னொருத்தன் முந்திரக்கூடாது, இன்னொருத்தன் பேர் பெற்றக்கூடாது, இன்னொருத்தன் நம்மளை விட புகழப்பட்டுறக்கூடாது. ரெண்டு சகோதரிகள் சண்டை வீட்டுக்குள்ளே. என்னன்னு கேட்டால், எனக்கு முந்திட்டு நீ போறியே, என்னை விட வேகமாக போறியே, என்னை விட நீ வாழ்ந்துட்டியே, என்னை விட பேர் பெறியே,
அன்அக்செப்டபிள் செட்பேக், எனக்கு ஃபெயிலியராக இருக்குது, எனக்கு எல்லாமே லேட்டாக இருக்குது, எனக்கு வந்து நடக்கலை, அதோட விளைவு என்னன்னா பகை. ஏன்னா வி ஹவ் ஆல்வேஸ் இமேஜின் அவர் லைஃப் இன் அ காம்படிஷன், அதில் ஃபஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு சக்ஸஸ் நம்ம பழகிட்டோம். அதனால் வி ஆல்வேஸ் வாண்ட் டு பி நம்பர் ஒன். ஆனால் இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? உங்களில் யாராவது ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் அடிமையாக இருக்க கடவுள். பி லாஸ்ட் ஸோ யூ கேன் பிகம் ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் நீ லாஸ்ட் ஆயிரு. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வர்ற தோல்விகள் நிமித்தமாக எனக்கு எப்போதாவது ஒரு பகை உணர்வு வருகிறது என்றால் அந்த கேடு என்னை விட்டு விலகிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ டோன்ட் ஆல்வேஸ் ஹாவ் டு வின். தெர் ஆர் டைம்ஸ் யூ ஹாவ் டு லூஸ். தெர் ஆர் டைம்ஸ் யூ ஹாவ் டு கிவ் வே. தெர் ஆர் டைம்ஸ் யூ ஹாவ் டு கிவ் த சான்ஸ் டு சம்வன் எல்ஸ். எப்பொழுதும் எல்லா நேரத்திலையும் நம்ம தான் முதன்மையாக இருக்கணும், நம்ம தான் ப்ரிஃபர்டாக இருக்கணும், நாம் தான் தெரிந்தெடுக்கப்படணும், நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பது தவறு. தேவனை ஒவ்வொருவனை குறித்த நேரத்தில் தேவன் அந்தந்த காரியத்தை கரெக்டாக செய்வார். நமக்கு தெரியாது. வி டோன்ட் வை சம்திங்ஸ் ஆர் டிலேட். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நம்ம அவசரப்பட்டு வேகமாக நம்ம முன்னால் போய் விழுந்துட்டோம் அப்படின்னா குழஞ்சே போயிடுவோம் நம்ம. தேர்ஸ் அ டைம் ஃபார் அஸ். காட் ஹஸ் அ செட் சீசன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்முடைய டிலேயை பார்த்து, நமக்கு இருக்கிற ஃபெயிலியர், நமக்கு இருக்கிற பின்னடைவுகளை பார்த்து நம்ம பொறாமைக்கு பகைக்கு நம்ம இடம் கொடுத்து விடவே கூடாது. கடைசியாக மூன்றாவது, எப்போ இந்த பகை நமக்குள்ளே வர முடியும் தெரியுமா? அந்த தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த தேர்ட் கஸ்டமரி பாத் தட் Envy has a way into our life. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகை ஊடுருவதற்கு மூன்றாவது ஒரு வழி என்ன தெரியுமா? I call it unattainable superiority of fame. எட்ட முடியாத உயர்வு அல்லது புகழ். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:17 தமிழில், 18 இங்கிலீஷில், பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிராத்து அறிந்தான். யார் ஒப்புக் கொடுத்தார்கள் என்றால் பிரதான ஆசாரியர் மூப்பர்கள். இயேசுவை ஒரு அந்நிய ராஜா ரோம தேசாதிபதி கிட்ட கவர்னர்கிட்ட கொண்டு போய் இயேசு ஒப்புக் கொடுத்தாங்க. எதுக்காகப்பா நீ ஒப்புக் கொடுத்த, அவர் என்னப்பா தப்பு பண்ணாருன்னு கேட்டால் வேதம் சொல்லுது பொறாமையில் இவங்க ஒப்புக் கொடுத்தாங்க, பகை உணர்வோடு ஒப்புக் கொடுத்தாங்கன்னு யார் கண்டுபிடிச்சிட்டாருன்னா அந்த ரோம தேசாதிபதி ஆகிய பிலாத்து கண்டுபிடிச்சானா? இவங்க இன்டென்ஷனே தப்பாக இருக்கு. ஏன்னா அவன் சொல்லுகிறான், நான் இவங்களை ஃபுல்லாக விசாரித்தேன், மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இவற்றை நான் காணலை. என்னங்க நீங்கள் சொல்கிற அக்யூசேஷன் ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ அவன் சிலுவையில் யாராவது நிற்கிறாங்க, என்ன ரீசன்னு கேட்டால் பகை. இந்த பகை ஏன் வருது தெரியுமா? இட்ஸ் அ லாங் லாஸ்டிங் ஆர் அ லாங் ஸ்டாண்டிங் என்வி. இந்த பகை உருவானதற்கு ஒரு முக்கிய காரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் 12:19 பாருங்களேன். ஒருவரோடு சொல்லிக்கொண்ட கார் இயேசுவை குறித்து, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். என்னன்னா, the whole world is gone after him. என்னையா நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, ஒன்றும் படிப்பும் கிடையாது, ஒரு தச்சனுடைய மகன், ஏழை வீட்டு பையன், எந்த கல்விக்கூடத்தில் படிக்கலை. இந்த பையன் வந்து பிரசங்கம் பண்ணுறான், நமக்கு வர்ற கூட்டம்லாம் அவனுக்கு அடிச்சுட்டு போச்சு, மொத்த உலகமே அவன் பின்னாடி என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. தட் இஸ் அ ப்ராப்ளம். நம்ம எவ்வளோ மூச்சு விட்டு எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் நம்ம பக்கம் யாரும் திரும்ப மாட்டேங்கிறான், எல்லாம் அந்த பக்கம் தான் திரும்புகிறான். இயேசு எல்லாருக்கு முன்பாக பிரகாசிக்கிறார், ஜொலிக்கிறார், எல்லாரும் அவர் பின்னால் போகிறாங்க. தாங்க முடியல அவங்களால எரிச்சல். அப்போ இவங்க எதிர்பார்ப்பு என்ன? எப்பவுமே நான் தான் முதல் நிலையில் இருக்கணும், எல்லாரும் என்னை விரும்பணும், எல்லாரும் என்னை பாராட்டணும், நான் வந்து எப்பவுமே நம்பர் ஒன்ல இருக்கணும், நான் எல்லாருக்கும் மேலோங்கி இருக்கணும். ஐ ஷுட் ஆல்வேஸ் பி பாப்புலர், ஐ ஷுட் ஆல்வேஸ் பி நோன், சீன், ஐ ஷுட் பி ப்ரிஃபர்ட். அதோட விளைவு என்னன்னா பகை. சில பேருக்கு இது ஒரு பிரச்சனை. தேர்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபார் சம் பீப்புள். அவங்கள கண்டு கொள்ளலைன்னா அவ்வளோதான், முகமே வாடிப்போம். எல்லார் பேரையும் சொன்னாங்க, என் பேரை மட்டும் சொல்ல. அப்பா நம்ம பேரை இங்கே சொல்கிறாங்களான்றது முக்கியம் இல்லை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் போதும், அதை மாதிரி பார்க்கணும். எல்லார் பேரையும் சொல்லி என் பேரை விட்டுட்டாங்க,
என் பேரை சொல்லலை. எல்லாரும் சூஸ் பண்ணாங்க, என்ன சூஸ் பண்ணல, என்னதான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், எனக்கு தான் முதலிடம் கொடுப்பான்னு நினைச்சேன், எனக்கு கிடைக்கல. சில பேர் நேற்றுக்கு வந்தவெல்லாம் மேலே வந்துட்டான், நான் தான் அப்படியே கிடக்கிறேன். அப்போ இவங்க எதிர்பார்ப்பு என்ன? முன்னால் வந்தால் இவங்க முன்னாடி இருக்கணுமா? அதுவா அப்படி ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார்றவன் எல்லாம் ஃபஸ்ட் ரேங்கா எதிர்பார்க்க முடியுமா? நான் இந்த ஸ்கூலில் 12 வருஷமாக படிக்கிறேன், எனக்கு தான் ஸ்கூல் ஃபஸ்ட் கொடுக்கணும்னு கேட்டேன், எப்படிங்க சொல்லுங்க முடியுமா? There's some people who have this superiority complex. They have to always be number one. All the time preferred. முதல்ல இருக்கணும், ப்ரையாரிட்டி எனக்கு தான் கொடுக்கணும், பேர் என்று சொல்லப்படணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும், முக்கிய சேர் போடணும், முக்கியமாக எனக்கு பார்க்கணும். அதனால் வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பொறாமை, பயங்கர பகை. கேட்டால் என்னை வந்தால் கண்டுகிடவே இல்லை யாரும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே வரும்போது அது பூர்த்தி ஆகலை அப்படின்னா சம்டைம்ஸ் வி கேன் கெட் இட் டு என்வி. இந்த மாதிரி இடங்களில் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகமே அவன் பின்னால் போயிடுச்சு, அதனால் என்ன செய்யலாம்? குற்றமே செய்யாதவனை குற்றம் செய்தான்னு சொல்லி பிலாத்துக்கு முன்னால் கூட்டத்தை எழுப்பி ஒரு பெரிய அமளியை உண்டாக்கி திருடனை பரபாசை தங்களுக்கு விடுதலை ஆக்கிட்டு நீதிபரராகி இயேசுவை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுத்தாங்க. இன்னசென்ட் மேலே போய் பாய்ந்தாங்க. ஏன் தெரியுமா? தட் ஹேட்ரட், தட் என்வி. ஐ டென்ட் கெட் இட். If I don't get it, nobody should. எனக்கு கிடைக்கலையா, யாருக்குமே கிடைக்கூடாது. எனக்கு வரலையா, யாருக்கும் வரக்கூடாது. எனக்கு கூட்டம் சேரலையா, கூட்டம் சேர்றவன் ஒழியணும். சி, இந்த மாதிரி என்வியஸ் ஆட்டிடியூட்ஸ் நமக்குள்ள வராமல் இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கணும். பாருங்க, இதை நீங்கள் வேதம் முழுவதும் நிறைய இடங்களில் படிக்கலாம். இந்த கூட்டம் சேர்றது, புகழ் வர்றது, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது என்பது எப்படி பகைக்கு காரணமாக மாறும் என்பது அநேக சம்பவங்களை காட்ட முடியும். அப்போ சில நடவடிக்கைகள் 13 43:44-45 குறித்து கொள்வீர்கள். ஆனால் அந்தியோகியா என்கிற பட்டணத்தில் ஒரு ஜெபாலயம் இருக்கு. அந்த ஜெபாலயத்தில் அப்போஸ்தலாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். 45 சொல்லுகிறது, அந்த பிரசங்கத்தை கேட்க வந்த யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். எதை பார்த்தாங்கன்னா ஜனக்கூட்டம். எங்கேருந்து இவ்வளோ கூட்டம் வந்துச்சு? எங்கேருந்து இவ்வளோ புகழ் இவருக்கு வந்துச்சு? எங்கேருந்து இவ்வளோ பிரஸ்தாபம் வந்துச்சு? எப்படி இவ்வளோ பேர் இவர் அங்கீகரிச்சிட்டாங்க? அது தாங்க முடியல அவங்களால், பொறாமை கொண்டார்கள். நீங்கள் மீண்டும் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 17:2-9 படிப்பீங்களான்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கா பட்டணத்துக்குள்ளே போகிறார். இந்த தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போகும்போது அங்கே நடந்தது என்னன்னு பார்த்தா, அங்கேயும் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 3 போய் அங்குள்ள ஜபாலயங்களில் போய் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க. நடந்தது என்னன்னு கேட்டால், 4 பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்களில் சிலரும் பக்தி உள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கணம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாமையும் சேர்ந்து கொண்டாங்க. அவ்வளவுதாங்க அங்கிருந்த கூட்டம் செய்கிற வேலையை பாருங்க. 5 பாருங்க, விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டாங்களாம். என்னப்பா வைராக்கியம்? தேவ வைராக்கியமா? என்ன வைராக்கியம்? அந்த வைராக்கியத்துக்கு விளக்கம் இருக்கு பாருங்க. அடுத்தது, இந்த வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கொண்டாங்களாம். எப்படின்னா அர்த்தம், நம்ம ஊரில் சொல்ல போனால் எல்லா ரவுடிகளையும் ஒன்றா சேர்த்துருக்காங்க. யாரு? யூதர்கள், பக்தி உள்ளவர்கள், வைராக்கியம் நிறைந்தவர்கள். சமுதாயத்தில் யாரெல்லாம் கேடு கட்டவனோ அத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்துருக்காங்களா? இவங்களுக்கு கூட்டம் சேர்க்குறது, சேர்த்துட்டு பவுலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைத்து கொண்டு பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடி அவங்கள காணாம யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகார இடத்துல இழுத்து கொண்டு வந்து போட்டு தண்டிங்கன்னு சொல்லி தண்டிக்க சொல்லி. எதுக்கான் ஏன்பா உனக்கு இந்த பிரச்சனை? அவன் என்னப்பா அவனுக்கு பண்ணான்? இல்லையே, நான் இத்தனை நாள் கூட்டம் போடுறேன், எனக்கு கூட்டம் வராத கூட்டம் எல்லாம் இவன் முன்னாடி போயிடுச்சு. கணம் பொருந்தியவங்களும் அவங்க முன்னாடி போறாங்க, மதிப்புக்குரியவர்கள் எல்லாம் அவங்க முன்னாடி சாஞ்சிட்டாங்க, என்ன யாரும் கவனிக்கல. அவ்வளவுதான் பகை, விரோதம். Unattainable superiority or fame can be very distressing. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற உயர்வுகள் மேன்மைகள் நம்ம கிடைக்காத போது கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குங்க. ஆனால் அதில் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எவ்ரிபடி இஸ் நாட் டு பி இன் த சேம் பிளேஸ். ஐ எம் சாரி டு சே, எவ்ரிபடி கெனாட் கெட் டு த சேம் பிளேஸ். எவ்ரிபடி கெனாட் பி எலிவேட்டட் டு த சேம் பொசிஷன். எல்லாருமே
எல்லாரும் எதிர்பார்க்கிற எதிர்நோக்குகிற இடங்களை போய் அடையவே முடியாது. கத்தர் யாருக்கு எந்தெந்த இடத்த வச்சிருக்கிற அங்கே தான் போக முடியும். இன்ஃபேக்ட் இன்னொருவர் போகிற உயர்வுக்கு நாம் போட்டிக்கு போட்டுக்கொண்டு அவர்களுக்கு இணையாக நம்ம போகணும்னு எடுத்த முயற்சி தேவ சித்தம் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா அதுவே நம்முடைய அழிவுக்கு காரணமாக மாறிடும். தெரியுமா உங்களுக்கு, வானத்தில் பறக்கிற விமானங்களை பாருங்களேன், அது எவ்வளோ சிறந்த விமானமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹைட் லிமிட் வச்சுருக்காங்க. தெரியுமா, ஒரு முறை நான் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இந்தோனேஷியாவில் ஒரு ஏர்கிராஷ் வந்தபோது ஏன் அது ஏர்கிராஷ் ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ரிப்போர்ட் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதில் போட்டிருக்காங்க,

50,000 தாண்ட முடியாது, வெடிச்சிடும். இதை பார்த்துட்டு ஒரு பஸ் பார்க்குது, இல்லை அவனுக்கும் தான் டயர் இருக்குது, எனக்கும் தான் டயர் இருக்குது, நான் காலமெல்லாம் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் பறக்கிறேன்னு சொல்லி ஒரு அடி பறந்து பார்க்கட்டுமே, உள்ளே இருக்கிறவன் நிலைமை என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அழகாக ஆண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இவ்வளோதான், நீ 50 பேர் ஏற்றிட்டு போகலாம், 100 பேர் ஏற்றிட்டு போகலாம், 500 பேர் ஏற்றிட்டு போகலாம், தேர் இஸ் எ லிமிட் பா, உனக்கு அதுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியாது. சில பேருடைய பிரச்சனை என்னென்னா, யாராவது ஒருத்தர் உயர்த்தப்படுறாங்களா, மேன்மையாடுறாங்களா, நாங்கள் உட்காந்துடணும். கற்பனை நல்லதான் இருக்குப்பா, உன்னால் முடியாது அது. Because you are not cut out for that. So many times you don't get everything what everybody is getting. இங்கே பாருங்கள், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான் இது. வந்து என்னது இது? ஒரு கப்பு. இந்த கப்புக்குள்ளே என்ன இருக்குது? பரவாயில்ல, கரெக்டாக சொன்னீங்க, தண்ணி தான் இருக்குது. சில பேருக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், பாஸ்ட்டு காப்பி காப்பியாக குடிச்சிக்கிட்டு இருக்காரு, தண்ணி தான், கவலைப்படாது. ஸோ இதில் தண்ணி இருக்குது. எவ்வளோ தண்ணி இருக்குது இதில்? மிஞ்சி போனால் ஒரு 100 ml இருக்குமா, 100 ml வாட்டர் இருக்குது. இப்போ இந்த கப்பு இங்கே இந்த ஸ்டேஜ் மேலே உட்காந்து என்ன கௌரவமாக உட்காந்துருக்கு பாருங்கள். சச்சு பேரை வேற போட்டு கேமராலேயே தான் தெரியுது, அதுக்கு என்ன கௌரவம், என்ன அந்தஸ்து. ஆனால் 100 ml தான் பிடிக்கும். இப்போ இந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னா, உள்ளே ஒரு கெட்டில் வச்சுருக்காங்க. அந்த கெட்டில் வந்து 1 லிட்டர் தண்ணி பிடிக்கும், அதை சூடு பண்ணி எனக்கு அப்பப்போ சூட சூட தண்ணி கொடுத்துட்டே இருப்பான். இப்போ அந்த கெட்டில் யோசிக்குது, சூடு பண்ணுறது நான், நீ ஸ்டேஜில் ஏறி எல்லாத்தையும் பேர் வாங்கறதா, நான் வரம்பார் ஸ்டேஜுக்குன்னு வந்தா என் வாய் என்னதுக்காக? இப்போ இந்த கெட்டிலுக்குள்ள 1 லிட்டர் தண்ணி எப்படி வந்துச்சுன்னா, அங்கே உள்ள ஒரு 25 லிட்டர் கேன் ஒன்று இருக்குது, அது யோசிக்குது. நான் ரோடெல்லாம் வண்டி வண்டியாக ஏறி வந்து ரோட்டில் உருண்டு வந்து உனக்கு தண்ணியை கொடுத்தா என்னை முகத்தையே காட்ட மாட்டேங்கிற, அடுத்த வாரம் நான் தான் பாஸ்டர் பக்கத்தில் உட்காருவேன் அப்படின்னு அது ஸ்டேஜ் மேலே ஏறி உட்காந்தா நான் தண்ணி குடிக்க முடியுமாங்க? மூணுமே அவசியம்தான், இந்த கப்பும் தேவைதான், அந்த 1 லிட்டர் கெட்டிலும் தேவைதான், 25 லிட்டர் கேனும் தேவைதான். ஆனால் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க தான் இருக்கணும். இந்த கப்பு வந்து புல்பிட் மேலே இருக்கு, அதுக்கு அது கொடுத்த இடம், அந்த இடத்துல இருக்கிறது இதுக்கு மரியாதை. ஆனால் இந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா காலமெல்லாம் ஒரு டேபிள் மேலே தான் உட்காந்துருக்கு. ஆனால் அந்த 25 லிட்டர் சுமந்துக்கிட்டு இருக்க தரையிலே தான் இருக்கு, யாரும் தூக்க கூட மாட்டேங்கிறான். யாரை கேட்டாலும் நான் தூக்க முடியாது பதா, இடுப்பு வலி எனக்கு, யார் வேணால் சொல்லிடுறான், யார் தொட மாட்டேங்கிறான். அதுக்காக அது வீணுன்னு சொல்லிடலாமா? இல்லை, அது நியமிக்கப்பட்ட இடம் அதுதான்ப்பா. அதுக்காக நீ பிரயோஜனமற்றவன் நினச்சிடாத. நம்ம நிறைய வேளை பிரயோஜனம்னா இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேல், யூ ஆர் நாட் டிசைன் ஃபார் தட், யூ ஆர் நாட் டிசைன். நம்ம கர்த்தர்ட்ட வந்து ஜெபம் பண்ணுற தப்பு இல்லை, தேவனே என்னை ஆசீர்வதி என் எல்லையை பெரிதாக்கும் ஜெபம் பண்ணுற தப்பே இல்லை, ஆனால் உயர்வை கர்த்தர்ட்ட விட்டுறணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். உயர்வு கர்த்தர்ட்ட தான் வரணுமே தவிர நம்மகிட்ட இருந்து வரக்கூடாது. நிறைய பேர் ஆசை இருக்கலாம், கற்பனை இருக்கலாம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அந்த கரம் தான் நம்மை உயர்த்தும். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துவாரானால் அது நமக்கும் மகிமையாக இருக்கும், கர்த்தருக்கும் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, அநேக வழியில் நம்ம வாழ்க்கையில் சில உயர்வுகளை நாம் எட்ட முடியாது. யூ கே நாட். கர்த்தர் நமக்குன்னு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு மிஞ்சி ஒருவனும் சிந்தியாதிருப்பானாக. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது மிஞ்சின கருமங்களில் நான் என்னை தலையிட்டு கொள்ள மாட்டேன்னு சொன்னார். ஐ டோன்ட் நோ வை காட் புட் மீ இன் திஸ் பிளேஸ், காட் நோஸ் பெட்டர். கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒருவேளை நான் ஆசைப்பட்டது நடக்கலை, நான் நினச்ச மாதிரி உயர்வு நடக்கலை, நான் தெரிந்தெடுக்கப்படலை, என்னை யாரும் கூப்பிடலை, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை, ஐ வாஸ் நாட் சுப்பீரியர், ஐ வாஸ் நாட் ஃபேமஸ், இட் இஸ் ஓகே. Everybody doesn't have to be famous. Ellarume prabalamaga vendum endu niyadi kediyadu. Nammudi sarirathile nama manushar paakra pagudigal paathina andha mugam dhaan ellarku munadi close up laye kaamichitirukanga. Aana andha mugatha vida romba mukkiyamaana pagudigal oru naalum kannla paakama maranjirukku. Ulla oru moola irukku, andha moola mattum vela seiyalana indha mugatha vachu onnum panamudiyadu. Indha mugatha vida mukkiyamaana pagudi உள்ள இருதயம் உள்ள உட்காந்துருக்கு, அது வாழ்நாளெல்லாம் மறைஞ்சிருக்கு. உள்ள இருந்துட்டு ஏயா இப்படி பேர் வாங்கிட்டு போற ஒரு நாளாகல ஜனங்க என்ன பார்க்கட்டும் அப்படின்னு இருதயம் வெளியே வந்தா என்னங்க ஆகும்? மூளை உள்ள இருந்து லைட்டா எட்டி பார்க்கலாம், எப்படி இருக்கு உலகம், என்னையே எல்லாரும் பார்க்கட்டும், நான் தாங்க இவர் அப்படிலாம் ஏக்குறேன்,

டக்குன்னு உள்ளி வெளியே எட்டி பாச்சுன்னா அடுத்த நிமிஷம் உயிரோடு இருக்க முடியும், இருக்க முடியாது. அது உள்ளதான் இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதற்காக அது அவசியமல்ல என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பையும் தேவன் ஒவ்வொரு இடத்திலே அவருடைய திட்டத்தின்படி தேவன் வைத்திருக்கிறார். எல்லாமே பிரயோஜனம் உள்ளது, எல்லாமே கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவரே, இன்னொருவன் நான் எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு எழும்பும் போது, அவன் புகழ்ச்சிக்கு எழும்பும் போது, அதை கண்டு நான் பொறாமை கொள்ளாமல், பகையை வளர்த்து கொள்ளாமல், என் இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். தீத்து 3:3-4 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறத சினாப்சிஸ் மாதிரி சொல்றான். அவர் சொல்றாரு, எப்பா இந்த பகை, இந்த பொறாமை, இதெல்லாம் வந்து இயேசுவை அறிவதற்கு முன்னால நீங்க வச்சிருந்தீங்க, இப்பொழுதோ பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு உண்டான மறுரூபத்தினால, நீங்க மறு ஜென்மம் முழுக்கினால அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. இன்னும் பழைய ஆள் மாதிரி இருக்காதீங்க. பழைய மனுஷனை எல்லாம் களைஞ்சு போட்டுருங்க, அதை சிலுவையில் அரைஞ்சிருங்க. திருப்பி திருப்பி அந்த பகையில பொறாமையிலேயே வாழாதீங்க என்று சொல்லுவார். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நான் முடிவு கூற விரும்புகிறேன். கலாத்தியர் 5:19-21 வாசிக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகள் என்ன என்பதை ஏறத்தாழ 17 காரியங்களை அப்போஸ்தலன் இங்கே பவுல் அங்கே பட்டியலிடுகிறார். Works of the flesh, 17 things அவர் பட்டியலிடுகிறார். அதில் ஒன்று என்னவென்றால், அவர் சொல்லுகிறது இந்த விரோதம். 20 விரோதம், 21 பொறாமை, அதில் 21 ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. இந்த பொறாமையை பற்றி, இந்த விரோதத்தை பற்றி, இந்த பகையை பற்றி ஒரு செய்தி ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்ட வைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நான் முன்னே சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு. அப்ப ஏன் இன்றைக்கு நாளெல்லாம் உட்காந்து பகையை பற்றி படித்தோன்னா, இந்த பகையிலிருந்து விடுதலையாகி அன்புக்கு நேராக நம்ம திரும்பலைன்னா மகிமையில போய் சேர முடியாது, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. பகை என்பதை ஒரு சாதாரண காரியமாக நினைச்சிடாதீங்க. இருதயத்திலே பல நாள், பல வருஷங்கள், பல பேருக்கு விரோதமாய் பகைகளை வளர்த்து கொண்டு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அதுக்கு இடம் கொடுத்துருப்போம். ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பி, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்கு போக என்னை பாத்திரவானாய், என்னை மாற்றுமப்பா, பகையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், நல்ல எண்ணங்களை என் இருதயத்திலே தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு நாம் கேட்டது போல ஒருவேளை எதிர்பாராத வெற்றியும் வாழ்வும் யாராவது ஒருவர் கிடைத்து விட்டது என்பதற்காக அவர்கள் மேல் நான் வீண் பகை, விரோதம், பொறாமை கொண்டிருப்பேன், ஆனால் என்னை விட்டு அதை எடுத்து போடும். அன்அக்செப்டபிள் செட் பேக் ஆஃப் ஃபெயிலியர், ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவு, தோல்வி, அதனால எனக்குள்ள பகை எழும்பி இருக்குமானால் என்னை மன்னியும். அன்அட்டைனபிள் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஃபேம், எட்ட முடியாத உயர்வும் புகழும் என் வாழ்க்கையில் வந்ததுனால அதை எட்டி பிடித்தவர்களை பார்த்து பொறாமை கொண்டு பகை உணர்வை நான் வளர்த்திருப்பேன், ஆனால் என்னை மன்னியும். இன்றைக்கு நான் சொன்னது போல இந்த பகை நுழையாத இடமே கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு துவாரம் கிடைச்சா உள்ள நுழைஞ்சிடும் பாம்பு மாதிரி. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம அதுக்கு. அது நம்மளை உள்ளத்துக்குள்ள வந்துடும், நம்மளை வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வந்துடும், அது நம்ம வேலை செய்யற இடத்துல வந்துடும், அது சில வேளையில நம்முடைய தேசத்துக்குள்ள வரும், ஆளுகைக்குள்ள, நம்முடைய அதிகாரங்களுக்குள்ள வரும், எல்லாத்துக்கும் மேல. ஏன் சபைக்குள்ளே வந்துடும், ஊழியத்துக்குள்ள வந்துடும். பகைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, பகை வேண்டாம். என் இருதயத்தின் சுத்திகரியும் இந்த பகையும் பொறாமையும் இருக்குமானால், சின்ன காரியமோ பெரிய காரியமோ யாரை குறித்தார்களாம், என்னை சுத்திகரித்து என் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள கிருபை தாரும் என்று கேட்போம். ஹல்லேலூயா.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய இனிய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் பரிசுத்த ஆவியினுடைய ஒவ்வொரு ரூபங்களை குறித்து, ஒவ்வொரு விதமான ஆவியை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலே வாழ்வும் வார்த்தை நிகழ்ச்சி கூடாக உணர்வை அருளும் ஆவி என்ற தலைப்பிலே எசாயா 11:2 உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவின் மேலிருந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து எசாயா தீர்க்கதரிசி மேல் இருக்கக்கூடிய பூரணமான 7 அபிஷேகங்களை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மூலம் இந்த அனைத்து அபிஷேகங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காகவே அப்போஸ்தலர் பவுல் ஜெபித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எபேசியர் 1:17. இதில் ஒன்று உணர்வை அருளும் ஆவியாகும். பாருங்கள், சாத்தான் உணர்வை கெடுக்கும் அசுத்த ஆவிகளை கொண்டு வருகிறார். வேதம் வாசித்தால் அதை உணரவே விடமாட்டார். வசனங்களுக்குள்ளே உள்ள ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள விடமாட்டார். கண்கள் திறந்திருந்தாலும் கவனிக்க முடியாததா இருக்கும். காதினால் கேட்டாலும் அது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். பாருங்கள், இயேசு சீஷர்களுடனே எம்மாவூருக்கு கடந்து போனார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்தும் இயேசு என்று உணர்ந்து கொள்ளவில்லை. வேத வசனங்களை விளக்கி காட்டியும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் துக்க முகமுடையவர்களாகவே சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் எவ்வளவோ வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை உணர்ந்து செவி கொடுப்பதில்லை. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுகிறார்கள். இதை விளக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மார்க்கு 4:3 இந்த வசனத்தை நாங்கள் காணலாம். வேத வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாத, உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. பிசாசானவன் ஆகாயத்து பறவையை போல பறந்து வந்து வசன விதைகளை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறார். இயேசு சொன்னார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இதனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் எழுதி முடிவிலே காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னார். காதுள்ளவன் என்பது உணர்ந்து கொள்ளுகிறவன் என்பது அர்த்தமாகும். சில உவமைகள் சீசர்களுக்கு விளங்கவில்லை. ஆகவே இயேசு தனிமையா இருக்கும் போது அவரிடத்துல வந்து விளக்கம் கேட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது வேதத்தின் ரகசியங்களையும் மறைபொருட்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்களுடைய நினைவுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பே. எசாயா 45:4. நீங்கள் விரும்பி வாஞ்சியோடு தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் எப்போதும் விழிப்புள்ளவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான எங்கள் தெய்வமே, எங்களை காக்கிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்ல போற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கண்களை திறந்து கைகளை தட்டி கர்த்தர் ஆராதிக்க போறோம். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கிற தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கு பாத்திரமே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி, உள்ள இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை தட்டி பாடி கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். ஆமென்.

இருக்கிற முதல் இம்மட்டு கர்த்தர் எங்களை தாங்கினீங்களப்பா, எங்க பலவீனத்தை தாங்கினீங்களே, எங்கள் சோர்வுகளை எடுத்து போட்டீங்களே, எங்களுக்கு நல்லவராய் இருந்தீங்களே, எத்தனை நன்மைகள் செய்தீங்க ஆண்டவரே. நல்லா கையை தட்டி கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Lord, we lift your holy name oh God. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் எங்கள் பரிசுத்தரே.

என்று சொல்லுகிறது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் ஒருவராய் ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை திரட்டி கத்தலை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

காற்றை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து பிடிக்க தண்ணீர் தருகிறவர். எஸ் அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ சாத்தியமில்லாத இடங்களிலே நம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடி கொண்டாடவர்.

வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. நீர் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். உம்முடைய ஒரு வார்த்தைக்கு உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டே. உம்முடைய ஒரு வார்த்தை

ஒரு அற்புத கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு வார்த்தை, என் தேவனுடைய ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது, உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறது. ஏனென்றால் உனக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியும் தேவையில்லை. அவர் சர்வ வல்லவர். சேர்ந்து

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே, மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

படுகிற மேலான தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், மேலான நாமம் உடையவர், உயர்ந்த நாமம் உடையவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். எல்லா முழங்கால்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும். வானூர், பூதலத்தூர், பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்கள் முழங்கத்தக்கதான மேலான நாமம் உடைய பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்.

உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால் படியுங்கள். முற்றுமுடி தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மட்டும்தான் இல்லை, நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர், சாவாமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், அற்புதமானவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம். நல்லவர்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். நீதிமொழிகள் 12:4. சால்வேஷன் ஆர்மியை ஆரம்பித்த போதகர் வில்லியம் பூத் லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் அவரை அழைத்தார். அப்பொழுது அவர் தான் சார்ந்திருந்த மெதடிஸ்ட் என்ற ஸ்தாபனத்தின் கான்பரன்ஸ் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். சமுதாயத்தில் நலிவடைந்தவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவனுடைய திட்டவட்டமான அழைப்பை பெற்ற வில்லியம் பூத் அவர்கள் அதை தன் ஸ்தாபன தலைவரிடம் கூறி தன்னை சபை பொறுப்பில் இருந்து விடுவிக்கும்படி கேட்டார். அதை கேட்டதும் ஸ்தாபன தலைவர் மறுத்துவிட்டார். அவர் பூத் அவர்களிடம், உங்களைப் போல படித்த மற்றும் திறமையான ஒருவரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. தெருக்களில் வசிக்கும் மக்களுக்கு ஊழியம் செய்ய உங்களைப் போன்ற அதிகம் படித்த போதகர்கள் தேவையில்லை என்றார். அதை கேட்டதும் பூத் வேறொன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக தன் இருக்கையிலே உட்கார்ந்து விட்டார். அந்த கான்பரன்ஸுக்கு பூத் அவர்களின் மனைவியும் கூட சென்றிருந்தார்கள். பால்கனியில் உட்கார்ந்திருந்த பூத்தின் மனைவி நடந்ததை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். பின்பு உடனே அவருடைய மனைவி எழுந்து நின்று தன் கணவனை அழைத்து பேசினார்கள். நீங்கள் மனிதர்களுக்கு செவி கொடுப்பதை விட தேவனுக்கு செவி கொடுங்கள். தேவ அழைப்பு உங்களில் நிறைவேற நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார்கள். பின்பு பூத் அவர்களின் மனைவி பால்கனியிலிருந்து இறங்கி வந்து தன் கணவனுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் இருவரும் உடனடியாக கான்பரன்ஸ் நடந்து கொண்டிருந்த அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறி தேவன் தங்களை அழைத்தபடி ஊழியம் செய்ய தெருக்களில் இறங்கினார்கள். வில்லியம் பூத் அவர்களின் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி மிகவும் ஒத்தாசையாக இருந்ததால் தேவ திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டனர். ஆம்பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தால் பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்க முடியும். ஆபிரகாமை தேவன் விசேஷித்த விதமாக அழைத்தார். அதற்கு முன்பு ஆபிரகாம் தேவனை அறிந்தவர் அல்ல.

கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அழைத்தார். ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்த அழைப்பை சாராயோடு பகிர்ந்த போது சாராயும் ஆபிரகாமோடு சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு காண்பித்த கானான் தேசத்துக்கு போனார். தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவர்களை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆம்பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. அதற்கு கீழ்ப்படிவதற்கு கணவன் மனைவி இருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேறுபட்ட கருத்துள்ளவர்களாயிருந்தால் நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வாய்ப்பில்லை. ஆதாம் ஏவாள் இருவரையும் தேவன் படைத்து ஆசீர்வதித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆனால் ஆதாமை குறித்த தேவ திட்டம் ஏவாளால் தடைப்பட்டது. ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் அவர்கள் இருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆம்பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு தேவன் தங்களை அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அந்த குடும்பம் அவர்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே குடும்பமாய் இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்.

எபிரேயர் 12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நேத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சாய்க்கிறவளாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவளாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாவத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அன்றையும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றியறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கிடத்திற்கும் வார்த்தையுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாயிருந்தது. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவதூடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியனிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மஸ்தியஸ்தராகிய இயேசுவனிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு
செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிறது சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவர்களைப் போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்னோலே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 4:25-26-27-28 வசனத்தை நாம் வாசிக்கப்போம்.
3: அன்றியும்
2: எலியாவின் நாட்களிலே
3: 3 வருஷமும்
2: 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது
3: இஸ்ரவேலருக்குள்
2: அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில்
3: உள்ள
2: சரேப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையினிடத்திற்கு
3: அனுப்பப்பட்டேனே
2: அல்லாமல்
3: மற்ற
2: ஒருவனிடத்திற்கும்
3: அனுப்பப்படவில்லை.
2: அல்லாமலும்
3: எலிசா
2: தீர்க்கதரிசியின் காலத்திலே
3: இஸ்ரவேலருக்குள்ளே
2: அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தினாகிய நாகமானே அல்லாமல்
3: அவர்களில்
2: வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை
3: என்று
2: சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும்
3: இவளை
2: கேட்டபோது கோபம் உண்டு, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையில் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு கொண்டு போனார்கள். ஆமாம், அன்பானே, இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், இந்த வேத வசனத்தின்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற காரியம் என்ன என்னன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், எலியாவின் நாட்களிலே என்று எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி வாழ்ந்த அந்த நாட்களிலே ஒரு நடந்த சம்பவத்தை இங்கு ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, எலியா நாட்களிலே 3 வருஷம் 6 மாதம் பஞ்சம் வந்துச்சு. மழை பெய்யாமல் என்ன வந்துச்சு, அந்த தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் மிகுந்த காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேக விதவிகள் இருந்தார்கள். எவ்வளோ வீட்டில் பஞ்சம் இருக்கும், அநேக விதவிகள் வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் சாரிபாத் என்ற ஊரிலே அந்த ஒரு விதவி வீட்டிற்கு மட்டும் எலியாவை என்ன செஞ்சார், ஆண்டவர் அனுப்பினார், நீ அங்கே போ. எலியாவுக்கு அங்கே அவள் என்ன செஞ்சா, அவள் சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு. அடையாயா, நீ வேற கொஞ்சமாவது தான் எங்கிட்ட இருக்குது, அதை இன்றைக்கி நானும் என் பிள்ளையும் சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்கு குச்சி பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். அப்போ அதுக்கு பிறகு அவருக்கு என்ன இல்லை, மாவு இல்லை, அவ்வளோதான் பஞ்சம். அந்த மாதிரி தலை விரித்து ஆடுகிற ஒரு பஞ்ச காலத்தில் அந்த எலியா போகிறாரு அந்த சாரிபாத் வீட்டுக்கு. அப்போ அவர் சொல்கிறார், அம்மா பரவாயில்ல, கொஞ்சமாக தானே இருக்குது, முதல்ல போய் எனக்கு ஒரு சின்ன அடையை அதில் என்ன செய், ஒரு 2 அடை சுட போகிறல, அதை 3 ஆக்கி ஒரு சின்ன அடையை எனக்கு முதல் சுட்டு எடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறார். இவ நீ நானும் அந்த என்ன செய்வோம் அப்படின்னு முக்கிட்டு, நாங்களே கொஞ்சம்தான் வச்சுருக்குறோம், அது எங்களுக்கே பத்தாது, நான் வந்து உங்களுக்கு வேறு தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் அவன் என்ன செய்யலை, போல உடனே கீழ்ப்படிந்து வீட்டுக்கு போய் அந்த கொஞ்சமாவை எடுத்து என்ன செஞ்சா, அடை சுட்டு திரும்பி அந்த முதலா எலியாவுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு அவங்க வீட்டில் போய் பார்த்தாக்கா எண்ணெயும் மாவு குறைபடவில்லையாம், அந்த பஞ்சகாலம் முழுவதும் அது வளர்ந்து கொண்டே இருந்துதான். அந்த மாவு எண்ணெய் எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருந்துதான். எவ்வளோ பெரிய அதிசயத்தை செஞ்சார் பாருங்க அன்பானே. அப்போ இதுதான் இங்கே நோட் பண்ணுறார் யார், ஜீசஸ் சொல்கிறாரு, ஏப்பா அந்த பஞ்சகாலத்தில் அநேகர் விதவி இருந்தாங்கள்ல, அவங்க வீட்டுக்கெல்லாம் போனாரா, அவங்க வீட்டுக்கெல்லாம் தேவன் போய் எலியாவை அனுப்பி அந்த அதிசயத்தை அற்புதத்தை செஞ்சாரா, அந்த சாரிபாத்து விதவி வீட்டுக்கு அனுப்புனார் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் அந்த சாரிபாத்து வீட்டுக்கு அவரை போக வைக்கணும், அப்போ சாரி பாத்து அந்த விதவி கிட்ட இருந்த அந்த குணாதிசயம் என்ன, இதை தான் நம்ம கற்றுக்கணும். அன்பால் அடுத்தது என்ன சொல்கிறார்னா, அது கீழே 27 அல்லாமலும் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அடுத்தது ஒரு தீர்க்கதரிசியை பற்றி சொல்கிறான். எலியாவினுடைய சீசன் தான் எலிசா. அவன் காலத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷரோகிகள் இருந்தார்கள் அந்த அவன் வசிக்கிற நேரத்தில். ஆனால் அந்த யோர்தானில் முழு ஏந்திரியப்போ அந்த சிரியா தேசம், அந்த சிரியா தேசத்தில் நாகமான் என்ற ஒரு தளபதி இருந்தான். அவனுக்கு குஷரோகம். அவன் ஐயோ எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த நாகமான் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தான். நாகமான் வீட்டில் ஒரு 5-8 சிறுமி வேலை செஞ்சிட்டு இருந்தான். அந்த 8 சிறுமி என்ன சொன்னால், தோபாரியா எங்கள் ஊரில் இஸ்ரேவேல் தேசத்தில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீ போனா அவர்கிட்ட நீ போனா உன் குஷரோகம் நல்லாயிடும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தா. இவன் ராஜாவுக்கு அடுத்து தளபதி மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான். ஒரு வேலைக்காரி 8 வேலைக்காரி சிறுமி சொல்கிறத போய் நம்ம கேட்குறோமேன்னு கூட கேட்காம இல்லை, அலட்சியம் பண்ணலை. அவன் என்ன செஞ்சான், சரி எப்படியாவது நமக்கு நல்லானா போதுன்னுட்டு அப்படியே அந்த எலிசா எங்கே இருக்கிறார் அந்த தீர்க்க தரிசி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான். வந்தவுடனே இந்த எலிசா என்ன சொன்னார், அவனை நேராக கூட பார்க்கல, யாரை பார்க்கல, அந்த தளபதி வந்துருக்கிட்டார்னு நம்மளை என்ன செய்வோம், இராணுவத்தில் பெரிய ஆள் வந்திருக்கா விஐபின்னாக்கா நம்ம ஆடுவோம்ல, அவர் ஆடவே இல்லை, வீட்டை விட்டு வெளியிலே வரல. அவன் வந்து சொல்கிறான், பிஏ இந்த மாதிரி எலிசான்னு அந்த தளபதி சிரியா தேசத்துலேருந்து ராஜா ஒரு லெட்ரு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, நம்ம ராஜாவும் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செய்கிறாரு அனுப்பி வைக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாங்க இப்போ படைசூழ வந்து நிற்கிறாங்க போர் சிப்பாகலாம் அப்படின்னு உடனே இந்த எலிசா என்ன செஞ்சார், கொஞ்சம் கூட கவலையே படாமல், அப்படியா அந்தால் குஷரோகியாக இருக்கிறான், அவனை போய் யோர்தானில் போய் 7 முக்கி எழுந்திச்சு அப்படியே போக சொல்லு அப்படின்ட்டான். அவன் நல்ல பொண்ணு பொருளெல்லாம் எடுத்து வந்துருக்கிறான், எதையும் இங்கே கொண்டு வராத, எதையும் நான் வாங்க மாட்டேன், அவனை நேராக போய் யோர்தானில் போய் என்ன செய், 7 முக்கிட்டு போயிட்டே இருக்கு சொல்லு அப்படின்ட்டான். இவனுக்காக கோவம் வந்துடுச்சு, யாருக்கு, தளபதிக்கு. என்னடா ஒரு சிரியா தேசத்துலேருந்து நான் பெரிய ராஜாவுக்கு அடுத்து தளபதி வந்திருக்கிறேன், என்னை ஏஞ்சி வந்து கூட பார்க்கல, என்னை முகமுகமாக கூட பேசலை, யார் கையில் வேலைக்காரன்ட்டு சொல்லி யோதாவில் முழுடான்னு சொல்லிட்டாரா, எங்கள் ஊரில் நதி இல்லாதே நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள் ஊரில் ஆறு இல்லாதே நாங்கள் வந்திருக்கிறோம், இல்லை குளிக்காதையாக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப செலுத்துக்கிட்டான். அப்போ அவன் வேலைக்காரன் சொல்கிறான், யாருடைய வேலைக்காரன், அந்த தளபதிக்கிட்ட ஒரு வேலைக்காரன் தான், அவன் சொல்கிறான், ஐயா தளபதி ஐயா, அவர் ஏதாவது மலையை பேர் வில்லா வலை அப்படின்னாக்கா நீ என்ன செஞ்சிருப்ப, எல்லாத்தையும் வளைச்சிருப்போம், உங்கள்கிட்ட படபலம் இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொன்னார், போய் அந்த நதியில் 7 முழுகுன்னு சொன்னார், முழுகிட்டு போவோமே அதில் என்ன குறை இருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே, சரி இவன் சொல்கிறானேன்ட்டு போய் முழுகுனான். பாருங்கள், 6 முக்கினான், ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருந்தது குஷ்டரோகம். இவனுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். அப்பையும் அவனை பார்த்தான் அந்த வேலைக்காரன், இன்னும் ஒரு முறை தான் ஏன் முழுகேந்திரியா முக்கேந்திரியா அப்படின்னா, முக்கி ஏந்திரிச்சான் பாரு, குழந்த மாதிரி ஆகிட்டான், சுகம் ஆகிட்டான், நல்லா பிறந்த மேனி மாதிரி ஆகிடுச்சு, குஷரோகம் நல்லா ஆகிடுச்சு, இவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குமா இல்லையா. அப்போ பாருங்கள், இதில் என்ன கருத்து ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த அநேக ஜபாலயத்தில் எல்லோரும் இதை கேட்குறான், ஆனால் எல்லாருக்கும் விசுவாசம் வர்றதுக்கு பற்றி என்ன வந்தது, கோபம் வந்துச்சான். கோபம் வந்து என்ன, அதோட கோபம் வந்தால் கூட பரவாயில்ல, கோபம் வந்து என்ன செஞ்சான், ஏசுனாரே கொல்ல பார்த்தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது திருச்சபை. இன்றைக்கி சத்தியத்தை சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியாமல் பாஸ்டரே கை நிட்டுறது, வேறு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, வெட்டி பிரசங்கம் பண்ணிருக்கிறார், அதோடு நினச்சா பரவாயில்ல, பாஸ்டரை கவுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காரியமாக தான் இன்றைக்கி திருச்சபை மக்கள் இருக்கிறோம். அன்பா இல்லை, இன்றைக்கி பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எந்தபடி சொல்கிறாராம், அப்போ இதில் ஏதோ ஒரு சத்தியம் மறைந்து கிடக்கிறது, உனக்கும் எனக்கும் நீ நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சத்தியம் அப்படின்னாக்கா, இந்த 7 விதவியும் இந்த சிரியா நாட்டினுடைய தளபதி ஆகிய நாகமானுக்கிட்டையும் ஒரு சத்தியம் அடங்கியிருக்குது, அதை நீ நான் கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணுமா, அந்த ஏழை விதவை அந்த எலியாவினுடைய வார்த்தையை என்ன செஞ்சா, விசுவாசித்தான். என்ன செஞ்சா, நம்பினான். சரி, ஏதோ சுட்டுத்தான்னு சொல்கிறானே, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அடுத்தது அந்த கீழ்ப்படிதல் அவளுக்குள்ளே இருந்தது. ஊழியக்காரன் சொல்லிட்டான், நம்ம ஒரு அடம் முன்னாடி என்ன செய்வோம், சுட்டு எடுத்து வந்து அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே எதையுமே நினைக்கல, தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்கல, தான் அந்த மகனை பற்றி நினைக்கல. இவனுக்கு ஒரு சின்ன அடையை சுட்டு எடுத்து வந்து முதல் என்ன செய்வோம், கொடுப்போம்னு சொல்லி அந்த கீழ்ப்படிந்தார். அப்போ பாருங்கள், அதே தான் இந்த நாகமானுக்கிட்ட. ஒரு 8 வயசு சிறுமி, அவ இஸ்ரேல் தேசத்திலிருந்து நம்மளுக்கிட்ட வந்த வேலைக்காரியாச்ச, இவ சொல்கிறத நம்ம எதுக்கு கேட்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, கேட்காம இல்லை. சரி, அந்த பொண்ணு சொன்னதையும் அவன் ரெஸ்பான்சிபிள் கொடுத்து என்ன செஞ்சான், எலிசாகிட்ட வந்தான், இந்த தீர்க்கதரிசிகிட்ட வந்தான். அவரும் உள்ளே வந்து நம்மகிட்ட வெளியில் வந்தோ அல்லது நம்மளை உள்ளே கூட்டோ பேசாமல் அவர் முகத்தையே பார்க்காம யோர்தானில் போய் முழுன்னு சொல்லக்குள்ளே கோபந்தான் பட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள குணம் இருந்தது. என்ன இருந்தது, சரி அவர் சொல்கிறபடி நம்ம நம்பி நம்ம போய் முழுவோம். அந்த கீழ்ப்படிதல் அவனுக்குள்ளே இருந்தது. வேலைக்காரனாக சொல்கிறானே அப்படின்ற காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தான். அடுத்தது அங்கே ஒரு வேலைக்காரன் தேர்வட்டியாக இருந்தவன் என்ன செஞ்சான், ஐயா மலையை பேக சொல்ல, பெரிய பெரிய கடலை தாண்ட சொல்ல, யோர்தானில் தானே முழு சொன்னார், முழுட்டு போங்கய்யா அப்படின்னொன்னே, என்னடா நீ வேலைக்காரன் எனக்கு புத்தி சொல்கிறியா அப்படின்னு கூட கேட்கல, அதுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். அப்போ அந்த எலிசா சொன்ன வார்த்தைக்கு அவன் விசுவாசித்தான். சரி, 7 தடவை நான் முழுனா நிச்சயமாக நான் சுகமாவேன் அப்படின்ற விசுவாசமும், வேலைக்காரன் சொன்னால் கூட பரவாயில்ல நான் அதை கேட்டு செய்வேன்ற அந்த கீழ்ப்படிதலும் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி அன்பானவர்களே, இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை, இக்காலத்து சபை விசுவாசிகளாகிய நமக்கு அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் இருக்கிறதா? இன்றைக்கி அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு விசுவாசித்து அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அந்த கீழ்ப்படிதல் உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற யாருக்குள்ளேயும் இருந்ததுன்னா, அந்த விசுவாசம், ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், ஆண்டுடைய வார்த்தை மேலே இருக்கிற விசுவாசம் இருந்ததுன்னா, நிச்சயமாக அந்த சாரிபாத்து விதவை போல நீயும் பஞ்சகாலத்தில் அதிசயத்தை அற்புதத்தை பார்ப்ப. உன் வீட்லேயும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. இன்றைக்கி உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபட்டதுக்கு என்ன காரணம், ஆண்டுடைய வார்த்தையை நீனு விசுவாசிக்க தவறிவிட்ட, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறிவிட்ட, ஊழியக்காரங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய தவறிவிட்ட. அதனால தான் இன்றைக்கி பஞ்சமும் கடனும் கண்ணீரும் நீனு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற. இதை கேட்கிற அன்பு சகோதரிய சகோதரிய, இன்றைக்கு ஒப்புக்கொடு உன்னுடைய வாழ்க்கையை, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசி, ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார், இன்றைக்கு ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பார் என்று சொல்லி, என்னுடைய நோயை சுகமாக்குவார் என்று சொல்லி, எப்படியாக நாகமான் குஷ்டரோகியாக இருந்த போதிலும் அவன் எலிசா வார்த்தைக்கு அவன் என்ன செஞ்சான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தான். பாவலே, இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களாக இருக்கிற நாம, ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்த நாம, இன்றைக்கு ஆண்டுடைய சத்தியத்தையும் விசுவாசிக்கிறதில்ல, ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியதில்ல, ஊழியக்காரன் வார்த்தையும் விசுவாசிக்கிறதில்ல, ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியறதில்ல, இன்றைக்கி நம்ம மனம் போன போக்கில் போகிறதுனால்தான் இன்றைக்கி கண்ணீர், கவலை, பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய், வியாதி எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிறோம். ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ தவறி விடுகிறோம். அன்பானே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு ஒன்று ஒப்புக்கொடு, ஆண்டவரே நான் எந்தெந்த விதத்தில் என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படியாமல் போனேன், எந்தெந்த விதத்தில் உன் வார்த்தைக்கு நான் விசுவாசிக்காத போனேன், ஆண்டவரே நம் மன்னிங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுத்தா என்றால், நிச்சயமாகவும் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த பஞ்சம் நீங்கும், அந்த குஷரோகம் நீங்கும், ஆண்டவர் ஒன்றையும் பஞ்ச அளவில்லாமல் ஆசீர்வதித்து உன் பஞ்சத்தை நீக்குவார், உன் வியாதியை சுகமாக்குவார், உன் கடன் பாரத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுவார், உனக்கு அற்புதத்தை அது அதிசயத்தை என்ன செய்வார், அவர் செய்ய முடியும். உண்மையில் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி டிவியை பார்த்தேன், ஒரு கடங்காரன், ஒரு குடும்பமா, அவங்க அம்மா, அவன் மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, அவன் எல்லாம் செத்து போனானான், கடன் பிரச்சனை தாங்காத, அவ்வளோ ஜென்டிலாக வாழ்ந்தான். இன்றைக்கி வரும்பொழுது இன்றைக்கி ஒரு இடத்துல நாங்கள் சந்தித்தோம், ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து பக்கத்தில் உட்கார்ந்தான், லலிதா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மாலதின்னு ஒரு பேர் பேர், அவங்க வந்து அழுகுறாங்க, அப்படியே நான் கடனில் இருக்கிறேன், எத்தனையோ கோடி கடன், 3 கோடியை நாங்கள் ஒவ்வொரு வீட்டாக விற்று கடனை கொடுத்தோம், இன்னமும் கொடுக்க முடியல, இன்னமும் எங்களால் சரியாக முடியல, நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்தாக்கா, இயேசுக்கிட்ட வந்தாக்கா எங்கள் பிரச்சனை தீருமானு கேட்குறாங்க. கண்ணீரோடு கேட்டாங்க அவங்கள, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சர்ச்சுக்கு வாங்கன்னு. அன்பால் இன்றைக்கி எப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, அந்த எலியா காலத்தில் அந்த விதவை, எத்தனையோ விதவை இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த விதவிக்கு மட்டும் என்ன செஞ்சுது, ஆண்டுடைய இறக்கம் கிடைச்சிது. எத்தனையோ குஷரோகம் அன்றைக்கி வாழ்ந்திருப்பான் எலிசா காலத்தில், ஆனால் சாரி பார்த்து இவனுக்கு மட்டும், அந்த நாகமானுக்கு மட்டும் என்ன செஞ்சுது, சுகம் கிடைச்சிது. அப்போ என்ன காரணம், அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் வெற்றியை பார்த்தாங்க. இன்றைக்கி நீ சபையில் எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கலாம் எத்தனையோ பேர், ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் என்னது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரே இது நாள் வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், விசுவாசிக்காமல், கீழ்ப்படியாமல் போனது மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை மன்னித்து நம்மளை ஆசீர்வாதத்தினால் கட்டளையிடுவாராக. அன்பின் தகப்பனே, இந்த சத்தியத்தின்படியே நான் சொன்னேன்னு சொல்லி இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. அந்த சாரி பார்த்து விதவை கீழ்ப்படிந்தால் விசுவாசித்தால் வெற்றியை பார்த்தால், அந்த நாகமான் கீழ்ப்படிந்தான் விசுவாசித்தான் வெற்றியை பார்த்தான். இன்னைக்கு நானும் நாங்களும் அப்படிப்பட்டதாக இந்த விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் நாங்கள் சிறந்து விளங்க உதவி செய்யும். இதே செய்ய போகிறீங்க, நன்றி. நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்குற கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறோம், வியாதியோடு வந்திருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய கீழ்ப்படியாமை தான் என்பதை இன்றைக்கு என்னோடு பேசினீர், எங்களை சுட்டி காட்டினீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படியாக இன்றைக்கு நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை விசுவாசித்து வெற்றியை பார்க்க என்னை எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போகிறீங்க, நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக் கொண்டிருக்கிறது.

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க.

ஆண்டவரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எஸ், அவருடைய தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள் உண்டாகிறது. இப்பொழுதே அற்புதங்கள் நடப்ப

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றுபர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு. உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவடி முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு.

யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே.

சமீபத்துல சந்திராயன் 3 ஸ்ரீஹரிகோட்டாவில உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல இருந்து ஏவுகணை Mark 3 ராக்கெட்ல வெற்றிகரமா ஏவப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியர்களாய நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம். 2019 Chandrayaan-2 ஏவப்பட்டப்போ அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. சந்திரனோட மேற்பரப்புல தரையிறங்குவதற்கான 2வது முயற்சி தான் இது. சரி, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, Chandrayaan-2 அனுப்ப முயற்சி செஞ்சப்போ வெற்றி அடிப்படையிலான வடிவமைப்ப அமைச்சாங்க, அதாவது சக்சஸ் பேஸ்டு டிசைன். ஆனா இப்போ Chandrayaan-3 அனுப்பும்போது அதுக்கு பதிலா தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்ப இஸ்ரோ ஏத்துக்கிட்டுச்சு, அதாவது ஃபெயிலியர் பேஸ்டு டிசைன். இந்த தடவை தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி பாதுகாப்புகளை செயல்படுத்தலாம், எப்படி வெற்றிகரமா தரையிறங்கலாம் அப்படிங்கறத மட்டுமே சிந்திச்சு செயல்பட்டாங்க. தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்பை ஏத்துக்கொள்றது இஸ்ரோவின் பணி உணர்வை வெளிப்படுத்துது. ஆமாங்க, முன்னேறணும்னா பணிவு வேணும். நாம தாழ்மையோட இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தவறுகள்ல இருந்து நாம அனுபவத்தை கற்றுக்கொள்றோம். அது நமக்கு அறிவை தருது. நம்முடைய வரம்புகளை ஒத்துக்கிட்டு தோல்விகளும் பலவீனங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்னு உணர்ந்து விடாமுயற்சியோட நாம செயல்படணும். எல்லாத்துக்கும் மேல கடவுளின் வழிகாட்டுதல் மேல நம்பிக்கை வைக்கணும். வாழ்க்கையில பின்னடைவுகளை சந்திச்சாலும் கடவுள் பயத்தோட அவர் மேல நம்பிக்கை வச்சு தாழ்மையோட தொடர்ந்து முன்னேற்ற பாதையில நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: திருச்சபையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, சபைக்கு உதவும் சங்கம், சப்ளிமெண்ட் டு த சர்ச். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 13:5 44-49 அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனை ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். 44-49 அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. இன்றைய மனப்பாட வசனம் 1 Corinthians 3:7. நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. Neither he who plants is anything, nor he who waters, but God who gives the harvest. இவ்வுலகில் திருச்சபைகளும் திருப்பணி சங்கங்களும் இறைப்பணியை செய்து வருகின்றன. சபைகளுக்கு திருமறையில் அங்கீகாரம் உண்டு என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் ஊழிய சங்கங்களை வேதம் அங்கீகரிக்கிறதா என்ற கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது. இரு தரத்தாரும் அவ்வப்போது உட்கார்ந்து பேசி வருவதால் ஒருவரையொருவர் கூடுதலாக புரிந்து கொள்ள வகை ஏற்பட்டாலும் இழுபறி இல்லாமல் இல்லை. There is always a tension between church leaders and para-church organizational leaders. மிஷினரி இயக்கங்களுக்கான நாற்றங்கால் நாம் வாசித்த அப்போஸ்தலர் 13 உண்டு என்பது எனது கருத்து. தூயாவியானவர் பவுலையும் பர்ணபாவையும் உள்ளூர் சபை ஒன்றிலிருந்து வெளியே இன்னும் பரந்த ஊழியத்திற்காக அழைத்தார். தங்களது முதல் மிஷினரி பயணம் முடிந்ததும் தங்களை அனுப்பி வைத்த சபைக்கு திரும்பி வந்து கடவுளின் செயல்களை அவர்கள் அறிக்கையிட்டனர். 14:26-27 அதை வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு பின் பவுலோ அவனது உடனாளிகளோ எந்த ஒரு உள்ளூர் சபை கட்டுப்பாட்டிற்குள்ளும் இயங்கியதாக தெரியவில்லை. அவர்களின் ஊழிய பாணி ஒரு மிஷினரி இயக்க பாணியாக மாறியது. ஊழிய சங்கங்கள் பொதுவாக உள்ளூர் பணிக்கு மிஞ்சி வெளியுலக பணியில் ஈடுபடுபவை. They are translocal. Parachurch organizational ministries are essentially translocal in nature. திருச்சபை என்றவுடன் நாம் உள்ளூர் சபையை மட்டும் நினைத்து விடக்கூடாது. கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிற உலகளாவிய சபையை புரிந்து கொண்டால்தான், அதாவது த யூனிவர்சல் சர்ச், கடவுளின் அரசில் ஊழிய சங்கங்களின் இடம் நமக்கு தெளிவாகும். பல வகையான வரங்கள் மட்டுமல்ல, பலவிதமான ஊழியங்களும் உண்டு. ஆனால் இவற்றையெல்லாம் இயக்கும் கடவுள் ஒருவர்தான். ஒரு வசன பகுதி வாசிக்கிறேன், 1 கொரிந்தியர் 12:4-6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. வரங்களில் என்று சொல்லிவிட்டு ஊழியங்களில் என்று அல்ல, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. நீ எனக்கு வேண்டியது இல்லை என்று யாரும் யாரிடமும் சொல்ல முடியாது. அதே அத்தியாயத்தின் 21 பாருங்கள். திருச்சபையினர் படிக்க பைபிள் வேண்டுமானால் அதற்கு வேதாகம சங்கங்கள் தேவை. சபை மக்களை பயிற்றுவிக்க இறையியல் கல்லூரிகள் தேவை. அதுபோல உள்ளூர் சபைகளின் மூலம் சந்திக்கப்படாத தொலைவிட மக்களை சந்திக்க மிஷினரி நிறுவனங்கள் தேவை. கடவுள் தமது ஞானத்தின்படி இந்த நிறுவனங்களை, இந்த பாராசர்ச் ஆர்கனைசேஷன்ஸை எழுப்பி இவ்வுலகில் தமது திட்டத்தை நிறைவேற்ற பயன்படுத்துகிறார். பல்வேறு சபைகளில் உள்ள வரங்களை பொதுவான நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைக்கவும், சபைகளுக்கிடையே ஒருமனதை உண்டாக்கவும் சங்கங்கள் ஒரு பாலம் போல், ஒரு பொதுவான மேடையாக உதவுகின்றன. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு முக்கியமான சம்பவம், கூடாரத்திற்குள்ளே நம்மோடு ஒருவன் இல்லை என்ற ஒரே காரணத்தினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்வதை தடுக்க வேண்டாம் என்ற மோசையை போல் பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? 8:11-21. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பெயர் எல்தாத், மற்றவன் பெயர் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா மறுமொழியாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இவ்வித பரந்த மனப்பான்மை கொண்டால்தான் கர்த்தருடைய மாபெரும் பணி நம்முடைய தலைமுறையிலே நிச்சயமாக முடிக்கப்படும். நெய்யூரை சேர்ந்த வேதமாணிக்கம் ஐயா அவர்கள் அருமையான ஒரு பாடலை கீர்த்தனைக்கு தந்திருக்கிறார்கள். அதை நான் வாசிக்கிறேன். காடுதனிலே அலைந்தே, கிறிஸ்தேசு கர்த்தன் சேவையிலே அமர்ந்தே, நாடு நகர் கிராமம் தேடி நாம் பெற்றடைந்த நல்ல ஈவு வரங்கள் எல்லாரும் கண்டடைய ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே, சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை. நைதர் ஹீ ஹூ பிளான்ஸ் இஸ் எனி திங் நார் ஹீ ஹூ வாட்டர்ஸ் பட் காட் ஹூ கிவ்ஸ் த ஹார்வெஸ்ட். மகாபரிய தேவனே, திருச்சபையை உருவாக்கினவரே, திருச்சபையின் ஆண்டவரே, திருச்சபையின் மூல கர்த்தாவே, காரணரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். திருச்சபைக்கு உதவியாயிருக்கும்படி, திருச்சபைக்கு உறுதுணையாயிருக்கும்படி நீர் கர்த்தாவே ஊழிய சங்கங்களையும் நீர் எழுப்பியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக இந்தியாவிலே கடந்த 30-40 ஆண்டுகளிலே எழும்பி இருக்கிற ஏராள மிஷினரி இயக்கங்கள், நற்செய்தி அறிவிப்பு பணி முயற்சிகள், பல நிறுவனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலே அதிகமாய் கவனம் செலுத்தி அதில் மற்றவர்களை விட காரியங்களை மேம்பட்டு மேன்மையாக செய்வதற்கு நீர் அவர்களுக்கு கூடுதல் கிருபைகளையும் கூடுதல் அருள்வரங்களையும் நீர் தந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். யாவருக்கும் மற்றவர்கள் தேவை. ஒருவர் இல்லாமல் ஒருவர் இல்லை. நாங்கள் யாருமே எங்களில் தானே நிறைவுள்ளவர்கள் அல்ல, எங்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேவை. கர்த்தாவே, இந்த பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். யோசுவாவை போல தடுத்து நிறுத்தும் என்று சொல்லாதபடி, மோசேயை போல அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லட்டும் என்று ஊக்குவிக்கிற ஆவியை தாரும். மோசே போன்ற தலைவர்களை கர்த்தாவே எங்கள் திருச்சபைகளுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். யார் குத்தினால் என்ன, நெல் அரிசியானால் போதும் என்பதே எங்களுடைய பாணியா இருக்கட்டும். நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனால் ஊழியங்கள் ஒன்றுக்கொன்று போட்டியிடாமல் எல்லாரும் சேர்ந்தே எக்காலம் ஊத நீர் உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
2: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்து.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107:29-30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவற்றிலெல்லாம் கரை சேர முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவற்றில் சந்தோஷம் சமாதானம் கிருபையினால் கரை சேர்க்கும்படிக்கு இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:1 வசனத்தில் தேவ கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கின்றோம். பலவிதமான அவர் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியாக இந்த நாளிலும் கூட நீங்கள் நாடுகின்ற துறைமுகத்திற்கு, அதாவது கரை சேர முடியாத சூழ்நிலையில், தேவ தயவு வெளிப்பட்டு நாடின துறைமுகத்தை அடைய செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலையில், பிரச்சனைகளில், விரோதமாக எழும்பின போராட்டங்களில், நிர்மூலமாக்கின பிரச்சனைகளில் எல்லாம் கொந்தளிப்பை அடக்கி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அமைதலையும் சமாதானத்தையும் இன்றைக்கு தம் கிருபையினால் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். சங்கீதம் 107:4 வசனத்தில் தாவரைக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் அலைந்தார்கள் என்று உள்ளது. 5 வசனத்தில் அலைந்து திரிந்ததினால் பசியும் தாகமும் ஆத்துமா தொய்ந்தும் போனதுமாய் காணப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். சங்கீதம் 107:23 வசனத்தில் கப்பல் ஏறி சமுத்திர மார்க்கமாய் அலைந்தார்கள் என்றும், 26 வசனத்தில் ஆகாயத்தில் ஏறி அலைந்தார்கள், ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்தது என்று உள்ளது. இப்படியாக பலவிதமாய் தாங்கள் நாடும் துறைமுகத்தை தேடுகிறார்கள். சங்கீதம் 107:5 வசனத்தில் பலன் தொய்ந்து போயிற்று, 26 வசனத்தில் ஆத்துமா கரைந்து போகிறது, 27 வசனத்தில் அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது என்பதை வாசிக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதி, சந்தோஷம், சமாதானம், பொருளாதாரம் போன்ற எண்ணற்ற காரியங்களுக்கு முடிவு கிடைக்காமல் அலைந்து மன கிளேசத்துடன் ஞானம் மூழ்கிய நிலையிலும் ஆத்துமா கரைந்து போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் புரியாமல் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. கிருபையாகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். இறையாதே, அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்களை, தடையாயிருக்கிற காரியங்களை அதட்டுகிறார், அமைதலை தருகிறார். அவர் மூலமாய் வெளிப்பட்ட தேவ கிருபை உங்களை நாடின துறைமுகத்தில் நிச்சயமாய் சேர்க்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருகிறார். அவற்றை சமாதானத்திற்கு ஏதுவாகவும் செய்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் FM இணையதள வானொலி

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. பாவத்தில் சிக்கொண்டு தேவ மகிமையற்று தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் நித்தியத்தோடு எவ்வித தொடர்பில்லாமல் வாழ்ந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்து நித்தியத்துக்கு கொண்டு செல்லும்படியாக தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் எப்படி வந்தார் என்று இங்கே நாம் படித்தோம். அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்பதையும் இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? பிதாவுக்கு சமமாக இருந்தார். பிதாவுக்கு குறைந்தல்ல, பிதாவுக்கு சமமாய் ஒரே தன்மை. பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அப்படியே காணப்பட்டார். பிதாவை யாரும் கண்டதில்லை. பிதா எப்படி இருக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் குமாரனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டுமே முடியும். காரணம், அவர் ஒருவரே பிதாவுக்கு சமமானவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னை மீட்க மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வர வேண்டுமானால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தம்மை வெறுமையாக்கினாராம். தம்மை தாமே வெறுமையாக்கினாராம். பிதா அவரை வெறுமையாக்கவில்லை, வேற யாரும் அவரை வெறுமையாக்கவில்லை. வேற யாருக்கும் அவரை வெறுமையாக்க முடியாது. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாகவும் உடைய கர்த்தர் இந்த சிறியவனை மீட்கும்படிக்கு என்னை போல தம்மை மாற்றிக்கொண்டார். அப்படி என்றால் எவ்வளோ பெரிய தேவன் தம்மை தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, ஆமென், இதுக்கு மேல தாழ்த்த முடியாது என்று சொல்லுகிற வண்ணம் எல்லாவற்றையும் விட்டு, சிங்காசனத்தை விட்டு, தூதர்களுடைய எல்லா சூழ்ந்திருக்கிற அந்த மேன்மையான அனுபவங்கள் எல்லாவற்றையும் விட்டு தம்மை எவ்வளவு வெறுமையாக்க முடியுமோ அவ்வளவு வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தார். எதற்காக தெரியுமா? ஆமே, நானும் நீங்களும் கிருபை மேல கிருபை பெற்று மகிமை மேல மகிமை அடைந்து அவரோடு கூட அவரை போல அவர் சமூகத்தில் நித்திய நாளாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்னா நம் மேலே வச்ச அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆண்டவருக்காக அவரோடு இருக்கும்படியாக ஏன் நம்மால் இன்னும் சில காரியங்களை விட முடியவில்லை? நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தானே ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். அவரோடு இருக்கும்படியாக ஏன் நம்மால் சில காரியங்களை விட முடியவில்லை? தேவனோடு நெருங்குவதற்கு எது தடையா இருக்கிறதோ அதை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுவோமானால் நான் உண்மையிலேயே ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆமே, நம்மோடு இருக்க வந்தார் அல்லவா, தம்மை வெறுமையாக்கி வந்தாரா? வேதம் சொல்லுகிறது அவர் 10,000களில் சிறந்தவர், ஆனால் வெறுமையாக்கி வந்தபோது அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவருக்கு விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. 10,000களில் சிறந்தவர் தம்மை எவ்வளவு வெறுமையாக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய பிறப்பு கூட அரண்மனையில் அல்ல, சாதாரண ஒரு மாட்டுத் தொழுவத்தில். எல்லாரும் அவர்கிட்ட வரலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன். அரண்மனையில் இயேசு பிறந்திருந்தா சாஸ்திரிகளுக்கு மாத்திரமே பார்க்க அனுமதி கிடைத்திருக்கும். அழுக்கு வஸ்திரம் தரித்த மேய்ப்பர்களை உள்ளேயே விட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சாதாரணமாய் மாட்டுத் தொழுவத்தில் துணியிலே சுற்றி முன்னணியில கிடத்தி இருக்கிறார்கள். இப்ப யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எவ்வளவு வெறுமையாக்கி இருக்கிறார் பார்த்தீங்களா? நமக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்து அன்பை நிரூபித்து விட்டார். இயேசுக்காக எதை விட போறோம்? கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து கேட்கிறார், அழைக்க வந்திருக்கிறார்,
ஆமென். வேத வாக்கியங்கள் நிறைவேற்ற வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நல்ல தகப்பனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில் வந்த உங்கள் கிருபை எவ்வளவு பெரியது அப்பா. உம்மோடு நெருங்க, உம்மோடு இருக்க தடையாக இருக்கிறவைகளை நாங்களும் விட்டு வெறுத்து தள்ளி உம் மண்டை சேர கிருபை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. 1863 ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பின அடிமைகளை விடுதலை செய்து லட்சக்கணக்கானவர்களுக்கு அவர்களின் முதலாளிகளிடமிருந்து விடுதலை வாங்கி தந்தார். சரியாக 100 ஆண்டுகள் கழித்து 1963 ஒரு பேப்டிஸ்ட் போதகர் ஆப்ரஹாம் லிங்கனின் நினைவு சின்னத்தின் படிக்கட்டுகளில் நின்று கொண்டு தனக்கு முன்பாக கூடியிருந்த 2 லட்சம் ஜனங்களுக்கும் அதிகமானவர்களுக்கு சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். அவர் சற்று நேரம் தான் பேப்பரில் ஆயத்தம் செய்து கொண்டு வந்திருந்த குறிப்புகளை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். பின்பு குறிப்புகள் அடங்கிய அந்த பேப்பரை தூர வைத்துவிட்டு தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். ஐ ஹாவ் அ ட்ரீம் என்ற தலைப்பில் அவர் அன்று ஆற்றிய உரைதான் 20ஆம் நூற்றாண்டிலேயே அமெரிக்காவின் மிகச்சிறந்த சொற்பொழிவாக கருதப்படுகிறது. அந்த உரையை ஆற்றியவர் வேறு யாருமல்ல, கருப்பின நீக்ரோக்களின் சம உரிமைக்காக பாடுபட்ட போதகர் மார்ட்டின் லூதர் கிங் தான் அவர். கருப்பின மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து 100 ஆண்டுகளாகியும் அவர்கள் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் இருந்தது. இதனால் மனம் நொந்து போன மார்ட்டின் லூதர் கிங், ஒரு நாள் வரும், அன்று இந்த தேசத்தில் அடிமைகளாயிருந்தவர்களின் பிள்ளைகளும் அவர்களை அடிமை கொண்டவர்களின் பிள்ளைகளும் ஒன்றாக ஒரே மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் வரும், அன்று இனவெறி தலைவிரித்தாடும் அலபாமா மாகாணத்தில் கருப்பின சிறுவனும் சிறுமியும் வெள்ளைக்கார சிறுவன் சிறுமியோடு கைகோர்த்து விளையாடுவார்கள். ஒரு நாள் வரும், அன்று பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும் என்று பிரசங்கித்தார். இதுதான் மார்ட்டின் லூதர் கிங்கின் கனவு, அவருடைய ஆசை. அவருடைய மூச்சும் பேச்சும் கருப்பின மக்களின் சம உரிமையாகவே இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் இதே போல சமூக அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கலாம். பல சூழ்நிலைகளில் நீங்களும் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருப்பதைப் போல உணர்ந்திருக்கலாம். உங்கள் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் நிச்சயம் முடிவு உண்டு. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் என் கடன் பாரங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கனவு காண்கிறீர்கள் அல்லவா? தேவன் நிச்சயமாகவே ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்வில் காணப்படும் சகல பள்ளங்களையும் தேவன் நிரப்புவார். உங்கள் பாதையில் காணப்படும் கோணல்களும் கரடு முரடானவைகளும் நேராகும். தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்யும்படி அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்குவார். மாம்சமான யாவும் அதை ஏகமாய்க் காணும். ஆம், நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:23 மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us read again Proverbs chapter 4 verse 23.
1: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
2: Keep your heart with all diligence, for out of it spring the issues of life.
1: எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
2: Keep your heart with all diligence, for out of it spring the issues of life.
1: Amplified Bible என்கிற ஆங்கில வேதாகமத்தில் இந்த வார்த்தை சற்று வித்தியாசமாக ஆழமாக இருக்கிறது.
2: In Amplified Bible version, this word is real different and it has a more depth in it.
1: அதாவது உன்னுடைய இருதயத்தை கவனமாக பார்த்துக்கொள், அப்பொழுதுதான் உன்னுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும்.
2: வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட் வித் ஆல் டிலிஜென்ஸ், ஃபார் ஃப்ரம் இட் ஃப்ளோ தி ஸ்பிரிங்ஸ் ஆஃப் லைஃப்.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஊற்று அப்படின்னு சொன்னா அது வந்து சில காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறது.
2: When you say springs, they teach or they say certain things to us.
1: ஊற்று என்பது தண்ணீரிலேயே மிக சிறந்த தண்ணீரை கொடுக்கக்கூடியது.
2: Springs are those which gives the finest water among waters.
1: ஊற்று என்றாலே அது நன்றாக ஃப்ரெஷ் ஆக புதிய தண்ணீரை எடுத்து கொடுக்கக்கூடியது.
2: Springs are those which gives us fresh water.
1: அந்த தண்ணீரை இதுவரைக்கும் யாரும் தொட்டதில்லை, அதை யாரும் பயன்படுத்தினதில்லை. அவ்விதமாக வெளிவந்து பூமியினுடைய சுத்தமான தண்ணீராக வருகிறது தான் ஊற்று.
2: Springs are those which gives fresh water which no one has touched it or used it so far.
1: இந்த ஊற்று என்பது பாய்ந்து வருகிறது.
2: Springs are flowing waters.
1: அதாவது அது ஒரு இடமா இராதபடி பாய்ந்து சென்று அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறது.
2: It don't remain stagnant in one place but rather it flows down and quenches the thirst of many.
1: இந்த ஊற்றை ஜீவ ஊற்றாக காண்பித்து, அதாவது வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக அல்லது ஜீவன் நிறைந்ததாக ஒரு ஊற்றாக எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வரும், அவனுடைய இருதயத்திலிருந்து எப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர், ஃபைன் வாட்டர், ஃப்ளோயிங் வாட்டர் அவன் வாழ்க்கையிலிருந்து எப்போ வெளியே வரும்னு கேட்டால், அவனுடைய இருதயத்தை அவன் நன்றாக காத்துக்கொள்ளும் பொழுது.
2: So when will this springs of life which has fine water, fresh water and flow water comes out of the life of a man? Only when he guards his heart.
1: இருதயத்தை நாம் எப்படி பத்திரமாய் வைத்துக் கொள்ளுகிறோமோ, கவனமாய் பார்த்துக் கொள்ளுகிறோமோ, அதற்கும் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்திற்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு.
2: The way we keep and guard our heart with all diligence, it is more or less connected with the standard of our life.
1: நம்முடைய வாழ்க்கையின் தரம் எப்படி இருக்குன்னா, இருதயத்தை எப்படி நான் காத்துக்கிட்டு இருக்கேன், எப்படி கவனமா இருக்கிறேன்.
2: The standard and the quality of our life is based upon the way we guard and keep our heart.
1: நான் நினைக்கிறேன் நம்முடைய இருதயத்தை காக்கிறதுல ஒரு வழி, அதிலிருந்து ஜீவ ஊற்று வரப்பண்ணும்படி நாம எச்சரிக்கையாய் காத்துக்கொள்றதுக்கு ஒரு வழி என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் இன்னொரு வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. அது நீதிமொழிகள் 13:14 இருக்கு.
2: So as he was thinking about the way to have the springs of life in our life, the Lord reminded me another verse, Proverbs chapter 13 and verse 14.
1: ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்.
2: The law of the wise is a fountain of life to turn one away from the snares of death.
1: இந்த ஜீவ ஊற்றை பற்றி இந்த வசனம் நமக்கு பேசுது.
2: So here it speaks about fountain of life.
1: ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்றாக இருக்கிறதா.
2: The law of the wise is a fountain of life.
1: நல்லா கவனிங்க.
2: Listen carefully.
1: நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து ஜீவ ஊற்று வரணும் அப்படின்னா, இந்த ஜீவ ஊற்றை புறப்பட பண்ணுகிற போதகம் வந்து ஞானவான்களுடைய போதகமா இருக்கணும்.
2: So if you ought to guard your heart which brings out springs of life in your life, then it which actually initiates the fountain of life in your life is the teaching of the wise.
1: இந்த ஞானவான்களுடைய போதகம் இல்லாவிட்டால் இந்த ஜீவ ஊற்று நம்முடைய இருதயங்களை விட்டு புறப்படாது.
2: If there is no teaching of the wise in your life, then this fountain of life will not proceed out of your heart.
1: பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்குமே போதகர்கள் தேவை.
2: See, all of us need teachers. us.
1: நாம வந்து யாருமே செல்ஃப் லேர்ன்ட் நானா கற்று நானா தேறி நானா முன்னேறிட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே அந்த தகுதி கிடையாது.
2: No one has the quality or right to say that you learnt on yourself or self learning.
1: அதாவது நீங்க குழந்தையா இருந்து நீங்களா பாஷையை கத்துக்கிட்டு நீங்களா அறிவை கத்துக்கிட்டு நீங்களா எல்லாம் தேறிட்டு நானே உருவாயிட்டேன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது.
2: There is no one who can say that you learnt on yourself, you learnt languages, you learnt education, you learnt everything and grew up as on your own.
1: ஆண்டவர் நம்முடைய பெற்றோரை கொடுத்திருப்பது அவர்கள் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னு கூட நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அங்க ஆரம்பத்துல.
2: The Lord has given us a parents who also teaches how to eat in the initial stages.
1: நாம வந்து என்ன பேசணும் என்ன பாஷையை பேசணும்ன்றதே சொல்லி கொடுத்தது நம்முடைய பெற்றோர் தான்.
2: And it is our parents who taught us how to speak, what language to speak.
1: பின்பு இந்த கற்றுக்கொண்ட பாஷையில அறிவை எப்படி சம்பாதிப்பதுன்னு ஆண்டவர் கிருபையினால வழியில நம்ம சந்தித்த நம்முடைய ஆசிரியர்கள் அல்லது நம்ம சந்தித்த மனிதர்கள் நமக்கு எத்தனையோ இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால தான் நம்ம போதகம் பெறுறோம்.
2: And also just because the people, the teachers and other people who we met on the way with the knowledge, with the language that we

0: of the Lord.
1: அந்த கத் நாம சேகரிக்க போதகர்கள் வந்து ஞானமுள்ளவர்களாய் அவங்க நல்லவர்களாய் இருப்பாங்களானா நிச்சயமாகவே அந்த போதகத்தினாலே நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வெளியே வரும்னா ஜீவ நீரூற்று புறப்படும்.
0: So if the teachers whom we gain they are wise enough then surely the fountain of life will spring out of our heart.
1: ஆகவேதான் பவுல் வந்து சொல்லும் பொழுது நாம் எப்படிப்பட்ட போதகர்களை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லும்போது தன் கீழே வளர்ந்த தீமோத்தேயுவை குறித்து அவர் எச்சரிப்பாக பேசுவார்.
0: So that is why when Paul says about the teachers whom you are supposed to choose, he says with a warning to Timothy.
1: ஏன் தெரியுமா? இவ்விதமான நேர்மையான நீதியான போதகர்களை இக்காலத்திலே கண்டுபிடிப்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அது ரொம்ப அரிதாக மாறிக்கொண்டிருக்கிறது.
0: It's become to identify and find such kind of noble and honest teachers or it's really a rare thing today and it's not a very easy thing.
1: நீங்கள் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 15 வசனம் பாருங்க.
0: If you read 2 Timothy 2:15,
1: நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.
0: Be diligent to present yourself approved to God, a worker who does not need to be ashamed, rightly dividing the word of truth.
1: ஆம், எவ்வளவு பெரிய எத்தனை காரியங்கள் குணாதிசயங்களை ஒரு போதகனுக்கு சொல்றார் பாருங்க.
0: See, he says so many characteristics to a pastor or a teacher.
1: நாம வந்து போதகன்றது படிச்சிட்டாங்க போதிக்கிறாங்கன்றது கிடையாது.
0: It's not a teacher who have learnt it and who touch, just preach or teach. அவர்
1: சொல்றாரு நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும்.
0: You should be a worker who is not ashamed.
1: நீ நிதானமா போதிக்கிறவனா இருக்கணும்.
0: And you should be a person who is diligent.
1: தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும்.
0: And you should be right before the Lord.
1: அப்போ இவ்விதமாக உத்தமமாக வெட்கப்படாதவர்களாக நிதானமாய் பகுத்து போதிக்கிற போதகர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம்.
0: So it is necessary that we should have teachers in our life who are approved of by God and who are not ashamed and who rightly divide the word of truth.
1: இப்படிப்பட்ட போதகர்கள் நமக்கு இருந்தா நம்ம எல்லாம் ரொம்ப பாக்கியசாலிகள்.
0: If we have such kind of teachers in our life we are really blessed and privileged.
1: இப்படிப்பட்ட ஞானமுள்ள நீதி உள்ள போதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றத இதே வசனத்துல ஒரு வசனம் முன்னால ஒரு வசனம் பின்னால வாசித்தீங்கன்னா உண்மையான போதகர்கள் எதை செய்ய மாட்டாங்கன்றத அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார்.
0: And if you read one verse before and the one verse after this verse you can see what are the things that the true teachers will not do.
1: நீங்க 14 வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:14.
0: 2 Timothy 2:14.
1: அவங்க யார் என்றா இந்த நிதானமாய் நன்றாய் போதிக்கிறவங்க யார் என்றா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதவர்கள்.
0: So they are those who don't strive about words to know profit to the ruin of the hearers.
1: பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டாங்க.
0: They will not strive about unprofitable words.
1: இரண்டாவது கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான அல்லது வாழ்க்கை அழித்து போடுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசாதவங்க.
0: And they will not ruin the lives of the hearers.
1: அதுக்கு பதிலா அவங்க ஜீவனை கொடுக்கிறவர்களா இருப்பாங்க.
0: Rather they will give life to them.
1: அது மாத்திரம்ல 16 வசனம் பாருங்க.
0: Verse 16.
1: சீர்கேடான வீண் பேச்சை பேசாம இருப்பாங்க.
0: And they will shun profane and idle babbling.
1: அவபக்தி உள்ளவர்களாய் தங்கள் கேட்கிறவர்களை மாற்றாதிருப்பாங்க.
0: And they will not increase to more ungodliness.
1: அவர்கள் வந்து அவபக்தியை உண்டாக்க மாட்டாங்க.
0: They do not increase ungodliness.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: இதெல்லாம் ஒரு போதகன்ட்ட இருக்கணும்.
0: So a teacher should have all these characteristics.
1: ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
0: It is really surprising.
1: இப்படிப்பட்ட போதகர்களுடைய போதகம் ஜீவ ஊற்றா நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்பும்.
0: So such kind of teaching of the teachers will rise up as fountains of life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் படிப்படியா சொல்ற காரியங்களை பாருங்களேன்.
0: When apostle Paul writes to Timothy he says things step by step.
1: முதலாவது ஒரு நல்ல போதகனாக அவன் வளர்வதற்கு ஆரம்பம் எங்கன்னு கேட்டீங்கன்னா 2 Timothy 3:14-15.
0: In order to become a good teacher, where is the beginning? You can read in 2 Timothy 3:14-15.
1: அவர் சொல்லுகிறார் நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும்.
0: But you must continue in the things which you have learned and been assured of, knowing from whom you have learned them, and that from childhood you have known the holy scriptures, which are able to make you wise for salvation through faith which is in Christ Jesus.
1: முதலாவது நீங்க ஒன்ன விளங்கணும், இந்த டீச்சிங் ஒரு நல்ல டீச்சரா மாறணும்னா அவங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா சிறு வயது முதல் அவங்க போதிக்கப்படுறாங்க.
0: So if a person ought to become a good teacher, they are taught right from their childhood.
1: எங்க இருந்து ஆரம்பிக்கப்படுறாங்க? தங்கள் பெற்றோர் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க.
0: They started right from their parents.
1: சில பேருக்கு ஒருவேளை மாம்ச

0: பிரகாரமான போதகர்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய போதகர்கள் கீழே உட்கார்ந்து கற்று தேறுகிறவர்கள் நல்ல டீச்சர்ஸாக மாறுவாங்க.
1: Some people may not have biological parents, but they have spiritual fathers who get trained under them.
0: இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு அனுபவம் கிடையாது.
1: Many people don't have this experience.
0: நிறைய பேர் self-taught, அவங்களே அவங்களுக்கு போதகம் பண்ணிக்கிறது.
1: Many people are self-taught, who teach themselves.
0: இது எப்படி இருக்குன்னா, நாமே question paper எடுத்து நாமே answer எழுதி நாமே correct பண்ணா எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க.
1: So it's like you prepare your own question paper, you write the answers, you correct your own papers.
0: அது சரிபடாதுல.
1: That will not be right.
0: அது நல்ல நீங்களே உங்களை grade பண்ணிக்க முடியாது.
1: You cannot grade yourself.
0: நாம கற்றுக்கொள்றது தனிப்பட்ட விதமா படிக்கிற தப்பு இல்ல.
1: So learning ourselves is not wrong.
0: ஆனா எந்த இடத்துல தவறு செய்கிறோம் நமக்கு சுட்டி காட்டுறது நிச்சயமா ஒரு செகண்ட் பர்சன் நமக்கு தேவை.
1: But we need a second person who can pinpoint our points and flaws.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: தேவனுக்கு தான் யாரும் போதிக்க முடியாது.
1: Only people cannot teach God.
0: Who can teach God? தேவனுக்கு யாரும் போதகம் பண்ண முடியாது.
1: Who can teach God?
0: But மனுஷனா இருக்கிற வரைக்கும் நமக்கு போதகம் தேவை.
1: But unless you are a man, you need teaching.
0: அப்போ முதலாவது பெற்றோர் கற்றுக் கொடுக்கறாங்க.
1: First they are taught by the parents.
0: அடுத்து தீமோத்தேயுக்கு யார் ஒரு வாத்தியாரா வராருனா அப்போஸ்தலனாக பவுல் மாறுறாரு.
1: And next Paul becomes a teacher to Timothy.
0: அதுக்கப்புறமா தீமோத்தி தானே படிக்கிறாரு.
1: And next Timothy self learns.
0: அதைதான் நீங்கள் 1 Timothy 4:13 வாசிக்கும் போது,
1: you can read in 1 Timothy 4:13,
0: நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு.
1: Till I come, give attention to reading, to exhortation and to doctrine.
0: புத்தி சொல்றதுக்கு முன்னால உபதேசிக்கிறதுக்கு முன்னால முதல்ல வர்றது என்னன்னு கேட்டா வாசிக்கிறது.
1: பிஃபோர் யூ எக்ஸாட் ஆர் பிஃபோர் யூ டீச் ஆர் பிரீச் அதர்ஸ், ரீடிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட்.
0: கவனிச்சிங்களா?
1: டிட் யூ நோட் இட்?
0: அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பத்தி சொல்லும்போது, முதலாவது நீ சிறுவயது முதல் நீ கற்றுக்கொண்டாய்.
1: So first when apostle Paul told Timothy, you have taught or you learned from your childhood.
0: வாலிப ஊழியனாய் நீ வரும்போது என்னிடத்தில் கற்றுக்கொண்டாய்.
1: So as you grew up as a young pastor, you also learned from me.
0: அது மாத்திரமல்ல, மூன்றாவது நீயே வாசிக்கவும் கற்றுக்கொண்டாய்.
1: And third, not only that, you also learned to read on your own.
0: இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒவ்வொரு டீச்சருக்கு இருக்கணும்.
1: Every teacher should have the steps.
0: வேதத்தை போதிக்கிறவர்கள் இவ்விதமாக ஒரு ஹைரார்கி இருக்கணும் அவங்க லைஃப்ல.
1: So people who teach the word of God, they should have such a kind of hierarchy in their life.
0: இது இல்லாமல் போகுமானா அவங்க டீச்சிங் வந்து ரொம்ப ஃப்ளாடா இருக்கும், ரொம்ப குறைவுள்ளதாக பிழைவுள்ளதாக இருக்கும்.
1: So if they don't have this, their teaching will be full of flaws and it will be full of faults.
0: நான் என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்வேன், எவ்வளவு வயதானாலும் சரி, எத்தனை உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சிங் டீச்சர், ஒரு ஹைரார்கி இருக்கணும்.
1: So as for as I'm concerned, I could tell, no matter how much you grow up and to what position you may grow up, but everyone should have a spiritual teacher.
0: அவங்க ஒரு லெகசிய ஃபாலோ பண்ணணும்.
1: They should follow a legacy.
0: ஏனென்றால் அந்த வழியில தான் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், நம்ம நேர்த்தியா போகிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்றதுக்கு அது ரொம்ப அவசியம்.
1: So that is where you will check yourself whether you are going the right way or not.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சரி, இப்போ பவுல் வந்து தீமோத்தேயுக்கு வந்து நீ வாசிக்கிறதுல ஜாக்கிரதை ஆயிரு, யார்கிட்ட கற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி தீமோத்தே சொன்னது மாத்திரம் இல்ல.
1: It is not only that Paul told Timothy, you have to be very careful in learning and from whom you should also learn.
0: இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தானும் ரொம்ப படிச்சதா சொல்றாரு.
1: So after saying this, he says that he also have learned.
0: உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லும் பொழுது கமாலியேலினுடைய பாதத்துல உட்கார்ந்து கற்றதாக நாம் வாசிக்கிறோம்.
1: We read that he learned from at the feet of Gamaliel.
0: அது மாத்திரமல்ல, அரேபிய வனாந்திரத்துல 3 வருடம் கர்த்தரே அவருக்கு வெளிப்படுத்தி போதித்தாருன்னு சொல்லி சொல்றாரு.
1: And he also says for 3 years the Lord himself taught him in the wilderness of Arabia.
0: அதோட அவர் நிறுத்தியல.
1: He did not stop with that.
0: 2 Timothy 4:13 வாசிக்கும் போது,
1: 2 Timothy 4:13,
0: அவர் சொல்லுகிறார், த்ரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா என்று சொல்றார்.
1: He says, bring the cloak which I left with Carpus at Troas when you come and the books, especially the parchments.
0: என்ன அழகா இருக்கு பாருங்களேன்.
1: How beautiful it is.
0: எனக்கு வந்து கம்பளி எடுத்துட்டு வாப்பா, எனக்கு வந்து மேல் வஸ்திரத்தை எடுத்துட்டு வா, மேலங்கி எடுத்துட்டு வான்னு சொன்னது மாத்திரம் இல்ல.
1: You not only ask for his cloak to bring from there.
0: கூடவே என்ன கொண்டு வானா, புஸ்தகங்களை கொண்டு வா, தோல் சுருள்களை கொண்டு வா. அது வந்து ஒருவேளை தோல் சுருள் அப்படின்றது அந்த காலத்துல வந்து மெயினா வந்து வேத புஸ்தகம், பழைய ஏற்பாடினுடைய சுருள்கள் அதுவாக இருக்கலாம். அப்போ அவர் தான் வாசிக்கிறதுக்காக புஸ்தகங்களையும் கொண்டு வா, தோல் சுருளையும் கொண்டு வரக்கு எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு.
1: So he also asked him to bring the books and especially parchments which are scrolls or which might be scrolls of Old Testament.
0: அப்போ பவுல் தான் தனியாக உட்கார்ந்து வாசிக்கிறவராக இருந்துகிறார்.
1: So we see that Paul was a person who reads on his own.
0: அப்போ டீச்சிங் என்பது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ், அது சிறு வயதிலிருந்து அப்படியே கற்றுக்கொண்டே வருவது. திடீரென்று படிச்சுட்டு திடீரென்று ஒரு போதகனா வர முடியாது.
1: So teaching is a long term process where you cannot come all of a sudden as a teacher where you have to learn it right from your childhood and grow up.
0: ஒருவன் போதகனாய் வர வேண்டுமானால் ஒருவன் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
1: If a person ought to become a teacher he has to learn from one person.
0: அதே போல அவன் கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கும்படி அவன் தொடர்ந்து வாசிக்கிறவனா இருக்கணும்.
1: And in order to remain in what he has learned he should read and continue to read on his own.
0: இப்படிப்பட்ட போதகர்கள், ஞானமுள்ள போதகர்கள் இருப்பாங்கனா அவங்க வந்து இருதயங்கள்ல ஜீவ ஊற்றை கொண்டு வருகிறவர்களாக மாறுவாங்க.
1: If we have such kind of wise teachers then they will be people who can bring out fountains of life.
0: நல்ல கவனிங்க.
1: Listen carefully.
0: இப்படிப்பட்ட போதகர்களை நீங்க பார்க்கும்போது அவர்கள் உண்மையாகவே ஞானமுள்ள போதகர்கள் என்று நீங்க இனம் காணணும் அப்படின்னா அந்த ஞானமுள்ள போதகர்கள் நம் வாழ்க்கையில செய்யற எஃபெக்ட், அவங்க கொடுக்கற எஃபெக்ட் இருக்கு பாருங்க, அவங்க கொண்டு வர்ற விளைவு இருக்கு பாருங்க, அது எப்படி இருக்கும்னு சொன்னா நம்மளை மரண கண்ணிகளுக்கு விளக்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும்.
1: So one of the way to test if these teachers are wise enough whether they give a wise counsel is by is that when they turn us away from the snares of death.
0: நீங்கள் அதனால தான் நீதிமொழிகள் 13:24 வாசிக்கிறீங்க.
1: That's why you read in Proverbs 13:14.
0: ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்.
1: The law of the wise is a fountain of life to turn one away from the snares of death.
0: மரண கண்ணிகளுக்கு தப்பலாம்.
1: You can turn away from the snares of death.
0: அப்போ இருதயத்தை நீ காத்துக்கொள்ளுப்பா, அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் சொல்றாருனா எதுக்கு இப்படி சொல்றாரு?
1: So when he says keep your heart with all diligence for out of it springs the springs of life, why does he say so?
0: வழியில வர்றவங்க எல்லாரையும் போதகனா எடுத்துக்கொள்ளாதே.
1: It means that you cannot take everyone on the way as your teacher.
0: பேசுறவங்க எல்லாரையும் போதகனா மாத்திராதே.
1: Don't take or consider everyone who speak to you as a teacher.
0: நல்ல நிதானிச்சு பார், இவங்க ஞானமுள்ளவர்களா?
1: You have to discern well and find out whether they are wise enough.
0: இந்த ஞானத்தை எங்க இருந்து பெற்றாங்க?
1: Where did they receive this wisdom?
0: இந்த ஞானத்தை எவ்வளவு நாள் இவங்க வந்து சம்பாதித்தாங்க?
1: And for how many days did they gain this wisdom in their life?
0: இந்த ஞானத்தை எனக்கு கொடுக்கிறதுனால என் வாழ்க்கையில வர்ற பின்விளைவு என்ன?
1: And what is the consequence of the outcome that I face because of receiving this wisdom from them?
0: உங்களால அந்த மூன்று வார்த்தை எழுத முடிஞ்சா தயவு செய்து நீங்க டைரில எழுதிடுங்க.
1: So if you can write a note down these three words you can note it down.
0: முதலாவது,
1: first,
0: இந்த ஞானத்தை எங்கிருந்து பெற்றார்கள்?
1: From where did they receive this wisdom?
0: அவர்களுக்கு போதித்தவர்கள் யார்?
1: Who are their teachers?
0: அவங்க யார்கிட்ட இருந்து இத கத்துக்கிட்டாங்க?
1: From whom did they teach learn
0: it? What is their legacy? அது நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். நீங்க
1: you have to check their legacy.
0: What is their legacy? Number 2, how long have they been learning? எவ்வளவு காலமாக அவங்க கற்றுக்கொண்டிருக்கிறாங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பாருங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்னு. அந்த மாதிரி இருக்க கூடாது. பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் நீங்க போதகனா மாற்றீங்கன்னா பெரிய ஆபத்துல மாற்றுவீங்க.
1: If you make everyone who knows to speak as your teacher then you will be caught in a great danger.
0: ரொம்ப நிதானிக்கணும், எவ்வளவு காலமா அவங்க போச்சிட்டு இருக்காங்க.
1: You have to discern well how long are they teaching.
0: அது மாத்திரம் இல்ல, இந்த போதகம் என் வாழ்க்கையில என்ன அவுட்கம் கொண்டு வருது?
1: What is the outcome that this teaching brings in my life?
0: எனக்குள்ள ஜீவனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதா, என்னை மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிறதா, அல்லது என்ன கண்ணியில சிக்க வைக்குதா?
1: Is it giving me life and escaping me from the snares of death or it is making me to get caught in that snares of death?
0: இதை நீங்க ஆராய்ந்து பார்க்காம நீங்க வந்து பார்க்கிறவர்கள் எல்லாரையும் போதகர்களா நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானா நிச்சயமாகவே உங்க உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது.
1: If you don't search and identify things in this way then surely fountains of life will not spring out of your life.
0: ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று.
1: The law of the wise is a fountain of life.
0: கவனிங்க.
1: Listen carefully.
0: இவர்கள் என்ன செய்றாங்கனா மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்ப வைக்கிறாங்க.
1: So they are the one who help us to escape from the snares of death.
0: அப்பனா இத வந்து நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தபோது எனக்கு மூணு காரியம் மனதுல வந்தது.
1: So when I thought about this I got three things in my mind.
0: முதலாவது, இந்த ஞானிகள் வந்து போதிக்கும் போது அவங்க என்ன செய்றாங்கனா மரண கண்ணிக்கு தப்புறாங்க அப்படின்னு தப்பு வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது முதலாவது இந்த கண்ணி எங்க இருக்குன்னு அவங்களால முதல்ல இனங்காண கூடியவர்களா அவங்க இருக்கிறாங்க.
1: So first they are the one who identify the snares.
0: இந்த கண்ணிகளை வந்து இனங்காண்றதுன்றது தேர்னவங்களுக்கு தான் தெரியும்.
1: So only people who knows or who are mature enough only they can identify the snares.
0: ஏனா கண்ணி வந்து கண்ணுக்கு தெரியாது.
1: Because snares is not visible to our eyes.
0: அந்த பொறி கண்ணுக்கு தெரியாது.
1: You cannot see snares with your own eyes.
0: ஆனா இதுல பல வருஷம் பழக்கமானவன் தூரத்துல இருந்து பார்க்கும் போதே கண்டுபிடிப்பான் இங்க கண்ணி இருக்குன்னு சொல்லுவான்.
1: But people who have experience in this can identify that there's a snare from a long distance.
0: இது ரொம்ப நாள் பழக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும்.
1: People who have much experience who are used to it can know it.
0: அப்போ அந்த ஞானி யார்? நான் ஞானமுள்ள போதகன்னா கண்ணிகளை கண்டுபிடிக்கிறவன்.
1: So who is that wise teacher? He is the one who identify the snares.
0: இரண்டாவது கண்ணிகளை கண்டுபிடிக்கிறது மட்டுமல்ல கண்ணி இங்க இருக்குன்னு எச்சரிக்கிறவன்.
1: They not only identify but they also warn about the snares.
0: இப்படிப்பட்டவருடைய போதகம் நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ளும்.
1: The teaching of such wise people will secure and safeguard our life.
0: அப்படி நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்வோமானால் அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும்.
1: So in that way if we guard our heart then from it flows the springs of life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இதை குறித்து நான் யோசித்துட்டு இருந்தேன்.
1: I was thinking about this.
0: ஒரு போதகனுடைய போதகம் நமக்கு ஜீவ ஊற்றாக நம்மிலிருந்து புறப்பட்டு வர நாம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டுமானால் எப்படிப்பட்ட போதகர்களை நாம இனங்காணணும்?
1: So if we have to have springs of life flowing out of our heart, if we ought to guard our heart with all diligence, then what kind of teachers or teaching should we discern and identify?
0: எப்படிப்பட்ட போதகர்களை நாம வரவேற்கணும்?
1: So what kind of teachers should we welcome in our life?
0: நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்லுகிறேன்.
1: I will tell you few things very fast.
0: உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: I believe it will be useful to you.
0: முதலாவது
1: First
0: நீதிமொழிகள் 13 அதிகாரம் 14 வசனம்.
1: Proverbs 13:14.
0: முதலாவது இந்த போதகர்கள் ஞானவான்களா இருக்க வேண்டும்.
1: Number 1 teachers should be wise.
0: இதுதான் முதல் காரியம்.
1: This is the first thing.
0: போதகர்கள் ஞானவான்களா இருக்கணும்.
1: Teachers should be wise.
0: எதற்கு ஞானவான்களா இருக்கணும்?
1: Why they should be wise?
0: எது பாதை எது கண்ணி என்று பகுத்தறிகிறவர்களாக அவங்க வந்து நமக்கு ஞானவான்களா இருக்க வேண்டும்.
1: They should be wise enough to discern and identify to say which is our path and which is the snare.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு நல்ல கோச் நல்ல டீச்சர் யாரா இருப்பாங்கன்னு சொன்னா இனி வரப்போகிற பிரச்சனைகளை முன்னாலேயே நமக்கு சொல்றவங்க தான் நல்ல டீச்சர்.
1: A good teacher is the one who warns about the problems that we going to face beforehand.
0: அதாவது நீங்க நடந்து போகும்போது கூடயே நடந்து வந்து அவங்களுக்கும் குழி எங்க இருக்குன்னு தெரியாம நமக்கும் தெரியாம ரெண்டு பேரும் உள்ள உழுதுட்டு அப்புறமா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிறவங்க டீச்சர் கிடையாது.
1: A teacher is not the one who walks come along with you and who doesn't know there's a pit and both fall down and they are not aware of it.
0: அது வந்து டீச்சர் கிடையாது.
1: That is not a good teacher.
0: டீச்சர் யாருனா he shows the way he knows the way. அவனுக்கு வந்து வழி தெரியும். அந்த வழி அவன் காட்டுகிறவனாகவும் இருக்கிறான்.
1: So a teacher is the one who knows the way and shows the way.
0: வரப்போகும் காரியங்களை குறித்து அவன் எச்சரிக்கிறான்.
1: He also warns about the things that comes beforehand.
0: அவனுக்கு அந்த ஞானம் இருக்கு. எங்க கண்ணி இருக்கு எங்க பிரச்சனையில மாட்ட போறோன்றதை அவன் அறிந்திருக்கிறான். அந்த ஞானம் இருக்கிறது அந்த ஞானத்தினால எச்சரிப்பையும் கொடுக்கிறான்.
1: And he has the wisdom that where is the problem and where is the snare and also he warns us with that wisdom about the snares.
0: See if you don't have teachers who can discern the trap then you have to end up in treatment. நீங்க வந்து நல்ல போதகர்கள் உங்களுக்கு வரப்போகிற கண்ணியை குறித்து எச்சரித்து அறிவுள்ளவர்களா இருக்கிறவர்கள் நம்ம லைஃப்ல இல்லைனா அந்த கண்ணியில சிக்கிட்டு அதுக்குமா ட்ரீட் பண்றதுக்கு ஆள் வரணும். அதை மறந்துடாதீங்க. போதகர்கள் என்பது ஞானமுள்ளவர்களா இருக்கணும்.
1: Teachers should be wise.
0: இரண்டாவது போதகர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா?
1: Second how should be
0: teachers? நமக்குள்ளந்து ஜீவ நீரூற்று புறப்படணும்னா ஞானமுள்ள போதகர்கள் இருக்கணும்.
1: So if you need springs of life in our life we should have teachers who are wise.
0: நீங்கள் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கும்போது
1: if you read Proverbs 10:11
0: நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று.
1: The mouth of the righteous is a well of life.
0: அப்போ ஒரு ஜீவ ஊற்றை தருகிற ஒரு போதகன் நமக்கு இருக்கணும்னா முதலாவது அவங்க ஞான இருக்கணும்.
1: So if you have to have a teacher who gives the spring well then you should be they should be wise first.
0: இரண்டாவது இந்த ஜீவ ஊற்றை நமக்குள்ள இருந்து எழுப்பணும்னா ஒரு போதகன் எப்படி இருக்கணும்னா அவன் நீதி உள்ளவனா இருக்க வேண்டும்.
1: Second teachers should be righteous.
0: அவங்க நீதிமான்களா இருக்கணும்.
1: They should be righteous.
0: அவங்க வாழ்க்கைகளை தாறுமாறாய் வாழ்ந்து கொண்டு நானும் வந்து போதகன் சொல்றவங்கள வந்து நம்ம போதகனா ஏற்றுக்கொள்ள முடியாது.
1: So a person who lives a life in a crooked way you cannot accept them as a teacher.
0: ஒரு நல்ல வேத வசனம் எபிரேயர் 13:7 இருக்கு.
1: There's a very good verse in Hebrews 13:7.
0: 13:7.
1: 13:7.
0: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள்.
1: Remember those who rule over you, who have spoken the word of God to you, whose faith follow, considering the outcome of their conduct.
0: ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட் இது.
1: இட் இஸ் a powerful word.
0: அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு போதகன் வந்து நீதி உள்ள போதகன்னா அந்த நீதி உள்ள போதகனுக்கு வந்து போதகனுடைய முடிவுன்னு ஒன்று இருக்கு. அங்கே தான் வந்து அவங்க உண்மையாகவே போதித்தது நீதியாக போதித்தாங்களான்றது வெளிப்படும்.
1: So if a teacher is righteous, surely they have a yen, only where we can identify and found out whether they have taught it in a righteous way.
0: ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாது.
1: Initially you will not know it.
0: அது முடிவை நீங்க பார்க்கணும்.
1: But you have to see the end.
0: அவங்களுடைய விளைவை நீங்க பார்க்கணும்.
1: You have to see the outcome.
0: அவங்களுடைய வாழ்க்கையில அது எப்படி பிரதிபலிக்குது நீங்க பார்க்கணும்.
1: You have to see how it is reflected in their life.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பீலயாம் வந்து ஜெபம் பண்ணா, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல இருப்பதாக.
1: பாலாம் prayed, Lord, let my death might be the death of a righteous, let me also die like him.
0: அப்போ சொல்லிட்டு இவர் நீதிமான மரிக்கல.
1: But having said, he did not die as a righteous one.
0: அவங்க முடிவை சிந்திங்க.
1: You think about your end.
0: அவங்க வாழ்க்கை நன்றா யோசிச்சு பாருங்க.
1: You think about their end very well.
0: இங்க நிறைய பேர் வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்கறாங்க, வாழ்க்கைக்கு முக்கியம் கொடுக்கிறது இல்ல.
1: Today many people give importance to words, not to their life.
0: இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தைக்காக மதிக்கறங்களே தவிர அவருடைய வாழ்க்கை என்னன்னு கவனிக்கிறது இல்ல.
1: Today many people respect other people for their words but not for their life.
0: ஒண்ணு மறந்திர கூடாது, தங்களுக்கே வேலை செய்யாத ஒன்று மற்றவர்களுக்கு வேலை செய்யாது.
1: So you should know, if something is not working for them, it will not work for others.
0: வைத்தியனே முதலாவது உன்னை நீ கவனித்துக்கொள்.
1: So a doctor should take care of himself first.
0: வைத்தியனே நீ முதல்ல உனக்கு நீ வைத்தியம் பாரு, நீ முதல்ல உன்னை குணமாக்கு.
1: A doctor, you should heal yourself. And
0: இயேசு சொன்ன வார்த்தை இதுதான், physician heal yourself. முதல்ல நீ உன்னை வந்து குணமாக்கிக்கோ.
1: A physician, you should heal yourself first.
0: அப்போ இந்த போதகர்கள் ஏராளமா வருவாங்க.
1: Teachers may come in abundance.
0: ஆனா நீங்க கவனிக்கணும் அவங்க லைஃப் எப்படி இருக்கு.
1: But how is their life?
0: அவங்க சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கு.
1: How is their own life?
0: அதனால தான் அப்போஸ்தல் ஆகிய பவுல் வந்து கண்காணிகளுக்கெல்லாம் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருந்தாரு.
1: That's why apostle Paul gave so many qualifications for the bishops.
0: அவங்க வந்து நீதியா வாழணும்.
1: They should live a righteous life.
0: அவங்க வந்து தங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்தணும்.
1: And they should also put their house in order.
0: அவங்க சண்டை பண்ணுகிறவங்களா இருக்க கூடாது.
1: They should not strive with each other.
0: அடிக்கிறவங்களா இருக்க கூடாது.
1: They should not beat others.
0: தூஷிக்கிறவங்களா இருக்க கூடாது.
1: They should not blaspheme.
0: இதெல்லாம் ஏன் சொன்னாரு?
1: Why did he say so?
0: ஏதோ படிச்சு பட்டம் வாங்குனீங்களா, நீங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க போதகம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லல.
1: He did not say you have read it, you have got the title, you can do it, you can preach as you want.
0: சிறு வயதில இருந்து கற்றுக்கொள்றது நல்லதுதான்.
1: It is good to be taught from your childhood.
0: அதுபோல நாமே வாசித்து கற்றுக்கொள்றது நல்லதுதான்.
1: It is also good to self learn.
0: ஆனா யாருடைய போதகத்தினால ஜீவ ஊற்று வரும்னு சொன்னா நீதிமானுடைய வாய்.
1: But whose teaching will bring fountains of life? The words of the righteous.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு போதகன் என்பவன் ஞானமுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு போதகன் என்பவன் இரண்டாவது அவன் நீதிமானாய் இருக்கிறான்.
1: So first teacher should be wise, second teacher should be righteous.
0: மூன்றாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்கு.
1: The third and important thing.
0: ஒரு போதகனுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமானால்
1: the fountain of life ought to proceed from the life of a teacher.
0: நீதிமொழிகள் 16:22 பாருங்க.
1: Proverbs 16:22.
0: அங்கே வாசிக்கிறோம், புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று.
1: Understanding is a wellspring of life to him who has it.
0: ரொம்ப அழகா இருக்கு. புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று.
1: Understanding is a wellspring of life to him who has it.
0: மதியினரின் போதனை மதியினமே.
1: But the correction of the fools is folly.
0: என்ன வசனம் இது, எப்படி விளங்கிக் கொள்றது அப்படினு கேட்டா,
1: how to understand this verse?
0: அதாவது ஒருத்தன் புத்திமான் என்று சொல்லிட்டு அந்த புத்தி வந்து தன்னுடைய வாழ்க்கையில இல்லை என்றால் அது அவனுக்கு ஜீவ ஊற்றா வெளிப்படாது. புத்திமானுடைய புத்திமதி முதலாவது அவனுடைய வாழ்க்கையிலே வேலை செய்கிறது, பின்பு அது என்ன செய்யும்னா ஜீவ ஊற்றா புறப்படும்.
1: So if a person says he has understanding, but if it is not working out in his life, then it is of no use. First that understanding should work in his life, it should be effective in his life, only then fountains of life will proceed out of it.
0: அப்போ ஒரு போதகன், நல்ல போதகன் யார் என்று சொன்னால் அவன் தன்னுடைய வாழ்க்கையே அவன் எடுத்துக்காட்டா எடுத்து வைக்கிறான்.
1: So number 3 is teachers should be examples.
0: நாம வந்து ஒரு டாக்டர்ட்ட போறோம், அவர் ஒரு குறிப்பிட்ட வியாதியில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னால், அந்த வியாதிக்கு கொடுக்கிற ட்ரீட்மெண்ட், ஒருவேளை அவருக்கே வியாதி வந்தாலும் முதல்ல அந்த ட்ரீட்மெண்ட் அவருக்கு வேலை செய்யணும்.
1: We go to a doctor, if he is a specialist in one field, then if he has the same disease, you should first treat himself for that disease.
0: அந்த அந்த மருத்துவம் தனக்கு வேலை செய்யலனா போயிட்டு இருக்கிற நோயாளிக்கும் வேலை செய்யாது.
1: If the treatment is not working out for him, then it will not be working out for the patient as well.
0: ஒரு வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க.
1: There's a funny story they will say.
0: ஒரு முறை ஒரு வியாபாரி ஒரு கிராமத்துக்கு போயிட்டு, அவர் வந்து அதிசய எண்ணெய், இந்த எண்ணெயை தேய்த்தீங்கன்னா வழுக்கையான தலை கூட முடி வளர்ந்துரும்னு சொல்லி பயங்கரமா பிசினஸ் பண்ணி அநேகர் அதை நம்பி அதை வாங்கி கொண்டிருந்தாங்க.
1: So once a businessman went to a village and he sold a miracle oil saying that if you apply it on your head you will have a growth of hair on your head,
0: even if you are bald. வழுக்கையா இருந்தா கூட வளந்துரும்.
1: Even if you are bald you will have a growth of hair on your head.
0: அதை பார்த்து நிறைய பேர் வாங்கிட்டாங்க.
1: So many people bought from him.
0: ஒரு சிறு பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே பின்னாடியே வந்தான்.
1: So one small boy was looking at him and came behind.
0: அவனுக்கு சந்தேகமா இருந்தது இவர் செய்யறது உண்மையா என்னன்னு.
1: So he had a what he is doing is right or wrong.
0: அவன் வந்து என்ன செய்தானா, அந்த வியாபாரி வந்து அவர் தலை மேல ஒரு குல்லா போட்டுருந்தாரு.
1: So this businessman had a cap on his head.
0: ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது பின்னாடியே வந்து அவர் கவனிக்காத நேரத்துல திடீர்னு குல்லாவை எடுத்தான்.
1: So at a particular point when he came, this boy came behind him and took away that cap from his head.
0: அந்த குல்லாவை எடுத்தா அப்ப பார்த்தா அந்த வியாபாரியுடைய தலை முழுதும் வழுக்கையா இருந்துச்சு.
1: So when he saw that, that businessman's head was totally bald.
0: அப்பதான் எல்லா கிராமத்தாருக்கு விளங்கினது, இவனுக்கே வேலை செய்யாத எண்ணெய் நமக்கு எப்படி வேலை செய்யும்.
1: So that is when the entire village came to know that this oil which is not effective and which not work out to him, how it will work out in our life.
0: அதே போலதான் ஒரு போதகன் தன்னுடைய வாழ்க்கையிலே வேலை செய்யாத ஒன்றை அவன் போதிக்க வருவானால் அதுல எஃபெக்டிவ்னஸ் இருக்காது, அது வந்து நல்ல பலனை கொடுக்காது.
1: Similarly, if a teacher try to teach something which is not effective in his life, then that will not bring effectiveness in the life of others.
0: அப்போ ஒரு டீச்சர் யாரா இருக்கணும், போதகன் யாரா இருக்கணும்னா நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
1: So it means a teacher should be a good example.
0: அவர்களே அவர்களுடைய போதகத்திற்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்.
1: They themselves should be an example for their teaching.
0: எஸ்ராவை குறித்து வேதம் சொல்கிறது.
1: The Bible says about Ezra.
0: எஸ்ரா 7 அதிகாரம் 10 வசனம்.
1: Ezra 7:10.
0: கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார்.
1: For Ezra had prepared his heart to seek the law of the Lord and to do it and to teach statutes and ordinances in Israel.
0: இதுல மூணு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க.
1: There are three things that are important here.
0: எஸ்ரா ஆராய்ந்தான்.
1: Ezra search seek the law.
0: ஆராய்ந்தான், வேதத்தை ஆராய்ந்தான்.
1: He searched the law of the Lord.
0: இரண்டாவது Ezra அந்த வேதத்தின்படி செய்தான்.
1: Next Ezra did according to that law.
0: மூன்றாவது அந்த வேதத்தை அவன் உபதேசித்தான்.
1: And third he taught that law.
0: என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா?
1: How beautiful it is.
0: முதலாவது ஆராய்ந்தான்.
1: First he sought and searched.
0: இரண்டாவது அதை செய்தான்.
1: Second he did it.
0: மூன்றாவது அதை போதித்தான்.
1: And third he taught it.
0: இதுக்கு நிறைய பேர் இந்த சென்டர் பார்ட்ட ஸ்கிப் பண்ணிடுறாங்க.
1: So many people will skip the center part.
0: ஆராய்ந்தான் போதித்தான்.
1: You will search it, they will teach it.
0: அப்படி கிடையாது.
1: Not that way.
0: ஆராய்ந்தான் செய்தான் போதித்தான்.
1: He searched, he did and then taught.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அப்படி இருக்குமானா அந்த டீச்சிங் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், அதை கேட்கிறவர்களுக்கு ஜீவ ஊற்றை பிறக்க பண்ணும்.
1: If it's so, then the teaching will be effective and it brings fountains of life in their life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: அதனால தான் 1 பேதுரு 5 அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது,
1: If you read 1 Peter chapter 5 verses 2 and 3,
0: உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காய் அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவளாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க.
1: Shepherd the flock of God which is among you, serving as overseers, not by compulsion but willingly, not for dishonest gain but eagerly, not as being lords over those entrusted to you but being examples to the flock.
0: நீங்களே மந்தைக்கு மாதிரிகளாக இருங்க.
1: You be example to the flock.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிதான் இருந்தார்.
1: அப்போஸ்தல் பவுல் வாஸ் சோ,
0: நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கன்னு தைரியமா சொன்னாரு.
1: You be followers of me as a follower of Christ.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அவர் ரோமருக்கு எழுதும் பொழுது ரொம்ப வேதனையோடு எழுதுவாரு.
1: When he writes to Romans, he writes with a pain.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 17 ல இருந்து 24 பாருங்களேன்.
1: Romans chapter 2 verses 17 to 24.
0: அவர் சொல்கிறாரு, நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சிந்தையை அறிந்து சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிறாயே.
1: Indeed, you are called a Jew and rest on the law and make your boast in God and know His will and approve the things that are excellent, being instructed out of the law.
0: நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே.
1: And are confident that you yourself are a guide to the blind, a light to those who are in darkness, an instructor of the foolish, a teacher of babes, having the form of knowledge and truth in the law.
0: இவ்வளவு அவங்களுடைய qualification.
1: These are their qualification.
0: என்னெல்லாம் qualification?
1: What are their qualification?
0: முதலாவது யூதன் என்று பெயர் பெற்றவன்.
1: First they are called as Jew.
0: இரண்டாவது நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறவங்க.
1: The one who hold on to the law.
0: மூன்றாவது நியாய பிரமாணத்திலே உபதேசிக்கப்பட்டவங்க.
1: And they are the one who are being instructed out of the law.
0: தேவ சித்தம் இன்னதென்று அறிந்தவங்க.
1: Things who get approved that they are things who know the will of God.
0: அடுத்து தீமை இன்னதென்று வகை அறுக்கிறவங்க.
1: People who can discern which is evil.
0: அவங்க தங்களை குருடருக்கு வழிகாட்டியனோ அந்த அந்தகாரத்தில் உள்ளவருக்கு வெளிச்சம்னு சொல்லியும் தங்களை பேதைகளுக்கு போதகன் என்றும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயன் என்றும் எல்லாத்தையும் அவங்க பட்டங்கள் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க.
1: They have good titles as if they are the guide to the blind, the light to the people who are in darkness, an instructor of the foolish and a teacher of babes.
0: கற்றுக்கொண்டாங்க, அறிந்திருக்கிறாங்க, தகுதி படைத்தவர்களாய் தங்களை காண்பிக்கிறாங்க.
1: They have learned it, they have instructed and they show themselves as qualified.
0: ஆனா பிரச்சனை என்னன்னா 21 ஆம் வசனத்துல.
1: But the problem is verse 21.
0: இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா?
1: You therefore who teach another, do you not teach yourself?
0: களவு செய்ய கூடாதுன்னு பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா?
1: You who preach that a man should not steal, do you steal?
0: விபச்சாரம் செய்ய கூடாதுன்னு சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா?
1: You who say do not commit adultery, do you commit adultery?
0: விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா?
1: You who abhor idols, do you rob temples?
0: நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா?
1: You who make you boast in the law, do you dishonor God through breaking the law?
0: அப்படின்னா அர்த்தம் என்னன்னா இவங்க வசனத்தை அறிந்திருந்தாங்க, வசனத்தை வந்து தெரிந்து வச்சிருந்தாங்க, வசனத்தை மற்றவங்களுக்கு போதிச்சாங்க.
1: So it means that they know the law, they are being instructed by the law and they also teach law to others.
0: எல்லாம் தெரிஞ்சு வச்சு போதிச்சாலும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை போதித்தவைகளுக்கு கட்டுப்படுத்தி கொள்ளவில்லை.
1: Though they know everything and taught others, they did not bring under the control or did not commit to the things which they have learned.
0: அவங்க சொந்த வாழ்க்கை அவருடைய போதகத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது.
1: Their own life was in no way connected with the teaching that they have learned.
0: இதுடைய விளைவு என்னன்னா,
1: what is the outcome?
0: 24 வசனத்துல சொல்லுகிறாரு,
1: verse 24 he says,
0: தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தூஷிக்க படுகிறதே.
1: The name of God is blasphemed among the Gentiles because of you.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சொல்லுவேன், ஒரு நல்ல போதகன் யார் என்றால் ஞானமுள்ளவன், ஒரு நல்ல போதகன் வந்து போதிக்கப்பட்டவன், ஒரு நல்ல போதகன் போதகத்திற்கு தானே எடுத்துக்காட்டாய் இருக்கிறவன்.
1: I tell you, a good teacher is wise, a good teacher is righteous, a good teacher is a good example.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நான் இன்னும் சொல்லுவேன், நான்காவது.
1: And fourth,
0: ஒரு நல்ல போதகன் யார் என்றால்,
1: who is a good teacher?
0: அவனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும்.
1: And for a fountain of life will proceed out of him.
0: அப்படிப்பட்டவன் யார்?
1: Who is he?
0: நீங்கள் நீதிமொழிகள் 14:27 வாசிப்பீர்களானால்,
1: if you read Proverbs 14:27,
0: கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று.
1: The fear of the Lord is a fountain of life.
0: அப்ப ஒரு நல்ல போதகனுடைய போதகத்தை கேட்டு உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமானால்,
1: so if you are to listen to the teaching of a good teacher and springs of life water should come out of your life.
0: ஒரு நல்ல போதகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு காரியம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அது என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
1: One important thing that should be present in the life of a teacher is that you should have the fear of God.
0: இன்னைக்கு ஒரு புதிய போதகம் வருது, கர்த்தருக்கு பயப்படவே வேண்டியதில்லைன்னு சொல்லி.
1: Today we have a new doctrine which says we need not fear the Lord.
0: ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆவி இருந்தது.
1: But our Lord and Savior Jesus Christ had a spirit upon him.
0: அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிற ஆவியானவர், தருகிற ஆவியானவர்.
1: That spirit is the one who gives the fear of God.
0: ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு போதகன் நிச்சயமாய் ஒருவருக்குள்ளே ஜீவ நீரூற்றை கொண்டு வரவே முடியாது.
1: A teacher who don't fear the Lord cannot bring a fountain of life in a life of a man.
0: அவன் தன் போதகத்தை கேட்கிறவர்களை மரண கண்ணிக்கு தப்ப வைக்கவே முடியாது.
1: He cannot help a person to turn away from the snares of death.
0: அவன் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் பயப்படாமல் சொல்வான்.
1: And he will not be afraid to say which is wrong, which is evil, which is right.
0: தேவனுடைய கோபாக்கினை இறங்கிக் கொண்டிருக்கும் போது ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுவான், சமாதானம் சமாதானம் என்று சொல்லுவான்.
1: And he will say peace peace unto the people when the wrath of God is descending upon the people.
0: தேவன் அருவருக்கிற பாவங்களை கண்டிக்க அவனுக்கு துணிச்சல் இல்லாமல் அவன் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார், என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிடுவான்.
1: So he will not have guts to warn people about their evil things and they will, and he will say you can accept anything what you want and God will accept you.
0: அநியாயத்தை காணும் போது அவனும் அநியாயத்தோடு சேர்ந்து கொண்டு உலகத்தோடு ஒத்து போகிறவனா இருப்பான்.
1: And when he looks at the injustice, he will be also accompanying with that and he will go along with the world.
0: ஏனென்றால் அவனுக்கு தேவ பயம் இல்லாமல் போனால் உடனே அடுத்த பயம் வந்துரும், என்னன்னா மனுஷனுக்கு பயப்படுற பயம்.
1: It's because if he doesn't have that fear of God, then immediately he will have fear of man.
0: ஏனென்றால் மனுஷனுடைய பாராட்டையும் மனுஷனுடைய அங்கீகரிப்பிலேயும் கவனம் உள்ளவன் வந்து கர்த்தருக்கு பயப்பட மாட்டான், மனுஷனுக்கு பயப்படுவான்.
1: Because a person who is much focused on the praise and appreciation of people and applaud of people will be fearing people and not fearing God.
0: நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயந்தா மரண கண்ணிக்கு தப்பிரலாம்.
1: Listen carefully, if you fear the Lord you can escape from the snares of death.
0: ஆனால் மனுஷனுக்கு பயந்தீங்கனா அது உங்களுக்கு கண்ணியை வருவிக்கும்.
1: If you fear men that will welcome snares of death.
0: அது உங்க வாழ்க்கைக்கு ஜீவனை கொண்டு வராது.
1: That will not bring life to your life.
0: ஜீவ ஊற்று உங்களுடைய இதயத்திலிருந்து புறப்படணுமா?
1: A fountains of life ought to proceed out of your life.
0: இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கிடுங்க.
1: You have to guard your heart with all diligence.
0: எதற்கு காத்துக்கொள்ளுங்கனா, உங்களுக்கு போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதில் ஜாக்கிரதையா இருங்க.
1: So in order to know what kind of teachers you have who teach you,
0: போதகம் பண்றவங்க தேவ பயம் இல்லாமல் போதிக்கிறார்களா?
1: Is your teachers teaching without the fear of God?
0: உங்களை நீங்க மரண கண்ணிக்கு தப்பு வைக்கிறதுக்கு அப்படிப்பட்டவர்களிடத்தில் விலகி இருங்க.
1: So in order to escape yourself from the snares of death you have to be away from such people.
0: இந்த கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லாமல் இன்றைக்கு போதகர்கள் வெளிப்படையா சொல்றாங்க, நானே கடவுள், நானே தேவன் என்று சொல்கிறார்கள்.
1: Today many teachers and pastors claim themselves of God without having any fear in them.
0: பயமா இருக்கு கேக்குறதுக்கே, ரொம்ப பயமா இருக்கு.
1: It is really scaring us.
0: நானே கடவுள், நானே தேவன்.
1: They say I am the Lord, I am the God.
0: தேவன் சொல்றாரு நானே தேவன், என்னை அன்றி ஒரு தேவன் இந்த உலகத்துல இல்லன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு.
1: The Lord has said I am the Lord and you shall have no other gods other than me in this world.
0: சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் வந்து தேவனுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உண்டாக்க கூடாதுன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தானே தேவன்னு சொன்னா நீங்க என்ன
1: சொல்வீங்க? When God says you cannot make idols equal to God, But when a man claims himself to be God, what can you say more than that?
0: இவர்கள் யாருன்னு சொன்னா தேவ பயமற்றவர்கள்.
1: They are the people who don't have the fear of God.
0: நீ நிறைய பேர் நம்ம கடவுள பாக்கெட்ல வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க.
1: Today many people have a God in their pockets.
0: இவங்க சொல்றதெல்லாம் கடவுள் செய்வார்.
1: The Lord will do whatever they say.
0: இவர் கூப்பிடும் போதெல்லாம் வருவார்.
1: And God will come whenever they call.
0: இவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றுக்கிற நம்ம ஊழியக்கார மாதிரி, கடவுள்மா இவங்களுக்கு வேலைக்கார மாதிரி வச்சிருக்காங்க.
1: And they have God as if he is servant who can accomplish whatever they say.
0: அவங்க தேவ நாமத்தை பயன்படுத்துறதுல கூட கர்த்தர் சொன்னார்னு சொல்றது கூட ஒரு பயம் இல்லாம சொல்றாங்க.
1: Even when they use the name of God saying that the Lord has said, they use it without any fear.
0: அதா ஆண்டவர் சொன்னாரு, நான் இவங்கள அனுப்பவே இல்ல, நான் என் பேரை சொல்லிட்டு வந்தேன், நான் அனுப்புனேன்னு
1: சொல்றாங்க. That's why the Lord says I did not send them but they say that I have sent you, send them, they use my name.
0: என்னுடைய நாமத்தை வைத்து பொய் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க.
1: They give false prophecy using my name.
0: இதெல்லாம் அவங்களுடைய ஆசைகள், அவங்க மனசுல வந்ததெல்லாம் தீர்க்கதரிசனம் ஆக்கிட்டாங்க.
1: They make all their desires and lust as their prophecy.
0: நான் சொல்றேன், இந்த தேவ பயமற்ற போதகர்கள்ட்ட ரொம்ப எச்சரிப்பாருங்க.
1: I tell you, you should be very careful with these teachers and pastors who don't have the fear of God.
0: தேவ பயமற்ற போதகர்களோடு நாம ரொம்ப என்ஜாய் பண்ணி நாம அவங்களோடு இணைய ஆரம்பிச்சு அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்முடைய வழி வந்து மரண கண்ணின்றத மறந்துடாதீங்க.
1: If you enjoy the teachings of those teachers and pastors and accompanying them and connect them and follow them, then we will be caught in the snares of death.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மை தீமை விட்டு விலக்கும்.
1: The fear of the Lord will deliver us from the evil.
0: ஒரு போதகன் தீமையை தீமைன்னு சொல்லணுமே தவிர தீமையை நன்மைன்னு பேர் மாற்ற கூடாது.
1: A pastor should say evil as evil and he should not name it or change the name.
0: மனுஷனுக்கு பயந்துட்டு கூடாது, கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்யணும்.
1: You should not fear men but you should fear the Lord and do the ministry.
0: ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
1: You should be very careful.
0: கடைசியாக
1: at last
0: இந்த ஜீவ ஊற்று யாரிடத்திலிருந்து எங்கிருந்து புறப்படும் தெரியுமா?
1: From where will this fountains of life come out?
0: ஒரு போதகன் ஜீவ ஊற்றை நமக்குள்ளிருந்து உருவாக்குறவனாய் மாற வேண்டுமானால் அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா?
1: If a teacher ought to bring fountains of life in our life, how should he be?
0: இந்த சங்கீதம் 36 வாசித்தீங்கன்னா,
1: read Psalm 36
0: 8 முதல் 9
1: verses 8 and 9
0: அதுல வாசிக்கிறோம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர், ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
1: They are abundantly satisfied with the fullness of your house and you give them drink from the river of your pleasures for with you is a fountain of life in your light we see light
0: இந்த வசனங்களை நான் வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிச்சம்
1: the words when I read this word the light the Lord gave me
0: இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா இந்த ஜீவ ஊற்று எங்க இருக்கு அப்படினு சொன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது
1: so what does this verse says the fountain of life is in the presence of God
0: அதை இன்னொரு விதமாய் சொல்ல வேண்டுமானால்
1: in other words
0: தேவ பிரசன்ன திலிருந்து வருகிறது
1: it comes from the presence of God
0: அப்ப ஒரு போதகன் யாரா இருக்கணும்னா
1: so who should be a teacher be
0: முதலாவது அவன் ஞானவானா இருக்கணும்
1: first he should be wise
0: இரண்டாவது அவன் நீதிமானா இருக்கணும்
1: second he should be righteous
0: மூன்றாவது அவன் நல்ல உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கணும்
1: third he should be a good example
0: நான்காவது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட அவன் இருக்கணும்
1: and fourth he should have the fear of God
0: கடைசியாக ஒரு நல்ல போதகன் தேவ பிரசன்னத்தில இருக்கிறவனா இருக்கணும்
1: and the last teacher should be in the presence of the Lord
0: மனிதனுடைய பிரசன்னத்தில இருப்பதை பார்க்கிலும் தேவ பிரசன்னத்தில அதிகமாய் தரித்திருக்கிறவன் தான் ஜீவ ஊற்றை உண்டு பண்ணுகிற ஒரு போதகனாக மாற முடியும்
1: a teacher remains more in the presence of God than in the presence of man or the one who can bring out springs of life
0: அவனுடைய வாழ்க்கையிலேயும் ஜீவ ஊற்று புறப்படும்
1: and even fountains of life will come out of his own life
0: அது எங்க இருந்து வருகிறதுனா தேவ பிரசன்னத்திலிருந்து வருது
1: it comes from the presence of God
0: நமக்கு ஆண்டவர் நல்ல போதகர்களை தேவன் இந்த இந்த தேசத்துக்கு இந்த உலகத்துக்கு தரணும்
1: the Lord should give good teachers and pastors to this world
0: நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நல்ல தேர்ந்த போதகர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப அரிதாகி கொண்டே வர்றாங்க
1: so as I told you finding good teachers is really rare in this world today
0: நல்ல போதகர்கள்
1: they are good teachers
0: கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சந்ததியை எழுப்பணும்
1: the Lord should raise up such a kind of generation
0: அவங்க யார் தெரியுமா
1: who are they
0: தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவங்க
1: they are the one who want the presence of God
0: தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள்
1: the one who desires the presence of God
0: கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியானவர்கள்
1: the one who are satisfied by the fullness of the house of God
0: அவர்களுக்கு தான் இந்த பேரின்ப நதியில பாகம் இருக்கிறது
1: and only they have the portion from this river of pleasure
0: அவங்க அறிஞ்சிருக்காங்க ஆண்டவரே இந்த ஜீவ நீரூற்று உம்மிடத்தில தான் இருக்கு
1: and they knew very well Lord this fountain of life is present in you
0: அதை உம்மிடத்தில நான் பெற்றுக்கொள்றேன்
1: and I receive it from you
0: கர்த்தர் இந்த கிருபை நமக்கு தருவாராக
1: may the Lord give us this grace
0: உன்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள்
1: guard your heart with all diligence
0: ரொம்ப ஜாக்கிரதையா கவனித்துக்கொள்
1: you have to watch over it very carefully
0: அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும்
1: for from it flows the springs of life
0: ஜீவ ஊற்று புறப்பட வேண்டுமா
1: if the fountain of life ought to come out
0: இருதயம் காக்கப்படணும்
1: your heart should be guarded
0: எந்த எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அது
1: what kind of heart is that
0: ஞானவான்களுடைய போதகத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த போதகத்தின் கீழ் பாதுகாக்கப்படுகிற ஒரு இருதயம்
1: your heart that is guarded under the teaching of a wise teachers
0: ஆண்டவரே அப்படிப்பட்ட போதகர்களால் பாதுகாக்கப்பட்டு ஜீவ ஊற்றை வெளிப்படுத்துகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும்னு கேட்போம்
1: let us ask lord give me the such a kind of heart that will be guarded by the wise teachers which brings out springs of water
0: ஜெபமனோமா
1: shall we pray
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே
1: a gracious and merciful father
0: இந்த காலவெளியிலே மறுபடியும் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம்
1: lord this morning we once again humble ourselves and commit at your presence
0: எங்கள் இருதயம் காக்கப்பட வேண்டியது அவசியம்
1: lord it is necessary that a heart should be guarded lord
0: ஆண்டவரே எங்களுடைய இருதயம் இதயத்தினுடைய நிலையை குறித்து கவனமாக இருக்க கிருபை தாரும்.
1: Lord give us grace to be very careful about the state of our heart.
0: எங்களுடைய இதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்பட வேண்டும் ஆண்டவரே.
1: Lord fountains of life should proceed out of our heart Lord.
0: அதிலிருந்து மரணத்தை வருவிக்கிற ஆண்டவரே எதுவும் வெளிப்பட கூடாது.
1: Lord things that pertains to death should not be coming out of it Lord.
0: மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி காக்கிற ஆண்டவரே நீதிமான்களுடைய ஆண்டவரே ஞானிகளுடைய கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய தேவ சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களுடைய போதகத்திற்கு எங்களை நீர் பராமரித்து பாதுகாத்து கொள்ளும்.
1: Lord keep us under the teaching of the teachers who are wise who are righteous who remain example who have the fear of God who remain in the presence of God who can escape us from the snares of death.
0: ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களால் எங்கள் இருதயம் எப்பொழுதும் ஜீவ நீரூற்றை வெளியே கொண்டு வருவதற்கு எங்கள் இருதயத்தை நீர் ஆசீர்வதியும்.
1: Lord bless our heart that our heart may bring out fountains of life through such kind of teachers Lord.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
1: Glorify your name Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen. Amen.

ஒரு நாள் ஒரு பெண் தன்னுடைய பழைய சூட்கேஸை திறந்து அதனுள் இருக்கும் பொருட்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். அதற்குள் தலைமுடியை காய வைக்கக்கூடிய ஹேர் ட்ரையர் கருவி இருந்தது. அவள் துணி தைக்கும் தொழில் செய்பவள். ஆகவே பல துண்டு துணிகளை அந்த பெட்டியில் உள்ளே திணித்து வைத்திருந்தாள். அந்த துணிகளை கொண்டு ஒரு மெத்தை செய்யத்தான் இப்பொழுது நினைத்து அந்த பெட்டியை அவள் திறந்தாள். அந்த பெட்டியினுள் துண்டு துணிகளிடையே அந்த ஹேர் ட்ரையர் கருவியும் இருந்தது. இது எப்படி இங்கே வந்தது? மறந்தே போனாள். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன்னுடைய சிநேகிதி வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது இந்த கருவியை களவாக எடுத்துக்கொண்டு வந்திருந்தாள். அந்த குடும்பத்து மக்களும் இந்த கருவியை அதிகமாக தேடினார்கள். அந்த காலகட்டத்தில் இவளிடத்திலே அதை குறித்து கேட்ட பொழுதும் இவள் சரியாக பதில் சொல்லவில்லை. 10 வருடங்கள் ஓடிவிட்டதே, எப்படி நான் இதை சிநேகிதியிடம் சொல்லுவேன் என்று அலைமோதிய மனதுடன் இருந்தாள் செல்வி என்ற அந்த பெண். ஆனால் அவள் மனசாட்சி அவளை துன்புறுத்தியது. கடைசியாக அந்த கருவியை அந்த குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அதை எடுத்து வந்ததாகவும் இத்தனை நாள் அதை தன்னோடு வைத்திருந்ததற்காக தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் அவள் கேட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அந்த குடும்பத்தில் எல்லோரும் இதை பார்த்து சிரித்துவிட்டு இந்த காரியத்தை அப்படியே மறந்து விட்டார்கள். நல் மனசாட்சி கடவுளிடமிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பெரும் கொடையாகும். நம் வாழ்வை சீராக அமைப்பதற்கு அது உதவுகிறது. மனசாட்சியின்படி நடந்தால் நம் மனதில் சமாதானம் ஏற்படுகிறது. நம் மனசாட்சி சொல்லும் காரியங்களை நாம் மதிக்காமல் மீறி நடக்கும் பொழுது நாம் சமாதானத்தை இழந்து போய்விடுகிறோம். எனவேதான் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஏசாயா தீர்க்கன் கூறியிருக்கிறார். மேலும், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று பவுலடிகளாரும் எழுதியிருக்கிறார். இன்று நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று சொல்கிறதா? அல்லது நாமும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவர்களாக இருக்கிறோமா? நம் மனசாட்சி சரிசெய் என்று சொல்லும் காரியங்களை சரிசெய்ய திட்டமிடுவோமா? தீர்மானம் செய்வோமா?

என்ன விட்டிருந்தா இன்னைக்கு நான் இல்லப்பா, நீ என்ன விடலாண்டவரே. நீ நல்லவரப்பா, நீ உண்மையுள்ளவராண்டவரே. ஓ எனக்கு நீங்க மட்டும் பாடுங்க.

நடந்து வந்த எல்லாவற்றிலும், நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சுமந்து கொண்டு என்னை வந்திருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இனிமேலும் சுமப்பே, இனிமேலும் எனக்கு ஒரு நல்ல அப்பா பரலோகத்தில் இருக்கிறார் நம்பிக்கையோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். உன்னை அவர் தோளில் தூக்கி வைத்தது, அவர் ஒரு நாள் உன்னை பாரமா எண்ண மாட்டார். அவர் உன்மேல் வைத்த பாசம்

ஏன் அவர் சுமந்து கொண்டு வந்தார்னா பாசம். அவர் உங்க மேல அன்பு வைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? கொஞ்சமா இருந்தீங்க, நீங்க கொஞ்சமா இருந்தீங்க. நீங்க திரளா இருக்கிறதை கண்டல்ல அவர் அன்பு வைத்தது, அது உலக அன்பு. ஆனால் அவர் உண்மையில் அன்பு வைக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. உப்பமா இருந்த என்னை அவருடைய அன்பு எல்லாம் உடையவனாக மாற்றிட்டு. அன்பு பாசம், அதனாலதான் தோல்ல இன்னைக்கும் இருக்கிறேன். பாரம் கிடையாது, பாசம். ஆண்டவருடைய அன்பு என்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தவர். ஆமே. அவர் சொல்ற இனிமேலும் நடக்க முடியாத, என்னை நடக்க பழக்கினவருக்கு மட்டும்தான், என்னை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, என்னோடு பழகிறவங்களுக்கும் தெரியாது, என்னோடு பேசுறவங்களுக்கும் தெரியாது. ஆனா என்னை பழக்குகிறவர் ஒருவர் உண்டு, என்னை சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவருக்கு தெரியும் எந்த பாதையில் நான் கடக்க முடியும், எந்த பாதையினால் கடக்க முடியாது என்று. என்னால் நடக்க முடிந்த பாதையில் என்னை நடத்துவார், என்னால் நடக்க முடியாத பாதையில் என்னை தூக்கி சுமந்து செல்வார். அதுதான் உபாகமம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அதை சுமந்து உயர கொண்டு செல்வது போல. அந்த கூட்டை கட்டினதும் கழுகுதான், கூட்டை கலைக்கிறதும் கழுகுதான், பழக்குவிக்கிறது. ஆமென். அந்த குஞ்சுகளை பழக்குவிக்கிறது.

ஒரு காரியம், தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது, தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது. இறங்கின எனக்கு இது இப்ப தெரிகிறது, எதுவுமே எனக்கு தெரியாம போயிடும். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நான் இருள்ல இருந்தேன், என்னை தூக்கி தோல்ல வச்சார், எனக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தா. என் கண்ணு தான் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். நான் மீண்டும் அந்த இருள் வேண்டாம், அவரோடு இருங்கள்.

இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நல்ல கைகளை தட்டி அப்பாக்கு மகிமாய் இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை வாழ வைத்தா தாவீது சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் அப்பா, நீங்க தான் நடத்திட்டு வந்தீங்க ஆண்டவரே, நீரே எல்லா நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடர செய்றீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்.

Thank you, Holy Spirit. எப்படி இருக்கிறேன் கேட்டா சொல்லுங்க. சேஃபா இருக்கிறேன். எங்க இருக்கிற? தோள்ல இருக்கிற. நல்ல கைய தட்டி அப்பாக்கு மகிமை. எப்படி இருக்கிற? சேஃபா இருக்கிற. இதுவரை கொண்டு வந்தா ஃபார்வோன் செங்கடலை தாண்டி போக வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. காரணம், அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்குன்னு எல்லாமே இருக்கு. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு செங்கடலை தாண்டிதான் கானானே பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் கால் ஒரு கால் நினையாமல் நடந்தாங்களாம். அந்த அவ்வளோ பெரிய கடல்ல ஒரு டிராப் தண்ணி கூட இஸ்ரவேலரை தொட விடல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78:52-53, பத்திரமாய் நடத்தினார். அடுத்த வார்த்தை, கடல் சத்துருக்களை மூடி போட்டது. இன்னைக்கு இந்த கடல் என்கிற கடல் என்னை மூடாதபடிக்கு, பலவீனம் என்கிற கடல் என்னை மூடாதபடிக்கு, போராட்டம் என்கிற கடல் என்னை மூடாதபடிக்கு, என்னை பத்திரமாய் நடத்துகிற, பத்திரமாய் நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரம்

நாளாகமத்தின் இரண்டாம் புஸ்தகம் 17 அதிகாரம். அவன் தன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஜோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் ஜூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் ஜூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் ஜோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். ஜூதா கோத்திரத்தார் எல்லாரும் ஜோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரகத்தோப்புகளையும் ஜூதாவை விட்டு அகற்றினான். அவன் அரசாண்ட 3 வருஷத்தில் ஜூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனையலையும் மிகாயாவையும் இவர்களோட கூட செமேயா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிரமோத், ஜோனாத், அதோனியா, தொபியா, சோபத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷமாவையும் ஜோராமையும் அனுப்பினார். இவர்கள் ஜூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு ஜூதாவின் பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஜூதாவை சுற்றியிருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் ஜோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் ஜோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7,700 ஆட்டுக்கடாக்களையும் 7,700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே ஜோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி ஜூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஜூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். ஜெருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய இலக்கமாவது. ஜூதாவிலே 1,000 அதிபதிகளில் அத்னா தலைமையானவர். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 300,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக ஜோகனான் என்னும் சேனாதிபதி இருந்தார். அவனிடத்திலே 280,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக்கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 200,000 பேர் இருந்தார்கள். பெஞ்சமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தார். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 200,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக ஜோசபாத் இருந்தார். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுத பாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா ஜூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். ஆமேன்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாய் உண்டாகட்டும். நிறைய தேவையோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் நலமா இருக்குமே, தேவனே எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். விசுவாசத்தோடு தேவனுடைய வசனத்தை சார்ந்து சொல்கிறேன், கர்த்தர் இன்றைக்கு உங்கள் காரியங்களை வாய்க்கு பண்ணி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேல் அளவற்ற விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் அவரை சார்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தோமானால் அவர் நம்மை நடத்துகிற வழிகள் வித்தியாசமாயிருக்கும், அவர் செய்கிற அற்புதங்களும் வித்தியாசமாயிருக்கும். இன்றைக்கு ஒரு விசுவாச வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வழிகளை வாய்க்கு பண்ணி உங்கள் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை வேத புத்தகத்திலே ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்திலே தொடர்ச்சியை நாம் வாசிக்கிறோம். எலியாசார் ஒரு அருமையான ஜபத்தை ஏறெடுப்பார். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தர். ஆபிரகாம் எலியாசாரை ஈசாக்கு பெண் தேடும்படி அனுப்புவார். முன்பின் தெரியாத ஒரு இடமாயிருக்கும். அந்த இடத்திற்கு அனுப்பப்படுகிற போது கர்த்தரே எலியாசாரை அழைத்து கொண்டு போவார். ஊருக்கு வெளியே ஒரு கிணற்றருகே நின்று ஜெபிக்கிற இந்த ஜப வார்த்தை போல, கர்த்தாவே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும். பின்பு அவர் சொல்வார், நான் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுகிற போது குடி என்றும், ஒட்டகங்களுக்கும் குடிக்க வார்ப்பேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவள்தான் என் எஜமானாகிய ஈசாக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பே, ஆதியாகமம் 24:15 வாசிக்கிறோம், இப்படி அவன் சொல்லி முடிக்கும் முன்பே ரெபேக்காள் அங்கு வந்து சேர்கிறாள். எலியாசர் இப்படி கேட்கிறான். உடனே அவள் சொல்கிறாள், நீர் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்வாள். பாருங்கள், கர்த்தர் ஒரு தேவனுடைய பிள்ளையை நடத்துகிற விதம் வித்தியாசமா இருக்கும். இந்த காலத்துல நம்ம தகவல் தொடர்புல எல்லாவற்றிலும் நாம் மிக சரியா இருக்கிறோம். ஒரு இடத்துல ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அவரை கண்டுபிடிப்பது இந்த காலத்திலே எளிது. ஆனால் அந்த காலத்திலே எந்த தகவல் தொடர்புகள் இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் எப்படி அருமையாய் நடத்தி கொண்டு போய் எலியாசரை ஆபிரகாமுடைய சொந்த குடும்பத்திலேயே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணி ரெபேக்காளை ஈசாக்கு மனைவியாக அழைத்து கொண்டு வருகிறார். இது ஒரு அருமையான சம்பவமாய் வாசிக்கிறோம். இதை வாசிக்கிற போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் இந்த வசனங்கள் மூலமாய் புரிந்து கொள்ள முடியும். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இதுல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு தகப்பன் குடும்ப தலைவர்கள் தேவனுக்கு பயந்திருந்தால் அவங்க குடும்பத்துல எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு அற்புதம் நடக்கும். அதான் ஆபிரகாம் தேவனுக்கு பயந்திருந்து விசுவாசத்தில் இருந்தார். அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஈசாக்கு சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒரு நல்ல பெற்றோர்களா இருக்கலாம். நீங்க கர்த்தருக்கு பயந்திருந்தால், கர்த்தரை தேடினால், விசுவாசத்தோடு இருந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அருமையாய் உங்கள் சூழ்நிலையை நடத்துவார். தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய விரும்புகிறார். அவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். நிகமியா கூட சொல்வார், நாங்கள் எழுந்து கட்டுவோம், கர்த்தர் எங்கள் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார். சன்பல்லா தொபியாவை பார்த்து சொல்வார், நாங்கள் தான் அலங்கத்தை கட்டப்போகிறோம், கர்த்தர் எங்கள் காரியத்தை வாய்க்கு பண்ணுவார். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். உங்கள் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் தேவனோடு விசுவாசத்திலே நம்பிக்கையிலே அவரை மட்டும் சார்ந்திருங்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுக்கு கண்டிப்பாய் நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருப்பதாக. நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவனுடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் பரிசுத்த ஆவியினுடைய ஒவ்வொரு ரூபங்களை குறித்து, ஒவ்வொரு விதமான ஆவியை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டே வந்து கொண்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலே வாழ்வும் வார்த்தை நிகழ்ச்சி கூடாக உணர்வை அருளும் ஆவி என்ற தலைப்பிலே எசாயா 11:2 உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவின் மேலிருந்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து எசாயா தீர்க்கதரிசி மேல் இருக்கக்கூடிய பூரணமான 7 அபிஷேகங்களை குறித்து எழுதுகிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் மூலம் இந்த அனைத்து அபிஷேகங்களையும் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்காகவே அப்போஸ்தலர் பவுல் ஜெபித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டிக் கொள்கிறேன் என்றார். எபேசியர் 1:17. இதில் ஒன்று உணர்வை அருளும் ஆவியாகும். பாருங்கள், சாத்தான் உணர்வை கெடுக்கும் அசுத்த ஆவிகளை கொண்டு வருகிறார். வேதம் வாசித்தால் அதை உணரவே விடமாட்டார். வசனங்களுக்குள்ளே உள்ள ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள விடமாட்டார். கண்கள் திறந்திருந்தாலும் கவனிக்க முடியாததா இருக்கும். காதினால் கேட்டாலும் அது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். பாருங்கள், இயேசு சீஷர்களுடனே எம்மாவூருக்கு கடந்து போனார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு நடந்தும் இயேசு என்று உணர்ந்து கொள்ளவில்லை. வேத வசனங்களை விளக்கி காட்டியும் அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் துக்க முகமுடையவர்களாகவே சென்று கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் எவ்வளவோ வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டாலும் அதை உணர்ந்து செவி கொடுப்பதில்லை. ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டு விடுகிறார்கள். இதை விளக்கும்படி இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருக்கே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மார்க்கு 4:3 இந்த வசனத்தை நாங்கள் காணலாம். வேத வசனத்தை கேட்டும் அதை புரிந்து கொள்ளாத, உணர்வில்லாத இருதயம் உள்ளவர்களை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. பிசாசானவர் ஆகாயத்து பறவையை போல பறந்து வந்து வசன விதைகளை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு விடுகிறார். இயேசு சொன்னார், ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறார். அவனே பலியருக்கே விதைக்கப்பட்டவன். இதனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் எழுதி முடிவிலே காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னார். காதுள்ளவன் என்பது உணர்ந்து கொள்ளுகிறவன் என்பது அர்த்தமாகும். சில உவமைகள் சீசர்களுக்கு விளங்கவில்லை. ஆகவே இயேசு தனிமையாய் இருக்கும் போது அவரிடத்துல வந்து விளக்கம் கேட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்களும் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது வேதத்தின் ரகசியங்களையும் மறைப்பொருட்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்களுடைய நினைவுக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பே. எசாயா 45:4. நீங்கள் விரும்பி வாஞ்சியோடு தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்திலே நீங்கள் எப்போதும் விழிப்புள்ளவர்களாகவே இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: முதிர்ச்சி நிலைக்கு வளர்தல் என்ற தலைப்பின் கீழ் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: Praise the Lord for another opportunity to come together for a conference like this.
2: இது போன்ற இன்னொரு கான்ஃபரன்ஸ்க்கு நாம் எல்லாரும் கூடி வர முடியாய் தேவன் கொடுத்த நல்ல பாக்கிய சலாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: We must never be excited when more people join our church.
2: நம்முடைய சபைகளிலே அநேகர் புதிதாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே நாம் ஒரு காலம் பரவசம் அடைந்து விடக்கூடாது.
1: There is a human habit to be happy when more people come.
2: அநேக மக்கள் வரும்பொழுது மனுஷ மார்க்கமாய் நாம் சந்தோஷப்படுவது சாதாரணமாக இருக்கிறது.
1: But sometimes in a church of 200 people God may count only 10 disciples of Jesus.
2: 200 பேர் கொண்டிருக்கக்கூடிய சபையிலே சில சமயத்திலே தேவன் எண்ணி பார்க்கும் பொழுது அதிலே கணக்கிட்டு 10 பேர் தான் சிஷ்யர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்.
1: We may say there are 200 people in our church.
2: நம்முடைய கணக்குக்கு வேண்டுமானால் 200 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம்.
1: But the Lord says there are only 10.
2: ஆனால் தேவனோ 10 பேர் மட்டுமே இருக்கிறார்கள் என்று சொல்வார்.
1: Because he told us to go and make disciples in every nation.
2: எல்லா ஜாதிகளிடத்திலும் போய் சீஷராக்குங்கள் என்ற ஒரு அருமையான பணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
1: So anyone in any of our churches who is not a disciple is not counted.
2: எந்த ஒரு சபையிலுமே ஒருவன் சீஷனாய் இல்லை என்றால் அந்த நபர் தேவனாலே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்.
1: So we don't have to judge other people.
2: ஆகவே நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க தேவையில்லை.
1: But all of us must judge ourselves.
2: ஆனால் நாம் எல்லாருமே நம்மை நாமே நியாயம் தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
1: One very important question.
2: முக்கியமான ஒரு கேள்வி.
1: Am I a disciple of Jesus Christ?
2: நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்கிறேனா?
1: Even an elder brother must ask that question.
2: ஒரு சபையின் மூப்பர் கூட இந்த கேள்வியை கேட்டாக வேண்டும்.
1: Because a person can be a disciple of Jesus and become an elder and then backslide and not be a disciple of Jesus.
2: ஒரு நம்ம சிஷ்யனாய் மாறி அதற்கு பிறகு மூப்பனாய் மாறி அதற்கு பிறகு பின்வாங்கி போய் அதற்கு பிறகு சிஷ்யனாய் இல்லாமல் போய்விடலாம்.
1: And if you as an elder brother are not learning and following Jesus more and more, you won't be able to lead other people to learn and follow after Jesus.
2: மூப்பராய் இருக்கிற நீங்கள் அதிகமாய் கற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்ற கூடிய ஒரு சிஷ்யன் என்ற வாழ்க்கையிலே நீங்கள் பெருகாவிட்டால் மற்றவர்களை நீங்கள் தேவனுக்குள்ளாக சிஷ்யனாக நீங்கள் நடத்துவது கூடாத காரியமாய் போய்விடும்.
1: The Bible pictures the Christian life like a race and a war.
2: கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு யுத்தத்திற்கும் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறது வேதம்.
1: We are told to run the race looking unto Jesus.
2: நாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவும்.
1: We are told to be a good soldier of Jesus Christ.
2: நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவனாய் இருக்க முடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: Both of these things, war and races, are things for which we need a lot of devotion and practice and discipline.
2: இந்த யுத்தத்திற்கும் ஓட்டத்திற்கும் அதிகமான அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது.
1: So the Christian life is never pictured like a picnic or a holiday.
2: கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு காலம் ஒரு சுற்றுலாவை போல அல்லது விடுமுறை நாட்களை போல ஒப்பிடப்பட்டு சொல்லப்படவில்லை.
1: From beginning till end it is a race.
2: ஆரம்பம் முதல் முடிவு வரை அது ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கும்.
1: And from beginning till end it is a war.
2: அது ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை ஒரு யுத்தத்தை போல தான் இருக்கிறது.
1: So we mustn't relax at any time.
2: நாம் ஒரு காலம் ஓய்வு எடுத்து விட கூடாது.
1: We have to be alert and fighting all the time.
2: நாம் எப்பொழுதே விழிப்புள்ளவர்களாய் இருந்து எப்பொழுதே போராடக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
1: Jesus often said watch and pray. In other words, be alert and pray.
2: விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இன்னொரு வார்த்தையிலே சொல்லப்போனால் எப்பொழுதே எச்சரிக்கையாய் இருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
1: A lot of people talk about prayer but they don't talk about being alert.
2: அநேகர் ஜெபத்தை குறித்து பேசுகிறார்கள் ஆனால் விழிப்பாய் இருப்பதை குறித்து பேசுவதில்லை.
1: If we are not alert and watch then we're not going to be able to progress in the Christian life.
2: நாம் விழிப்பாய் இருந்து எச்சரிப்பாய் இல்லாத பட்சத்திலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியாது.
1: So our subject during this conference is what's written there, the mind of Christ.
2: இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கருப்பொருள் இங்கே எழுதப்பட்டதான கிறிஸ்துவின் சிந்தை.
1: Our aim in the Christian life on earth is to acquire the mind of Christ more and more as we grow.
2: கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய குறிக்கோள் நாம் வளர வளர கிறிஸ்துவின் சிந்தை அதிகமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும்.
1: You can say that you have grown in the last one year if your mind is more like the mind of Christ today than it was last year.
2: கடந்த ஆண்டிலே இருப்பதை காட்டிலும் இந்த ஆண்டிலே உங்களுடைய மனது கிறிஸ்துவின் சிந்தையைப் போல அதிகமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்லலாம்.
1: To have the mind of Christ does not mean increase in knowledge of the Bible.
2: கிறிஸ்துவின் சிந்தை என்றால் வேதத்தினுடைய அறிவிலே ஒரு அதிகமாவது பெருகுவது என்ற பொருள் அல்ல.
1: It means thinking the way Jesus would have thought.
2: இயேசு எப்படி சிந்தித்திருந்திருப்பாரோ அதே போல சிந்திக்க கற்றுக்கொள்வது.
1: About everything in the world.
2: உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலே.
1: About all the people we meet.
2: நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும்.
1: And all the circumstances that come into our life.
2: நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் சூழ்நிலைகளிலேயும்.
1: If I have the mind of Christ.
2: எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குமானால்.
1: I will react to the situations the way Jesus would have reacted.
2: இயேசு எப்படி ஒரு சூழ்நிலையிலே செயல்பட்டிருந்திருப்பாரோ அதே போலவே நானும் செயல்படுவேன்.
1: I will deal with people the way Jesus would deal with people.
2: இயேசு எப்படி ஜனங்களிடத்தில் இடைப்பட்டிருந்திருப்பாரோ பழகியிருந்திருப்பாரோ அதே போல நானும் இடைப்படுவேன்.
1: And it all depends on having the mind of Christ.
2: இவைகளெல்லாம் எதை பொறுத்திருக்கிறது என்று தெரியுமா? கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டா என்பதை பொறுத்திருக்கிறது.
1: Even in the first century,
2: முதல் நூற்றாண்டிலேயும் கூட,
1: one of the great tragedies was that people were not growing spiritually.
2: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் வளராது இருந்ததுதான் ஒரு பெரிய பரிதாபமான காரியமா இருந்தது.
1: Let's turn to a verse in Hebrews chapter 5.
2: எபிரேயர் 5 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
1: In Hebrews 5,
2: எபிரேயர் 5 ஆம் அதிகாரம்,
1: the person who wrote the letter, we don't know who it is, but this is what he says.
2: இந்த எபிரேயரை யார் எழுதினார் என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் இதை தான் அந்த எழுதியவர் சொல்கிறார்.
1: It's amazing that one of the most wonderful books in the whole Bible, the book of Hebrews, there's no author.
2: முழு வேதாகமத்திலேயும் முழு வேதாகமத்திலேயும் இருக்கக்கூடிய மிக அருமையான ஒரு நிருபம் எபிரேயருக்கு என்ன புத்தகம், அதனுடைய ஆக்கியோன் யார் அதை எழுதினார் என்று சொல்லி குறிப்பிடப்படவே இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: The book of Hebrews reveals certain truths about Jesus Christ that are not revealed in any of the other 65 books of the Bible.
2: இந்த வேதத்திலே காணப்படுகிற மற்ற 65 புத்தகங்களிலேயும் கிறிஸ்துவை பற்றி சொல்லிராத காரியங்களை நாம் இந்த எபிரேயர் புத்தகத்திலே அருமையாக பார்க்கிறோம்.
1: It's in Hebrews that we read that Jesus was tempted in all points as we are and did not sin.
2: நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருந்தார் என்று வேறு எந்த புத்தகத்திலும் இல்லை, எபிரேயர் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
1: It's in Hebrews that we read that the faith that Jesus is the author and finisher of our faith.
2: நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் யார்? இயேசு கிறிஸ்துதான் என்று எபிரேயர் எழுதுகிறது.
1: And that it is possible for us to run the same race that Jesus ran on the earth.
2: இந்த பூமியிலே இயேசு ஓடின அதே ஓட்டத்தை நாமும் ஓட முடியும் என்கிற காரியத்தை எபிரேயர் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம்.
1: It's in Hebrews that we are told that we have to hold on to our confidence firm until the end.
2: முடிவு பரியந்தம் நம்முடைய நம்பிக்கையை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை எபிரேயர் தான் சொல்கிறது.
1: In Hebrews 5,
2: எபிரேயர் 5 அதிகாரம்,
1: it says in verse 11,
2: 16th வசனத்திலே பார்க்கிறோம்,
1: concerning Christ we have much to say but it's very hard to explain because you have become dull of hearing.
2: இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம், நீங்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்கப்படுகிறது கடினமாய் இருக்கிறது அரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார்.
1: There are many things about Jesus which the author wanted to share but he says you can't understand it.
2: இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த புத்தகத்தை ஆக்கியோன் சொல்லுகிறார், ஆனால் அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு அரிதா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
1: Now when a child is in the kindergarten, there are many things about mathematics and science you cannot explain to that child.
2: ஒரு குழந்தை 1st கிளாஸ் 2nd கிளாஸ் படிக்கும் பொழுது கணிதத்திலே பல காரியங்களை சொல்லிக் கொடுக்க நீங்கள் விரும்பலாம், ஆனால் அந்த குழந்தையால விளங்கிக் கொள்ள முடியாது.
1: But by the time that child is 16 or 17 years old, it should be able to understand that.
2: 16 17 வயது அந்த குழந்தைக்கு ஆகும் பொழுது இப்பொழுது கணிதத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
1: But just like in our country there are many 17 year olds who are not educated.
2: ஆனால் நம்முடைய நாட்டில் என்ன பார்க்கிறோம், அநேக 17 வயது பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் படிப்பறியாதவர்களாக இருக்கிறார்கள்.
1: Because they have never gone to school.
2: ஏனென்றால் அவர்கள் பள்ளிகளுக்கு போகவில்லை.
1: Or they went to school and dropped out after 1 or 2 years.
2: பள்ளிக்கு போனார்கள், 1-2 வருஷங்களிலே படிப்பை நிறுத்தி விட்டார்கள்.
1: So also it's possible to be in the church 16 17 years and not grow spiritually.
2: இதே போல சபையிலேயும் நீங்கள் 16 17 ஆண்டுகளாக இருந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ வளர்ச்சி அற்றவளாக இருந்து விட முடியும்.
1: That means we become dull of spiritual hearing.
2: ஆவிக்குரிய கேள்வியிலே மந்தமாகி விடுகிறீர்கள்.
1: And he says further,
2: அவர் மீண்டும் சொல்கிறார்,
1: Now how do we become dull of hearing?
2: எப்படி நாம் கேட்கிறதிலே மந்தமாக முடியும்?
1: I'll tell you the easiest way to become spiritually deaf.
2: ஆவிக்குரிய ரீதியிலே செவிடனாய் மாறுவதற்கு எளிதான வழிகளை சொல்கிறேன்.
1: When God says something to you,
2: தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் பேசும் பொழுது,
1: and you don't take it seriously to obey it,
2: நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவதை சீரிய முறையில் எடுத்துக்கொள்ளாவிட்டால்,
1: you become deaf.
2: நீங்கள் செவிடனாய் மாறிவிடுவீர்கள்.
1: When I got converted 50 years ago,
2: 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மனம் திரும்பின பொழுது,
1: I had been baptized as a child when I was a little baby.
2: நான் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே குழந்தை ஞானஸ்நானம் பெற்றவன்.
1: And I knew there are different believers who say that child baptism is good enough. No, you must be baptized as a believer.
2: சிறு குழந்தை ஞானஸ்நானம் பெறுவது அது சரியல்ல, விசுவாசியாகி ஞானஸ்நானம் பெறுவதுதான் சரி என்று சொல்லக்கூடிய சில குழுக்கள் இருக்கிறார்கள்.
1: Some others said that child baptism is okay.
2: சில சபைகளிலே சில குழுக்களிலே சில குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தால் அது பரவாயில்லை என்று சொல்கிறார்கள்.
1: I didn't know the Bible.
2: எனக்கு அப்பொழுது வேதம் தெரியாது.
1: So I didn't know which of these two believers to believe.
2: ஆகவே இந்த இரண்டு கூட்ட விசுவாசிகள் விசுவாசிக்கிறார்கள் இது எந்த கருத்து சரியானது என்று எனக்கு தெரியவில்லை.
1: I read the Bible.
2: நான் வேதத்தை வாசித்தேன்.
1: And I found in the Bible

0: அரை ஆண்டுகளாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவில்லை.
1: I became deaf.
0: நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செவிடனாய்
1: மாறிவிட்டேன். Because God had said something to me and I was not obeying.
0: ஏனென்றால் தேவன் ஏதோ ஒன்றை என்னிடத்தில் சொல்லியும் நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன்.
1: Is there anything in your life that God told you to do but you have not obeyed?
0: உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லி இருந்தும் செய்யாமல் இருக்கிறீர்களா இப்பொழுது?
1: But as soon as I obeyed God in baptism, I began to grow.
0: ஞானஸ்நானத்திலே நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்த உடனே அப்பொழுது தானே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பித்தேன்.
1: And then God told me another thing.
0: பிறகு தேவன் இன்னொரு காரியத்தை சொன்னார்.
1: He told me to return money that I had cheated from the government.
0: அரசாங்கத்திலிருந்து நான் ஏமாற்றிய பணத்தை எல்லாம் திருப்பி செலுத்த சொன்னார்.
1: Then I gave it back.
0: நான் மீண்டும் அதை கொடுத்தேன்.
1: Then God showed me something else.
0: பின்னும் ஒன்றை காண்பித்தார்.
1: Then I did that.
0: அதையும் கீழ்ப்படிந்தேன்.
1: Then he showed me something else.
0: இன்னும் ஒன்றை காண்பித்தார்.
1: And for all these last more than 48 years God's been showing me more and more and more and more.
0: கடந்த 48 ஆண்டுகளாக தேவன் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படியும்படியாக எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்.
1: So if at any point now God tells me something today and I don't do it.
0: ஒவ்வொரு கட்டத்திலேயும் தேவன் ஒன்றை செய்ய முடியாத சொல்கிறார், நான் அதை செய்யவில்லை.
1: I'll become a little deaf.
0: நான் கொஞ்சம் செவிடனாய் மாறிவிடுகிறேன்.
1: That's how you become dull of hearing.
0: இப்படி தான் நாம் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறுகிறோம்.
1: I see so many believers in our churches who are not growing spiritually.
0: நம்முடைய சபைகளிலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை வளராதிருப்பதை நான் பார்க்கிறேன்.
1: And I know it's because they've become dull of hearing.
0: அவர்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறினபடினாலே தான் வளராமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரிகிறது.
1: Their external testimony is good.
0: அவர்கள் வெளிப்பிரகாரமான சாட்சி நன்றாக இருக்கிறது.
1: Everybody in the church thinks you're a good brother or sister.
0: சபையில் உள்ள மற்ற எல்லாரும் நீ நல்ல ஒரு சகோதரன் நல்ல ஒரு சகோதரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
1: Maybe everybody in the church thinks you're a good elder brother.
0: நீங்கள் நல்ல ஒரு மூத்த சகோதரன் மூப்பன் என்று சொல்லி கூட சபையில் உள்ள மற்ற எல்லாரும் எண்ணலாம்.
1: Maybe you can fool me also and I also think you're a good elder brother.
0: என்னையும் கூட நீங்கள் ஏமாற்றி விடலாம். நான் கூட நீங்கள் ஒரு நல்ல மூப்பன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
1: But my opinion of you is not important.
0: ஆனால் உங்களை குறித்து எனக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் முக்கியமானதல்ல.
1: Is there something God has spoken to you which you have not obeyed?
0: நீ இதுவரைக்கும் தேவன் ஒரு காரியத்தை பேசி கீழ்ப்படியாமல் இருக்கிறாயா?
1: Something in your heart.
0: உன்னுடைய உள்ளத்திலே.
1: Maybe even your wife does not know what God spoke to.
0: தேவனோடு கூட என்ன பேசினார் என்பது உன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் இருக்கலாம்.
1: Or your husband doesn't know.
0: அல்லது உன்னுடைய புருஷனுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம்.
1: But you know that God says something to you and you have to obey it.
0: தேவன் உன்னிடத்திலே ஒன்றை சொல்லியும் இன்னும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறது உனக்கு தெரிகிறதா?
1: Maybe there's a sinful habit in your life which you're not taking seriously to get rid of.
0: ஒருவேளை அதை விட்டுவிட முடியாக இன்னும் சீரிய முறையில் எடுக்க நினைக்க கூடாத சில பாவ பழக்கங்கள் இருக்கலாம்.
1: Maybe you haven't realized how serious that one sinful habit is for which Jesus hung on the cross.
0: ஏ அந்த உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவ பழக்கம் எவ்வளவு சீரியதா இருக்கிறது என்பதை நீ உணராமல் இருக்கிறாய். அந்த பாவத்திற்காக இயேசு சிலுவிலே அறையப்பட்டார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய்.
1: When you take any sin in your life lightly.
0: எப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை எளிதாக இவ்வளவுதானே என்று எடுத்துக்கொண்டால்,
1: you have to see it like nailing Jesus to the cross.
0: பாவத்தை எப்படி பார்க்க வேண்டும்? அந்த பாவமானது இயேசுவை ஆணியிலே சிலுவிலே வைத்து அறைகிறது என்று பார்க்க வேண்டும்.
1: When you see it like that you say oh lord forgive me.
0: இதே போல நீ பார்க்கும் பொழுது பாவத்தை ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுவாய்.
1: How many of you would join the Roman soldiers and nail Jesus to the cross?
0: உங்களில் எத்தனை பேர் ரோம போர்ச்சரோடு கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து கொண்டு இயேசுவை சிலுவிலே ஆணி அறைவதிலே ஈடுபட்டிருப்பீர்கள்?
1: If you treat one sin in your life lightly that's what you're doing.
0: உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவத்தையும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு பாவத்தையும் ஒரு பாவத்தை நீ எளிதாக எடுத்துக்கொண்டாலே நீ அப்படி செய்து கொண்டிருக்கிறாய்.
1: For example if you got anger in your life.
0: உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையில கோபம் என்ற பிரச்சனை.
1: I had a lot of anger in my life.
0: என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கோபம் இருந்தது.
1: But for so many years I never knew the seriousness of it.
0: அநேக ஆண்டுகளாக அந்த கோபத்தினுடைய சீரியஸ்னஸ் எனக்கு தெரியவில்லை.
1: I never knew that anger is nailing Jesus to the cross.
0: இந்த கோபம் என்பது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையக்கூடிய பாவம் என்பதை நான் அறியாதிருந்தேன்.
1: Now if you are battling it you're okay.
0: நீ அந்த கோபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற வரைக்கும் சரிதான்.
1: Then you are not nailing Jesus to the cross.
0: அப்படி நீ பாவத்தோடு கூட போராடி கொண்டிருக்கும் பொழுது நீ இயேசுவை சிலுவையிலே அறையவில்லை.
1: Maybe you fall but you get up and you repent and say Lord help me.
0: பாவத்திலே விழுகிறாய் எழுந்திருக்கிறாய் விழுகிறாய் எழுந்திருக்கிறாய் ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்கிறாய்.
1: I'm not talking about such people. They are all right.
0: அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பேசவில்லை. அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள்.
1: They'll one day get victory.
0: ஒரு நாளில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
1: I'm talking about those people who can get angry and not even be convicted about it.
0: நான் யாரை பற்றி பேசுறேன் என்று சொன்னால் கோபப்பட்டும் அதை குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறார்களே அவர்களை பற்றி
1: சொல்லுங்கள்.

0: வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேன்சர் வியாதியை போல.
1: That'll kill you.
0: அந்த கேன்சர் வியாதி உன்னை கொன்றுடும் போல, அந்த பாவம் உன்னை கொன்றுடும்.
1: Deaf. You won't hear God's voice.
0: நீ செவிலே கேட்பதிலே மந்தமுள்ளவனாய் மாறி இனிமேல் தேவன் பேசுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு செவிடனாய் மாறிவிடுவாய்.
1: You'll hear my voice in the meeting, but you won't hear God's voice.
0: கூட்டத்திலே என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆனால் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாமல் போய்விடும்.
1: It's more important to hear God's voice than my voice.
0: என்னுடைய சத்தத்தை காட்டிலும் தேவனுடைய சத்தத்தை கேட்பது மிகவும் முக்கியமானது.
1: My voice will not help you to grow spiritually.
0: என்னுடைய வார்த்தை, என் சத்தமானது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடிய உதவி செய்யாது.
1: Remember the first words that Jesus spoke in his ministry.
0: இயேசு தம்முடைய ஊழியத்திலே பேசின முதல் வார்த்தைகளை எண்ணி பாருங்கள்.
1: First words.
0: முதல் வசனம்.
1: Matthew 4.
0: மத்தேயு 4 அதிகாரம்.
1: Man shall not live by bread alone, verse 4, but by every word that proceeds from the mouth of God.
0: மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்தேயு 4 அதிகாரம் 4 வசனத்தில் இயேசு வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள்,
1: the words that proceed from the mouth of God,
0: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள்.
1: Jesus compared it to our daily food.
0: நம்முடைய அனுதின ஆகாரத்திற்கு தேவன் இந்த வார்த்தையுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பேசுகிறார்.
1: Jesus did not say daily food is not necessary.
0: ஆகாரம் உங்களுக்கு தேவையில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை.
1: What did he say in that verse?
0: அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்?
1: Man shall not live by food alone.
0: மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல.
1: He said that means you need your daily food.
0: தினமும் அப்பம் தேவை, ஆகாரம் தேவை.
1: But you need something more than that.
0: அந்த ஆகாரத்தை காட்டிலும் அதிகமான ஒன்று உங்களுக்கு தினமும் தேவை.
1: The word that comes from God's mouth.
0: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள்.
1: Which makes you live.
0: அது உங்களை வாழும்படி அனுமதிக்கிறது.
1: And it's as we listen to these words that comes from God's mouth,
0: தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க
1: and we obey it,
0: அதற்கு கீழ்ப்படியும் பொழுது,
1: our mind gets more and more renewed to become like the mind of Jesus Christ.
0: நம்முடைய மனது கொஞ்சம் கொஞ்சமாக புதிதாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மனது போல கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகிறது.
1: That should be happening in your life.
0: இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்க வேண்டும்.
1: And if it is not happening, I want to invite all of you to repent.
0: இந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறவில்லை என்றால், இப்பொழுது நீங்கள் எல்லாரும் மனம் திரும்பும்படியாக உங்களை மனம் திரும்புவதற்கு நன்றியாக அழைக்கிறேன்.
1: Can your wife say that you're becoming more Christ like in your life?
0: உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் மாறி இருக்கிறாய் என்று உன்னுடைய மனைவி சொல்ல முடியுமா?
1: Because she sees you every day.
0: ஏனென்றால் உன்னுடைய மனைவி உங்களை அனுதினமும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: Can your husband say that you're becoming more Christ like and gracious in your speech?
0: நீங்கள் இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள், உங்களுடைய வார்த்தையிலே கிருபை காணப்படுகிறது, இரக்கமுள்ள வார்த்தைகள் என்று சொல்லி உங்களுடைய கனவு உங்களை பார்த்து சொல்ல முடியுமா?
1: He sees you every day.
0: ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கனவு உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
1: What about the people at work?
0: வேலை ஸ்தலத்தில் உள்ள மக்களை பற்றி என்ன?
1: Your colleagues at work.
0: அலுவலகத்திலே உங்களோடு கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள்.
1: Do they see you as more Christ like in your speech?
0: உங்களுடைய பேச்சிலே இன்னும் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று உங்கள் சக ஊழியர் காண முடிகிறதா?
1: More Christ like in your humility.
0: தாழ்மையிலேயும் உங்களுடைய நடத்தையிலேயும் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறது என்று அவர்கள் காண முடிகிறதா?
1: What about your children?
0: உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன?
1: Do they see you as more Christ like at home?
0: குடும்பத்திலே உங்களை பிள்ளைகள் அப்பா கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறார் என்று காண முடிகிறதா?
1: What about the servant who works in your home?
0: உங்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற வேலைக்காரன் வேலைக்காரி அவளுடைய சாட்சி என்ன?
1: Does she see you as more Christ like in your behavior?
0: உங்களுடைய நடத்தையிலே இன்னும் அதிகமாய் கிறிஸ்துவை போல மாறி இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய வேலைக்காரன் வேலைக்காரி பார்த்து சொல்ல முடிகிறதா?
1: Do the people around you see that you're quick to
0: தவறான வார்த்தையை பேசிவிட்டால் மன்னிப்பு கேட்பதற்கு தீவிரமாக உடனே கேட்கிறீர்கள் என்பதை சுற்றியுள்ளவர்கள் பார்க்கிறார்களா?
1: Or you spoke a hurtful word.
0: அல்லது காயப்படுத்துகிற வார்த்தையை பேசின பிறகு உடனே மன்னிப்பு கேட்கிறீர்களா?
1: Do you find as you earn more and more money that you're handling your money like Jesus would handle money?
0: இன்னும் அதிகமாய் பணம் உங்கள் கையிலே வரும்பொழுது இயேசு பணத்தை புழங்குகிறது போல நீங்கள் புழங்க முடிகிறதா?
1: Or do you sit and say I'm a smart man and I'm earning so much money?
0: அல்லது நான் ஒரு புத்தி கூர்மையில் உள்ளவன், புத்திசாலி, நான் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி மாறுதட்டி கொள்கிறீர்களா?
1: The devil has got hundreds of ways of making us deaf to the voice of God.
0: தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை செவிடாக செய்யும்படியாக சாத்தானுக்கு நூற்றுக்கணக்கான வழிகள் இருக்கிறது.
1: So as I said, this was happening in the first century also. They were dull of hearing.
0: அவர்கள் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள்.
1: And when we become dull of hearing,
0: நாம் கேள்வியிலே மந்தமுள்ளவர்களாய் மாறும்பொழுது,
1: we're like children in the kindergarten.
0: நாம் LKG KG படிக்க கூடிய பிள்ளைகளை போல நாம் இருக்கிறோம்.
1: And what is the loss thereby?
0: அங்கே இருக்கக்கூடிய பிரமாணம் என்ன?
1: We also lose something.
0: நாமும் ஒன்றை இழக்கிறோம். நாம் LKG KG நிலையில இருந்தால் நாமும் இழக்கிறோம், சபையும் இழக்கிறது.
1: For example,
0: உதாரணமாக,
1: Supposing your parents have say 10 children at home.
0: ஒரு அப்பா அம்மாவுக்கு வீட்ல 10 பிள்ளைகள் இருக்கறாங்கனு வைத்துக்கோ.
1: All the way from 20 to 2 years.
0: 20 வயசு பையன்ல இருந்து 2 வயசு பையன் வரைக்கும் வரிசையா 10 பிள்ளைங்க.
1: And supposing the older children just are lazy and don't do anything at home.
0: பெரிய பிள்ளைகள் சுத்த சோம்பேறிகள், வீட்ல ஒரு வேலை செய்வது கிடையாது.
1: They don't help in cleaning the house or cooking the food or anything.
0: வீட்டை சுத்தம் பண்ணுவதுன்றது கிடையவே கிடையாது. சமையல் அறைக்கு போகவே மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிமித்தமாக அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு பாரம் இருக்கும் தெரியுமா?
1: They have to do so much work.
0: இந்த வேலைகள் எல்லாம் சேர்த்து அவர்கள் தலையில விழுந்து அவர்கள் பாடுபட வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் வயது முதிர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் சுத்த சோம்பேறிகளா இருக்கிறார்.
1: Many churches are like that.
0: அநேக சபைகள் இப்படி இருக்கிறது.
1: There may be 100 people in that church.
0: இந்த குறிப்பிட்ட சபையில 100 விசுவாசிகள் இருக்கலாம்.
1: But very often all the work has to be done by 2 elders.
0: ஆனால் அடிக்கடி முழு வேலைகளும் பலுவுமே அந்த ரெண்டு மூப்பர்கள் மட்டுமே செய்ய வேண்டியிருக்கிறது.
1: The elders have to do this, the elders have to do that.
0: மூப்பர்கள் தான் இதை செய்ய வேண்டியிருக்கிறது, மூப்பர்கள் தான் அதை செய்ய வேண்டியிருக்கிறது.
1: If somebody is sick, the elders have to go and pray.
0: யாராவது வியாதிப்பட்டு விட்டால் மூப்பர்கள் தான் போய் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது.
1: Mean the other people's prayers God will not listen?
0: அந்த சபையில மீதி உள்ளவருடைய ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா என்ன?
1: If somebody needs some advice, the elders have to go and give the advice.
0: யாராவது ஆலோசனை தேவைப்பட்டால் மூப்பர்கள் தான் போய் ஆலோசனை சொல்ல வேண்டுமா?
1: Now that's all right when everyone is a baby.
0: எல்லாரும் சிறு குழந்தைகளா இருக்கும் பொழுது மூப்பர்கள் அப்படி செய்வது நல்லது. சபையில நீங்கள் 10 வருஷம் இருந்து விட்டீர்களா, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா?
1: The whole church must grow.
0: முழு சபையும் வளர வேண்டும்.
1: But it's not like that in many places.
0: அநேக இடங்களில் அப்படி இல்லை.
1: See what it says in verse 12.
0: 12வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது
1: பாருங்க. Hebrews 5:12.
0: எபிரேயர் 5:12.
1: By this time you should have become teachers.
0: காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டும்.
1: You know, that's like telling a child who is 30 years old, a person who is 30 years old still sitting in the kindergarten.
0: அது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு வகுப்புக்கு எல்கேஜி வகுப்புக்கு போறீங்க, அங்கே ஒரு பையன் 30 வயசு எல்கேஜி படித்துக் கொண்டிருக்கான்.
1: And you say you're 30 years old.
0: நப்பா 30 வயசு ஆயிச்சு இன்னும் எல்கேஜி படிச்சிட்டு இருக்கியா?
1: Other people your age are now teachers in schools and colleges.
0: உன் வயசுல மற்றவங்கலாம் பாத்தீனா கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க, பள்ளியில ஆசிரியரா இருக்கிறார்கள்.
1: And you're still sitting and spelling CAT is cat and BAT is bat.
0: நான் 30 வயசாய் நீ உட்கார்ந்து CAT cat BAT bat பாடம் படித்துக் கொண்டிருக்கறாயே.
1: When are you going to grow?
0: எப்பொழுது தான் வளர போகிறாய்?
1: This is the condition of many believers.
0: அநேக விசுவாசிகளின் நிலைமை இப்படி தான் இருக்குது பிரியமானவர்களே.
1: You should have become teachers.
0: நீங்கள் போதகராக இருக்க வேண்டும், வேதத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
1: But you still need someone to teach you the elementary principles of the oracles of God.
0: ஆனால் தேவனுடைய வாக்கியங்களின் ஆரம்ப கால உபதேசங்களை, மூல உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கிறதே.
1: And you're still drinking milk and you can't eat any meat.
0: நீங்க இன்னும் பலமான ஆகாரத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு வளரவில்லை, இன்னும் புட்டி பாலை குடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள்.
1: Supposing you went to a house.
0: ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள்.
1: And you see all the 10 children there from 20 years onwards to 2 year 1 year on.
0: அந்த வீட்ல பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 1 வயசு வரைக்கும் ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க.
1: And you see all of them lying on a bed and drinking from a milk bottle.
0: அந்த வீட்ல இப்ப பாத்தீங்க எல்லாரும் கைய கால வச்சிட்டு படுக்கையில படுத்துட்டு புட்டி பால் குடிச்சு கொண்டே இருக்காங்க.
1: And the 20 year old is also drinking from the milk bottle.
0: முதல்ல பாத்தீங்க 20 வயசு அண்ணாரு அவர் குடிச்சிட்டு இருக்கார் பால்.
1: All of them.
0: எல்லாரும் குடிக்குறாங்க
1: பால். 10 of them.
0: 10 பேரும் புட்டி பால் குடிச்சிட்டு இருக்காங்க.
1: I have never seen a house like that.
0: இது போல ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததில்லை.
1: But I have seen many churches like that.
0: ஆனால் இது போன்ற அநேக சபைகளை நான் பார்த்திருக்கிறேன்.
1: There'll be 100 babies sitting there with a milk bottle.
0: 100 குழந்தைகள் புட்டி பாலை குடித்துக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
1: And the father and mother are running around trying to take care of these 100 children.
0: இந்த 100 பிள்ளைகள் பால் குடிக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி பார்ப்பதற்கே அந்த மூப்பர்கள் அப்பா அம்மா போல அங்கே இங்கே ஓடி ஈடி அவளை கழுவி இழுகி கொண்டிருக்கிறார்கள்.
1: And after they finish drinking,
0: ஒரு புட்டி பால் காலியான உடனே
1: all these will dirty their diapers and underwears.
0: எல்லாம் போட்ட ட்ரெஸ்லயே ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் போய் விடுவார்கள்.
1: And then the mother and another run around and try to clean that, or even the 20 year old, you have to do all
0: 20 வயசு பையன்ல இருந்து அம்மா அப்பா வந்து ஜட்டியை கழட்டி அவங்க சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு, துடைச்சு விட வேண்டியிருக்கு.
1: Can you imagine the nervous wreck the father and mother will be, the child?
0: கற்பனை செய்து பாருங்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து அந்த அப்பா அம்மா இதெல்லாம் கழுவி கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவுடைய நிலைமை?
1: You should have become teachers.
0: நீங்கள் போதகராய் மாறி இருந்திருக்க வேண்டும்.
1: But you are still drinking milk.
0: ஆனாலும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: What is milk?
0: பால் என்றால் என்ன?
1: Milk is, we will keep on sinning and the blood of Jesus will keep on forgiving us our sin, cleansing us.
0: தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்போம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை கழுவி கொண்டே இருக்கும். அதான் பால்.
1: That's how we started.
0: இப்படி தான் நாம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பித்தோம்.
1: We were just sinning all the time.
0: நாம் இப்பொழுது பாவம் செய்து கொண்டே இருந்தோம்.
1: then we ask Jesus to come in.
0: இயேசுவே உள்ளத்திலே வாரும் என்று
1: கேட்கிறோம். Forgive us our sins.
0: உங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே.
1: But after 20 years,
0: 20 ஆண்டுகள் கழித்து
1: you're still in the same cycle of sinning and confessing and sinning and confessing and sinning and confessing.
0: பாவம் செய்வது, அறிக்கை செய்வது, பாவம் செய்வது, அறிக்கை செய்வது என்ற அதே சூழலிலே மீண்டும் சிக்கி சுற்றி கொண்டே இருக்கிறோம்.
1: It's like these children on a merry-go-round.
0: குதிரை பொம்மையில உட்கார்ந்து கொண்டு சர்க்கஸ்ல அப்படி சுத்திக்கிட்டே இருப்பாங்களே.
1: It just go round and round, they never make any progress, they sit in the same place all the time.
0: நிறைய வண்டிகள்லாம் இருக்கு, வண்டி வேகமா போறது மாதிரி இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும், வேற எங்கேயும் போகாது, அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கும்.
1: And you increase the speed, they're still in the same place.
0: அவன் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் ஸ்பீடை அதிகமாக்குவான், வேகமா சுத்துறவங்க ஆனா அங்கேயே தான் சுத்திக் கொண்டே
1: இருக்கும். After 1 hour they're in the same place.
0: ஒரு மணி நேரம் கழிப்பா தான் அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு
1: வண்டி. That's how many Christians are.
0: அநேக கிறிஸ்தவர்கள் அங்கே இப்படி தான் இருக்கிறார்கள்.
1: I sin.
0: Ask
1: the Lord to forgive me.
0: ஆண்டவரே மன்னியும் என்று
1: கேட்கிறேன். I am
0: cleansed. சுத்திகரிக்கப்பட்டாயிற்று.
1: Then again sin.
0: பாவம் செய்கிறார்கள்.
1: Again confess, again
0: அறிக்கை, சுத்திகரிப்பு,
1: பாவம், sin and confess and be cleansed and on and on and on and on and on.
0: பாவம் செய்கிறது, அறிக்கை செய்கிறது, சுத்திகரிக்கப்படுகிறது, பாவம் செய்கிறபடியே வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது.
1: Am I going to move to a higher class?
0: நான் இப்பொழுது மேல் வகுப்புக்கு போகப் போகிறேனா?
1: Where little by little I am overcoming some sins.
0: கொஞ்சம் கொஞ்சமாக நான் சில பாவங்களை மேற்கொண்டு வருகிறேன்.
1: I'm not saying that we'll be completely free from sin in one day.
0: ஒரே நாளில் முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுதலையாகி விடுவோம் என்று நான் சொல்லவில்லை.
1: A child is not going to get a PhD degree in one day by going to kindergarten.
0: ஒரு பையன் LKG க்கு இப்பொழுதுதான் போகிறான், போய் விட்டு வந்த உடனே PhD படிப்பு பட்டம் வாங்கி விடுவானா?
1: It may take him 20 years.
0: 20 ஆண்டுகள் ஆகும்.
1: But he's progressing.
0: ஆனால் அதை நோக்கி வளர்ந்து கொண்டே வருகிறான்.
1: So I'm not asking you whether we have reached perfection. I'm not perfect.
0: நானே பூர்ணவனாகவில்லை. ஆகவே நீங்கள் எல்லாம் ஒரே நாளில் பூர்ணமாக வேண்டும் என்று சொல்லவில்லை.
1: I can say I'm higher than I was last year.
0: ஆனால் நான் கடந்த ஆண்டு எங்க இருந்தேனோ அதை விட இந்த ஆண்டு கொஞ்சம் மேலாக வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியும்.
1: Little higher than I was 2 years ago.
0: 2 ஆண்டுகள் முன்பாக இருந்த நிலையை விட இப்பொழுது மேலாக இருக்கிறேன்.
1: Much higher than I was 50 years ago.
0: 50 ஆண்டுகள் முன்பாக இருந்ததை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவோ மேலே வளர்ந்திருக்கிறேன் சொல்ல முடியும்.
1: That is normal.
0: இதுதான் சாதாரண வாழ்க்கை.
1: Don't you expect your children to grow?
0: உங்களுடைய பிள்ளைகள் வளருவதை நீங்கள் விரும்பவில்லையா?
1: Won't you be disappointed if your children don't grow?
0: உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றம் அளிக்காதா, துக்கம் அளிக்காதா?
1: God is a father who is terribly disappointed that so many of his children are not growing spiritually.
0: நம்முடைய பிள்ளைகளிலே அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராததை பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய அப்பாவாக எவ்வளவோ ஏமாற்றம் அடைந்து துக்கம் அடைந்திருக்கிறார்.
1: You can become a better singer.
0: நீங்கள் நன்றாக பாடுவதிலே வளர்ந்து விட்டீர்கள்.
1: Better musician.
0: நீங்கள் இசைக்கருவி வாசிப்பதிலே வளர்ந்து விட்டீர்கள்.
1: The people in the world are 10 times better singers and musicians than you.
0: உங்களை காட்டிலும் உலகத்திலே 10 மடங்கு சிறந்த இசைக்கருவி வாசிக்கிறவர்களாக பாடகர்களாக இருக்கிறார்கள்.
1: You don't have to be spiritual to be a good singer or a musician.
0: நல்ல பாடல்கள் பாடுவதற்கோ இசைக்கருவி வாசிப்பதற்கோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்ற தேவையில்லை.
1: You can even be a good speaker.
0: நீங்கள் நல்ல ஒரு பேச்சாளராக கூட இருக்கலாம்.
1: The politicians,
0: அரசியல்வாதிகள்
1: are much better speakers than you and me.
0: உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் அரசியல்வாதிகள் சிறந்த பேச்சாளர்கள்.
1: You don't have to be spiritual to be a good speaker.
0: நல்ல பேச்சாளராய் மாறுவதற்கு ஆவிக்குரிய நம் வாழ்க்கையில் வளர்ந்தால் தான் முடியும் என்று தேவையில்லை.
1: These are not the marks of spiritual growth.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு இவைகள் அடையாளங்கள் அல்ல.
1: The marks of spiritual growth are that you are becoming more and more free from sinful habits that you were slave to.
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் அடிமைப்பட்டிருந்த பாவங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகிக் கொண்டே இருக்கிறீர்கள்.
1: That you are overcoming jealousy.
0: பொறாமையை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
1: Bitterness.
0: கசப்பை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
1: And backbiting.
0: புறங்கூறுதலை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
1: Anger.
0: கோபத்தை மேற்கொண்டு வருகிறீர்கள்.
1: Dirty lustful thinking.
0: அசுத்தமான இச்சையான சிந்தையிலிருந்து விடுதலை பெற்று வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
1: Internet pornography.
0: இணையதளத்திலே பார்க்கக்கூடிய ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள்.
1: And pride.
0: பெருமையிலிருந்து விடுதலையாக இருக்கிறீர்கள்.
1: Cheating in the examination.
0: பரீட்சையிலே காப்பியடிப்பதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறீர்கள்.
1: Telling lies.
0: பொய் சொல்வதிலிருந்து.
1: Doing wrong things to make money.
0: பணத்தை சம்பாதிப்பதற்கு தவறான வழிகளை கையாளுவது.
1: And not paying back your debts.
0: உங்கள் கடனை திருப்பி செலுத்தாதிருப்பது.
1: If you're not overcoming these things, you're not growing spiritually.
0: நான் சொன்ன இந்த காரியங்களிலே நீங்கள் வளர்ச்சி அடைய நீங்க விடுதலை ஆகவில்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவில்லை.
1: Because Christ never did these things.
0: கிறிஸ்து இவ்வித காரியங்களை செய்யவே இல்லை.
1: So to have the mind of Christ means I becoming more and more like Jesus in my way of thinking about all these sins.
0: மனதிலே கிறிஸ்துவை போல மாறுவது என்பது நான் இந்த காரியங்களிலிருந்து விடுதலையாக வருவதுதான் அதனுடைய அர்த்தம்.
1: It says here in verse 12 you need milk and not solid food.
0: நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை தான் உண்ணத்தக்கவர்களானீர்கள் என்று பார்க்கிறோம்.
1: And then it says in verse 13
0: 13 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்,
1: that one who keeps on drinking milk is not accustomed to the word of righteousness.
0: பால் பாலை குடித்துக்கொண்டே இருக்கக்கூடியவன் குழந்தையா இருக்கிறபடினால நீதியின் வசனத்திலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான்.
1: He is accustomed to the word of forgiveness but not to the word of righteousness.
0: பாவம் மன்னிப்பு என்கிற வசனத்திலே பழக்கமுள்ளவனா இருக்கிறான் ஆனால் நீதி என்கிற வசனத்திலே பழக்கமில்லாதவனா இருக்கிறான்.
1: How do you know that you are not a babe?
0: நீ குழந்தை இல்லை என்று உனக்கு எப்படி தெரியும்?
1: You love righteousness.
0: நீ நீதியை நேசிக்கிறாய்.
1: You hate sin.
0: அக்கிரமத்தை பாவத்தை வெறுக்கிறாய்.
1: Turn over to Hebrews 1.
0: எபிரேயர் 1 அதிகாரம்.
1: Chapter 1 and verse 9.
0: 1 அதிகாரம் எபிரேயர் 9 வசனம்.
1: This is the mind of Jesus.
0: இதுதான் இயேசுவுடைய சிந்தை.
1: It's describing Jesus here.
0: நீ இயேசுவை குறித்து விளக்கி சொல்லப்பட்டது.
1: You have loved righteousness and hated sin.
0: அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார்.
1: Therefore God has anointed you with the oil of gladness above all your friends.
0: அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார்.
1: Above all your brothers.
0: எல்லா சகோதரர்களை காட்டிலும் அதிகமாக அவர் அபிஷேகம் பண்ணினார்.
1: Jesus is the eldest brother.
0: இயேசுதான் மூத்த சகோதரர் எல்லாருக்கும்.
1: We are told that in Romans 8:29.
0: ரோமர் 8:29 லே சொல்லப்பட்டிருக்கிறது.
1: We are all younger brothers and sisters of Jesus.
0: நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள்.
1: That's why when we call each other brother, sister, that's the greatest title you can ever have.
0: ஆகவே தான் நாம் ஒருவரை சகோதரனே சகோதரியே அழைக்கிறோம். அது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டம்.
1: It's calling a person younger brother of Jesus Christ, younger sister of Jesus Christ.
0: சகோதரனே இயேசு கிறிஸ்துவின் இளைய சகோதரன் என்ற அர்த்தம். சகோதரி என்று அழைத்தால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் இளைய சகோதரி.
1: I don't want any higher title than that.
0: இந்த பட்டத்தை காட்டிலும் மேலான ஒரு பட்டம் எனக்கு தேவையில்லை.
1: But why did the eldest brother get a greater anointing than all the younger brothers?
0: ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் மூத்த சகோதரர் மற்ற இளைய சகோதரர்களை காட்டிலும் அதிகமான அபிஷேகத்தை ஏன் பெற்றுக்கொண்டார்?
1: He said because he is a son of God.
0: அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதனாலயா?
1: No.
0: இல்லை.
1: Please read Hebrews 1:9.
0: எபிரேயர் 1:9 வாசித்து பாருங்கள்.
1: He loved righteousness more than the others.
0: அவர் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நீதியை விரும்பினார்.
1: He hated sin more than the others.
0: மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பாவத்தை அதிகமாக வெறுத்தார்.
1: It says therefore. That is why God anointed him with the oil of gladness more than the others.
0: ஆகவே தான் தேவன் மற்ற எல்லாரை காட்டிலும் இயேசுவை அதிகமாக ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகித்திருக்கிறார்.
1: That's why he had so much joy in his life.
0: ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம்.
1: One mark of your being righteous is that you'll have joy in your life.
0: நீ நீதியை விரும்புகிறாய் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும்.
1: Not in the Old Testament.
0: பழைய ஏற்பாட்டில் அல்ல.
1: In the Old Testament the righteousness was a long faced serious type of righteousness because they were under the law.
0: பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் எல்லாரும் பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்தபடினாலே அவர் நீதியை செய்தாலும் அவருடைய முகம் நீண்ட துக்கமாக இருக்கும்.
1: If you try to do righteousness without the power of the Holy Spirit you'll be a long faced serious boring Christian.
0: பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகம் இன்றி நீங்கள் நீதியை விரும்பி ஒரு வாழ்க்கை வாழ்வில் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை போர் அடிக்கக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை, நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை.
1: You will turn people away from Christ.
0: நீங்கள் உங்களை பார்த்தாலே போதும் கிறிஸ்துவண்டை யாரும் வரமாட்டார்கள், போய்விடுவார்கள்.
1: I remember one long faced Christian once trying to witness to somebody about Jesus.
0: ஒரு முறை எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு நீண்ட முகத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு கிறிஸ்தவர் இன்னொருவருக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்.
1: Would you like to accept Christ?
0: நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாயா?
1: He looked at this man's long face.
0: அவர் அந்த ஐயாவுடைய முகத்தை பார்த்தார்.
1: He says no thank you, I already have enough problems, I don't want this also now.
0: எனக்கு ஏற்கனவே போதுமான பிரச்சனை இருக்கு, இனி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்கள மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
1: No, people must see a radiance in our face.
0: ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது முகத்திலே ஒரு கலையை பார்க்க வேண்டும்.
1: We may have so many problems in the world.
0: உலகத்திலே பல பிரச்சனை நமக்கு இருக்கலாம்.
1: Everybody has problems.
0: எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது.
1: But a true disciple of Jesus,
0: ஆனால் ஒரு மெய்யான இயேசுவின் சீஷன்,
1: has got Jesus with him to overcome those problems.
0: அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு தனக்கு பக்கத்திலே இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொண்டிருக்கிறார்.
1: That's why he's got joy.
0: ஆகவே தன் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம்.
1: In the world they get joy by committing sin.
0: இந்த உலகத்துல இருக்கிறவர்களுக்கு பாவம் செய்வதனாலே அவருக்கு சந்தோஷம் கிடைக்கிறது.
1: But it's only temporary.
0: ஆனால் அது ஒரு தற்காலிகமான சந்தோஷம்.
1: When a man commits sexual sin,
0: ஒரு மனிதன் பாலியல் உறவில் ஈடுபட்டு பாவம் செய்யும் பொழுது,
1: he enjoys for a few minutes.
0: அவன் ஒரு சில வினாடிகள் அவன் சந்தோஷிக்கிறான்.
1: And then if he's a Christian, he's got a regret for years.
0: அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பானே என்று சொன்னால் அந்த ஒரு சில நிமிட பாவ சந்தோஷத்தினாலே வாழ்க்கை முழுதுமாக
1: இருக்கலாம்.
0: இந்த பாலிய சந்தோஷத்தின் மூலமாக சில வியாதிகளை பெற்றுக் கொள்கிறார். அந்த வாழ்க்கையை முழுதுமாக பாடுபட்டுக் கொண்டிருப்பார்.
1: The joy is very short lived.
0: ஆனால் அங்க இருக்கக்கூடிய சந்தோஷமானது மிகவும் குறைவான நேரத்திற்கு இருந்த சந்தோஷம்.
1: The Bible says there is a pleasure in sin.
0: பாவத்திலே சந்தோஷம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது.
1: But the Bible says it's a passing pleasure of sin.
0: ஆனால் அது அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று வேதம் சொல்கிறது.
1: See Hebrews chapter 11.
0: எபிரேயர் 11ஆம் அதிகாரம்.
1: The Bible doesn't say there is no pleasure in sin.
0: பாவத்திலே சந்தோஷம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை.
1: The Bible is very honest.
0: வேதம் அது நேர்மையுள்ளதா இருக்கு.
1: It says the pleasure of sin is passing, quickly passing.
0: பாவத்தின் சந்தோஷம் சீக்கிரமாய் விலகி போகக்கூடிய ஒரு சந்தோஷம் என்று சொல்கிறது.
1: Hebrews 11:25.
0: எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
1: It says Moses rejected the passing pleasures of sin.
0: மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் ஒதுக்கி விட்டான், தள்ளி விட்டான் என்று பார்க்கிறோம்.
1: So that is a passing pleasure.
0: ஆகவே அது கடந்து போகக்கூடிய சந்தோஷம், அநித்தியமான சந்தோஷம்.
1: But here is another pleasure which is forever.
0: ஆனால் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது.
1: I want you to turn to Psalm 16. This is the opposite.
0: சங்கீதம் 16லே இப்பொழுது நாம் பார்த்ததற்கு நேர் எதிர்மாறாக உள்ள காரியம்.
1: Psalm 16 and verse 11.
0: சங்கீதம் 16:11.
1: You must put this opposite the verse we just read in Hebrews.
0: எபிரேயர்ல இப்பொழுது நாம் வாசித்தோமே அந்த வசனத்துக்கு பக்கத்துல இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும்.
1: Hebrews 11:25 on one side.
0: எபிரேயர் 11:25 ஒரு பக்கமும்,
1: Psalm 16 and verse 11 on the other side.
0: சங்கீதம் 16:11 இன்னொரு பக்கம் வைத்து வாசிக்க வேண்டும்.
1: David says,
0: தாவீது சொல்கிறார்,
1: Lord, you will make me to know the pathway of life.
0: ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர்.
1: In thy presence is fullness of joy.
0: உம்முடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம்.
1: The right hand there are no passing pleasures but pleasures forevermore.
0: முடிய வலது பாரசத்திலே அநித்தியமான பேரின்பம் இல்லை, நித்திய பேரின்பம் உண்டு.
1: The purest pleasure which you can get permanently is in the presence of Jesus Christ.
0: நித்தியமான சுத்தமான ஒரு இன்பம் பேரின்பம் வேண்டுமானால் அது இயேசுனுடைய பிரசன்னத்திலே தான் உங்களுக்கு கிடைக்கும்.
1: This verse has been a great help for me.
0: இந்த வசனமானது என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக உதவி இருக்கிறது.
1: In thy presence oh God is fullness of joy.
0: உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிரசன்னத்திலே பரிபூரண சந்தோஷம் ஆண்டவரே.
1: Whenever I lose the joy in my life.
0: எப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை இழந்து விடுகிறேனோ.
1: I know I have left God's presence.
0: நான் தேவனுடைய சமூகத்தை இழந்து விட்டேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும்.
1: You have left God's presence because in his presence there is fullness of joy.
0: தேவனுடைய சமூகத்திலே பரிபூரண சந்தோஷம் இருக்கிறது. உங்களுக்கு இப்ப சந்தோஷம் இல்லையா? நீங்க அந்த அந்த பரிபூரண சந்தோஷம் என்கிற அந்த பிரசன்னத்திலே இல்லை. இந்த விட்டீர்கள்.
1: In the Old Testament David could only long for it. He could not experience it.
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது இதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாரே இல்லாமல் அவரால் அதை அனுபவிக்க முடியவில்லை.
1: Because even though he was a man after God's own heart he could not have the Holy Spirit inside.
0: தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்ற நிலையில் இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவரை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கவில்லை.
1: That's why he could say oh God it is only at your right hand there are eternal pleasures.
0: ஆகவே தான் ஆண்டவரே உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று அங்கே தான் அதை சொல்கிறார்.
1: And then when he saw Bathsheba he just forgot about this verse and went for some temporary pleasure.
0: பெத்சேபாளை பின்னர் பார்த்த பொழுது இந்த நித்திய பேர்மத்தை மறந்துவிட்டு அங்கே அநித்தியமான சந்தோஷத்துக்காக போய்விட்டார்.
1: That is how these Old Testament people were.
0: இப்படி தான் பழைய ஏற்பாட்டு கால மக்கள் இருந்தார்கள்.
1: They knew the truth, they confessed it, but when sin came they would fall.
0: அவர்கள் சத்தியத்தை அறிந்திருந்தார்கள், அந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள், பாவம் வந்துவிட்டால் அதற்கு போய்விடுவார்கள்.
1: Even a great prophet like Jeremiah would get discouraged and depressed and say, Lord, I'm fed up.
0: பெரிய தீர்க்கதரிசி எரேமியா போல தீர்க்கதரிசியும் கூட ஆண்டவரே நான் சலித்து போய் விட்டேன், நான் அதிரியப்பட்டு விட்டேன், சோர்வடைந்து விட்டேன் என்று சொல்கிறார்.
1: எலியா, he would even say take away my life.
0: எலியா என்ன சொன்னார்? ஆண்டவரே என் வாழ்க்கையை எடுத்து போடும், நான் செத்து போகிறேன் நல்லது என்று சொல்கிறார்.
1: But Jesus was not like that.
0: ஆனால் இயேசு அப்படி வாழவில்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because his way of thinking was different from the way of thinking of even Jeremiah and Elijah.
0: Jeremiah, Elijah இவருடைய சிந்திக்க கூடிய வழிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவுடைய சிந்திக்க முடிய விதம் வித்தியாசமானதாக இருந்தது.
1: In the Old Testament, some of the greatest examples were Moses and Elijah.
0: பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணங்கள் மாதிரிகள் மோசே எலியா.
1: But their mind was not the mind of Christ.
0: ஆனால் அவருடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை அல்ல.
1: We read once Moses got so angry he took the tablets of stone which God gave and broke it.
0: ஒருமுறை நாம் வாசிக்கிறோம், மோசேக்கு தேவன் அந்த இரண்டு கற்பலகைகளிலே பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். அவருக்கு கோபம் வந்தபடினாலே அந்த இரண்டு கற்பலகைகளையும் போட்டு உடைத்தார்.
1: You think that's not a sin?
0: அது பாவம் இல்லை என்று எண்ணுகிறீர்களா?
1: It's like me taking the Bible and tearing it to pieces.
0: அது எதற்கு உபாய இருக்குது? இந்த வேதத்தை எடுத்து கோபம் வந்து கிழித்து போடுகிறது போல.
1: How many of you would do that?
0: உங்களில் எத்தனை பேர் அப்படி செய்வீர்கள்?
1: We get so angry you tear the Bible in pieces.
0: கோபம் எந்த அளவுக்கு கோபம் அடைகிறது என்று சொன்னால் வேதத்தை கிழித்து போடுகிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வருகிறதா?
1: Moses didn't have victory.
0: மோசேக்கு வெற்றி வாழ்க்கை இல்லை.
1: That's why Moses is not my example, though I can learn many good things from him.
0: அநேக நல்ல காரியங்களை மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்ள முடிந்தாலும் கூட மோசே எனக்கு மாதிரி அல்ல.
1: I can learn many good things from Mahatma Gandhi, but he's not my example.
0: மகாத்மா காந்தியிடத்திலிருந்து கூட நல்ல அருமையான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அவர் எனக்கு மாதிரி அல்ல.
1: I have only one example, that is Jesus Christ.
0: எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து மட்டுமே.
1: And any brother whom I can see who is also following Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்துவை அப்படியே பின்பற்றக்கூடிய எந்த ஒரு சகோதரனா இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு மாதிரி.
1: And one mark of such a person,
0: அப்படிப்பட்ட நபருடைய ஒரு அடையாளம்,
1: will be there'll be a fullness of joy in his life.
0: அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் பரிபூரணம் காணப்படும்.
1: Because he lives in God's presence.
0: ஏனென்றால் அவர் தேவனுடைய சமூகத்திலே வாழ்ந்து
1: கொண்டிருக்கிறார். In thy presence is fullness of joy.
0: உம்முடைய பிரசன்னத்திலே சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு.
1: And Jesus was the first person who lived on earth like that.
0: இது போன்ற வாழ்ந்த முதல் நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான்.
1: But now,
0: ஆனால் இப்பொழுது,
1: through the gift of the Holy Spirit,
0: பரிசுத்த ஆவியின் வரத்தினாலே,
1: how did Jesus live like this?
0: இயேசு எப்படி அப்படி வாழ முடிந்தது?
1: One reason,
0: ஒரு காரணம்,
1: don't say because he was God.
0: அவர் தேவனா இருந்தபடினாலே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
1: He was God when he was on the earth. It's true.
0: அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தேவனாக இருந்தார், அது உண்மைதான்.
1: But he did not live with God's with his inherent power as God.
0: ஆனால் தமக்கே உரித்தான தேவன் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய வல்லமே அவர் ஒரு காலம் பயன்படுத்தி இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வாழவில்லை.
1: Then he cannot be an example for us.
0: அப்படியே வாழ்ந்திருந்தாரே, ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்க முடியாது.
1: You've heard me preach that for 25 years.
0: 25 ஆண்டுகளாக நான் இதை உங்களுக்கு பிரசங்கிக்கிறதை கேட்டிருக்கிறீர்கள்.
1: That Jesus was God on the earth, but he did not use God's the inherent power he had as God.
0: இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து தேவனாக வாழ்ந்தார், ஆனால் தேவனாய் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை அவர் தனக்கென்று ஒரு காலம் பயன்படுத்தி வாழவில்லை.
1: Here is one example.
0: அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
1: When the Roman soldiers came to capture him.
0: ரோம போர்ச்சேவர்கள் இயேசுவை பிடிக்கும்படியாக வருகிறார்கள்.
1: And one small Peter tried to defend him with one sword.
0: ஒரு சின்ன ஆள் பேதுரு ஒரு சின்ன கத்தியை வைத்துக்கொண்டு இயேசுவை பாதுகாக்க விரும்பினார்.
1: Jesus said, put that sword away.
0: அந்த பட்டயத்தை தூக்கி போடு என்று சொன்னார்.
1: You think I can't defend myself?
0: என்னை நானே தற்காத்துக் கொள்ள முடியாது நினைக்கிறாயா?
1: If I speak one word, 72,000 angels will come here and finish off these Roman soldiers.
0: ஒரு வார்த்தை நான் சொன்னால் போதும், வானத்திலிருந்து 72,000 தூதர்கள் வந்து நீ இருக்கக்கூடிய போர்ச்சுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள்.
1: But I won't do it.
0: ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன்.
1: See, as God, he could command those 72,000 angels, come.
0: தேவனா இருக்கக்கூடிய அவர் 72,000 தூதர்களையும் பார்த்து உடனடியாக வாருங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கலாம்.
1: Just one word.
0: ஒரு வார்த்தை.
1: Come.
0: அங்கே கல்லறையிலே
1: Lazarus, come.
0: லாசருவை பார்த்து லாசருவை வெளியே வா என்று கூப்பிட்டார்.
1: He came out.
0: வந்து விட்டான்.
1: And if he had said angels come, all 72,000 would have come here.
0: தூதர்களே வாருங்கள் என்று சொன்னால் அனைத்து தூதர்களும் வந்திருந்திருப்பார்கள்.
1: But he did not use that power.
0: ஆனால் அந்த வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை.
1: He used the power of God to help others, but he never did it for himself.
0: மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவனுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தினாரே அல்லாமல் தனக்கென்று தேவனுடைய வல்லமையை அவர் பயன்படுத்தவில்லை.
1: He never used his power to turn stones into bread for himself.
0: தனக்கென்று கல்லுகளை அப்பமாக்கும்படி அவர் அந்த வல்லமையை பயன்படுத்தவில்லை.
1: But he used that power to make 5 loaves to feed 5000 people.
0: ஆனால் ஐந்து அப்பங்களை வைத்து 5000 பேருக்கு போஷிக்கும்படியாக அந்த இறைவன் என்ற தன் சக்தியை பயன்படுத்தினார்.
1: It's a mark of a man of God.
0: தேவ மனிதனுடைய ஒரு அடையாளம் இதுதான்.
1: He never uses God's power to get any personal benefit.
0: தன்னுடைய தனிப்பட்ட ஆதாயத்துக்காக ஒரு காலம் தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த மாட்டார்.
1: But he uses it to help others.
0: ஆனால் மற்ற மக்களுக்கு உதவி செய்யும்படியாக பயன்படுத்துவார்.
1: You're a man or woman of God if you don't use the power to help yourself.
0: தேவனுடைய வல்லமையை உங்களுக்கென்றே நீங்கள் பயன்படுத்தாதவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய மனிதன் தேவனுடைய மனுஷி.
1: You use it to help others.
0: ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த தேவ வல்லமையை பயன்படுத்துகிறீர்கள். இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார்.
1: So he had the power of the Holy Spirit within him, which he gives us.
0: ஆகவே அவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது, அதை அவர் நமக்கு கொடுக்கிறார்.
1: And because he was always filled with the Holy Spirit,
0: அவர் எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்திருந்தபடியினாலே,
1: and one of the fruit of the Spirit is joy.
0: அந்த ஆவியின் கனியிலே ஒன்று சந்தோஷம்,
1: love, joy,
0: அன்பு, சந்தோஷம், சமாதானம். மக்கள் தனக்கு என்ன செய்திருந்தாலும் சரி, அவர் எப்பொழுதுமே மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே நிறைந்திருந்தார்.
1: Always full of joy.
0: எப்பொழுதுமே சந்தோஷத்தினாலே
1: நிறைந்திருந்தார். Always full of peace in his mind.
0: எப்பொழுதுமே தன்னுடைய மனதிலே சமாதானம்.
1: Because he was filled with the Holy Spirit.
0: ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தார்.
1: And on the day of Pentecost,
0: பெந்தெகோஸ்தே நாளிலே,
1: the Holy Spirit came to fill any human being also who wants to be filled.
0: நிரப்பப்பட வேண்டுமே என்று விரும்பக்கூடிய ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளிலே நிரப்பினார்.
1: And now our righteousness makes us joyful.
0: நம்முடைய நீதியானது நம்மை சந்தோஷமுள்ளவர்களாய் மாற்றுகிறது.
1: I told you the solid food is the word of righteousness.
0: பலமான ஆகாரம் நீதியின் வசனத்திலே என்று நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: And those who don't like the word of righteousness are still babies.
0: நீதியின் வசனத்தை பழகாதவர்கள் அது விரும்பாதவர்கள் இன்னமாய் குழந்தைகளாக இருக்கிறார்கள்.
1: And one mark of this New Testament righteousness we read in Romans 14:17.
0: இந்த புதிய ஏற்பாட்டின் நீதியினுடைய ஒரு அடையாளத்தை நாம் ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்திலே வாசிக்கிறோம்.
1: You know when Jesus said seek first the kingdom of God.
0: தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று இயேசு சொன்னபொழுது
1: most Christians don't even know what that means.
0: அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்றே தெரியாது தெரியவில்லை.
1: They think seek the kingdom of God first means go out and do missionary work.
0: தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று சொன்னால் உடனே போய் மிஷனரி ஊழியத்தை வட இந்தியாவில் செய்வது என்கிறார்கள்.
1: But how many people can do missionary work?
0: மிஷனரி பணியை எத்தனை பேர் செய்ய முடியும்?
1: The number of people who go for missionary work is 1% of believers.
0: விசுவாசிகளிலேயே 1% மட்டுமே அருட்பணியாளர்களாக போவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: Even if all 100 are willing to go, God calls only 1%.
0: 100 பேர் போவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் தேவன் 1% மட்டுமே அழைக்கிறார்.
1: So you can't go unless God calls you.
0: தேவன் உங்களை அழைக்காத பட்சத்தில் நீங்கள் போக முடியாது.
1: I will never go anywhere in the world if God doesn't call me there.
0: தேவன் ஒரு இடத்துக்கு என்னை அழைக்காவிட்டால் அந்த உலகத்தில் எந்த பகுதியானாலும் நான் அங்கே போக தயாராக இல்லை.
1: If God calls me to go to Afghanistan, I'll go.
0: ஆப்கானிஸ்தானுக்கு போய் என்று தேவனை அழைத்தால் கண்டிப்பாக நான் முதல் ஆளாக போவேன்.
1: But if God doesn't call me, I won't go even to the safest place on the earth.
0: ஆனால் தேவனை அழைக்காவிட்டால் உலகத்திலே மிகவும் பாதுகாப்பான இடம் என்று கருதுகிற இடத்திற்கு கூட நான் செல்ல மாட்டேன்.
1: So it's not a question of being a missionary.
0: ஆகவே மிஷனரியாக இருப்பது என்பது கேள்வி அல்ல.
1: Seek the kingdom of God first.
0: தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள்.
1: What is the kingdom of God?
0: தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன?
1: Here it is.
0: இங்கே இருக்கிறது.
1: The kingdom of God is this.
0: ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம் தேவனுடைய ராஜ்யம்
1: இட் இஸ் நாட் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங்
0: அது புசிப்பும் குடிப்பும் அல்ல.
1: That's the first thing you need to understand.
0: நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது முதலாவது இதுதான்.
1: It is not eating and drinking.
0: புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல.
1: If you come to this conference,
0: இந்த கான்ஃபரன்ஸ்க்கு நீங்கள் வருகிறீர்கள்,
1: and you are more concerned about what type of food you are going to get here.
0: இங்கே மதியானம் என்ன சாப்பாடு கொடுக்க போறாங்க, என்ன பொரியல் என்று சொல்லி அதுலயே உங்கள் மனதில் இருந்தா,
1: you have not come here to seek the kingdom of God.
0: நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியாக இங்கே வரவில்லை.
1: I was once in a meeting for in another denomination for Christian leaders in Kerala.
0: Keralaavile kristava thalaivargalukkendru olungu seiyappatta oru kootathile naan poirundhen.
1: 3 days.
0: 3 naatkal kootam.
1: Full day meeting.
0: Mulu neram mulu naatkalum kootam dhaan. Naal muludum kootangal
1: dhaan. Maybe 2 and a half days like here.
0: Inge nadakkiradhu pola 2.5 naatkal convention.
1: Only for leaders, not everybody.
0: எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ள கூட்டம் அல்ல, தலைவர்களுக்கு என்று இருக்கக்கூடியதான ஒரு கருத்தரங்கு.
1: It was another denomination.
0: வேறொரு சபையிலிருந்து அதை ஒழுங்கு செய்திருந்தார்கள், வேறொரு ஸ்தாபனம்.
1: 3-5 meetings a day.
0: ஒரு நாளிலே 3-5 கூட்டங்கள்.
1: I was the speaker.
0: நான் தான் அங்கே பேச்சாளராக சென்றிருந்தேன்.
1: I think there were about 50-60-70 people there.
0: அந்த கூட்டத்திற்கு 50 ஒரு 70 பேர் அந்த கூட்டங்களுக்கு வந்திருப்பார்கள்.
1: They said, Brother Zach,
0: அவர்கள் என்ன சொன்னாலும் தெரியுமா
1: சகோதர, in our conferences we fast for 3 days.
0: எங்களுடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்களிலே நாங்கள் சாப்பிட மாட்டோம், 3 நாட்களும் உபவாசம் தான்.
1: We only drink some coffee or juice, that's all.
0: நாங்கள் வேண்டுமானால் காபி குடிப்போம் அல்லது ஜூஸ் குடிப்போம், அவ்வளவுதான்.
1: But if you want, we will arrange food for you.
0: ஆனா உங்களுக்கு என்று வேண்டுமானால் விசேஷமா நாங்கள் உங்களுக்கு ஆகாரத்தை ஒழுங்கு பண்ணுகிறோம் என்று சொன்னார்கள்.
1: I said no, Jesus became like the people, I'll also be like you.
0: இயேசு தம்முடைய மக்களை போலவே அவரும் தன்னை மாற்றிக்கொண்டார், ஆகவே நானும் உங்களை போலவே இருக்கிறேன், எனக்கு விசேஷத்தை ஆகாரம் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன்.
1: And I fasted for 3 days and preached to them.
0: நான் 3 நாட்களும் சாப்பிடாமலே அவர்களுக்கு பிரசங்கித்தேன்.
1: I still haven't forgotten what a wonderful time it was.
0: அது எவ்வளவு அற்புதமான நேரமாக இருந்தது என்று இன்றும் நான் மறக்கவில்லை.
1: Now we have all got more understanding than them, right?
0: அவர்களை காட்டிலும் நமக்கு நன்றாக சத்தியத்தை அறிந்திருக்கோம் அல்லவா?
1: We have got the pure truth.
0: மியான சுத்தமான சத்தியத்தை பெற்றிருக்கிறோம்.
1: We have got the best truth in the world.
0: உலகத்தில் உள்ள மிக நேர்த்தியான சிறந்த சத்தியத்தை பெற்றிருக்கிறோம்.
1: Can we have a conference for 3 days with fasting?
0: அதுபோல நம்ம 3 நாள் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமா?
1: I'd like to see how many people will come for that conference.
0: அப்படி நாம் கான்ஃபரன்ஸ் நடத்த ஆரம்பித்தோம் என்றால் எத்தனை பேர் அப்பொழுது வருகிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன்.
1: No, I realize children and all and sick people need food.
0: ஆனால் நான் ஒன்றை உணர்கிறேன், சின்ன பிள்ளைகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் சாப்பாடு தேவைதான்.
1: But most of us are quite healthy.
0: ஆனால் நம்மில் அநேகர் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம்.
1: The kingdom of God is not eating and drinking.
0: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
1: It is righteousness, peace and joy in the Holy Spirit.
0: அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
1: We read once in the Gospels.
0: சுவிசேஷங்களிலே நாம் ஒருமுறை வாசிக்கிறோம்.
1: That Jesus looked at the great multitude.
0: அவர் திரளான ஜனங்களை பார்த்தார்.
1: Matthew 15.
0: மத்தேயு 15 அதிகாரம்
1: and verse 32.
0: 32 ஆம் வசனம்.
1: I feel compassion for these multitude, he said, because they've been with me now 3 days and I've had nothing to eat.
0: மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இயேசு தம்முடைய சிஷ்யர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இங்கே தங்கியிருந்த 3 நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார்கள் என்று சொன்னார்.
1: Do you know that Jesus had fasting conferences for 3 days?
0: உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவுக்கு 3 நாட்கள் கான்ஃபரன்ஸ் வைத்திருந்தார், ஆனால் அது ஃபாஸ்டிங் கான்ஃபரன்ஸ், உபவாச கூட்டங்கள்.
1: Have you read that verse?
0: இந்த வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா?
1: Usually we don't memorize these verses.
0: சாதாரணமாக இப்படிப்பட்ட வசனமெல்லாம் மனப்பாட வசனமாக நாம் கற்றுக்கொள்வது கிடையாது.
1: We memorize other verses.
0: நாம் மற்ற நல்ல வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறோம்.
1: But here is a good verse.
0: இங்கே பாரு நல்ல ஒரு வசனம்.
1: They Jesus would speak to them in the morning.
0: காலையிலே கூட்டத்திலே இயேசு அவர்களிடத்தில் பேசுகிறார்.
1: Then another session.
0: அடுத்த கூட்டம்.
1: Then he'd say, okay, have a little relaxation and come back.
0: சரி, நீங்கள் எல்லாரும் போய் சற்று இளைப்பாறி விட்டு வாருங்கள் என்று சொல்கிறார்.
1: No food.
0: சாப்பாடலாம் கிடையாது, சாப்பாடு டீ காபிலாம் கிடையாது.
1: Another meeting, I think Jesus must have spoken about 7 or 8 times a day.
0: நான் என்ன என்றால் ஒரு நாளிலே 8-9 கூட்டங்களிலே இயேசு பேசியிருப்பார் அந்த கான்ஃபரன்ஸ்லே.
1: Then he said, let's go to sleep now.
0: இப்போ நாம எல்லாரும் தூங்க போகலாம் என்று சொல்லிருப்பார்.
1: Morning we get up.
0: காலையில எழுந்திருங்கள்.
1: Again 2-3 days, I mean 7-8 meetings.
0: அடுத்த நாளும் 7 அல்லது 8 கூட்டங்கள் தொடர்ந்து.
1: And there were men, women and children there.
0: அங்கே யாரெல்லாம் இருந்தார்கள்? ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளும் இருந்தார்கள்.
1: And then the next day.
0: அடுத்த நாளும்.
1: After 3 days,
0: 3 நாட்கள் முடிந்து விட்டது கூட்டம்.
1: Jesus said, yeah, let's have some food now.
0: இப்போ நாம் எல்லாரும் சாப்பிடுவோம் என்று சொன்னார்.
1: I would have liked to be in that conference.
0: அந்த கான்ஃபரன்ஸ்லே எப்படியாவது இருந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன்.
1: Dear brothers and sisters,
0: அருமையான சகோதர சகோதரிகளே,
1: there's nothing wrong with eating and drinking.
0: சாப்பிடுவதிலே புசிப்பதிலே குடிப்பதிலே தவறு எதுவும் இல்லை.
1: But when food becomes more important to us than God's word,
0: தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் அதி முக்கியமாக சாப்பாடு மாறிவிட்டது என்றால்,
1: when you forget to study God's word but you don't forget your food,
0: வேதத்தை படிப்பதை மறந்து விடுகிறீர்கள், சாப்பாட்டை மறப்பதில்லை,
1: you cannot say that you are seeking the kingdom of God first.
0: நான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறேன் என்று நீ சொல்ல முடியாது.
1: So kingdom of God first is not going as missionaries to North India.
0: ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது வட இந்தியாவுக்கு மிஷனரியாக செல்வது என்ற அல்ல.
1: Kingdom of God is recognizing that the kingdom of God is not eating and drinking.
0: தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று உணர்வதுதான்.
1: But what is it?
0: ஆனாலும் என்ன?
1: Kingdom of God, Romans 14:17.
0: ரோமர் 14:17 இல் வாசிக்கிறோம்.
1: Is first of all righteousness.
0: முதலாவதாக நீதி.
1: Not healing.
0: சுகமாக்குதல் அல்ல.
1: Not having the gifts of the Holy Spirit.
0: பரிசுத்தான வரங்களை பெற்றுக்கொள்வதல்ல.
1: All that is good.
0: அதெல்லாம் நல்லதுதான்.
1: I believe in healing. I believe in all the gifts of the Holy Spirit.
0: சுகமாக்குதலையும் பரிசுத்தாவின் அனைத்து வரங்களிலேயும் நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறேன்.
1: I have prayed for more than 45 years.
0: நான் 45 ஆண்டுகளுக்கு அதிகமாக ஜெபித்திருக்கிறேன்.
1: Gifts of the Holy Spirit and I still pray.
0: பரிசுத்தாவின் வரங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், இன்றும் ஜெபிக்கிறேன்.
1: But that is not the kingdom of God.
0: அல்ல, அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல.
1: Even the devil has got supernatural gifts.
0: பிசாசுக்கும் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களை வைத்திருக்கிறான்.
1: But he doesn't have the kingdom of God.
0: ஆனால் அவனுக்கு ராஜ்யம் இல்லை.
1: Jesus had supernatural gifts but he had the kingdom of God.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்கிக்க அப்பாற்பட்ட வரங்கள் இருந்தது, ஆனாலும் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருந்தார்.
1: The tragedy today is,
0: இன்றைக்கு இருக்கக்கூடிய பரிதாபம் என்ன?
1: There are a lot of preachers today who have gifts but they're not seeking God's kingdom.
0: அநேக பிரசங்கியார்களுக்கு வரங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தேடுவதில்லை.
1: Then they become like the devil.
0: ஆகவே தான் பிசாசை போல மாறி
1: விடுகிறார். He's got gifts but he's not seeking God's kingdom.
0: பிசாசுக்கு வரங்கள் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் தேடுவதில்லை.
1: If God has given me a gift, it is to build his kingdom.
0: தேவனுக்கு வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய ராஜ்யத்தை கட்டுப்படுத்தும்.
1: That kingdom is righteousness, peace and joy in the Holy Spirit.
0: அந்த ராஜ்யமானது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது.
1: The mark of New Testament righteousness.
0: புதிய உடன்படிக்கையின் புதிய ஏற்பாட்டின் நீதிக்கு அடையாளம்
1: peace,
0: சமாதானம்
1: and joy,
0: சந்தோஷம்
1: in the Holy Spirit.
0: பரிசுத்தாவிக்குள்ள உள்ள சந்தோஷம்.
1: Jesus Christ gives me through the Holy Spirit peace in my mind.
0: பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு மனதிலே சமாதானத்தை கொடுக்கிறார்.
1: I don't want to quarrel with anybody.
0: யாரிடத்திலும் நான் சண்டை போட விரும்புவதில்லை.
1: I don't want to quarrel with my wife or children.
0: என்னுடைய மனைவியிடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ சண்டை போட விரும்பவில்லை.
1: I don't want to quarrel with my neighbor.
0: என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரோடு கூட சண்டை போட விரும்பவில்லை.
1: I don't want to quarrel with any brother or sister.
0: சபையில் உள்ள எந்த சகோதரனோடும் சகோதரியும் சண்டை போட விரும்பவில்லை.
1: I want peace.
0: எனக்கு சமாதானம் வேண்டும்.
1: Because I'm seeking the kingdom of God.
0: என்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறேன்.
1: And also my mind becomes free from anxiety and fear.
0: என்னுடைய மனது பதஷ்டத்திலிருந்தும் கவலைப்படுவதிலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையாகிறது.
1: And the other thing I have is joy.
0: எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு காரியம் சந்தோஷம்.
1: Not that we are always smiling.
0: எப்பொழுதுமே சிரித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொல்லல.
1: But joy is an inward thing.
0: சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது உள்ளே காணப்படுகிறது.
1: That is how we know we have got New Testament righteousness.
0: இப்படித்தான் நமக்கு புதிய ஏற்பாட்டின் நீதி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம்.
1: That you will have peace and joy in the Holy Spirit.
0: நமக்கு நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் இருக்கும்.
1: Otherwise if you say I'm a very righteous person.
0: அல்லது நான் ஒரு நீதிமான் என்று சொன்னால்
1: I never do anything wrong.
0: நான் தவறு ஒன்றும் செய்ய மாட்டேன்.
1: It may be like Old Testament people.
0: அது பழைய ஏற்பாட்டு மக்களைப் போல இருக்கலாம்.
1: All keeping the law very exactly.
0: நுணுக்கமா எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்வது.
1: Obeying all the commandments exactly.
0: சரியாக எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படிவது.
1: Looking miserable.
0: பார்த்தால் பரிதாபமாக இருக்கும்.
1: And demanding other people should also obey.
0: நான் செய்வது போல மற்றவர்களும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கடுமையாக எதிர்பார்ப்பது.
1: That's not kingdom of God.
0: அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல.
1: That's not New Testament righteousness.
0: அது புதிய ஏற்பாட்டு நீதி அல்ல.
1: In Hebrews when it says solid food is the word of righteousness.
0: எபிரேயர்களே நாம் பார்த்தமல்ல பலமான ஆகாரம் என்பது நீதி.
1: That is this righteousness.
0: இந்த நீதி தான் அது.
1: The righteousness which brings a peace in my mind and a joy in my mind.
0: என்னுடைய மனதிலே சந்தோஷத்தையும் என்னுடைய மனதிலே சமாதானத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு நீதி.
1: That brings me into the presence of God to live there all the time.
0: அது அந்த நீதியானது என்னை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறது. அங்கேயே நான் எப்பொழுதே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
1: Nobody could live in the Old Testament in God's presence all the time.
0: எப்பொழுதே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதே வாழ்ந்தவர்களே இல்லை.
1: Even Elijah who said I live in the presence of God he wasn't there all the time.
0: எலியா நான் தேவனுடைய சமூகத்து முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லிருந்தாலும் அங்கேயே எப்பொழுதே அவர் அங்கே இல்லை.
1: Otherwise he wouldn't have been depressed.
0: அவட்டால் எப்படி அவர் அதிரியப்பட்டிருக்க முடியும்?
1: Jesus was the first person who lived in the presence of God all the time.
0: எல்லா நேரங்களிலுமே தேவனுடைய சமூகத்திலேயே வாழ்ந்த முதல் நபர்
1: இயேசு கிறிஸ்து. So there was a fullness of joy in him all the time.
0: ஆகவே அவருடைய மனதில் எப்பொழுதே ஒரு சந்தோஷத்தின் பரிபூரணம் காணப்பட்டது.
1: Dear brothers and sisters.
0: அருமையான சகோதர சகோதரிகளே.
1: This is what Jesus purchased for us on the cross.
0: இதைத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக விலை கிரயம் கொடுத்து வாங்கினார்.
1: Don't let the devil cheat you of this fullness of joy and fullness of peace.
0: இந்த பரிபூரணத்தின் சந்தோஷம் பரிபூரணத்தின் சமாதானத்தை பிசாசு வஞ்சித்து அவன் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள அனுமதிக்காதீர்கள்.
1: I'm not preaching a sermon, I'm giving you my testimony.
0: நான் ஒரு பிரசங்கத்தை இங்கே வந்து செய்யவில்லை, என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொன்னேன்.
1: My life has changed when I saw what the New Testament kingdom of God was.
0: புது உடன்படிக்கையினுடைய தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை பார்த்த உடனே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது.
1: I said, Lord, I want the mind of Christ.
0: ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும்.
1: That loves righteousness.
0: அது நீதியை விரும்புவது.
1: Hates sin.
0: அக்கிரமத்தை பாவத்தை வெறுப்பது.
1: Not just does righteousness but loves righteousness.
0: நீதியை செய்வதல்ல நீதியை நேசிப்பது.
1: Not just avoids sin but hates sin.
0: பாவத்தை தவிர்ப்பதல்ல பாவத்தை வெறுப்பது.
1: Let's pray that we'll have the mind of Christ through the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும்படிக்கு நாம் ஜெபிப்போம்.
1: Ask God to fill us with the Holy Spirit.
0: ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று கேட்போம்.
1: That's the answer.
0: இதான் பதில்.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father.
0: பரலோக பிதாவே.
1: I pray these words will bring eternal fruit.
0: இந்த வார்த்தைகள் நித்திய பலனை கொண்டு வரும்படிக்காய் ஜெபிக்கிறேன்.
1: We pray in Jesus' name.
0: இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சமீபத்துல சந்திராயன் 3 ஸ்ரீஹரிகோட்டாவில உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்துல இருந்து ஏவுகணை மார்க் 3 ராக்கெட்ல வெற்றிகரமா ஏவப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியர்களாய நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம். 2019 சந்திராயன் 2 ஏவப்பட்டப்போ அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது. சந்திரனோட மேற்பரப்புல தரையிறங்குவதற்கான 2வது முயற்சி தான் இது. சரி, இதுல ஆச்சரியப்பட வேண்டிய காரியம் என்னன்னா, சந்திராயன் 2 அனுப்ப முயற்சி செஞ்சப்போ வெற்றி அடிப்படையிலான வடிவமைப்பை அமைச்சாங்க. அதாவது

இது சக்சஸ் பேஸ்டு டிசைன். ஆனா இப்போ சந்திராயன் 3 அனுப்பும் போது அதுக்கு பதிலா தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்பை இஸ்ரோ ஏத்துக்கிட்டுச்சு. அதாவது ஃபெயிலியர் பேஸ்டு டிசைன். இந்த தடவை தோல்விக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை எப்படி மேற்கொள்ளலாம், எப்படி பாதுகாப்புகளை செயல்படுத்தலாம், எப்படி வெற்றிகரமா தரையிறங்கலாம் அப்படிங்கறத மட்டுமே சிந்திச்சு செயல்பட்டாங்க. தோல்வி அடிப்படையிலான வடிவமைப்பை ஏத்துக்கொள்றது இஸ்ரோவின் பணி உணர்வை வெளிப்படுத்துது. ஆமாங்க, முன்னேறணும்னா பணிவு வேணும். நாம தாழ்மையோட இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். தவறுகள்லிருந்து நாம அனுபவத்தை கற்றுக்கொள்றோம். அது நமக்கு அறிவை தருது. நம்முடைய வரம்புகளை ஒத்துக்கிட்டு தோல்விகளும் பலவீனங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள்னு உணர்ந்து விடாமுயற்சியோட நாம செயல்படணும். எல்லாத்துக்கும் மேல கடவுளின் வழிகாட்டுதல் மேல நம்பிக்கை வைக்கணும். வாழ்க்கையில பின்னடைவுகளை சந்திச்சாலும் கடவுள் பயத்தோட அவர் மேல நம்பிக்கை வச்சு தாழ்மையோட தொடர்ந்து முன்னேற்ற பாதையில நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீர் என் பெலனும் என் கேடகமும் என்ற ஒரு அழகான ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம். சேர்ந்து கரங்களை தட்டுவோம்.

கணமும் எல்லா துதியும் பார்த்திருக்கிற அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமேன். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமேன். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பார்த்திரர். ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில் கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை. அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயிர உயிர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய முதற் பேரானீரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

எழுந்து நின்று கொண்டிருக்கிறதுக்கு ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளை போலவே ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இருக்கிறார்களே, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறார்களே, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திறந்து

நீர் நல்லவரப்பா, நீர் நல்லோர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உம்மை உயர்த்த உம்மை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107:29-30 வசனங்கள். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. அமைதல் உண்டானதின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவற்றிலெல்லாம் கரை சேர முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவற்றில் சந்தோஷம் சமாதானம் கிருபையினால் கரை சேர்க்கும்படிக்கு இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107:1 வசனத்தில் தேவ கிருபை என்றும் உள்ளது என்று வாசிக்கின்றோம். பலவிதமான அவர் தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படியாக இந்த நாளிலும் கூட நீங்கள் நாடுகின்ற துறைமுகத்திற்கு, அதாவது கரை சேர முடியாத சூழ்நிலையில், தேவ தயவு வெளிப்பட்டு நாடின துறைமுகத்தை அடைய செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலையில், பிரச்சனைகளில், விரோதமாக எழும்பின போராட்டங்களில், நிர்மூலமாக்கின பிரச்சனைகளில் எல்லாம் கொந்தளிப்பை அடக்கி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அமைதலையும் சமாதானத்தையும் இன்றைக்கு தம் கிருபையினால் உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். சங்கீதம் 107:4 வசனத்தில் தாவரைக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் அலைந்தார்கள் என்று உள்ளது. 5 வசனத்தில் அலைந்து திரிந்ததினால் பசியும் தாகமும் ஆத்துமா தொய்ந்தும் போனதுமாய் காணப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். சங்கீதம் 107:23 வசனத்தில் கப்பல் ஏறி சமுத்திர மார்க்கமாய் அலைந்தார்கள் என்றும், 26 வசனத்தில் ஆகாயத்தில் ஏறி அலைந்தார்கள், ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்தது என்று உள்ளது. இப்படியாக பலவிதமாய் தாங்கள் நாடும் துறைமுகத்தை தேடுகிறார்கள். சங்கீதம் 107:5 வசனத்தில் பலன் தொய்ந்து போயிற்று, 26 வசனத்தில் ஆத்துமா கரைந்து போகிறது, 27 வசனத்தில் அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது என்பதை வாசிக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகள், போராட்டங்கள், வியாதி, சந்தோஷம், சமாதானம், பொருளாதாரம் போன்ற எண்ணற்ற காரியங்களுக்கு முடிவு கிடைக்காமல் அலைந்து மன கிளேசத்துடன் ஞானம் மூழ்கிய நிலையிலும் ஆத்துமா கரைந்து போய் என்ன செய்வதென்றே தெரியாமல் புரியாமல் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. கிருபையாகிய இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதை காட்டுவார். இறையாதே, அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டிய கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகள், போராட்டங்களை, தடையாயிருக்கிற காரியங்களை அதட்டுகிறார், அமைதலை தருகிறார். அவர் மூலமாய் வெளிப்பட்ட தேவ கிருபை உங்களை நாடின துறைமுகத்தில் நிச்சயமாய் சேர்க்கும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தருகிறார். அவற்றை சமாதானத்திற்கு ஏதுவாகவும் செய்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

எபிரேயர் 12 அதிகாரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நேத்துக்கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சாய்க்கிறவளாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவளாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை சமப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவளாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாவத்தை விட்டு போட்ட ஏசாவைப் போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அன்றையும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றியெறிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கிடத்திற்கும் வார்த்தையுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையைத் தொட்டால் அது கல்லறியுண்டு.

யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியரிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பிப்போம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிறது சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவர்கள் உண்டாக்கப்பட்டவளைப் போல் மாறிப்போகும் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள். நீதிமொழிகள் 12:4. சால்வேஷன் ஆர்மியை ஆரம்பித்த போதகர் வில்லியம் பூத் லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவன் அவரை அழைத்தார். அப்பொழுது அவர் தான் சார்ந்திருந்த மெதடிஸ்ட் என்ற ஸ்தாபனத்தின் கான்பரன்ஸ் ஒன்றில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். சமுதாயத்தில் நலிவடைந்தவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தேவனுடைய திட்டவட்டமான அழைப்பை பெற்ற வில்லியம் பூத் அவர்கள் அதை தன் ஸ்தாபன தலைவரிடம் கூறி தன்னை சபை பொறுப்பிலிருந்து விடுவிக்கும்படி கேட்டார். அதை கேட்டதும் ஸ்தாபன தலைவர் மறுத்துவிட்டார். அவர் பூத் அவர்களிடம், உங்களைப் போல படித்த மற்றும் திறமையான ஒருவரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. தெருக்களில் வசிக்கும் மக்களுக்கு ஊழியம் செய்ய உங்களைப் போன்ற அதிகம் படித்த போதகர்கள் தேவையில்லை என்றார். அதை கேட்டதும் பூத் வேறொன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக தன் இருக்கையிலே உட்கார்ந்து விட்டார். அந்த கான்பரன்ஸுக்கு பூத் அவர்களின் மனைவியும் கூட சென்றிருந்தார்கள். பால்கனியில் உட்கார்ந்திருந்த பூத்தின் மனைவி நடந்ததை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். பின்பு உடனே அவருடைய மனைவி எழுந்து நின்று தன் கணவனை அழைத்து பேசினார்கள். நீங்கள் மனிதர்களுக்கு செவி கொடுப்பதை விட தேவனுக்கு செவி கொடுங்கள். தேவ அழைப்பு உங்களில் நிறைவேற நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கூறினார்கள். பின்பு பூத் அவர்களின் மனைவி பால்கனியிலிருந்து இறங்கி வந்து தன் கணவனுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் இருவரும் உடனடியாக கான்பரன்ஸ் நடந்து கொண்டிருந்த அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறி தேவன் தங்களை அழைத்தபடி ஊழியம் செய்ய தெருக்களில் இறங்கினார்கள். வில்லியம் பூத் அவர்களின் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் அவருடைய மனைவி மிகவும் ஒத்தாசையாக இருந்ததால் தேவ திட்டம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறியது. லண்டன் தெருக்களில் வசித்த ஏழை எளிய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டனர். ஆம்பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்தால் பெரிய காரியங்களை தேவனுக்காக சாதிக்க முடியும். ஆபிரகாமை தேவன் விசேஷித்த விதமாக அழைத்தார். அதற்கு முன்பு ஆபிரகாம் தேவனை அறிந்தவர் அல்ல. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அழைத்தார். ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்த அழைப்பை சாராயோடு பகிர்ந்த போது சாராயும் ஆபிரகாமோடு சேர்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தார்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயை கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு காண்பித்த கானான் தேசத்துக்கு போனார். தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவர்களை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆம்பிரியமானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் தேவனுக்கு ஒரு உன்னத நோக்கம் உண்டு. அதற்கு கீழ்ப்படிவதற்கு கணவன் மனைவி இருவரும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். வேறுபட்ட கருத்துள்ளவர்களாயிருந்தால் நம்மை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வாய்ப்பில்லை. ஆதாம் ஏவாள் இருவரையும் தேவன் படைத்து ஆசீர்வதித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஆனால் ஆதாமை குறித்த தேவ திட்டம் ஏவாளால் தடைப்பட்டது. ஏவாள் தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் அவர்கள் இருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். ஆம்பிரியமானவர்களே, கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு தேவன் தங்களை அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது அந்த குடும்பம் அவர்களுக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே குடும்பமாய் இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றுவோம். அப்பொழுது ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: அன்னோலே, இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி லூக்கா சுவிசேஷம் 4:25-26-27-28 வசனத்தை நாம் வாசிக்கப்போம்.
3: அன்றியும்
2: எலியாவின் நாட்களிலே
3: 3 வருஷமும்
2: 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும்
3: மிகுந்த
2: பஞ்சம் உண்டாயிருந்த போது
3: இஸ்ரவேலருக்குள்
2: அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா
3: சீதோன் நாட்டில்
2: உள்ள சரேப்தா ஊரில் உள்ள ஒரு விதவையின் இடத்திற்கு
3: அனுப்பப்பட்டேனே
2: அல்லாமல் மற்ற ஒருவனிடத்திற்கும்
3: அனுப்பப்படவில்லை.
2: அல்லாமலும்
3: எலிசா தீர்க்க தரிசியின் காலத்திலே
2: இஸ்ரவேலருக்குள்ளே
3: அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள்.
2: ஆயினும்
3: சீரியா தேசத்தினாகிய
2: நாகமானே
3: அல்லாமல்
2: அவர்களில்
3: வேறொருவனும்
2: சுத்தமாக்கப்படவில்லை
3: என்று
2: சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஜெபாலயத்திலிருந்து
3: எல்லாரும்
2: இவளை கேட்டபோது
3: கோபம்
2: உண்டு,
3: எழுந்திருந்து
2: அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி
3: தங்கள்
2: ஊர் கட்டப்பட்டிருந்த
3: செங்குத்தான
2: மலையில்
3: சிகரத்திலிருந்து
2: அவரை தலைகீழாய்
3: தள்ளிவிடும்படிக்கு
2: கொண்டு போனார்கள்.
3: ஆமாம்,
2: அன்பானே,
3: இந்த நாளிலே
2: நாம் பார்க்கிறோம்,
3: இந்த
2: வேத
3: வசனத்தின்படியாக
2: இன்றைக்கு
3: ஆண்டவர் நம்மோடு
2: பேச இருக்கிற
3: காரியம்
2: என்ன
3: என்னன்னா,
2: ஃபஸ்ட்டு
3: பாருங்க,
2: எலியாவின்
3: நாட்களிலே
2: என்று
3: எலியா என்ற
2: ஒரு தீர்க்கதரிசி
3: வாழ்ந்த அந்த
2: நாட்களிலே
3: ஒரு நடந்த
2: சம்பவத்தை
3: இங்கே ஆண்டவர்
2: குறிப்பிட்டு
3: சொல்கிறார்.
2: என்ன
3: சொல்கிறார்னா,
2: எலியா
3: நாட்களிலே
2: 3 வருஷம் 6 மாதம்
3: பஞ்சம்
2: வந்துச்சு.
3: மழை பெய்யாமல்
2: என்ன வந்துச்சு,
3: அந்த தேசத்தில்
2: பஞ்சம்
3: வந்துச்சு.
2: அந்த பஞ்சம்
3: மிகுந்த
2: காலத்திலே
3: இஸ்ரவேலருக்குள்ளே
2: அநேக
3: விதவிகள்
2: இருந்தார்கள்.
3: எவ்வளோ
2: வீடில் பஞ்சம் இருக்கும்,
3: அநேக
2: விதவிகள்
3: வாழ்ந்துருந்தாங்க.
2: ஆனால்
3: சாரிபாத்
2: என்ற ஊரிலே
3: அந்த
2: ஒரு விதவி
3: வீட்டிற்கு
2: மட்டும்
3: எலியாவை
2: என்ன செஞ்சார்,
3: ஆண்டவர்
2: அனுப்பினார்,
3: நீ அங்கே
2: போ.
3: எலியாவுக்கு
2: அங்கே அவள்
3: என்ன செஞ்சா,
2: அவள்
3: சொல்கிறா,
2: எனக்கு கொஞ்சம்
3: அப்பம்
2: சுட்டு எடுத்துகிட்டு
3: வாமா அப்படின்னு.
2: அடையாயா,
3: நீ வேற
2: கொஞ்சமாவது
3: தான் எங்கிட்ட
2: இருக்குது,
3: அதை
2: இன்றைக்கி நானும்
3: என் பிள்ளையும்
2: சுட்டு
3: சாப்பிட்டுட்டு
2: செத்து போகிறதுக்கு
3: குச்சி
2: பொறுக்கிட்டு
3: இருக்கிறேன்
2: அப்படின்றான்.
3: அப்போ
2: அதுக்கு பிறகு
3: அவருக்கு என்ன இல்லை,
2: மாவு
3: இல்லை,
2: அவ்வளோதான்
3: பஞ்சம். அந்த மாதிரி
2: தலை விரித்து ஆடுகிற
3: ஒரு பஞ்ச
2: காலத்தில்
3: அந்த எலியா
2: போகிறாரு அந்த
3: சாரிபாத்
2: வீட்டுக்கு.
3: அப்போ
2: அவர் சொல்கிறார்,
3: அம்மா
2: பரவாயில்ல,
3: கொஞ்சமாக தானே
2: இருக்குது,
3: முதல்ல
2: போய் எனக்கு ஒரு
3: சின்ன அடையை அதில்
2: என்ன செய்,
3: ஒரு 2 அடையை
2: சுட போகிறல்ல,
3: அதை
2: 3 ஆக்கி
3: ஒரு சின்ன அடையை
2: எனக்கு முதல் சுட்டு
3: எடுத்துட்டு வா
2: அப்படின்னு
3: சொல்கிறார்.
2: இவ
3: நீ நானாக
2: இருந்தால் என்ன செய்வோம்
3: அப்படின்னு
2: முக்கிட்டு,
3: நாங்களே
2: கொஞ்சம்தான்
3: வச்சுருக்குறோம்,
2: அது
3: எங்களுக்கே
2: பத்தாது,
3: நான் வந்து
2: உங்களுக்கு வேறு
3: தரணுமா
2: அப்படின்னு
3: சொல்லிட்டு போயிருப்போம்.
2: ஆனால்
3: அவன் என்ன செய்யலை,
2: போகல,
3: உடனே
2: கீழ்ப்படிந்து
3: வீட்டுக்கு போய்
2: அந்த
3: கொஞ்சமாக எடுத்து
2: என்ன செஞ்சா,
3: அடை சுட்டு
2: திரும்பி
3: அந்த முதலாக
2: எலியாவுக்கு
3: எடுத்துகிட்டு வந்து
2: அந்த தீர்க்க
3: தரிசிக்கு கொடுத்தாள்
2: என்று பார்க்குறோம்.
3: அதன்
2: பிறகு அவங்க
3: வீட்டில் போய்
2: பார்த்தாக்கா
3: எண்ணெயும்
2: மாவு
3: குறைபடவில்லையாம்,
2: அந்த
3: பஞ்சகாலம்
2: முழுவதும்
3: அது வளர்ந்து
2: கொண்டே இருந்துதான்.
3: அந்த மாவு
2: எண்ணெய் எடுக்க
3: எடுக்க எடுக்க எடுக்க
2: எடுக்க
3: வந்துக்கிட்டே
2: இருந்துதான்.
3: எவ்வளோ பெரிய
2: அதிசயத்தை
3: செஞ்சார் பாருங்க
2: அன்பானே.
3: அப்போ
2: இதுதான் இங்கே
3: நோட் பண்ணுறார்.
2: யார்,
3: ஜீசஸ் ஒரு
2: சொல்கிறார்,
3: ஏப்பா
2: அந்த
3: பஞ்சகாலத்தில்
2: அநேகர்
3: விதவி இருந்தாங்கள்ல,
2: அவங்க
3: வீட்டுக்கெலாம் போனாரா,
2: அவங்க
3: வீட்டுக்கெலாம் தேவன்
2: போய்
3: எலியாவை
2: அனுப்பி அந்த
3: அதிசயத்தை அற்புதத்தை
2: செஞ்சாரா,
3: அந்த
2: சாரிபாத்
3: விதவி வீட்டுக்கு
2: அனுப்புனார் இல்லையா
3: அப்படின்னு
2: சொல்கிறார்.
3: அப்போ
2: ஏன் அந்த
3: சாரிபாத் வீட்டுக்கு
2: அவரை போக
3: வைக்கணும், அப்போ சாரி பார்த்து அந்த விதவி கிட்ட இருந்த அந்த குணாதிசயம் என்ன, இதை தான் நம்ம கற்றுக்கணும். அன்பால் அடுத்தது என்ன சொல்கிறாருனா, அது கீழே 27 அல்லாமலும் எலிசா என்ற ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான். அடுத்தது ஒரு தீர்க்க தரிசியை பற்றி சொல்கிறான், எலியாவினுடைய சீசன் தான் எலிசா. அவன் காலத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷரோகிகள் இருந்தார்கள் அந்த அவன் வசிக்கிற நேரத்தில். ஆனால் அந்த யோர்தானில் முழு ஏந்திரியப்போ அந்த சிரியா தேசம், அந்த சிரியா தேசத்தில் நாகமான் என்ற ஒரு தளபதி இருந்தான், அவனுக்கு குஷரோகம். அவன் ஐயோ எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த நாகமான் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தான். நாகமான் வீட்டில் ஒரு 5 வயசு 8 வயசு சிறுமி வேலை செஞ்சிட்டு இருந்தான். அந்த 8 வயசு சிறுமி என்ன சொன்னால், தோபாரியா எங்கள் ஊரில் இஸ்ரேவேல் தேசத்தில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, நீ போனா அவர்கிட்ட நீ போனா உன் குஷரோகம் நல்லாயிடும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தான். இவன் ராஜாவுக்கு அடுத்து தளபதி மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறான். ஒரு வேலைக்காரி 8 வயசு வேலைக்காரி சின்ன சிறுமி சொல்கிறத போய் நம்ம கேட்குறோமேன்னு கூட கேட்காம இல்லை, அலட்சியம் பண்ணலை. அவன் என்ன செஞ்சான், சரி எப்படியாவது நமக்கு நல்லானா போதுன்னுட்டு அப்படியா அந்த எலிசா எங்கே இருக்கிறார் அந்த தீர்க்க தரிசி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான். வந்தவுடனே இந்த எலிசா என்ன சொன்னார், அவனை நேராக கூட பார்க்கல, யாரை பார்க்கல, அந்த தளபதி வந்துக்கிட்டாருன்னு நம்மளை என்ன செய்வோம், இராணுவத்தில் பெரிய ஆள் வந்திருக்கா விஐபின்னாக்கா நம்ம ஆடுவோம்ல, அவர் ஆடவே இல்லை, வீட்டை விட்டு வெளியிலே வரல. அவன் வந்து சொல்கிறான், பிஏ இந்த மாதிரி எலிசான்னு அந்த தளபதி சிரியா தேசத்துலேருந்து ராஜா ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு, நம்ப ராஜாவும் இவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செய்கிறாரு அனுப்பி வைக்கிறாரு, இவர் வந்திருக்கிறாங்க இப்போ படைசூட வந்து நிற்கிறாங்க போர் சிப்பாகலாம் அப்படின்னு உடனே இந்த எலிசா என்ன செஞ்சார், கொஞ்சம் கூட கவலையே படாமல், அப்படியா அந்தால் குஷரோகியாக இருக்கிறான், அவனை போய் யோர்தானில் போய் 7 முறை முக்கி எழுந்திருச்சு அப்படியே போக சொல்லு அப்படின்ட்டான். அவன் நல்ல பொண்ணு பொருளெல்லாம் எடுத்து வந்துருக்கிறான், எதையும் இங்கே கொண்டு வராத, எதையும் நான் வாங்க மாட்டேன், அவனை நேராக போய் யோர்தானில் போய் என்ன செய், 7 முறை முக்கிட்டு போயிட்டே இருக்கு சொல்லு அப்படின்ட்டான். இவனுக்காக கோவம் வந்துடுச்சு, யாருக்கு, தளபதிக்கு. என்னடா ஒரு சிரியா தேசத்துலேருந்து நான் பெரிய ராஜாவுக்கு அடுத்து தளபதி வந்திருக்கிறேன், என்னை ஏஞ்சி வந்து கூட பார்க்கல, என்னை முகமுகமாக கூட பேசலை, யார் கையிலே வேலைக்காரன்ட்டு சொல்லி யோதாவில் முழுடான்னு சொல்லிட்டாரா, எங்கள் ஊரில் நதி இல்லாதே நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள் ஊரில் ஆறு இல்லாதே நாங்கள் வந்திருக்கிறோம், இல்லை குளிக்காதே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப செலுத்துக்கிட்டான். அப்போ அவன் வேலைக்காரன் சொல்கிறான், யாருடைய வேலைக்காரன், அந்த தளபதிக்கிட்ட ஒரு வேலைக்காரன் தான், அவன் சொல்கிறான், ஐயா தளபதி ஐயா, அவர் ஏதாவது மலைய பேர் வில்லா வள அப்படின்னாக்கா நீ என்ன செஞ்சிருப்ப, எல்லாத்தையும் வளைச்சிருப்பேன், உன்கிட்ட படப்பழம் இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அவர் என்ன சொன்னார், போய் அந்த நதியில் 7 வாட்டி முழுகுன்னு சொன்னார், முழுகிட்டு போவோமே அதில் என்ன குறை இருக்குது அப்படின்ட்டு சொன்ன உடனே, சரி இவன் சொல்கிறானேன்ட்டு போய் முழுகுனான், பாருங்கள் 6 தடவை முக்கினான், ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருந்தது குஷரோகம். இவனுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். அப்பையும் அவனை பார்த்தான் அந்த வேலைக்காரன், இன்னும் 1 முறைதான்யா முழி ஏந்திரியா முக்கிய ஏந்திரியா அப்படின்னா, முக்கிய ஏந்திரிச்சாம்பார் குழந்தை மாதிரி ஆகிட்டான், சுகம் ஆகிட்டான், நல்லா பிறந்த மேனி மாதிரி ஆகிடுச்சு, குஷரோகம் நல்லா ஆகிடுச்சு, இவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்குமா இல்லையா. அப்போ பாருங்கள் இதில் என்ன கருத்து ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, இந்த அநேக ஜபாலயத்தில் எல்லோரும் இதை கேட்குறான், ஆனால் எல்லாருக்கும் விசுவாசம் வர்றதை பற்றி என்ன வந்தது, கோபம் வந்துச்சான். கோபம் வந்து என்ன, அதோட கோபம் வந்தால் கூட பரவாயில்ல, கோபம் வந்து என்ன செஞ்சான், ஏசுநாயரே கொல்ல பார்த்தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது திருச்சபை. இன்றைக்கி சத்தியத்தை சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியாமல் பாஸ்டே கைநிட்டுறது, வேறு என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, வெட்டி பிரசங்கம் பண்ணிருக்கிறார், அதோட நினச்சா பரவாயில்ல, பாஸ்டே கவுக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காரியமாக தான் இன்றைக்கி திருச்சபை மக்கள் இருக்கிறோம். அன்பான் இல்லை, இன்றைக்கி பாருங்கள், அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எந்தபடி சொல்கிறாராம், அப்போ இதில் ஏதோ ஒரு சத்தியம் மறைந்து கிடக்கிறது, உனக்கும் எனக்கும் நீ நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை இங்கே ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார். என்ன சத்தியம் அப்படின்னாக்கா, இந்த 7 விதவையும் இந்த சிரியா நாட்டினுடைய தளபதி ஆகிய நாகமானுக்கிட்டையும் ஒரு சத்தியம் அடங்கியிருக்குது, அதை நீ நானும் கற்றுக்கணும். என்ன கற்றுக்கணுமா, அந்த ஏழை விதவை அந்த எலியாவினுடைய வார்த்தையை என்ன செஞ்சா விசுவாசித்தான், என்ன செஞ்சா நம்பினான். சரி ஏதோ சுட்டுத்தான்னு சொல்கிறானே, என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அந்த விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அடுத்தது அந்த கீழ்ப்படிதல் அவளுக்குள்ளே இருந்தது. ஊழியக்காரன் சொல்லிட்டான், நம்ம ஒரு அடம் முன்னாடி என்ன செய்வோம், சுட்டு எடுத்து வந்து அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே எதையுமே நினைக்கல, தன்னுடைய குடும்பத்தை பற்றி நினைக்கல, தான் அந்த மகனை பற்றி நினைக்கல, இவனுக்கு ஒரு சின்ன அடையை சுட்டு எடுத்து வந்து முதல் என்ன செய்வோம் கொடுப்போம்னு சொல்லி அந்த கீழ்ப்படிந்தாள். அப்போ பாருங்கள், அதே தான் இந்த நாகமான்கிட்ட. ஒரு 8 வயசு சிறுமி, அவ இஸ்ரேல் தேசத்திலேருந்து நம்மள்கிட்ட வந்த வேலைக்காரியாச்ச, இவ சொல்கிறத நம்ம எதுக்கு கேட்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, கேட்காம இல்லை. சரி, அந்த பொண்ணு சொன்னதையும் அவன் ரெஸ்பான்சிபிள் கொடுத்து என்ன செஞ்சான், எலிசா கிட்ட வந்தான், இந்த தீர்க்கதரிசிகிட்ட வந்தான். அவரும் உள்ளே வந்து நம்மகிட்ட வெளியில் வந்தோ அல்லது நம்மளை உள்ளே கூட்டோ பேசாமல் அவர் முகத்தையே பார்க்காம யோர்தானில் போய் முழுன்னு சொல்லக்குள்ள கோபந்தான் பட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள குணம் இருந்தது, என்ன இருந்தது, சரி அவர் சொல்கிறபடி நம்ம நம்பி நம்ம போய் முழுவோம். அந்த கீழ்ப்படிதல் அவனுக்குள்ளே இருந்தது. வேலைக்காரன் தான் சொல்கிறானே அப்படின்ற காரியத்துக்கும் கீழ்ப்படிந்தான். அடுத்தது அங்கே ஒரு வேலைக்காரன் தேர்வட்டியாக இருந்தவன் என்ன செஞ்சான், ஐயா மலையை பேக்க சொல்ல, பெரிய பெரிய கடலை தாண்ட சொல்ல, யோர்தானில் தானே முழுவ சொன்னார், முழுகிட்டு போங்கயா அப்படின்னொன்னே, என்னடா நீ வேலைக்காரன் எனக்கு புத்தி சொல்கிறியா அப்படின்னு கூட கேட்கல, அதுக்கு கீழ்ப்படிந்தான். ஆமென். அப்போ அந்த எலிசா சொன்ன வார்த்தைக்கு அவன் விசுவாசித்தான். சரி 7 தடவை நான் முழுனா நிச்சயமாக நான் சுகமாவேன் அப்படின்ற விசுவாசமும், வேலைக்காரன் சொன்னால் கூட பரவாயில்ல நான் அதை கேட்டு செய்வேன்ற அந்த கீழ்ப்படிதலும் அவனுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி அன்பானவர்களே, இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சபை, இக்காலத்து சபை விசுவாசிகளாகிய நமக்கு அந்த விசுவாசமும் அந்த கீழ்ப்படிதலும் இருக்கிறதா? இன்றைக்கி அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு விசுவாசித்து அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அந்த கீழ்ப்படிதல் உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற யாருக்குள்ளேயும் இருந்ததுன்னா, அந்த விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம், ஆண்டுடைய வார்த்தை மேலே இருக்கிற விசுவாசம் இருந்ததுன்னா, நிச்சயமாக அந்த சாரிபாத்து விதவை போல நீயும் பஞ்சகாலத்தில் அதிசயத்தை அற்புதத்தை பார்ப்ப. உன் வீட்லேயும் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. இன்றைக்கி உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைபட்டதுக்கு என்ன காரணம், ஆண்டுடைய வார்த்தையை நீனே விசுவாசிக்க தவறிவிட்ட, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தவறிவிட்ட, ஊழியக்காரங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய தவறிவிட்ட. அதனால்தான் இன்றைக்கி பஞ்சமும் கடனும் கண்ணீரும் நீனே அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிற. இதை கேட்கிற அன்பு சகோதரே சகோதரிய, இன்றைக்கு ஒப்பு கொடு உன்னுடைய வாழ்க்கையை, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசி, ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு நல்லது செய்வார், இன்றைக்கு ஆண்டவர் என்னை மீட்டெடுப்பார் என்று சொல்லி, என்னுடைய நோயை சுகமாக்குவார் என்று சொல்லி, எப்படியாக நாகமான் குஷ்டரோகியாக இருந்த போதிலும் அவன் எலிசா வார்த்தைக்கு அவன் என்ன செஞ்சான், விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தான். அன்பாவில்லே, இன்றைக்கு கிறிஸ்துவ மக்களாக இருக்கிற நாம, ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்த நாம, இன்றைக்கு ஆண்டுடைய சத்தியத்தையும் விசுவாசிக்கிறதில்ல, ஆண்டுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியதில்ல, ஊழியக்காரன் வார்த்தையும் விசுவாசிக்கிறதில்ல, ஊழியக்காரன் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியறதில்ல, இன்றைக்கி நம்ம மனம் போன போக்கில் போகிறதுனால்தான் இன்றைக்கி கண்ணீர், கவலை, பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய், வியாதி எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்றைக்கி உட்காந்துக்கிறோம். ஒரு வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ தவறி விடுகிறோம். அன்பானே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவரே நான் எந்தெந்த விதத்தில் என்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படியாமல் போனேன், எந்தெந்த விதத்தில் உன் வார்த்தைக்கு நான் விசுவாசிக்காத போனேன், ஆண்டவரே நம் மன்னிங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஒப்பு கொடுத்தா என்றால், நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த பஞ்சம் நீங்கும், அந்த குஷரோகம் நீங்கும், ஆண்டவர் ஒன்றையும் பஞ்ச அளவில்லாமல் ஆசீர்வதித்து உன் பஞ்சத்தை நீக்குவார், உன் வியாதியை சுகமாக்குவார், உன் கடன் பாரத்தை எல்லாத்தையும் எடுத்து போடுவார், உனக்கு அற்புதத்தை அது அதிசயத்தை என்ன செய்வார், அவர் செய்ய முடியும். உண்மையில் இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி டிவியை பார்த்தேன், ஒரு கடங்காரன், ஒரு குடும்பமாக அவங்க அம்மா, அவன் மனைவி, ரெண்டு பிள்ளைங்க, அவன் எல்லாம் செத்து போனானான், கடன் பிரச்சனை தாங்காத அவ்வளோ ஜென்டிலாக வாழ்ந்தான். இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி ஒரு இடத்துல நாங்கள் சந்தித்தோம், ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து பக்கத்தில் உட்கார்ந்தான், லலிதா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மாலதின்னு ஒரு பேர். அவங்க வந்து அழுகுறாங்க, அப்படியே நான் கடனில் இருக்கிறேன், எத்தனையோ கோடி கடன், 3 கோடியை நாங்கள் ஒவ்வொரு வீட்டாக விற்று கடனை கொடுத்தோம், இன்னமும் கொடுக்க முடியல, இன்னுமே எங்களால் சர்வே ஆக முடியல, நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வந்தாக்கா இயேசுக்கிட்ட வந்தாக்கா எங்கள் பிரச்சனை தீர்மானு கேட்குறாங்க. கண்ணீரோடு கேட்டாங்க அவங்கள, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சர்ச்சுக்கு வாங்கன்னு. அன்பால் இன்றைக்கி எப்படிப்பட்ட தேவை நிறைந்த மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அதான் சொல்கிறாரு, அந்த எலியா காலத்தில் அந்த விதவை எத்தனையோ விதவை இருந்திருப்பாங்க, ஆனால் இந்த விதவிக்கு மட்டும் என்ன செஞ்சுது, ஆண்டுடைய இறக்கம் கிடைச்சிது. எத்தனையோ குஷரோகம் அன்றைக்கி வாழ்ந்திருப்பான் எலிசா காலத்தில், ஆனால் சாரி பார்த்து இவனுக்கு மட்டும், அந்த நாகமானுக்கு மட்டும் என்ன செஞ்சுது, சுகம் கிடைச்சி. அப்போ என்ன காரணம், அவங்க ரெண்டு பேரும் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், அவர்கள் வெற்றியை பார்த்தாங்க. இன்றைக்கி நீ சபையில் எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கலாம் எத்தனையோ பேர், ஆனால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் என்னது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டவரே நான் எப்படி இருக்கிறேன், நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரே இது நாள் வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விசுவாசிக்காமல் கீழ்ப்படியாமல் போனதை மன்னி ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை மன்னித்து நம்மளை ஆசீர்வாதத்தினால் கட்டளையிடுவாராக. அன்பின் தகப்பனே, இந்த சத்தியத்தின்படியே நான் சொன்னேன்னு சொல்லி இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீங்க. அந்த சாரி பார்த்து விதவை கீழ்ப்படிந்தால் விசுவாசித்தால் வெற்றியை பார்த்தால், அந்த நாகமான் கீழ்ப்படிந்தான் விசுவாசித்தான் வெற்றியை பார்த்தான். இன்னைக்கு நானும் நாங்களும் அப்படிப்பட்டதாக இந்த விசுவாசத்திலையும் கீழ்ப்படிதலும் நாங்கள் சிறந்து விளங்க உதவி செய்யும். இதே செய்ய போகிறீங்க, நன்றி. நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு வந்திருக்கிறோம், கவலையோடு வந்திருக்கிறோம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறோம், வியாதியோடு வந்திருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய கீழ்ப்படியாமைதான் என்பதை இன்றைக்கு என்னோடு பேசினீர், எங்களை சுட்டி காட்டினீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படியாக இன்றைக்கு நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை விசுவாசித்து வெற்றியை பார்க்க என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துங்க, அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ அன்பானே.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் கம்பத்தில் வளர்ந்தது, படித்தது எல்லாம் அங்கே தான் நான் படித்து வளர்ந்தேன். எங்கள் அம்மா அப்பா அவங்களாம் ஹிந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு உள்ளவங்க. அப்பா பேர் வீரணதேவர், அம்மா பேர் ஒச்சம்மாள். நாங்கள் மொத்தம் 5 பேர் சகோதர சகோதரிமா இருங்க. எங்கள் மூத்த அண்ணன் பேர் பாஸ்கரன், இளைய அண்ணன் பேர் சேகர், மூத்த அக்கா பேர் அமுதா, இளைய அக்கா பேர் பாக்யலட்சுமி, என் பேர் ஜெயசுதா. எங்கள் அப்பா அம்மாவங்களுக்கு நாங்கள் இந்த 5 பிள்ளைகள். அப்படின்னா சின்ன வயசில் இப்போ பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போய் இங்கே படித்து அந்த இதிலிருந்து நாங்கள் வளர்ந்து வந்தேன். அப்படி இருக்கிறப்போ எனக்கு 8 கிளாஸ் படிக்கிறப்போ எனக்கு படிப்பை நிப்பாட்டுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என் அண்ணி இறந்துட்டாங்க. அப்போது அந்த படிப்பை நிப்பாட்டுறதுன்னா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆறு இல்லாததுனால என்னை குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டாங்க. எங்கள் அக்கா எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அண்ணன்லாம் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, நான் ஒருத்தி தான் வீட்டில் இருந்தேன். அப்போ அந்த படிப்பை நிப்பாட்டிட்டு நான் அண்ணன் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு வேண்டி நான் என்னுடைய படிப்பையும் எல்லாத்தையும் விட்டுட்டு 8 கிளாஸ்லேயும் அப்படி நான் இருந்து வளர்ந்துக்கு வந்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு என் அப்பா அம்மா அவங்க வந்து ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்தவங்க சொன்னேன்ல, அதுபோல் அவங்க பயங்கரமாயிட்டு ஒரு பயங்கர ஜாதியில் ஸ்பிரிட் உள்ளவர். அங்கே இருக்கிற அவங்க இடையில அந்த அவங்கள இடையில நான் வளர்ந்து 20 வயசு வரைக்கும் நான் வளர்ந்து அங்கே இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய சொந்தத்தில் பட்டவங்க தான் என் ஹஸ்பண்டு. அவங்க தெய்வத்தை அறிஞ்சவங்க, நான் என் ஃபேமிலி மொத்தம் தெய்வத்தை அறியாதவங்க. அவங்க குடும்பத்தில் அவர் மட்டும்தான் ஏசப்பாவை அறிஞ்சவங்க. அப்படி இருக்கிற மோசம் என்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வேண்டி அவங்க ஃபஸ்ட் டைம் என்னை வந்து பார்த்துட்டு அவங்க என்னை மட்டும் பார்த்து ஒரு டைம் தான் வந்தாங்க. ஒரு அப்போ கல்யாணம் எங்களுக்கு வந்து பேசி முடிச்சிட்டாங்க. அப்போ ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த கல்யாணத்தை நிச்சயம்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிஞ்சிட்டு ஓ அவங்க ஏசப்பாவை தெரிஞ்சதுனால இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க. அப்போது ஏசப்பா கிருபையால் 6 மாதம் கழிஞ்சு தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடியிருந்தண்டிக்கும் எனக்கு ஏசப்பாவை தெரியாது. அந்த 20 வயசு வரைக்கும் நான் ஏசப்பா குறித்து தெரியாமல் இருந்தேன். கோயில் அது மாதிரி போய் பூஜை செய்கிறது அந்ததுக்கெல்லாம் எங்கள் அம்மா அப்பா கூட போய் எல்லா வேலையும் செய்ய அவங்க கூட போவேன் வருவேன். 20 வயசில் தான் அதுக்கு பின்னாடி தான் எல்லா கோயிலுக்கும் போய் எல்லாம் செய்து எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வருவோம். அப்போ எனக்கு ஏசப்பா குறித்து தெரியாது. எனக்கு கல்யாணம் இது மாதிரி நான் என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு அவர் அப்போ அவர் தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டார். ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல பயங்கர பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. 6 மாதம் ஆச்சு எங்களுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு. 6 மாதம் கழித்து தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அப்போ அந்த இடையிலையும் நிறைய பிரச்சனைகள். ஏசப்பாவை தெரிஞ்ச ஒரு பையன் எங்கள் ஃபேமிலியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் சகோதரரும் எல்லாரும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. அப்படி இருக்கிற மோசே தெய்வம் என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏசப்பா என்னை தெரிஞ்சுக்கிட்டனால இந்த கல்யாணத்தை நல்ல ரீதியில் ஏசப்பா எங்களுக்கு நடத்தி வச்சாரு. அப்போ எனக்கு தெய்வபத்து குறித்து ஏசப்பா குறித்து என்னாமே ஒன்றுமே தெரியாது. ABCயோட தெரியாது. ஏதோ போனோம் வந்தோம் போய் அந்த இதில் இருக்கிறது மாதிரி நான் இப்போ போக வருவோம் அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற மோசம் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்துருக்கு இவங்களுக்கு நல்லா ஏசப்பா குறித்து நல்லாவேவோ தெரியும், எனக்கு தெரியாதனால. அப்படி எந்த காரணம் கொண்டுனா எனக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு ஒரு வருஷம் ஆகிட்டும் கூட எனக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாமல் இருக்க விட்டியும் ஃபஸ்ட்டு 1 வருஷம் நல்லா தான் குழப்பம் இல்லை, வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2வது வருஷம் ஆகுறப்போ என்ன சொன்னாங்க, என்ன பையனோ விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வருஷங்கள் 3-4 அங்கே வருஷங்கள் போகிறப்போ நானும் பின்ன நான் இந்து பேக்ரவுண்டில் இருந்ததுனால நான் எல்லா கோயிலுக்கும் போய் என்ன வேண்டுதல் செய்யணும், எப்படி இருக்கணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நான் போனேன். ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியாததுனால மட்டும்தான் நான் போய் அப்படி பூஜை பண்ணுறது, நேத்தி கடன் பண்ணுறது இதெல்லாம் நான் செஞ்சேன். அப்போ அங்கே போயிட்டும் எனக்கு குழந்தை ஒன்றுமே இல்லை. அப்போ ரொம்ப மன வேதனைப்பட்டு நான் என்ன செய்வேன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமேலே எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, போய் டாக்டரை பார்த்து செக் பண்ணுங்க, செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சொன்னப்போ நாலஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணோம். செக் பண்ணியிருக்கிறப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு கர்ப்பத்தை தாங்கிறது, ஒரு குழந்தைய தாங்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி உங்கள் கர்ப்ப பாத்திரத்துக்கு இல்லைம்மா, அதனால 99% உனக்கு குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்போ ரொம்ப நான் உடஞ்சி போயிட்டேன், என்ன செய்கிறது, குழந்தை இல்லைன்னா இப்போ வீட்லேயும் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்கார் எதுவும் டைவர்ஸுக்கு ஆகிருமோ என்ன, நிறைய நான் மனசுக்குள்ளே போட்டு நல்ல வேதனைப்பட்டு எப்படி இங்கே அழுகுவேன். அப்போ எங்கள் எங்கள் வீட்டுக்கார் எப்பவுமே சொல்லுவார், நீ என்னது ஏசப்பாவை அவரை குறித்து எனக்கு தெரியும், உனக்கு அது தெரியாததுனால தான்மா நீ இப்படி பேசுகிற. அப்போ பைபிள் எடுத்து வாய்க்க சொல்லுவாங்க, நான் வாய்க்க மாட்டேன், அப்போ எனக்கு தெரியாது அதை குறித்து. அதனால் அப்போ இங்கே நாட்கள் கடந்து கடந்து போச்சு. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சேன் நானுன்னா, அப்போ அதுபோல் டாக்டரை பார்த்து எல்லாம் நாலஞ்சு டாக்டரை பார்த்துட்டு எல்லாமே என்னவரே அவங்க விதி எழுதுனாங்க, உனக்கு குழந்தை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப வேதனைப்பட்டு மன உடஞ்ச நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு நாள் பகலில் தெய்வம் ஏசப்பா எப்படி என்னை தொட்டாருன்னா, ஒரு நாள் பகலில் நான் எங்கள் ஹஸ்பண்டு சொல்கிறார்ல, நீங்கள் தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு, ஏசப்பா ஏசப்பா நல்ல தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், உயிர் உள்ள தெய்வம், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு எப்பயுமே சொல்லுவாரேன்னு சொல்லிட்டு நான் பகல் காலம் என்ன செய்வேன், ஒரு நேரம் அப்படி வந்து பைபிள் எடுத்து வாய்க்க தொடங்கினேன். தொடங்கியிருக்கப்போ அப்போ எனக்குள்ள ஒரு ஒரு ஒரு சக்தி, எனக்குள்ள ஒரு தெய்வம் எங்களோடு பேசினாங்க. அப்போது இங்கே ஆபிரகாம் குறிச்சும் சாராவை குறிச்சும் இங்கே வாய்க்க தொடங்குறப்போ, அப்போது நான் இங்கே ஏசப்பாட்டு கேட்டேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் ஒரு குழந்தைய தந்தீங்கன்னா நான் நீங்கள் தான் என் தெய்வம், வேறு எனக்கு எந்த தெய்வம் இல்லைன்னு நான் என் மனசார உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெய்வத்தை கொஞ்சம் நேரம் பிரார்த்திச்சு, எனக்கு தெரியாது பிரார்த்திக்க, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிரார்த்திச்சுட்டு அப்படி நான் ஸ்டாப் அப்படியே போய் போயிட்டேன். அப்படி இருக்கிற போச அப்போ சாயங்காலம் வருவார், வந்துட்டு அப்போ அந்த அந்த ஒரு கொஞ்சம் நாளுக்குள்ளே எனக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போனேன்டா என்னை யாருமே முன்னாடி நிறுத்த மாட்டாங்க, ஏன்னா குழந்தை இல்லாதவன்னு சொல்லி என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்கே எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலுமே என்னென்ன செய்வாங்க, குழந்தை இல்லாதன ஒரு காரணமாக காட்டி என்ன பின்னாடி, அது கொஞ்ச நாள் கழிஞ்சு கழிஞ்சு நானேவே பின்னாடி நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கிற சமயத்தில் அப்படி கொஞ்ச நாள் ஒரு கரெக்டாக அப்போ ஒரு ஒரு வருஷம் ஆகுங்குள்ளேயும் அப்போது ஏசப்பான்னு நான் சொல்லி ஏசப்பாட்டு எப்பவுமே நான் இப்படி ஒரு வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். இப்படி அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி, அது ஆணோ பெண்ணோ அதை குறித்து எனக்கு கவலை இல்லை ஏசப்பா, ஆரோக்கியமுள்ள ஆயுசுள்ள எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு சொல்லி நான் ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருக்கிற மோசம் கரெக்டாக என்னுடைய நாங்கள் வந்து இங்கே இப்போ கேரளா பகுதியில் நாங்கள் வந்து இடுக்கி சிட்டிக்குள்ள ஆமையாரில் நாங்கள் இங்கே பிதுக்கி இருக்கோம் நாங்கள். அப்போ அங்கே இருக்கிற சமயத்தில் நாங்கள் இங்கிருந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற அவினாசியில் நாங்கள் வேலையாக போயிருந்தோம். அங்கே இருக்கிற டாக்டரையும் கூட எனக்கு ஒரு விஷயம் என்னை கொண்டு போய் காமிச்சார், டாக்டர் இவங்களுக்கு இப்படி குழந்தை இல்லைன்னு இதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கவலைப்படுறாங்க என்னன்னு தெரியல செக் பண்ணிங்கன்னு சொல்லப்பட்டு நானும் என் ஹஸ்பண்டு போனோம். போய் அங்கேயும் பார்க்கட்டும் அவங்களும் அது மாதிரி தான், உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு சான்சஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற மோசம் அங்கே இருக்கிறப்போ ஒரு நாங்கள் ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் தான் அங்கே தாமசிக்கிட்டு இருக்கோம், அங்கே குடியிருந்தோம். அங்கே குடியிருக்கிறப்போ ஒரு வயசான ஒரு ஒரு பாஸ்டரும் ஒரு ஒரு அம்மாவும் வந்தாங்க. வந்துட்டு அப்போது நான் நினைக்கிறேன் ஏசப்பா தான் அனுப்பிச்சி வச்சுருக்காரு, நான் இன்னும் நம்புவேன் அவரை அனுப்பிச்சி விட போய் தான் அவர் பேர் தெரியாது ஊர் தெரியாது ஒன்றுமே தெரியாது. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அப்போது இது மாதிரி உங்களுக்கு வேண்டி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்மான்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பாஸ்டரம்மா என் வயிற்றில் கை வச்சாங்க, அந்த பாஸ்டர் அப்பா என் தலையில் கை வச்சாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ அழுமா, அழுது ஏசப்பா கிட்ட கேளு, உன்னுடைய குறைகளை சொல்லுப்பா, சொல்லி உனக்கு என்ன வேணும் அது நீ கேளு, ஏசப்பா கிட்ட கேளுன்னு சொன்னாங்க. நான் அப்போ ஏசப்பா எனக்கு குழந்தை வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கிட்ட நான் அழுதேன். அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த தேவதாசன் தெய்வம் ஏசப்பா என்னோட ஒரு காரியம் சொல்கிறாரு, நீ அதை நீ கவனமாக கேட்கணும்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ஒரு வாக்கு சொன்னார், ஒரு வருஷம் ஆகிறதுக்கு முன்பு கர்த்தாவு உனக்கு ஒரு குழந்தை தருவாரு, இதே இடத்துல நீ இந்த குழந்தையை போட்டுட்டு நீ தெய்வத்தை மகத்தப்படுத்துவோமா, தெய்வத்தை ஸ்துதிப்போமா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் ஏற்றுக்கொண்டேன். ஒரு வருஷத்துக்குள்ள கர்த்தாவை எனக்கு கட்டாயம் குழந்தை தெரிவான்னு நான் விசுவாசிச்சேன், நம்புனேன் ஏசப்பாவை. அதே போல் ஒரு எப்படின்னா முன்னாடியெல்லாம் 3 மாதம் 2 மாதம் இங்கினு எனக்கு அபாஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், அப்போ எல்லாரும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த 2 மாதம் கூட அப்படித்தான் ஆகும்னு நினச்சிட்டு நான் என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். அப்படி இருக்கிற மாதம் கரெக்டாக 45வது நாள் எனக்கு அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா குறிச்சிட்டு சொல்லிட்டு போன 45வது நாளில் எனக்கு ஒரு சிறிய ஒரு வாமிட் வர்றது மாதிரியும் ஒரு சிறிய ஒரு புத்திமுட்டு என்ன உடம்புல இருந்துச்சு. அப்படி இருக்கிறபோது நான் அப்போது இவங்க சொன்னாங்க, வா ஒரு மாதிரி அந்த வா ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணுவோம் என்னான்னு பார்ப்போம், எனக்கு என்ன செய்வோம் அப்படின்னு தெரியல, என்ன நடக்கும் தெரியலையே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வேதனையாகவே நான் போனேன். போயிட்டு கரெக்டாக அந்த 45 அந்த டாக்டர்கிட்ட என்ன உனக்கு உனக்கு குழந்தையே நிற்காதுன்னு சொன்ன அந்த டாக்டர்கிட்ட நாங்கள் போனோம். போய்கிட்டு இருப்போம் அவங்க சொன்னாங்க. அப்போ டெஸ்ட்டு பண்ணாங்க, பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் பாசிட்டிவ் வந்திருக்குப்பா, உனக்கு குழந்தை நின்றுருக்கு அப்படின்னு சொன்னாங்க.

எனக்குன்னு சொல்லி என்னைக்கு நான் உங்களுக்கு வணங்கினோ அன்னைக்கு இருந்து என் குடும்பமும் சரி நானும் சரி சந்தோஷ சமாதானத்தோடு இருக்கோம். இப்போ எனக்கு குழந்தைதனால நீங்கள் மட்டும்தான் எனக்கு தெய்வம்னு அவரை என்னை சொந்தமாயிட்டு அவரை நான் சொ என் தெய்வமாயிட்டு நான் எனக்குள் கொண்டு வந்தேன். அவரை அவ்வளோ ஸ்னேக உள்ள தெய்வம்னு அப்போ நான் ருச்சிச்சறிஞ்சேன். அப்போது அவங்க இத்தனை வருஷம் குழந்தை இல்லாததுனால அவங்க டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு மறுபடியும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொன்னாங்க. எடுக்க சொல்கிற மாதம் அவங்களே மிராக்கிள் படுறாங்க. எந்த ஒரு குறை இல்லைப்பா அவனுக்கு, இதில் பெரிய மிராக்கிள் தான் அவங்க சொன்னாங்க. அப்போ என் மனசு தெய்வத்தை ஸ்துதிச்சு அவர் எனக்கு எங்கன்னு பிரார்த்தனை தெரியாது, அதுக்கு பின்னாடி தான் நான் தெய்வத்தை ஸ்துதிக்கவும் ஆராதிக்கவும் அவர் எப்படிப்பட்ட தெய்வம்னு நான் அறிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் அது கழிஞ்சிட்டு எனக்கு இங்கே மாதம் 3 மாதம் 4 மாதம் இங்கே 20 மாதம் செக்கப்புக்கெல்லாம் போவோம், ஒரு குறை இல்லாத தெய்வம் என்ன நடத்தினார். அப்புறம் கரெக்டாக 9 மாதம் ஆகிறப்போ செக்கப்புக்கு வர சொன்னாங்க. என்னுடைய போனோம், ஆனால் எனக்கு வந்து இந்த பிரசவ வேதனை இன்னைக்கு வரவே இல்லை. வராமல் இருக்கிறப்போ அப்போ என் குழந்தை வந்து வயிற்றில் வந்து என்ன செஞ்சிட்டுன்னா வளர்ச்சி ஆகிட்டாங்க, கூடுதலாக வளர்ச்சி ஆகிட்டாங்க. அதனால எனக்கு எனக்கு அந்த பெயினே வராமல் இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், 12 நாள் கூடிடுச்சு. அப்போ நாங்கள் வார வாரம் போய் செக் பண்ணுவோம் என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயந்து. அப்படி நாங்கள் வார வாரம் போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ சார், அப்போ டாக்டர் சொன்னாங்க குழந்தைக்கு ஒரு இது இல்லைம்மா, நல்லாயிருக்கு, அசைவலாக இருக்குது, நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தெய்வமே எனக்கு எசப்பா எனக்கு நல்ல எனக்கு பிரசவம் சூப்பிரசவம் ஆகணும் எசப்பா, வழி வரலை என்ன செய்யுது அப்படின்னு ஏசப்பாக்கிட்டு இருக்கமோ சார் சொல்லிக்கிட்டு இருக்கமோ சார் எனக்கு வழி ரேச வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் போய் எனக்கு சூப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி வீட்டிலையும் நான் ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ அப்போது 3 நாள் ஆகிட்டோம், எனக்கு வலி இருக்குது ஆனால் பிரசவம் ஆகலை. 3வது நாள் காலையில் அவங்க சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு 8 மணிக்குள்ள பிரசவம் ஆகலண்டா, உனக்கு ஆப்ரேஷன் தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கர்த்தா ஒடிங்கன்னு கேட்டேன், ஏசப்பா என் குழந்தைய எனக்கு என்னுடைய விசுவாசத்தில் என்னுடைய நம்பிக்கையில் கேட்டேன், ஏசப்பா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேணாம் ஏசப்பா, எனக்கு சூப்பரசம் ஆகணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்பா என்னை பிரசவம் பார்த்த அந்த நர்ஸோட ஒரு கிறிஸ்தீன் அவங்க சொன்னாங்க நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க ஏசப்பா, ஏசப்பான்னு மட்டும் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் கரெக்டாக 8 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகணும், அதே மாதிரி 7:30 ஆகப்போ எனக்கு என் பாப்பா நார்மல் டெலிவரி ஆகிட்டா, 4 கிலோ 10 மில்லி கிராம் இருந்தா. அப்போது அவங்களே அதிசயப்பட்டாங்க, உனக்கு தெய்வ கொடுத்த கிருபையால் நல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காமிச்சாங்க. அப்படி இருக்கப்போ நான் தெய்வமே ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு குழந்தை தந்துருக்கு, உமக்கு கோடி நன்றிப்பான்னு சொல்லி அவரை நான் ஸ்துதிக்க ஆரம்பித்தேன். அப்புறமேலு அவளுக்கு பேர் என்னுடைய எல்லா ஆட்காரும் எல்லாரும் என்னுடைய மாதாபிதா என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சொந்தம் வந்தாலும் தெரியணுன்ற வேண்டி நான் என் பிள்ளைக்கு பேர் கிறிஸ்டினான்னு பேர் வச்சேன் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு. அப்போது என்னுடைய அது கழிஞ்சிட்டு என்னுடைய ஒவ்வொரு வர்றப்போ அது கழிஞ்சிட்டு எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு குழந்தை ஏசப்பா தந்தாரு. எனக்கு 2 பெண் குழந்தைங்க, ஏசப்பா கிருபையால் நல்ல ஒரு குழந்தைங்க. அப்போது 2வது பாப்பா பேர் ஜஸ்டினா. அப்போ தெய்வ கிருபையால் நல்ல ஒரு ஃபேமிலி எனக்கு ஏசப்பா தந்திருக்காரு. என் ஹஸ்பண்டு பேர் டேவிடு. இப்போ நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அப்போது எங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் உண்டாச்சு, அதை நான் அவங்க பகிர்ந்துக்கிறனும் ஏசப்பா ஸ்தோத்திரம். அப்போ அங்கே நான் எனக்கு நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் என் பாப்பாவை வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் திருச்சி வரைக்கும் போயிருந்தோம். எங்கள் அக்கா அவங்க அங்கே தான் இருக்காங்க. அங்கே நாங்கள் போயிட்டு ராத்திரி 3:30 போல் நாங்கள் தேனி பக்கத்தில் நாங்கள் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தோம், காரில் தான் போனோம். போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கப்போ சார் தேனி மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வர அங்கே அது பக்கமாக ஒரு ஊர் இருக்குது, தேனி பக்கத்தில் மீனாட்சிபுரம் அந்த ஊரில் வச்சு எங்களுக்கு ஒரு லாரி பெரிய லாரி எங்கள் முன்னாடி வந்து பெரிய லாரின்னா பெரிய லாரி வந்துட்டு எங்கள் வண்டிக்கிட்ட இடிக்கி வந்துச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார ஹஸ்பண்ட் என்ன செஞ்சாங்கன்னா இப்படி வெட்டினாங்க, வெட்டிட்டு சைடில் போயிட்டு ஒரு மரத்தில் புளிய மரத்தில் இடிச்சிருச்சு. அவருக்கும் சுயபோதம் இல்லை எனக்கும் சுயபோதம் இல்லை. ராத்திரி 3:30 அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, இப்போ இந்த மரத்தில் இடிக்கலைன்னா நேராக நாங்கள் குளத்துக்குள்ளே தான் போவோம்,

அந்த ராத்திரி யாருமே எங்களை பார்க்க முடியாது. நாங்கள் தண்ணிக்குள்ளேயவோ மறைச்சிருப்போம், இறந்துருப்போம். அப்போ ஏசப்பா எங்களுக்கு அந்த சமயத்தில் அந்த ஒரு புளிய மரத்தை தந்து அந்த ஒரு அபகடத்துலேருந்து அது இடித்து அங்கே நின்றுனால அந்த வழி ஓரமாக வந்த ஒரு பால்காரங்க அவங்க வந்துட்டு எங்களை வெட்ட ரெடியாக வேமா இருந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு எங்களை கொண்டு போய் மெடிக்கல் காலேஜில் சேர்த்தாங்க. என்னுடைய எனக்கு வந்து ரெண்டு கால்லையும் நல்ல காயம், ஒரு கை ஒடிஞ்சிருச்சு. அப்போது எனக்கு பயங்கரமாயிட்டு வேதனை தாங்க முடியல, என் பிளட்டில் சரி உடம்புல இருக்கிற பிளட்டு குறையது போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சுயநிலவே வரல. அப்போ அவருக்கு வந்து இங்கே மார்பு எலும்பில் வந்து ரெண்டு எலும்பு ஒடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கும் வேதனை தாங்க முடியல, ரெண்டு பேரையும் பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ எனக்கு நான் அன்னைக்கு ஒரு நாளுக்குள்ளே எனக்கு கண்ணு முழிச்சிட்டேன், எனக்கு குழப்பம் இல்லை. ஆனால் என் வீட்டுக்காரர் கண்ணு முழிக்கல, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற மோச நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு எனக்கு இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காண்டவரே ஏசப்பா, எங்களுக்கு என் ஹஸ்பண்டை எனக்கு திருப்பி தாங்க, அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார்ல, அது என்னாண்டு நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு இங்கே என் வீட்டுக்காரர் எனக்கு திருப்பி வேணும் ஆண்டவரே அப்படி சொல்லி நான் அந்த பெட்டில் படுத்துட்டே அழுதுகிட்டே ஜோமனி உள்ளிலுக்குள்ள நான் ஏசப்பா கிட்ட ஜோமனிக்கிட்டே இருப்பேன். ரெண்டு நாளாகி அவர் கண்ணு முழிக்கல. அப்புறம் இந்த வாரியில் ஒடிஞ்சு ஒரு இந்த ரிப்பு ஒடிஞ்சிருக்கிறதுனால அவரால் எந்திரிக்க முடியாது, அவர்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதும சீரியஸ் கண்டிஷனில் இந்த எலும்பு ஒடிஞ்சிட்டு கல்லீரல் அங்கே போய் ஒரு கீரல் விழுந்ததுனால தான் அவருக்கு மூச்சு இழுத்து விட முடியல. ஸ்பிரித்திங் அந்த இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கு, அந்த ப்ராப்ளம் இருந்ததுனால அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ரெண்டு நாள் கழிச்சு தான் அப்புறம் தெய்வத்தோடு கரைஞ்சு நான் ஏசப்பா எனக்கு என் பூசணி உசுரோட தாங்க எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஜவம் நிரும்ப கரெக்ட் மூணாவது நாள் அவர் கண் முழிச்சிட்டாரு. அப்போ தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை அப்புறம் அது கழிஞ்சிட்டு நான் அப்படியே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன், ஒரு குழப்பமில்லை, வார்டுக்கு மாற்றிட்டாங்க. ஐசியூல இருந்து மூணாவது நாள் அவருக்கு குழப்பமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எது இல்லைன்னு சொல்லிட்டு வார்டுக்கு மாற்றிட்டாங்க. வார்டுக்கு மாற்றி கழுவிட்டி ஏழு நாள் குழப்பமில்லாத இருந்தார். வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டோம், கேரளாவுக்கு கொண்டு வந்துட்டோம். தேனியில் எங்களை அட்மிட் ஆகியிருந்தாங்க, நாங்கள் கேரளாவுக்கு கொண்டு வந்துட்டோம். கேரளாவுக்கு கொண்டு வந்து வரும் போது சார் ஏழாவது நாள் வீட்டில் வந்து ராத்திரி வந்து இவருக்கு வலி கூடிருச்சு, அவரால் முடியல, மூச்சு இழுத்த விட முடியல. அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஒரு கார் போயிடுச்சு, போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்க விட்டு அவங்க இப்படி இருக்கிறதுனால ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கேன் அது இதெல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் ஏசப்பா கிட்டே சொன்னேன், ஏசப்பா எங்கள் வீட்டுக்காரர் ஆப்ரேஷன்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆப்ரேஷன் கூடாமல் என் புருஷனை எனக்கு வேண்டி திருப்பி தாங்கன்னு சொல்லி நான் அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க போச ஜெபம் பண்ணி எங்கே முடிச்சிருக்க போச அவங்க மறுபடியும் ஒரு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். அவருக்கு அந்த வேலை வழியெல்லாம் கம்மியாயிருச்சு, கம்மியாக ஓட்டி மறுபடியும் ஒரு செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ணியிருக்க போச அவங்க டாக்டரே சொல்லிட்டாங்க, அற்புதமாயிட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைம்மா, ஆப்ரேஷன்லாம் வேண்டாம், ஊசி மாத்திரையிலே அவருக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எங்களை வித்தியாசம் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் எங்கள் குடும்பமாகிட்டு இருந்தோம். அங்கன்னு இருக்கிற சமயத்தில் அவங்க டாக்டர் சொல்லிவிட்டது என்னென்னா, ஆறு மாதம் நீங்கள் அவர் வந்து பெட்டை விட்டு எழிக்கக்கூடாது, கட்டியான வேலை ஒன்றுமே செய்யக்கூடாது, அது நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கும் முடியல, அவருக்கும் முடியல. வீட்டில் குழந்தைய சின்ன சின்ன குழந்தைய அப்படி இருக்க மோச கர்த்தாவு மட்டும்தான் எங்களுக்கு துணையாக இருந்தார். வீட்டில் இருக்கவங்க இடைக்கு வந்து பார்த்துக்கிடுவாங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஏற்றம் துணையாக இருந்தது. அந்த சமயத்தில் எனக்கு பலம் தந்தது, எனக்கு தைரியம் தந்தது, என்னுடைய எல்லா பண தேவைகளும் எல்லாத்தையும் என் கர்த்தாவு தான் சந்தித்தார். அவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறாருன்னு எனக்கு உறப்போட விசுவாசத்தோட ஒவ்வொரு நாளும் நான் முன்னோட்டு போனேன். அங்கே இருக்கிறப்போ அந்த உடம்பு முடியாக இருக்கிற நிலைமையில கூட நான் உபவாசம் பண்ணேன், ஜெபிச்சேன், கர்த்தாவே ஆறு மாதம்னு சொல்லியிருக்காங்க, என் குடும்பத்தை நான் எப்படி தான் ஓட்ட முடியும், எப்படி தான் நடத்த முடியும், எனக்கு முடியல ஆண்டவரே சொல்லி என்னுடைய பாரத்தை எல்லாம் என்னுடைய மனசுக்கு வேதனை எல்லாம் உபவாசிச்சு அந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நான் என்னால் பற்ற அளவு முடிகிற அளவுக்கு நான் உபவாசிப்பேன், ஜெபிப்பேன். இங்கே இருக்கிற சமயத்தில் ரெண்டே ஒன்றரை மாதம் ஆகிறப்ப எந்திரிச்சு அவர்
நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது அவர் அப்படி நடந்துக்கிட்டு நடந்தார். அப்புறம் 6 மாதம் அப்படி எணிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் 1.5 மாதத்தில் கர்த்தாவு கரம் தொட்டு அவரை இயேசப்பா நடத்தினார். நடத்திட்டு 1.5 மாதம்தான், 1.5 மாதத்துலேயே அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்துட்டு அப்புறம் 2 மாதம் ஆகிறப்போ பூர்ணமாயிட்டு குணம் ஆயிடுச்சு, சௌக்கியமாயிட்டாங்க. அப்படி நாங்கள் மறுபடியும் செக்கப் போனோம். செக்கப் போய்கிட்டையும் அவங்க சொன்னாங்க, ஒரு மெராக்கல்மா, இது மாதிரி யாருக்குமே சம்பவிக்கலை, ஆனால் 1.5 மாதத்துல எணிச்சு நடக்கிற அளவுக்கு நல்ல இதில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ கூட எனக்கு கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவரோடு நான் ஜெபம் பண்ணேன். அப்போது 2 மாதம் முடியுங்குள்ளேயும், ஏன்னா எங்களுடைய குடும்ப நிலை அப்படின்னால வேலைக்கு போகிற ஒரு இது, அவர் வந்து 2.5 மாதத்தில் 6 மாதம் சொன்னாங்க, 2 மாதத்துலே என் ஹஸ்பண்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெய்வத்துக்கு மகத்தம் உண்டாயிருக்கிட்டேன். தெய்வம் அவ்வளோ அற்புதம் அடையாளம் எங்கள் குடும்பத்தில், என் ஜீவத்தில் செஞ்சார், என் வாழ்க்கையில் ஏசப்பா செஞ்சார். அது மறக்கவும் முடியாது. என்னால் அவர் அதை பாட்டுக்காரன் பாடியது போல, நன்றி கொண்டெல்லும் என் உள்ளம் துள்ளும், அதுபோல் கர்த்தாவே அப்பா உம்முடைய எல்லாத்தையும் ஓர்க்கிறப்போ எனக்கு பறையான சொல்கிறதுக்கோ வார்த்தைகள் இல்லை. கர்த்தாவு அத்தனை அற்புதம் அடையா என் ஜீவிதத்தில் செஞ்சுருக்கிறாரு. அதுபோல் வேற ஒருக்கான என் குஞ்சுங்களே இருவரும், என் பாப்பா 2 பேரும் நல்ல நிலைமையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மூத்த பாப்பா அவர் கிறிஸ்டினா, இளைய பாப்பா அவர் ஜஸ்டினா. அப்போது அந்த குழந்தைகளில் கூட எனக்கு ஒரு பயங்கர ஒரு இது உண்டாகுச்சு. அப்போ குழந்தைகளுக்குன்னா மூத்த பாப்பாவங்க நல்லா படிப்பாங்க, இளைய பாப்பாவங்க வந்து கொஞ்சம் சுமாராக படிப்பாங்க. படித்ததெல்லாம் ஒரு மேல் நிற்காது. அப்போது நடந்ததே 1.5 வயசுக்கு மேலே தான் நடந்தாங்க. அப்போது ஜெவிச்சும் ஜெவமணியும் கர்த்தாவே என் பிள்ளை நடக்கணும்னு சொல்லி நடந்தாங்க. பேசுறது 2 வயசில் தான் பேசினாங்க. இப்படி ஒன்றொன்று ஒரு ஒரு ஸ்டெப்பாக கர்த்தாவு கரத்தை பிடிச்சி என் இளைய பாப்பாவை ஆரோக்கியவதியாய் அவளை நல்ல ரீதியில் நடிச்சு இப்போ நல்லா படிக்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த ஓர்மை மெமரி பவர் வந்து எது படித்தாலும் அவளுக்கு ஓர்மையில் நிற்காது சின்ன பாப்பாவுக்கு. ஆனால் இப்போ தெய்வ கிருபையால் ஏசப்பாவுடைய கரம் தொட்டு அவளை பூர்ண சௌக்கியமாக ஏசப்பா நடத்தியிருக்காரு. அதுபோல் நல்லா படிக்கிறாங்க பிள்ளைய கிறிஸ்டினா ஜெஸ்டினா அவங்க. அப்போது வேற ஒரு சாட்சி, ஒருத்தவங்க எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கித்தர சொன்னாங்க. நாமும் தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு நாங்கள் காசு அவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம். வாங்கி கொடுத்த மக்கியான் நாளையவும் தெரிஞ்சவங்க தான் சொல்லி வாங்கி கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, மக்கியான் நாளையவும் 2 நாளுக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் 2 நாள் கழித்து அவங்க வீட்டில் ஆள் இல்லை, சொந்த வீடு இல்லை, அதனால் அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு குறைஞ்சது 3.5 லட்சம் அவங்க ஏதோ கஷ்டத்துக்குன்னு கேட்கப்போ எங்கள் வீட்டு ஹஸ்பண்டு வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ அவங்க வாங்கி கொடுக்குற மோசம் அவங்க திடீர்னு போக விட்டியும் எங்கள் நிலமை ரொம்ப மோசம். அப்படி 3.5 லட்சம் அடைச்சி வைக்கணும். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு பைனான்ஸில் வேலை பார்த்ததுனால அப்போ அந்த பைனான்ஸ்லேருந்து அவங்க தெரிஞ்சவங்ககிட்டலாம் வாங்கி அவங்க ஒரு நம்பிக்கையானவங்கன்னு சொல்லி தான் நாங்கள் விசுவாசத்தோடு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். கொடுத்துருப்போம் அவங்க என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துலலாம் நாங்கள் ஹஸ்பண்டு நாங்களும் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். இந்த குழந்தையில ஓர்க்கிறப்போ தான் நினைக்கிறப்போ ரொம்ப சங்கடம் இருக்கும். நம்ம விட்டுட்டு இந்த பாப்பாவை விட்டுட்டு இந்த கடன் பிரச்சனையால் இறந்துட்டோம்னா தெய்வன் நாம துஷிக்கப்படும், அதனால இந்த பாப்பா அவங்க அனாதையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவேன். ஏசப்பா எத்தனையோ நிலைமையிலிருந்து எத்தனையோ இடுக்குங்களிலிருந்து என்னை விடுவிச்சிங்களப்பா, இந்த கடன் பாரத்திலிருந்தும் என்னை விடுவிக்கணுமேன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அது அந்த அளவுக்கு நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபிப்பேன். ஜெபிச்சு இங்கே நான் ஜெபிச்சு வந்தப்போ அந்த 3.5 லட்சம் ரூபா கடை எங்கே வந்துச்சு எப்படி ஆயிடுச்சுன்னு ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் ஏசப்பா கிருபையால் அந்த கடனெல்லாம் கழிக்க வச்சாரு. நாங்கள் இப்போ நானே ஹஸ்பண்டு என் குடும்பம் நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக தெய்வத்தின கிருபையால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். பின்ன எங்களுடைய லைஃபு கர்த்தாவு நல்ல உன்னதத்திலையும் நல்ல ஒரு மாற்றம் தந்து ஆத்மீயத்திலும் சரி சாம்பத்தியத்திலையும் எல்லா இதுலேயும் எங்கள் கர்த்தாவை என்னை உயர்த்தி வச்சுருக்காரு. இப்போ குடும்பமாக நாங்கள் தெய்வத்தை அறிஞ்சதுனால மட்டும்தான் நாங்கள் இப்போது நான் பிறந்த சாட்சியில் ஜீவனில் சாட்சி. அப்போ அங்கே இருக்கிறப்போ நாங்கள் இப்போ அவர் ஏசப்பா எங்களை கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நாங்கள் இப்போ ஜீவனோடு இருக்கிறோம்.
மறுச்சு போயிருந்த எங்களை கர்த்தாவை எங்களை மறுபடியும் கைப்பிடிச்சு எங்களை உயர்த்தி இந்த ஒரு நிலைமையில உங்களுக்கு சாட்சியாக நிற்கிறதுக்கு தெய்வம் எங்களுக்கு கிருப தந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம், மகத்துவம் உங்களுக்கு, நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம், ஆமென்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: 23 அதிகாரம் 18 வசனம். 1863 ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் கருப்பின அடிமைகளை விடுதலை செய்து லட்சக்கணக்கானவர்களுக்கு அவர்களின் முதலாளிகளிடமிருந்து விடுதலை வாங்கி தந்தார். சரியாக 100 ஆண்டுகள் கழித்து 1963 ஆண்டு ஒரு பேப்டிஸ்ட் போதகர் ஆப்ரஹாம் லிங்கனின் நினைவு சின்னத்தின் படிக்கட்டுகளில் நின்று கொண்டு தனக்கு முன்பாக கூடியிருந்த 200,000 ஜனங்களுக்கும் அதிகமானவர்களுக்கு சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். அவர் சற்று நேரம் தான் பேப்பரில் ஆயத்தம் செய்து கொண்டு வந்திருந்த குறிப்புகளை பார்த்து பேசிக் கொண்டிருந்தார். பின்பு குறிப்புகள் அடங்கிய அந்த பேப்பரை தூர வைத்துவிட்டு தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். ஐ ஹாவ் அ ட்ரீம் என்ற தலைப்பில் அவர் அன்று ஆற்றிய உரைதான் 20ஆம் நூற்றாண்டிலேயே அமெரிக்காவின் மிகச்சிறந்த சொற்பொழிவாக கருதப்படுகிறது. அந்த உரையை ஆற்றியவர் வேறு யாருமல்ல, கருப்பின நீக்ரோக்களின் சம உரிமைக்காக பாடுபட்ட போதகர் மார்ட்டின் லூதர் கிங் தான் அவர். கருப்பின மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து 100 ஆண்டுகளாகியும் அவர்கள் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் இருந்தது. இதனால் மனம் நொந்து போன மார்ட்டின் லூதர் கிங், ஒரு நாள் வரும், அன்று இந்த தேசத்தில் அடிமைகளாயிருந்தவர்களின் பிள்ளைகளும் அவர்களை அடிமை கொண்டவர்களின் பிள்ளைகளும் ஒன்றாக ஒரே மேஜையில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு நாள் வரும், அன்று இனவெறி தலைவிரித்தாடும் அலபாமா மாகாணத்தில் கருப்பின சிறுவனும் சிறுமியும் வெள்ளைக்கார சிறுவன் சிறுமியோடு கைகோர்த்து விளையாடுவார்கள். ஒரு நாள் வரும், அன்று பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் என்று பிரசங்கித்தார். இதுதான் மார்ட்டின் லூதர் கிங்கின் கனவு, அவருடைய ஆசை. அவருடைய மூச்சும் பேச்சும் கருப்பின மக்களின் சம உரிமையாகவே இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் இதே போல சமூக அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கலாம். பல சூழ்நிலைகளில் நீங்களும் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருப்பதை போல உணர்ந்திருக்கலாம். உங்கள் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் நிச்சயம் முடிவு உண்டு. எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? என் பாவ அடிமைத்தனத்திலிருந்தும் என் கடன் பாரங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கனவு காண்கிறீர்கள் அல்லவா? தேவன் நிச்சயமாகவே ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்வில் காணப்படும் சகல பள்ளங்களையும் தேவன் நிரப்புவார். உங்கள் பாதையில் காணப்படும் கோணல்களும் கரடு முரடானவைகளும் நேராகும். தேவன் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்யும்படி அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்குவார். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆம், நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆகவே தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது.
1: இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.